திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநல்லூர் பெருமணம். ஒளிப்பிழம்பாக தோன்றியருளும் இறைவர் திருமுன்பு அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம்.

0: சாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: பஞ்சபூத தலங்களுள் வாயு தலமாக அமைந்துள்ளதும் தொண்டை நாட்டில் மூவராலும் பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றாக அமைவதும் சிவபக்திக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லாத கண்ணப்ப நாயனார் பூஜித்ததுமாகிய திருக்காலத்தி என்ற தலத்தை நாம் இன்றைய சிவாலய தரிசனமாக மேற்கொள்கிறோம். இந்த தலம் சென்னையிலிருந்தும் ரேணிகுண்டாவிலிருந்தும் எளிதில் அடையக்கூடியதாகும். இதற்கு புகைவண்டி தொடர் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் செல்வதற்கு வசதிகள் நிரம்ப உள்ளன. ஸ்ரீகாளஹஸ்தி என்று வழங்கப்படுகிறது இந்த தலம். இதை தமிழில் ஸ்ரீகாளத்தி என்று வழங்குவர். ஸ்ரீ என்பது சிலந்தியையும், காலம் என்பது பாம்பையும், அத்தி என்பது யானையையும் குறிப்பதாக இந்த தல வரலாறு குறிப்பிடுகின்றது. இம்மூவருக்கும் இத்தலத்து இறைவன் தன் திருமேனியோடு ஒடுக்கி முக்தி அளித்தான் என்பது புராணம் நமக்கு அளிக்கும் செய்தி. இங்கு எழுந்தொழியுள்ள சிவலிங்க திருமேனியில் இதனை இன்றும் காண முடிகிறது. இந்த மூர்த்தி சுயம்புவாக மேற்கு நோக்கிய வண்ணம் வெண்ணிறத்தில் விளங்குகின்றதை நாம் காண்கின்றோம். இவருக்கு பச்சை கற்பூரம் விபூதி கலந்த அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த பெருமானை விஷ்ணு, பிரம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி, ரோமச முனிவர், வசிஷ்ட ரிஷி, வேத ரிஷிகள், ஆதிசேஷன், யக்ஷர்கள், அகத்திய பெருமான், திக்பாலகர்கள், யோகினிகள், முசுகுந்தன், கன்னிகைகள், கண்ணப்பர், நக்கீரர், சங்கமவேந்தன், சிவகோசையார் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். இந்த தலத்தின் மிக அருகாமையில் சுவர்ணமுகி என்ற ஆறு ஓடுகிறது. இது உத்தரவாகினியாக வடதிசையை நோக்கிச் செல்வது தனிச்சிறப்பு வாய்ந்தது. பொன்முகலி என்று இதனை தமிழில் அழைப்பர். இந்த ஆற்றின் கீழ்கரையில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. இங்கு மகாசிவராத்திரி விழா மிகச் சிறப்பு வாய்ந்தது. இந்த திருமலையினை சுற்றி வருவதற்கு சுமார் 18 மைல்கள் நடக்க வேண்டும். சிவராத்திரியின் போதும் மாட்டு பொங்கலின் போதும் காலத்தியப்பர் மலைவாழ் மக்களுக்கும் ஏனையவர்களுக்கும் அருட்காட்சி வழங்குவதற்காக கிரிவலமாக அம்பிக்கையோடு எழுந்தருளி வருகின்றார். அப்பொழுது அடியவர்கள் பெருமானோடு பின்வரலாம். பகுந்தோத்சவம் சித்திரை வைகாசியில் மிகுந்த சிறப்போடு நடைபெற்று வருகிறது. அப்பொழுது ஆற்று மணல் வழியில் இறைவர் எழுந்துருளி பந்தலில் காட்சியளிப்பார். இங்கு பாதாள கணபதி 30 அடி ஆழத்தில் எழுந்துருளியுள்ளார். உள்ளே செல்வதற்கு படிகள் அமைந்துள்ளன. இந்த பெருமானுக்கு, அதாவது காலத்தியப்பருக்கு, தும்பை பூவை மாலையாக சூட்டுவது விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த மூலஸ்தானத்தில் எழுந்திருள்ள இறைவனை வணங்கும் பொழுது அருகாமையில் கண்ணப்பர் நின்று வழிபடுவதை நாம் தரிசிக்கின்றோம். இதனை விநியாசமந்தர் புராணத்தில் செக்கிழார் பெருமான் குறிப்பிடும்பொழுது அருகாமையில் உள்ள கண்ணப்பரை வணங்கினால்தான் காலத்தியப்பரை வழிபட்டதன் பயனை பெற முடியும் என்பது போக, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு விழுந்தார் என்று அருளை செய்துள்ளார். உள்பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுதும் மேடையின் மீதும் இந்த கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவம் உயர்ந்த கம்பீர வடிவத்தோடு காணப்படுகின்றது. அவரை கண்டுதொழுது நாம் ஆலயத்தை வலம் வருகிறோம். பின்னர் அருகாமையில் உள்ள மலையின் மேல் ஏறுவதற்காக படிக்கட்டுகள் இருக்கின்றன. அங்கும் ஒரு சிறிய ஆலயத்துள் ஒரு சிவலிங்க மூர்த்தியும் அருகில் திரு கண்ணப்பருடைய திருவுருவமும் அமைந்துள்ளதை கண்டு மகிழ்ந்து வணங்குகின்றோம். பொன்முகலி ஆற்றில் நீராடிவிட்டு கோவிலை இவ்வாறு நாம் வழிபட்டு பின்னர் மலைக்கு சென்று இந்த ஆலயத்தையும் கண்ணப்ப நாயனாரையும் தரிசிக்கின்றோம். இறைவியாருக்கு இங்கு ஞான பூங்கோதை என்று அழகிய திருநாமம் வழங்கப்படுகிறது. ஞானப்பிரசூனாம்பிகை என்று படமொழியில் தேவியாரை அழைக்கிறார்கள். ஞான பூங்கோதையால் பாகத்தான் என்று அப்பருபமான் இந்த பெயரை வாயார பரவி வாழ்த்துகின்றார். தன்னுடைய காலத்து தாண்டகத்தில் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. காலத்தியப்பருக்கு குடுமித்தேவர் என்று ஒரு பெயரும் பெரிய புராணத்தில் காணப்படுகின்றது. விநாயகப் பெருமானை ஐஞ்சந்தி விநாயகர் என்று வழங்குகிறார்கள். தலவிருட்சம் கல்லால மரம், அகண்ட வில்வ மரம் ஒன்றும் இந்த தலத்தில் விருட்சமாக கருதப்படுகின்றது. சூரிய தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சரசு தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களோடு பொன்முகலியாரும் ஒரு தீர்த்தமாக கருதப்படுகின்றது. இந்த தலத்தில் மணிகண்டேஸ்வரருடைய கோயிலும் இருக்கிறது. ஒரு விஷ்ணு ஆலயமும் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த மலையடிவாரத்தோடு ஒரு 5-6 கல் தொலைவு நடந்து சென்றால் வெயிலிங்கு கோனா என்று தெலுங்கு மக்கள் குறிப்பிடும் 1000 லிங்கமுடைய தலம் என்ற கோயிலை வணங்கி வழிபடலாம். அடர்ந்த காடை கடந்து இங்கு சென்று வழிபட வேண்டும். கடை வீதியிலும் கண்ணப்பர் நின்ற வடிவில் காட்சியளிக்கின்றார். திருக்காலத்தில் தனித்தனியாக 2 சிறு குன்றுகள் அமைந்திருக்கின்றன. ஒரு குன்றில் துர்க்கையம்மனுடைய கோயில் அமைந்திருக்கிறது. மற்றொரு குன்றில் குமரன் கோயில் என்று ஒரு திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இவ்விரண்டிலும் மேலே ஏறி செல்வதற்கு நல்ல படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. இங்குள்ள ராஜகோபுரத்தை கிருஷ்ணதேவராஜர் கட்டினார் என்பார்கள். கண்ணப்பர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய கண்ணை இடந்து அப்பி எவரும் செய்ய முடியாத, நினைத்து பார்க்கவும் முடியாத ஒரு செயலை செய்வதால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதும் என்று மாணிக்கவாசகர் இந்த நாயனாரை பரவுகின்றார். பிற்காலத்தில் தீப மரங்கள் இருட்டில் ஒளியுடன் திகழும். சேக்கிழார் இதனை ஜோதி மா மரங்களால் இங்கு இருள் இல்லை என்பார். இறைவன் பிற்காலத்தையுடைய நாயனார் என்றும், பிற்காலத்தை சிவனார் என்றும், ஆளுடையார் என்றும், தென் கைலாயம் உடையார் என்றும், வீதியில் வரும் பெருமான் என்றும், ஜோதி விடங்கர் என்றும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகின்றார். இந்த தலம் தட்சிண கைலாயமாக கருதப்படுகின்றது. நக்கீரர் தனது உடல் பிணி தீர்வதற்காக இந்த பெருமான் மீது கைலை பாதி காலத்தி பாதி என்ற ஒரு அந்தாதியை பாடியுள்ளார். இது 11 திருமுறையில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் வைகாசியில் விழா நடைபெற்றதை கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அந்த விழா நடைபெறுவதற்கு தேவதானங்கள் அளித்த செய்திகளும் அக்கல்வெட்டுகளால் நாம் அறிகின்றோம். உற்சவமூர்த்தியாகிய ஜோதி விடங்கர் 8 திருநாள் திருவீதி விழா போகும்போது திருச்சாந்து பச்சைக்கல் பூரம் மணக்க வெள்ளை சாத்தி எழுந்துருளச் செய்யப்படுவார். இதற்கு நிபந்தனைகள் வழங்கப்பட்டன. திருக்காலத்தி உடையார் கோயில் மலைமேல் ஒரு மடம் இருக்கிறது. இதில் பூஜை செய்வதற்காக நஞ்சை புன்சி நிலங்களை மாதவராயன் என்பவன் அளித்த செய்தியை நாம் அறிகிறோம். இங்கு தியாகேசன் என்னும் திருமடமும் ஒன்று இருந்ததாகவும், அதில் நாள்தோறும் 30 யாத்திரிகர்களுக்கு உணவும் 5 அந்தணர்களுக்கு அரிசியும் கொடுத்ததாக ஏற்பாடுகள் செய்விக்கப்பட்டிருந்தன. இந்த தலத்தின் வடக்கு வீதியில் கூற்றுரைத்தான் சோமதேவர் மடம் என்ற ஒரு மடம் இருந்ததாகவும் கல்வெட்டு மூலம் நாம் அறிகிறோம். காலத்தி உடைய நாயனாருடைய திருமலை அடிவாரத்தில் ஒரு நந்தவனம் இருந்தது. அதற்கு வீர நரசிங்க மாதவன் நந்தவனம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இது பழுதுறாமல் இருக்க வேண்டி பொன், நெல் ஆகியவற்றை அளித்து தகுந்த ஏற்பாடுகள் செய்விக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஆலாலசுந்தரர் பெயரில் ஒரு நந்தவனம் இருந்தது. ஒரு பாக்கு தோட்டத்திற்கு கண்ணப்பர் தோட்டம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தது. மண்டபம், தாழ்வாரம் ஆகியவை புத்தங்கையார் என்னும் அம்மையாரால் கட்டப்பட்டன. ராஜேந்திர சோழன் காலத்தில் கார்த்திகை தீப விழா இங்கு மிகச் சிறப்பாக நடத்தப்பெற்றது. இதற்கு கங்கை கொண்ட சோழ மயிலாடுடையான் என்பவன் நிபந்தம் அளித்துள்ளான். அளவு கருவிக்கு காலத்தி உடையான் மரக்கால் என்பது பெயராக இருந்தது. 3 பிரகார மண்டபத்தை சின்னையா மண்டபம் என்பார்கள். பெருமானுடைய பெயரை பட்ட பெயராக ஒரு தலைவனுக்கு திருக்காலத்தி தேவன் என்றும், திருவிளக்கு குடிகளில் ஒருவனுக்கு மன்றாடி காரிசாத்தான் திருக்காலத்தி கோன் என்றும் பெயர்கள் சூட்டப்பெற்றிருந்தன. 1438 ஆண்டு அமைக்கப்பெற்ற ஒரு தெலுங்கு கல்வெட்டின் மூலம் நூற்றுக்கால் மண்டபம், பெரிய கோபுரம் ஆகியவை கிருஷ்ணதேவராயர் கட்டினார் என்ற செய்தி தெரிய வருகிறது. கண்ணப்பர் அருள் பெற்ற விரிவான வரலாற்றை தலத்து புராணத்திலும் பெரிய புராணத்திலும் நாம் அறிகின்றோம். நக்கீரருக்கு ஆன்மார்த்த மூலியம் ஆன்மார்த்த மூர்த்தியாக காலத்தியப்பரை குறிப்பிடுவார்கள். அப்படி இருக்கையில் மதுரையில் தர்மி என்பவனுக்காக பாட்டு எழுதி தந்து தாமே சபையில் எழுந்தருளி நக்கீரரிடம் சோமசுந்தர கடவுள் வாதிடும் பொழுது எதிர்வாதம் செய்த நக்கீரர் முக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று கூறிய அபராதத்திற்காக பிழைக்காக வருந்தி பின்னர் காலத்தி மலையை அடைந்து இந்த கைலை பாதி காலத்தி பாதி என்ற அந்தாதி பாடினார். அதுவே கைலாய தரிசனம் செய்வதற்கான பலனையும் அவருக்கு அளித்தது. அதனால் அவரை பிடித்திருந்த நோயும் நீங்கிற்று என்பார்கள். ஒரு பாடல் கைலாய மலையை குறிப்பது, அதற்கு அடுத்த பாடல் காலத்தி மலையை குறிப்பது. இப்படி அமைந்துள்ளது அந்த பிரபந்தம். வரமாவது எல்லாம் வடகையிலை மண்ணும் பரமா உன் பாதாரவிந்தம் சிரமார எத்திடும் போதாக வந்து என் மனத்தில் எப்பொழுதும்

இந்த தலத்திற்கு வீரை நகர் ஆனந்த கூத்தர் என்பவர் பாடிய திருக்காலத்து புராணம் என்ற நூல் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கருணை பிரகாசர், சிவபிரகாசர், வேலப்பதேசிகர் ஆகிய மூவரும் சேர்ந்து பாடிய ஸ்ரீகாலத்து புராணமும் உண்டு. இவர்கள் மூவரும் சகோதரர்கள் என்பார்கள். கருணை பிரகாசர் இந்த நூலை கடவுள் வாழ்த்தோடு தொடங்கி ஸ்ரீகாலத்தி சருக்கம் வரையில் பாடினார். சிவபிரகாசர் திரு கண்டப்பர் சருக்கம் முதல் நக்கீரர் சருக்கம் வரையில் பாடினார். வேலப்பதேசிகர் தண்ணீர் சருக்கம் முதல் சிலந்தி சருக்கம் வரையில் இரண்டு சருக்கங்களை பாடினார். இந்த தலத்திற்கு சேரை கவிராஜ பண்டிதர் பாடிய திருக்காலத்தி உலா என்ற அருமையான நூலும் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் பாடியருளிய திருப்பதிகங்கள் இரண்டும், அப்பர் பெருமான் பாடிய திருத்தாண்டகம் ஒன்றும், சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருப்பதிகம் ஒன்றுமாக நான்கு திருப்பதிகங்கள் அமைந்துள்ளன. இந்த இறைவனுடைய திருவடிகள் எனது மனத்தை விட்டு நீங்காது இருப்பதால் அவனை நினைந்து நினைந்து நினைந்து அவனுடைய அணியடிகளை வாழ்த்துவேன் என்பார் ஞான சம்பந்த பெருமான். அப்படி அந்த பெருமானை அழிதொழுதால் என்ன கிடைக்கும் என்பதை குறிப்பிடுமிடத்து, வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகும் என்றும், காலத்தி ஒருவனை விரும்புவார் அவர்கள் தாம் உள்ளுலகு ஆழ்வர் என்றும், ஓங்குவன் காலத்தி உள்ளமோடு உணர்தர வாங்கிடும் வினைகளை வானவர்க்கு ஒருவனே என்றும் அழகுறப்பாடி அருளியுள்ளார். அஷ்டமா சித்திகள் அனைவரும் காலத்தி என்று குறிப்பிடுவதால் இந்த பெருமானை வழிபடுபவர்களுக்கு எல்லா சித்திகளும் கைவரப்பெறும் என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்துள்ளார். இந்த பொன்முகுலி ஆறு எவற்றையெல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறது. சந்தமா ரகிலோடு சாதி தேக்க மரம், ஆலமாம் அறவோடு அமைந்த சீர் சந்தனம், சாலமா பீலியும் செண்பகம் உங்கி, கோங்குமே குரவமே கொன்றையும் பாதிரி மூங்கில் வந்து நனைபெறும் முகலி, கரும்பு தேன் கட்டியும் கதலியின் கனிகளும் அரும்பு நீர் முகலி, வரைதரும் மகிழோடும் மாமுத்தம் உங்கியே திரை தரு முகலி, முத்தும் மா மணிகளும் முழு மலர் திரள்களும் ஒத்துமா முகலி, மண்ணுமா வேங்கையும் மருதுகள் புழ்ந்து உங்கி நண்ணுமா முகலி என்றெல்லாம் இந்த அருமையான திருப்பதிகத்தில் பொன்முகலியாறு எவற்றையெல்லாம் தன்னோடு அடித்து வருகிறது என்று நயமுறப்பாடியருளியுள்ளார் ஞானசம்பந்தர். சந்தமாரகிலோடு சாதி தேக்கம்மரம், உங்குமாமுகலியின் கரையினில் உமையோடும், மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தி, எந்த யார் இணையடி என் மன துளவே. சிவருமான் எல்லாமாக இருப்பதே சகல சிவன் என்ற அற்புதமான தொடர் மூலம் அருளி செய்துள்ளார் ஞான சம்பந்த பெருமான். காலத்தி மலை வேடர்களுக்கு இருப்பிடும். இங்கு அவர்கள் எரித்த விறகில் அகில் புகை இசும்பை முட்டும் அளவுக்கு எழும்புகிறது. வேடுவர்களும் ஆடவர்களும் கரியினோடு வரி உழுவை அரியினமும் வெறுவு காலத்தி மலை என்றெல்லாம் இந்த காலத்தி மலையினை வருணிப்பார் ஞான சம்பந்த பெருமான். இந்த மலையில் இருள் என்பதே இல்லையாம். காரணம், அரவம் அதாவது பாம்பு ஒளிகுள் மாமணி உழ்ந்து அவை உலாவி வருவதால் இந்த காரிருள் நீங்கப்பெற்று பேரொளியோடு விளங்குகின்றது இந்த திருக்காலத்தி மலை என்பதால், அரவம் வாயினின்றும் வெளிப்படும் இந்த மணியின் ஒளியினால் அந்த காலத்தி மலையில் இருள் என்பதே இல்லை என்பதை அந்த வருணனை நமக்கு தெரிவிக்கின்றது. கன்றினோடு பிடி நின்று விளையாடும் காலத்தி மலை என்பது மற்றொரு வருணனை. அங்கு உள்ள காடுகளில் உள்ள மரங்களில் கூட்டம் கூட்டமாக மந்திகள் விளையாடுகின்றன. அவற்றில் வளர்ந்துள்ள மரங்களில் ஏறி கனிகளை பருகி அவ்வாறு விளையாடுவதை ஒரு பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. இவையெல்லாம் இலக்கிய சுவையை பக்தி சுவையோடு குழைத்து தருவன.

வாயை கலசமாக கொண்டு காட்டு மலர்களை வழிபடு மலர்களாக கொண்டு அன்பின் வடிவாக நின்று பூஜை செய்த அந்த வேடனுடைய நயனம் மலருக்கு இணையாகும். அந்த மலராகிய நயனத்தால் பெருமானுடைய திருக்கண்ணினின்றும் குருதி வழிவதை பொறுக்க முடியாமல் அக்கண்ணை அம்பினால் உடைந்து எடுத்து அப்பி அந்த கண்ணினின்று இரத்தம் வழிவது நின்றதைக் கண்டு ஆனந்த கூத்தாடியவர் கண்ணப்ப நாயனார். அப்படி அவர் செய்த பூஜையை சிறப்பிக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநள்ளாறும் திரு ஆலவாயும். வினாவுரை திருப்பதிகம் பன்னட்டபாடை. திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேட்டக்குடி. பண் பஞ்சமம். திருச்சிற்ற

அறுவகை சமயம் வைத்தார், அறுவகை சமயம் வைத்தாரு, ஆரிருள் அண்டம் வைத்தார், அறுவகை சமயம்

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய மனத்தொகை திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: பொய்யசூழ் பூம்பகலூர் எழுந்தருளிய நாவரசர் புனிதர் மலத்தால் வணங்கி நின்ற திருத்தாண்டகம், நீடு தனித்தாண்டகமும், வழுத்து திருத்தாண்டகம், குறைந்த திருநேரிசையும் தனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். ஆறுயிரின் திருவிருத்தம், தசபுராணம், பாவநாசத் திருப்பதிகம் முதற்பிறவும் பாடினார் அப்பதிகங்கள்.
1: தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை நின்ற திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Sivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புலம்பல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குலாபத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அற்புத பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அற்புத பத்து.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு முன்னுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறையுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு நாண நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பக்குவன். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம் பக்குவன்.

புலவு கமழும் அடற்கழு படையவல் மதலை மாமதல் துவல்ய கதனுடை கடதடக்க போலத்தோர் இடமறுப்பு கரண்டக உதரத்து முரள்.

துளைக்கை கடவுளை யார் மிக வழுத்துவது எவனோ அவனே பிறந்தது உலகில் பெருமூதே. உரல் தருசிரமறிந்தவர்க்கே வரைந்தது நேரு சிமயத்து நீ இசை வாரி செல்வன் மகள் மகள் மொழியே. மொழியில் மறை முதலே முல்லையலத்தேற கழிய வருள் பொருளே கண்ணே தெளிய கலாலயலே எங்கள் கணபதியே.

0: 드레츠톤 바로
1: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். பாடியிருப்பவர் மதுரை மணிகண்டன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்,

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சாளல் திருத்தில்லையில் அருளியது சிவனுடைய காருண்யம். சாழல் என்பதும் பழந்தமிழ் மகளிர் விளையாட்டுக்களுள் ஒன்றாகும். ஒருவர் வினா எழுப்ப மற்றொருவர் விடை கூறும் விதமாக மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய கருணையை சாழல் அமைப்பிலே பாடியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டதாகும்.

மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திரலேல் தரணியெல்லாம்

0: சலமுடைய சலந்தர் அந்தன் உடல் தடிந்த நல்லாழி, நலமுடைய நாரணர்க்கு அந்தருளியவாறு எண்ணேடி, நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்த அரணடிக்கு அலராக இடகாழி அருளினன்கான் சாழலோ. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதிர் எனக்கரிய எம்பேடி, எம்பெருமான் ஏதுடுத்தங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ. அருந்தவர்க்கு ஆளின்கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கரிய எம்பேடி. அருந்தவர்க்கு அறமுதல் நான்கன்று அருளி செய்திறனேல் திருந்தவர்க்கு உலகியற்கை தெரியாகான் சாழலோ. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம திருஞான சம்பந்த பெருமான் நமச்சிவாய பதிகம் அருளிய நிகழ்வு, சரியா? அதுதான் இன்னைக்கு கதை. நமச்சிவாய பதிகம் அருளிய நிகழ்வு, சரியா? நம்ம ஞான சம்பந்த பெருமான் ரெண்டு பதிகம் அருளியிருக்காங்க நமச்சிவாய பதிகம். நமச்சிவாய பதிகம்னா என்ன தெரியுமா? ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய சிறப்புகளை பாடுகிற பதிகங்கள், சரியா? அது ரெண்டு பதிகம் அருளியிருக்காங்க. அதுல முதல் பதிகம் அருளிய நிகழ்வு என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? சரி, நம்ம ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு அப்படியே கொஞ்சம் தொகுத்து பார்த்துக்கோங்க. அவர் 3 வயதுல ஞானப்பால் உண்டு ஞான குழந்தை ஆனார், இல்லையா? அதுக்கப்புறம் அவரு எல்லா தலங்களுக்கும் போய் பெருமான வணங்கி வழிபட்டு அழகான தமிழ் பதிகங்கள் பாடினார், இல்லையா? அதுல சீர்காழியிலிருந்து கிளம்பி ஒரு தலத்துக்கோ இல்ல பல தலங்களுக்கோ சென்று வழிபட்டு திரும்பிய சீர்காழிக்குள்ள வந்தா அது ஒரு சுற்று தலையாத்திரை, சரியா? அப்படி பார்த்தா முதல் சுற்று தலையாத்திரை எங்க போயிட்டு வந்தாரு? திருக்கோலக்கா போயிட்டு வந்தார். அங்கதான் நம்ம சாமி குழந்தைக்கு பொன்னாளாகிய தாளம் கொடுத்தார், இல்லையா? தாளம் போட்டு பாடுறதுக்காக தாளம் கொடுத்தார். அடுத்து ரெண்டாவது சுற்று எங்க தெரியுமா? திரு நனிப்பள்ளி, அப்படியே அது பக்கத்துல இருக்க சில தலங்கள். இந்த நனிப்பள்ளி யாரோட ஊர் தெரியுமா? நம்ம ஞான சம்பந்த பெருமானுடைய தாயார் யாரு? பகவதி அம்மையார், இல்லையா? அவங்களுடைய தாய் வீடு. அப்படின்னா நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு அது பாட்டி தாத்தாவோட ஊருன்னு சொல்லணும் நம்ம, சரியா? அந்த நனிப்பள்ளி அப்படியே பக்கத்துல தலைச்செங்காடு அப்படி சில ஊர்களுக்கு எல்லாம் போய் நம்ம சாமியை வணங்கிட்டு வந்தாரு. அதுதான் ரெண்டாவது யாத்திரை. மூணாவது யாத்திரை மகேந்திரப்பள்ளி, குருகாவூர், தென் திருமுல்லை வாயில், இதெல்லாம் வணங்கி வந்தது மூணாவது. நாலாவது யாத்திரை தான் நம்ம தில்லை தரிசனம். தில்லை தரிசனம், அப்புறம் நெல்வாயில் அறத்துறையில நம்ம சாமி ஞான சம்பந்த பெருமானுக்கு முத்துச்சிவிகை, வெண்குடை, முத்து சின்னம் இதெல்லாம் கொடுத்தார், சரியா? இது முடிச்சு இன்னும் நிறைய தலங்களுக்கெல்லாம் போய் வழிபட்டு திரும்பி வந்தாங்க. இதுதான் நாலாவது யாத்திரை. இந்த நாலாவது யாத்திரை ரொம்ப பெரிய யாத்திரை, சரியா? இந்த யாத்திரையில் அவர் 30க்கும் மேற்பட்ட தலங்களுக்கு போய் வழிபட்டு அழகான தமிழ் பதிகங்கள் பாடி வந்தார், சரியா? இப்போ 4 யாத்திரை முடிஞ்சிச்சு. இப்போ அவர் சீர்காழிக்கு வந்திருக்கார். யாரு? நம்ம ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில் இருக்கார். இப்போ தினமும் தோணியப்புறம் போய் வணங்கி பாடல்கள் பாடி வீட்டில் நம்ம தன்னோட வீட்டில் வந்து இருக்கிறார். இதே தினமும் நடக்குது. இப்போ அவருக்கு 7 வயசு ஆயிடுச்சு, சரியா? அந்தணர்கள் குலத்தில் 7 வயசு

உடனே சிறுவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பூணுல் சடங்கு நடத்துவாங்க. அதை உபநயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூணுல், பூணுல் போடுறதுன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய குல வழக்கத்துப்படி என் குலத்துக்கான ஒழுக்கத்தை நான் பூண்டு கொள்ளுகிறேன். அந்த குல ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் நான் வாழ்வேன், ஒழுக்கத்தை தவறவிட மாட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறது. சரியா, அதுதான் பூணுல் சடங்குன்னு சொல்றாங்க. சரியா, அப்படி ஒரு பூணுல் சடங்கு 7 வயசுல செஞ்சு வைப்பாங்க குழந்தைகளுக்கெல்லாம். ஆண் குழந்தைகளுக்கு 7 வயசுல இந்த சடங்கு செய்வாங்க. அந்தனர்கள் குலத்துல இது எப்போது நடக்கும். அது மாதிரி அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, அந்த உபநாயன சடங்குக்கு எல்லாம் தயார் பண்றாங்க. எல்லாம் மறையவர்கள்லாம் வந்துட்டாங்க, வேள்வி எல்லாம் செஞ்சு வேதம் எல்லாம் ஓதி அந்த மறையவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா சாதாரண சிறுவர்களுக்கெல்லாம் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி உபநயன சடங்கு செய்யறாங்க. சரியா, இங்க நம்ம ஞானசம்பந்த பெருமான் யாரு? ஞான குழந்தை இல்லையா. அவரு ஓதாமலேயே எல்லாம் உணர்ந்த ஞானமுடையவர் இல்லையா. அவருக்கு என்ன பண்றாங்க, மான் தோல் உடுத்து விட்டு அப்படியே ஒரு பூணுல அணிவிக்கிறாங்க. அணிவிச்சுட்டு என்ன சொல்றாங்க, 4 மறைகளையும் நாம் உமக்கு தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறையவர்கள்லாம் உபதேசம் பண்றாங்க. யாருக்கு? நம்ம ஞானசம்பந்த பெருமானுக்கு. சாதாரண சிறுவர்களுக்கு எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி உபதேசம் செய்யறாங்க. ஆனா நம்ம ஞானசம்பந்த பெருமான் குருவுக்கெல்லாம் குரு இல்லையா, குருவுக்கெல்லாம் மேலான குரு, குரு ராயர் அவர் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, மறையவர்கள் தனக்கு உபதேசம் பண்றத கேட்டுட்டு என்ன சொல்றாரு, இப்போ மறையவர்களுக்கு நம்ம ஞானசம்பந்த பெருமான் எல்லா வேதங்கள் ஆகமங்கள் கலைகள் எல்லாத்தையும் நம்ம ஞானசம்பந்த பெருமான் அந்த வந்திருக்கிற எல்லா மறையவர்களுக்கும் உபதேசம் பண்ணிட்டார். சரியா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, எப்படி இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளோ ஒரு ஞானம் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டு, இது நாள் வரைக்கும் வேதங்களை ஓதி ஓதி நிறைய மறையவர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தனக்கு என்னென்ன ஐயம் எல்லாம் வந்துச்சோ, ஐயம்னா என்ன, டவுட் இல்லையா, தனக்கு வந்த ஐயங்களை எல்லாம் நம்ம ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கேட்டு அவங்க அதை தெளிவு பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஞானசம்பந்த பெருமான் வயசுல 7 வயசு குழந்தையா இருந்தா கூட ஞானத்துல மொத்த திருவுரு, ஞானத்தின் திருவுருவா இருந்தார். சரியா, குருவுக்கெல்லாம் மேலான குருவா இருந்தார். அதனால அவர் ஞானசம்பந்த பெருமான் கிட்ட கேட்டு மற்றவங்க எல்லாம் தன்னுடைய ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. சரியா, அப்ப நம்ம ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாங்க தெரியுமா, எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் 5 எழுத்து மந்திரம் தான், எல்லாத்தையும் விட தலையாய மந்திரம் 5 எழுத்து மந்திரம் தான் அப்படிங்கறத சொல்லி, வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறாங்க. அந்த பதிகத்துக்கு பேரு பஞ்சாட்சர பதிகம் சொல்லுவாங்க, இல்ல 5 எழுத்து பதிகம் சொல்லுவாங்க, இல்ல நமச்சிவாய பதிகம்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த பதிகத்தை பாடி என்ன சொல்றாங்க, 5 எழுத்துடைய சிறப்பு என்ன, 5 எழுத்தே எல்லாவற்றிலும் தலையாய மந்திரம் அப்படிங்கிறத அந்த வந்திருக்கிற எல்லா மறையவர்களுக்கும் உணர்த்துறாரு நம்ம ஞானசம்பந்த பெருமான். சரியா, அந்த பதிகம் என்ன தெரியுமா,

0: இதுதான் அந்த பதிகத்தினுடைய முதல் பாடல். சரியா, நம்ம உறங்கும் போதும் உறக்கம் இல்லாத போதும் மனசுல சாமியை நினைச்சு மனசு உருகி உருகி உருகி நம்ம இந்த ஐந்தெழுத்தை சொன்னா சாமி நம்மளை எல்லா துன்பங்கள்ல இருந்தும் நிச்சயமா விடுவிப்பார். இந்த பதிகத்துல வந்து சாமியுடைய திருவடியவே ஐந்தெழுத்தா சொல்றாரு நம்ம ஞானசம்பந்த பெருமான். சரியா, இந்த பதிகத்தை பாடி எல்லா மறைவர்களுக்கும் ஐந்தெழுத்தே மூல மந்திரம், ஐந்தெழுத்தே எல்லாவற்றிலும் தலையாய மந்திரம், ஐந்தெழுத்தே ஒருவருடைய துன்பத்தை தீர்க்க வல்ல ஒரே மந்திரம் அப்படிங்கிறத எல்லா மறைவர்களுக்கும் புரியும்படி சொல்லி அனுப்புறாரு நம்ம ஞானசம்பந்த பெருமான். சரியா, இப்படிதான் நமக்கு இந்த ஐந்தெழுத்து பதிகம் கிடைச்சது. இந்த ஐந்தெழுத்து பதிகம் பாடி முடிக்கும் போது அவருக்கு 7 வயசு. சரியா, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, அந்த ஞானத்தை பார்த்து அப்படி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு பதிவாக்கு, அவருடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணம். பதிகரணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப நம்மளோட கை கால் இதெல்லாம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்குது இல்லையா? அப்படி இல்லாம ஞானசம்பந்த பெருமானுக்கு அவருடைய நாவிலிருந்து வர்றவா சொற்கள், அவர் கை கால், அவர் அறிவு மனசு எல்லாமே சிவனுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. சிவபெருமான் ஆட்கொண்டார் இல்லையா, அதனால அவருடைய எல்லா உடம்புல இருக்க கருவிகள், அவர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வாக்கு ஒரு சொல்லு எல்லாமே சிவபெருமானுடைய ஆளுகைக்குல அடியில இருந்ததுனால அவருடைய வாக்கெல்லாம் பதிவாக்கு. சரியா, பதிவாக்குல வந்து நம்ம சொல்றது அப்படி அப்படியே நடக்கும். பதிவாக்குல வந்து இது நடக்கும் இது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னா அது அப்படியே நடந்தே தீரும். சரியா, அதுதான் பதிவாக்குடைய சிறப்பு. அதனால நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய ஒவ்வொரு சொல்லும் பதிவாக்கு. சரிங்களா, அதனால நம்ம ஞானசம்பந்த பெருமான் குருவுக்கெல்லாம் மேலான குருராய, அவரை இன்னைக்கு நம்ம வணங்கிக்கணும். அவரோட பதிகங்களை பாடி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்ம துன்பங்கள் நிச்சயமா தீரும், இதுல சந்தேகமே இல்லை. சரிங்களா, ஞானசம்பந்த பெருமான் தானே சொல்லியிருக்காரு, சிவபெருமான் என் மனசுக்குள்ள எதை எழுதுறாரோ எதை எழுதி காமிக்கிறாரோ அது அப்படியே என்னுடைய வாக்குல நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஞானசம்பந்த பெருமானே தன்னோட பாடல்ல பதிவு செஞ்சிருக்கார். சரியா, அதனால ஒவ்வொரு ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு ஒரு சொல்லும் சிவபெருமானுடைய சொல். சரியா, அதனால அந்த பதிகங்கள் நமக்கு ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய பதிகங்கள். நம்ம அதை விடாம படிச்சு நம்மளும் நம்ம துன்பங்கள்ல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். சரிங்களா, இனி நாளை பார்ப்போமா. திருச்சி சம்பளம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கருப்பரியலூர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருஞான சம்பந்தர் அருளிய திரு ஆணைக்கா பதிகம். வழங்குபவர் ஜெகன் கோதுவார் அவர்கள். வணக்கம்.
3: திருச்சிற்றம்பலம் திருவாணிக்கா திருத்தலத்திற்குரிய திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த கூடற் செதுக்கம் என்ற பெயருடைய திருப்பதிகம், நான்கு திருத்தலங்களை இணைத்து பாடிய திருப்பதிகம், திருவாரூர், திருவாணைக்கா, திரு கைலாயம், திரு மகேந்திரம் என்று நான்கு திருத்தலங்களை இணைத்து பாடிய திருப்பதிகம், பண் பழம் மஞ்சுரம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 48வது திருப்பதிகம் பண்டாய நார்மறை திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளியது. இதற்குரிய பண் சகானா.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 49வது திருப்பதிகம், திருப்படையாட்சி தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் சீவோபாதி ஒழிதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறை பொதுப்பதிகம் பண் சாதாரி ராகம் பந்துவராளி என்ற காமவர்த்தனி தாளம் ரூபகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம்.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருஞான சம்பந்த பெருமான் அருளியுள்ள திருக்குடும்பின்றும் வானிற்குடி என்ற திருப்பதியும்

0: திரு சிற்றம்பலம். சைவம்டா டார்கின் அன்பான நேர்களை, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்துள்ள திருப்புத்தூர் திருப்பதியம் வெண்கள் விம்மே பண் தக்கராகும்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்யின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருமுறை திருநாவுக்கரசர் பெருமான் அருளி செய்துள்ள

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: பாண்டி நாட்டு தலங்களானது திருமுறைகள் விளக்கம் செய்து கொண்டிருக்கும்படியும், தற்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ள திருப்புணர்வாயில் மின்னியல் செஞ்சடையான திருப்பதியும் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திரு சிற்றம்பலம். சைவம் டா டார்கின் அன்பான நேர்களை, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திரு ராமேஸ்வர திருப்பதியும் அலைவளர் தன்மதியும்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்யின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருஞான சம்பந்த பெருமான் அழித்து அருளி செய்துள்ள மாதர் குரு உண்டான திருப்பதியமானது என்ன தெரிஞ்சுக்கிறது?

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்யின் அன்பான நேர்களை, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: பாண்டி நாட்டு தலைமை பதிகளாக திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ள திருக்காலப்பேர் திருப்பதியம் விடியலாம் விஞ்சல்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஜீவதே மறுக்கடலாகிய பாலகுஜாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிதம்பரபுராணம் திருச்சிற்றம்பல சருக்கத்திலே 94வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களுக்கு சிவபக்தியை உண்டு பண்ணுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. உலகப் பொருளிலே உயிர்களுக்கு பக்தி சொல்லாமலே வரும், யாரும் சொல்ல வேண்டியதே தானே அந்த பொருளிலே பக்தி உண்டா. பக்தி தான் அன்பு, பிரியம். பிரியம், பக்தி, அன்பு, ஆசை எல்லாம் ஒன்றுன்னு வச்சவங்களே. அதனால உலகப் பொருளிலே பக்தி அன்பு வருவதற்கு யாரும் சொல்ல தேவையில்லை. இந்த பூமியில வந்துட்டாலே பூமி எப்படிப்பட்டதுன்னா மாயா சம்பந்தமானது. பூமி மாயா சம்பந்தமானது. மாயா பல எப்படிப்பட்டதுன்னா பற்றை உண்டு பண்ணுவது, ஆசையை விளைவிப்பது, மோகத்தை உண்டு பண்ணுவது, மயக்கத்தை செய்வது, மாயை மயக்கமும் செய்யும் என்று. அதனால இந்த பூமியில பிறப்பு எடுத்துட்டா எல்லா பொருள்லயும் ஆசை வந்துடும். எல்லா கூடி மூணுதான் ஆசை, மண் பெண் பூ தெரிஞ்சு மோக ஆசைன்னு. இதுல பற்று வந்துடும். மூணு ஆசை என்னைக்கு முடியுது, அன்னைக்கு பிறப்பு முடியும். என்னைக்கு முடியல சாமான நாகேள் ஜனனம் கட மாயை விடா மூவேடனை என்றும் விந்திடுமோ கந்தர் அனுபூதி. மாதேள் ஜனனம் கட மாயை விடா மூவேடனை என்று முடிந்துடுமோ கோவே குரணும் கொடிதோல் உணரும் தேவே சிவசங்கர தேசிகனே என்பது கந்தர் அனுபூதி. ஆகையினாலே உலகப் பொருளிலே பற்று வருவதற்கு எந்த நூலும் தேவையில்லை, எந்த ஆசிரியரும் தேவையில்லை, தானே வந்து. அப்ப அவங்க மனது மேல பிரியமா இருப்பா, சொல்ல வேண்டியதில்லை. உன் பிள்ளை மேல பிரியமா இருப்பா, பணத்துல ஆசையா இருப்பா, இந்த வீட்டை பத்திரமா பார்த்துக்கப்பா, இந்த வீடு உள்ள பத்திரமா பார்த்துக்கா சொல்ல வேண்டியது, தானே அவன் பார்த்துக் கொள்வான். ஆனா சிவனிடத்திலே அன்பு வருவதற்கு தான் இத்தனை நூலனும் இத்தனை ஆசிரியர்களும் இத்தனை வகையான தந்திரங்கள். சிவனே பல வகையான தந்திரங்களை கையாளுகிறான். யாரை பிடிக்க, நம்மை பிடிக்க. சிவனே பல வகையான தந்திரங்களாலே அருளாளர்கள் மூலமாக, கோயில்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, நூல்கள் மூலமாக, இப்படி எத்தனை எத்தனை வகையான காரணங்களால நம்மை அவரிடத்துல ஈடுபடுத்துவதற்கு பக்தி உண்டு பண்ணுவதற்காக சிவன் தந்திரப்படுறான். அத்தனை தந்திரத்திலையும் நம்ம சிக்காம இருக்கிறோம். யார் கட்டிக்காரன் பாரு, நம்ம எல்லாம் கட்டிக்காரன். அத்தனை வகையிலும் சிக்காம இருக்கிறோம் அப்படின்னா அவனோட நம்ம கட்டிக்காரன் தான். ஆகையினாலே இப்படி அவரிடத்துல அன்பு உண்டாவதற்கு மிகவும் அடிப்படையாக இருப்பது நல்ல சிவஞான நூல்களை கேட்பதினாலும் உண்டாகும். இப்ப நம்ம சிவஞான நூலை கேட்கலன்னா திருநூறு பூச மாட்டோம், பூசை பண்ண மாட்டோம். இதெல்லாம் எதனால வந்தது, அதனால சிவஞான நூலை கட்டுப்பிடிக்கிறனாலதான் இந்த பக்தியும் இந்த புத்தியும் உண்டு. கேட்கறதுல அதனால என்னமா போவோம் வராது. சரி கேட்டு பத்தி புத்தி வந்துருச்சு, பூஜை பண்ணிட்டு இருக்கோம், போதுமா, சார்ஜ் இறங்கிடும். சார்ஜ் போட்டுட்டே இருக்கும், சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏத்திட்டா பேசுதுன்னு சொன்ன, சார்ஜ் இறங்கிருச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவ, அப்புறம் போட்டுட்டே இருக்கும். அதுபோல இந்த மனதானது அழுக்க சீக்கிரமா உண்டு பண்ணிக்க, இதை மறக்க வைக்கும், அதை நினைக்க வைக்கும், இதை மறக்க வைக்கும், அதை நினைக்க வைக்கும். அதனால நினைக்க வைக்கிறதுக்காக அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும். பாத்து படிச்சுக்கிட்டே இருக்கும். பத்திரத்தை கழுவாம போட்டோம்னு வச்சுக்கா என்ன இருக்கும், அழுக்குத்தான். அதுக்குன்னு என்ன செய்யறது, ஒரு பத்து நாளைக்கு ஒரு கழுவுனா போதுமா, திறந்து. அதுபோல மனமாகிய பாத்திரத்தை ஞான நூல் கேள்வியினாலே கழுவிக்கொண்டே இருக்கும். மனமாகிய பாத்திரம் அழுக்கடையாமல், மனமாகிய பாத்திரம் அழுக்கு வராமல் ஞான நூல்களாகிய கேள்வியினாலே பொடியினாலே இதை விளக்கிக்கிட்டே இருக்கும். ஞான நூல் கேள்வியாகிய புடியினாலே புடி போட்டு விளக்கிறோம்ல, அதன் மூலமா விளங்கிடும். விளக்கினாத்தான் விளங்கும், விளக்கலைனா விளங்க விளங்கவே மாட்டேன். இது அதிகமா அதிகம் அவசியமானது, அவசியமானது, எல்லாவற்றையும் விட அவசியமானது. ஆகவே அப்படிப்பட்ட ஞான நூல் கேள்வியிலே சிதம்பர புராணம் என்பது மிக சிறப்பான கருத்துக்களை சொல்லுவது, சிதம்பரத்தினுடைய பெருமையை அளவுபடாமல் சொல்லுவது. பரமேஸ்வரர் எழுந்து கொண்டிருக்க கைலாயத்திலே மகாவிஷ்ணுவானவர் சென்று வணங்கி கைகட்டி வாய்வுத்தி சுவாமியை பார்த்து, பெருமானே எல்லா நூல்களிலும் தேவதை கைலாயத்திலும் மாதேவியோடு எழுந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றது. அதற்கான சிதம்பரத்தில் நிர்வாகமே எப்போதும் நாம் ஆனந்தம் அஞ்சுவோம் என்றும் சொல்லுகிறீர்களே, இது எனக்கு சந்தேகமா இருக்கிறது. எங்கதான் நீங்க ரசமா இருக்கிறீங்க, உங்கையா அங்கையா என்பதை பத்தி எனக்கு விளங்கவில்லை அப்படின்னு கேட்டார் திருமால். கேட்டார் சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக இந்த மாதிரி கேட்கிற ஆளுக்கான எனக்கு கிடைக்கல. நல்ல கேள்வியை கேட்கிறவன், நல்ல கேள்வியில சந்தேகம் கேட்கிறவன், பொருத்தமில்லாத சந்தேகத்தை கேட்கக்கூடாது, நல்ல கேள்வியிலே நல்ல விஷயங்களிலே சந்தேகத்தை கேட்கறது. இது ரொம்ப ரகசியம் என்ற அவசியமே, இது ரொம்ப ரகசியம். நான் ஜனகாதிபதி கூட அதை நான் சொன்னதில்லை, உனக்கு சொல்லுகிறேன். நீ நமக்கு மிகவும் பக்தனாக அப்படின்னாலும் உனக்கு சொல்லுகிறேன். அப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி பல தலங்களை எல்லாம் சொல்லி, கைலாயத்திலிருந்து பல தலங்களை எல்லாம் சொல்லி, அந்தந்த தலங்களில் இப்படி பிரியமாக நாம் வீட்டிருப்போம் என்றெல்லாம் சொல்லி, ராமேஸ்வரவர்களையும் சொல்லி, அதுக்கு மேல சொல்லுகிறார் அடுத்த ஆற்றல் இந்த 94வது பாட்டில். எண்டரும் பதியவற்றும் சதாசிவமே வடிவாய். எண்டரும் பதிகள் என்றால் எங்களுக்கு அரிதாக இருக்கின்ற அளவில்லாத ஆலயங்களிலே, ஆலயங்கள் எவ்வளவு அளவில்லாமல் இருக்கிறது. பாடல் பெற்ற ஆலயங்கள் 275, அதை அல்லாமல் இருக்கின்ற ஆலயங்கள் எண்ணில்லாத சிவாலயங்கள். உலகத்தில் சிவாலயம் தான் அதிகம், சிவாலயங்கள் எண்ணில்லாதன. அப்படிப்பட்ட ஆலயங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் சதாசிவமாக இருக்கிறோம். சதாசிவனால் லிங்க திருமணியாக இருந்திருக்கிறோம். எல்லா ஆலயங்களிலும் லிங்க திருமணியாக சதாசிவம் என்றால் லிங்கம் என்றாலும் உண்டு. எண்டரும் பதியவற்றும் சதாசிவமே வடிவாகி இருப்போம். அந்த குண்டரிக புறம் எமது பேர் உருவம் புவன முதற் புகன்றையாகும். குண்டபரமான இந்த உருவமானும் இனிதுரைதும் மிகுந்ததில்லை. கண்டது கண்மர சுக்காரன் குறி நீருள்ள சிவ கங்கையாவார். அதனால இப்படி எல்லா தலங்களிலும் சதாசிவோடியமாக இருந்திருக்கிறோம். விராட்புரனுடைய இதய கவலமாக இருக்கிற சிதம்பர தலத்தில் பரிபூரண கலையோடு விளங்கிக் கொண்டிருப்போம். பரிபூரண கலையோடு விளங்கிக் கொண்டிருப்போம். பூமியிலிருந்து சராசரங்களாகி சிவகுடிகள் எல்லாம் வினைகள் தீர்ந்து பரமானந்த சுரூபம் எங்களை உருப்பிட்டிருக்கும். அன்றையும் அவ்வெல்லக்குள் காணப்படும் தூசு மணல் சுக்காங்கற்கள் முதலியவெல்லாம் சிவலிங்க வடிவாகும். தண்ணீர் எல்லாம் சிவ கங்கா தீர்த்தமே ஆகும். விண்டபரமானந்த உருவமாங்கு இனிதுரைதும் இது மிகவும் அவ்வில்லை. கண்டது கண் மணர் சுக்கா நங்கு நங்குரி. கண்டது கண் மணர் சுக்கா நங்குரி. நங்குரிய சிவலிங்கம் நீர் உள்ள சிவ கங்கையாமா. தீர்த்தமெல்லாம் சிவகங்கைகள். அங்கு இருக்கின்ற கல்லெல்லாம் சிவலிங்கங்கள். சிலையலாம் லிங்கம் தடம்மருவும் நலமுறும தனித்தில்ல நகர் நாப்பன் தண்ணில் மண்ணும். இந்த பூமியிலே நகர் நடுவாக விளங்குகின்ற பூமி நடுவாக விளங்குகின்ற அந்த தில்லைப்பதியிலே புடவி முதல் உறைந்து மகத்துவமலங்காரமான புகழும். பூதங்கள் முதலாக 5 பூதங்களும், பிரதி முதலாக 5 பூதங்களும் மகத்துவ அலங்காரம் 7 வருஷ ஆவரணமாக இருக்குமா. அந்த பஞ்சபூதங்கள் 7 வருஷையாக இருக்கும். அந்த பூதங்கள் அதற்கு மேலே பிரமாண்டத்தின் அடிக்கப்பாலும் சென்று முன்னுண்டாகி முடிவில்லாத பிரகாசம் இருந்து முளைத்திருக்கும் ஒரு மலை உண்டு. அடைவூதிகள் ஆவரண பிரமாண மூலத்துக்கு அப்பாலும் சென்று உடையவடி படைத்தளவில் ஒளிகளற கிளறு சைலம் ஒன்றுண்டு. பூமிக்கு அடியிலே ஒரு சைலம் இருக்கிறது, மலை இருக்கிறது. பூமிக்கு அடியிலே மலை இருக்கிறது. அக்கிரியம் வடவாலும் தென்பாலும் குடவாலும் ஆகித்தோற்றும் மிக்கலகு குடி முடி மூன்று புவியான் மறைந்து அவை. அதனால அந்த மலையானது 3 சிகரங்களை உடையதாயிருக்கும். தெற்கு வடக்கு மேற்கு ஆகிய 3 சிகரங்களை உடையதாக இருக்கும். அந்த 3 சிகரங்களிலும் பூமிக்குள் மறைந்திருப்பதனாலே பிரகாசம் தோன்றாது. அந்த 3 சிகரங்களும் பூமிக்குள்ள இருக்குதான். சிதம்பரத்தில் கோயிலுக்கு அடியில் 3 மலைகள் பூமிக்குள்ள இருக்குதான். அதில் வடவார் சிகரம் ஆரியவர்கள் கமல உருவமாக விடும். வடப்பாகத்தில் இருக்கிற சிகரம் 1000 இதழ் கமலமாக இருக்கும். அத்தாமரையின் நடுப்பொகுட்டு போல் நாம் சிவலிங்க ரூபமாக எழுந்திருக்கோம். சிவலிங்கமாக இருந்தது திருமுறட்டான அந்த இடம். ஆயிர இதழ் தாமரையிலே நடுவில் இருக்கின்ற தாமரையில சிவலிங்க ரூபாக இருந்துடு. அச்சிவர சலசவிதழ் ஆயிர நீரிடங்களும் அமர்ந்து தோன்றும். இச்சிவலிங்கம் புகழின் இருநூறு அளவின் விண்ணரன்பால் அந்த ஆயிர இதழ் தாமரை மறைந்திருக்கும். அந்த அதுல ஆயிரம் சிவலிங்கங்களும் உண்டு. அந்த ஆயிர இதழ் தாமரையில சிவலிங்கங்களை எண்ணிறந்த தேவர்கள் பக்தியுடன் வரங்களை வேண்டி தரிசனம் செய்து பூஷிப்பார்கள். பூமிக்கு அடியில் இருக்கிறது பூஷிப்பார்கள். பூலோகத்தார் காண்பதற்கு மனிதர்கள் காண்பதற்கு பூஷித்து வணங்குவதற்கு மானிடர் கண்டு அறிந்து இறைஞ்சி ஏத்த எய்தார். நிச்சயமாய் நடுமுறையும் மிக்க சிவக்குரியதனை நீங்குவோம். மானிடர்கள் கண்டு வணங்குவதற்காக அந்த நடு இதழ் தாமரையில நடுவில் இருக்கின்ற தாமரையில சிவலிங்கமாக இருந்து கொண்டிருக்கும். அருளுருவ குறி எவைக்கும் பற்றாய். அந்த குறி அருள் உருவமே ஆகிய குறி, அருளே உருவமாகிய குறி, கருணையே வடிவமாகி முழுதல்ல, அதுபோல அருளே உருவமாகிய குறி எல்லாவற்றைக்கும் எல்லாவற்றுக்கும் பற்றாக இருப்பது. ஒரு ஆலமரத்துக்கு தெங்கீழ் பக்கமாகி அக்கினி மூலையில் அந்த சிவலிங்கம் இருக்கிறது. வடமேற்கில் ஒரு ஆலமரம் இருக்கலாம், அந்த ஆலமரத்துக்கு தென்கிழக்கில். இந்த ஆலமரத்தை பல நூல்லையும் சொல்லுது. அங்கே அந்த சிவலிங்க திருமூட்டம் இருக்குது, அதற்கு வடமேற்கில் ஆலமரம் இருந்திருக்கு, முன்ன இருந்திருக்கு. அது மறுபொருள் பரமாண்ட மூலத்திற்கு இழைதும் மறைவினாலே பொருளினுக்கு மூலமாய் காரணமாய் விளங்கலார் புவனங்காக்கும் திருமணம் மார்பக நாமும் திருமூலத்தாரமென திகழாருக்கும். அந்த தென்கிழக்கு பக்கமாய் அக்கினி மூலையிலே பிரமாண்டத்துக்கு மூலமாயிருப்பதினாலும் எப்பொருட்கு ஆதியால் உத்தாகம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதாலும் திருமூலஸ்தானம் என்று பெயர் வழங்கியிருக்கும். இந்த சிவலிங்கம் இருக்கிறது திருமூலத்தாரம். அந்தப்பதி முன் தில்லைவனம், அந்தப்பதி முன் தில்லைவனம், அதுவே புகழ அனைத்திற்கு முண்டக்களும் தெய்வத்தலம். அதனால் மூலத்தானவன், அதனால் மூலத்தானவன். உலகங்களை லட்சிக்க அதிகாரமுடையவனாய் லட்சுமியை மார்பில வைத்திருக்கிற கேசவரை அறிந்து கொள் என்று சோழமான அனுக்கிரகம் செய்தார். தானவர் விஞ்சயர் சித்தர் சாரணர் பாரிடம் அழகை தாபதேசர் வானவர் கந்திருவர் ராக்கதர் இயக்கர் கிம்புருடர் வானவாசி யானவர் கிண்ணரர் கருடர் உரகர் தாரகை போல தவணியோடு ஏனைய மாநிலர் யாரும் பூச புரிந்தேத்துவரும் லிங்கம் கொண்டு. தானவர்னா ராசகர்கள், விஞ்சயர் தேவ 18 கணங்களிலே ஒன்று. தானவர் விஞ்சயர் சித்தர் சாரணர் பாரடா அழகர் தாமதேசர் வானவர் கந்தருவர் ராக்கதர் கிரியக்கர் கும்புருடர் வானவாதி ஆனவர் கிண்ணர் உலகர் தாரகை போக தவணியோரும் ஏழைய மாரடர் யாரும் பூஜை புரிந்தேத்துவர் லிங்கங்கள். இந்த சிவலிங்கத்தை இப்படி மனிதர்களிலிருந்து அப்படியே தேவகணம் பூதகணங்கள் எல்லாம் அந்த லிங்கத்தை பூஜை பண்ணுவார். அதெல்லாம் இருந்து என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு போய் நம்ம கூட்டம் இருந்து அந்த லிங்கத்துக்கு நல்ல ஒரு பெரிய அபிஷேகத்தை பண்ணும், அலங்காரம் பண்ணி கண்ணார நம்ம சபையார் வழியிருந்து அப்படி செய்து பார்க்கணும். சிதம்பரத்தில் இப்போதைய தென்பாச்சிகரம் கனக சபையினும் உண்மை விளம்பக்கேட்டு அந்த திருமூலத்தானத்துக்கு தெற்கு பக்கத்தில் இருப்பதுதான் கனக சபையினும் உயிர். திருமூலத்தான கனக சபை சுவாமி ஆடுகிற இடம் கனக சபை என்னும் உண்மை விளம்பக்கேட்டு கற்பனைகள் இகழ்ந்து உயர்ந்த தற்பர சைதன்யத்தை கலை வேதங்கள் பொற்புடைய கனக வெளிக்கு ஒப்பென்று புகன்றன. பொற்புதும் மாறா அற்புதனம் பேருருவே அதலார் சின்மயமே ஐயன்றார். அந்த லிங்கத்துக்கு தென் திசையில பிரகாசமாக விளங்குகின்ற சிகரம் உருந்தியது கனகசபை என்று மெய்மையாக சொல்லப்பட்டது. அந்த இடம் கனகசபை என்று சொல்லப்படும். சுவாமி ஆடுகிற இடத்துக்கு கனகசபை என்று சொல்ல அதன் ரகசியத்தை சொல்லுகிறோம், ரகசிய பொருளை சொல்லுகிறோம். மாயா சம்பந்தங்களை நீக்கி ஆதிக்கமுடைய வேதாந்த மகாவாக்கிய பொருளில் சமரச ஐக்கியத்தோடு கலந்த வேதாகமத்தை உடைய தங்க நிறம் போன்று இருப்பதனால் ஞான சபை என்று பெயர் பெற்றது. இதற்கு சந்தேகம் இல்லை. அதனாலே மாயையெல்லாம் நீக்கி மகா வாக்கிய பொருளை ஒருவன் உணர்ந்து அதிலே ஐக்கியமாகிவிட்டானால் அவன் சிவமாகிவிடுகிறான். மகா மாயைகளை நீங்கி மகா வாக்கிய பொருளை உணர்ந்து, மகா வாக்கிய பொருள் என்பது மிக ரகசியமானது. அந்த மகா வாக்கிய பொருளை உணர்ந்து அதில் ஒருத்தன் ஐக்கியமாகிட்டான்னு வச்சுக்க அவன் சிவமாகி, அதுபோல அந்த மகா வாக்கியம் எப்படி சிவமாக்குதோ அதுபோன்று சிவமாக்குவது அந்த இடம் அதுக்கு தங்கம் பொருந்தியதாக விளங்குவது கனக சபை என்பது, ஞான சபை என்பதும் அதற்கு பெயர். அன்னது கொண்டது கனக சபை என நம்மால் அறிந்த அழகோனுக்கு பொன்னிலங்கு சிகரத்தில் பொலிதலார், அது பொற்சிகரத்தில் விளங்குவது. கீழையும் பொண்ணு இருக்குது, அந்த சபைக்கு கீழையும் பொண்ணு இருக்குது, மேலையும் பொண்ணு இருக்கு, தெரியுதா? மேலையும் பொண், கீழையும் பொண், நடுவிலையும் பொண்ணு, மேலே பொண், கீழே பொண், புனிக்கடியில பொண், நடுவில் பொண், புரியுதா இல்லையா? எல்லாம் பொண்ணு. அதனாலே அதற்கு பொன்னம்பலம் என்று, எல்லாம் பொண்ணாகவே இருப்பதனாலே அதுக்கு பொன்னம்பலம் என்று. பொன்னிலங்கு சிகரத்தில் புலிதலார் பொற்புதுவாய் புகன்றாரும் மண்ணு தமனியத்தானம், தமனி தமனியங்கிறதா பொண்ணு, தமனியத்தானம் மனு வெளிதி, அது தங்க தகட்டிலே அந்த சிதம்பர சக்கரத்தை எழுதி, தங்க தகட்டிலே சிதம்பர சக்கரம் தான் எல்லா சக்கரங்களுக்கும் மேலாக இருக்கும். முன்னே கூட சொல்லி இருக்கிறேன், அதனால சக்கரங்கள்னு இருக்குது அல்லவா, நமக்கு வந்து சுவாமி எங்கெங்க எல்லாம் பூஜிக்கிறோம்னா லிங்கத்தில பூஜிக்கிறோம், அக்னியிலே பூஜிக்கிறோம், கும்பத்திலே பூஜிக்கிறோம், விக்கிரகங்களிலே பூஜிக்கிறோம், இதற்கு மேல சக்கரத்தில் பூஜிக்கிறோம். அதான் சிதம்பர சக்கரம் உள்ள இருக்குது இல்லையா, தான் ரகசியம். சிதம்பர ரகசியம் காட்டுறதா சிதம்பர சக்கரம் இருக்கிறது, அது சிதம்பர சக்கரத்தை திருவம்பல சக்கரம்னு எழுதியிருக்காரு திருமூலர், திருவம்பல சக்கரம்னு எழுதியிருக்காரு. அதுக்கு மேல சக்கரமே கிடையாது, திருவம்பல சக்கரத்துக்கு மேல சக்கரமே கிடையாது. அதுல எல்லாம் இருக்கு, சிதம்பரம் அந்த சக்கரத்து உள்ள, அது திறந்தோறும் பூசைக்காரர்கள் அந்த சக்கரத்தை எழுதி வச்சு திறந்தோறும் சக்கரத்தை திறந்தோறும் சிதம்பரத்துல பூசை மாட்டோம். இந்த லிங்க பூசையை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும், ஆனா அந்த முறையில அமைச்சு எழுதணும். சிதம்பர சக்கரம் எழுதுறதுங்கிறது சாதாரணம் இல்ல, மாணிக்காசம் எழுதுவான், மாணிக்காசம் எழுதுவான் சிதம்பர சக்கரம், யாருக்கிட்டம் எழுதுவான் சிதம்பர சக்கரம்னா அபாரமாக. எல்லா 36 தத்துவங்கள்ல இருந்து சுவாமியினுடைய முக்கியமான ரகசிய மந்திரங்கள்ல இருந்து எல்லாருக்கும் அதைத்தான் சொல்றாரு. புலிதலார் மண்ணு தமனியத்தான மனு எழுதி, மனுங்கிறதா சக்கரம், மனு எழுதி மந்திரத்தை எழுதி வானவர்கள் வகுத்தாலே, வானவர்கள் வகுத்தாலே தேவர்கள் இப்படி எழுதி பூசித்தபடியினாலே தன்னிகர் பொன்னம்பலம் என்று அறிந்துரைத்தார் தராதலமே தங்கும் ஆக்கள். அதனால ஒப்புமை இல்லாத சமானம் இல்லாததாக விளங்குகின்ற பொன்னம்பலம் என்று இந்த உலகத்தார்கள் சொல்லுவார். பொன்னம்பலம் என்பது தனிச்சிறப்புடைய பேர். சிதம்பரத்துக்கு போன உடனே மாணிக்கவாசர் என்னன்றாரு, பத்து பாட்டிலையும் பொன்னம்பலம் தான், பத்து பாட்டிலையும் பொன்னம்பலம், அது மேல வேற நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Talam Thirukkodika Thirunyana Sambandha Murthi Nayanar Arulicheidha Irandam Thirumurai Pannattaragam Ragam Bandurali.

கோபம் மிக்க நெற்றியான் கோடிகாவு சேமீனே, கோபம் மிக்க நெற்றியான் கோடிகாவு சே

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு பொருள் வணக்கம். பாடல் எண் 4-12 வரை. பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வி பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: இகபரம் உயிர்க்கு உயிரை யான் எனது அற்றவர் உயிர்க்கு உயிரை யான் எனது அற்றவர் உறவை

மாலை அறம் மகிழ வரும் தேனை முக்கனியை கற்கண்டு அமிர்தத்தை நாடி

ஜாதி குலம் பிறப்பு இறப்பு ஜாதி குலம் பிறப்பு இறப்பு வந்து

மதத்தாலே அனுதினமும் வழுத்தல் செய்வான் குருமௌனி. மதத்தாலே அனுதினமும் குருமௌனி மலர்த்தாளை அனுதினமும் வழுத்தல்

எவைக்கும் பொருளா கண்ட பொருள் எவைக்கும் உடல் பொருளாய் எவைக்கும் உடல் பொருளாகி பேதம் ஆகி பொருளாக கண்ட பொருள் எவைக்கும் முதல் பொருளாகி போதம் ஆகி போதமாகி தெருளாகி கருதும் அன்பர் விடுதீர பருக வந்த செழுந்தேன் ஆகி அருளானோர்க்கு அகம்புறம் என்று உண்ணாக பூரண ஆனந்தமாகி இருதீர விளங்கு பொருள் யாது அந்த பொருளினை யா

சிறப்பொருளாய் அருமறையின் சிறப்பொருளாய் முன்னவர் மாமுனிவர் சித்தர் ஆதி பானோ அருமறையில் சிறப்பொருளாய் அருமறையில் சிறப்பொருளாய் உன்னவர் மோ முனிவர் சித்தர் ஆதி முனிவர் சித்தர் ஆதியானோ தெரிவறிய பூரணமாய் காரணம்.

கருதறிய பலரின் மனம் எள்ளில் எண்ணெய் உடல் உயிர் போல் எள்ளில் எண்ணெய் உடல் உயிர் போல் கலந்து என்னாலும் கருதறிய மலரின் மனம் எள்ளில் எண்ணெய் உடல் உயிர் போல் கலந்து என்னாலும் துரிய நடு ஊடு இரு இருந்த பெரிய பொருள் யாது அதனை தொழுதல்.

அடக்கி வருவழி ஞான பின்னாதி பூதமெல்லாம் கண்ணகத்தில் அடக்கி வேறுவழியாய் ஞான கண்ணார கண்ட அன்பர் கண்ணோ.

ஒன்று எண்ணாத படிக்கு இறங்கி தானாக செய்து அருளும் இறையே உங்கள் தன்னாரும் சார்ந்த அருள்தானை நினைந்து உங்களும் தன்னாரும் சார்ந்த அருள்தானை நினைந்து உன் அருள்தானை நினைந்து கரமலர்கள் தலைமே

மனவழியாக மனவழியில் கலந்து அறிவாம் வெளியில் ஓடு.

இறந்த புனல் உகுப்பட்டிருந்த புனல் உகுப்ப கரமுழிப்ப நின் அருளை கருத்தில்

வளர்த்தெடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு.

முதலால் எம்மை அடிமை காவளத்து எடுத்த அன்னை போல எம்மை வளர்த்தெடுத்த அன்னை எம்மை வளர்த்தெடுத்த அன்னை போல நீதி பெறும் குருவாகி மனம் வாக்குக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய்

வாதமிடு சமய நெறிக்கு அரியது ஆகி மௌனத்தோர் வாழ்வழியாய் பயங்கின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து கண்ணீர் சொரிய தொழுதல் செய்வாம் ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து தொழுதல் செய்வாம் இருகரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து

அகிலாண்டம் அனைத்தும் ஆகே அனைத்துமாகி வேறாய் அமர்ந்தது என அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வன எல்லாமாகி அல்லது ஆகி எல்லாமாகி அல்லதுமாகி பகர்வன எல்லாமாகி அல்லதுவாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகள்ளரு சங்கற்பவிட்டு எல்லாம் துகளரு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயா.

தோயாத அறிவாகி சுத்தமாகி துகளரு சங்கற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியா.

பங்கள் சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தவா நிகரில் பசுபதியான பொருளை நாடி நட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வார்.

0: தாய்மான் அடிகள் அற்புதமான செய்திகள் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிறார். இப்படித்தான் பெருமானை நினைக்கணும். எல்லாமாக இருக்கின்ற, எல்லாமாகவும் அல்லதுமாக இருக்கின்ற பெருமானை அப்படியெல்லாம் நினைக்கணும், அப்படியெல்லாம் நினைக்கணும்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய புணர்ச்சி பத்து.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம். தனமாவது திருநாவுக்கரசின் சரணம் என்ன, மனமார் புணர்ப்பந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கவன் மண்தமிழ்க்கே, இனமா தனது பெயர் இடப்பெற்றவன் எங்கள் பிரான், அனமார் வயல் திங்களூரினில் வேதியன் அப்பூதியே. போதமா முனிவர் அப்பூதியடிகள் நாடகம். திருநாவுக்கரசர் பெருமானின் திருவடிகளிலேயே மனம் வைத்து பொங்கு கடற் கண்மிதப்பேல் போந்தேறும் அவர் பெருமையினையே சிந்தித்து, அந்த பெருமானாரின் திருநாமத்தையே எப்போதும் சிந்திக்க வேண்டி, எங்குமே திருநாவுக்கரசர் பெருமான் திருநாமத்தையே கண்ட மாமுனிவர் அப்பூதியடிகளாரின் வரலாறு. இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி, நனைந்தனைய திருவடி தலைமேல் சூடப்பெற்று, திருநாவுக்கரசர் பெருமான் திருநல்லூர் பெருமானை வணங்கி, அருகிருந்த சிவப்பதிகளையெல்லாம் தொழுது, திருப்பழனமாம் பெரும்பதிக்கு எழுந்தருளினார். திருப்பழனத்தில் இறைவரை காலவிடமுண்டு இருண்ட கண்டர் திருவடிகளை நேர்வணங்கி நின்று பாடுகின்றார். திருப்பழனப்பெருமானை வணங்கி அப்பூதியடிகள் வாழ்கின்ற திங்களூர் செல்லும் மருங்கில் திருநாவுக்கரசர் பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். இடம் திருப்பழனத்திலிருந்து திங்களூர் செல்லும் வழி.

0: శివశివ శివశివ.
1: పఠనం పెరుమాణి.
2: என்ன ஆண்டார்ஸ் தண்ணீர் பந்தலா?

0: ஐயா, இத்தகைய பெயரிட்டு இங்கு அறம் செய்து வருபவர் யாரோ அடியேன் அறிந்து கொள்ளலாமா?
1: ஐயா பெரியவரே, இந்த ஊர்ல அப்போதைய அடிகள்னு ஒருத்தர் இருக்காரு. திருநாவுக்கரசனா அவருக்கு உசுறு. வீட்டுக்கு பேரும் திருநாவுக்கரசு, மாட்டுக்கு பேரும் திருநாவுக்கரசு, பிள்ளைங்க பேரும் திருநாவுக்கரசு. பந்தலு, சத்திரம், கோலம், அவர் செய்யற எல்லா பணிக்கும் திருநாவுக்கரசு தான் பேரு. இதையான் கேக்குறீங்க? அவர் வீட்டுல இருக்கிற மரக்காலு உலக்கு கூட திருநாவுக்கரசு தான். திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு, எல்லாமே திருநாவுக்கரசு தான் இருக்கு. ஐயா, இப்படியே கொஞ்ச தூரம் போனீங்கன்னா திருநாவுக்கரசு இல்லம்னு பெயரிட்டு அவர் வீடே இருக்கும்.
0: சிவசிவ, அவரை உடனடியாக சென்று காண்பேன்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று
4: நீர்தாம் யார் சொல்லும்?
0: சிவசிவ, வீழ்ந்த அமன் சமயத்தில் இருந்து கரையேற நம் இறைவனால் சூளைநோ என்ற அருளால் ஆட்கொள்ளப்பட்ட தேற்றம் இல்லாத சிறுமையேன் யான்.
4: சிவசிவா, சிவசிவா, திருநாவுக்கரசர் பெருமானா, சிவசிவா, பிழை பொறுத்தருள வேண்டுகிறேன் பெருமானே, பிழை பொறுத்தருள வேண்டுகிறேன். சிவசிவா, சிவசிவா, பெருமானி, பெருவாழ்வு பெற்றேன், பெருவாழ்வு பெற்றேன். சிவசிவா, சிவசிவா.

0: ஹரிகளை, தாங்கள் எம் அணையில் திருவமுது செய்தருளினால் யாங்கள் வாழ்வின் பயன் என மகிழ்வோம்.
1: சிவசிவ கரைகண்ட நடிகார்கள் திருமணைகளில் திருவமுது செய்தலொன்றோ சாலச் சிறந்தது. உம் விருப்பப்படியே ஆகட்டும்.
0: சிவசிவ, என் தவமெல்லாம் இன்று பலன் கண்டது. என் தவமெல்லாம் இன்று பலன் கண்டது. சிவசிவா சிவசிவா, ஆண்ட அரசுகள் அமுது செய்ய அறுசுவை உணவு செய்வோம். மூத்த திருநாக்கரசு, பெருமானார் அமுது செய்ய நல்ல குறுத்து வாழை இலை கொண்டு வா.
2: என் தவமே தவம், ஆளுடைய அரசுகள் அமுது செய்ய நல்ல தாய் தந்தையர் ஏவ நான் பணி செய்ய பெற்றேன். உயிந்தேன் உயிந்தேன்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்ட் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருநாவுக்கரசர் பெருமான் திருவமுது செய்தருள்வதற்கு வாழை இலை பறிக்க மூத்த திருநாவுக்கரசு சென்ற பொழுது அங்கே கோள்நாகம் ஒன்று மூத்த திருநாவுக்கரசினை கடிக்க விடம் தலைக்கேறுவதையும் பொருட்படுத்தாது திருநாவுக்கரசர் பெருமான் திருவமுது செய்வதற்கு வாழை இலையினை குறித்த காலத்தே கொண்டு சேர்ப்பதே கருத்தாக வாயில் நுரை கொப்பளிக்க ஓடி வந்து இலையை தாயாரிடம் கொடுத்து விழுகின்றான். இடம் அப்போதியடிகளார் இல்லம்.
1: அம்மா,
2: மூத்த திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு, என்ன ஆயிற்று? சிவசிவ, மூத்த திருநாவுக்கரசை பாம்பு கடித்து உள்ளது. பெருமானே, அடிகளார் அமுதுண்ணவர்

0: வேளையில் அடியே நான் என் செய்வேன்? சிவசிவா சிவசிவ, இது தெரியா வண்ணம் பெருமானாரை அமுது சேவிப்போம்.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: தமது அன்பிற்கு இனிய மகனான மூத்த திருநாவுக்கரசு பாம்பினால் கடிப்புண்டு இறந்ததையும் கருதாது திருநாவுக்கரசர் பெருமான் திருவமுது செய்வதையே முழு நோக்கமாக கொண்ட அப்பூதியடிகளாரும் அவர்தம் துணைவியாரும் மூத்த திருநாவுக்கரசின் உடலினை ஒரு பாயில் சுற்றி மறைத்து திருநாவுக்கரசர் பெருமானை திருவமுது செய்தருள அழைக்கின்றனர். இடம் அப்பூதியடிகளார் இல்லம்.

0: அப்போது யாரே தங்களின் மூத்த புதல்வர் எங்கே?
1: அடிகளாரே, இப்போது எங்கு அவன் உதவான்?
0: என்ன சொன்னீர்? இது கேட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. என்ன ஆயிற்று? உண்மையை சொல்லுங்கள்.
1: பெரியீர், வாழை குறுத்து அறிகின்ற பொழுது பாம்பு தீண்டி இறந்தான் மூத்த திருநாவுக்கரசு. தங்களுக்கு அமுது படைப்பதென்னும் பேரு தடைபடக்கூடாது என கருதி பாயில் சுற்றி வைத்தோம்.
0: நன்று நீர் செய்தது. இப்படி யார் செய்வார்? இறைவா, மூத்த திருநாவுக்கரசின் உடலை திங்களூர் பெருமான் திருக்கோயில் முன் கொண்டு வாருங்கள்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: காரைக்கால் அம்மையார், அதனால தான் என்ன வரம் வேணும்னு சுவாமி கேட்கும்போது பிறவாமை வேண்டும்னு முதல்ல கேட்கிறாங்க. அப்புறம் ஒரு ஐயம் வருது, அதை நாம முடிவு பண்ணக்கூடாது, நமக்கு எவ்வளவு வினைகள் மிச்சம் இருக்குன்னு தெரியாதனால மீண்டும் பிறப்புண்டேல் உண்மை என்றும் மறவாமை வேண்டும் கேட்கிறாங்க. நம்ம அப்பர் சுவாமி இன்னும் ஒரு படி மேலே போய் அடுத்த பிறவி மனுஷ பிறவியா இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாத, அதனால் புழுவாய் பிறக்கினும் ஒரு உண்மை கொடுக்கிறார். புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் கேட்கிறார். எவ்வளோ உயர்ந்த வரங்கள் அவங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதனால மறக்கவே கூடாது இறைவனை, எக்காலத்திலையும் மறக்கவே கூட. மறந்தா அந்த ஆன்மா உய்யவே முடியாது. ஆன்மாவுக்கு உய்வு வேணும்னா இறை சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். இறை நாம மனசுல கணிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளை வந்து உய்விக்கும். என்ன செஞ்சா நம்ம அவரை மறக்காம இருப்போம்னு நினைச்சுக்கணும். அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டுல வேலை செஞ்சாலும் அவரை மறக்காமலே வேலை செய்யணும். அவர் எப்படி நமக்குள்ள இருந்தாலும் தன்மயத்தனா இருக்காரோ, அது மாதிரி நாம வேலை செஞ்சாலும் அவர் வசத்திலே இருக்கும். அதை நம்ம பின்பற்றணும். இப்படி இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் அசை போட்டுக்கொண்டே வீட்டில் சமையல் செய்யலாம். கை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்பப்போ இறை நாமத்தை நீங்கள் அசை போட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, அப்படி யார் இறைவனோடு அத்துவிதமாக கலந்து கொண்டு இருக்காங்களோ அவங்க அடையக்கூடிய பயன் பெருகதி அப்படின்னா, அவங்க அடையக்கூடிய பயன் என்னதுன்னு அதை சொல்லப்போனால் அதை என்ன இவ்வளவுதான வரையறது அளவுலாம் சொல்ல முடியாது அதுக்குன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதனால அந்த பெருமானை எப்போதும் உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் வழிபட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நம் மனதில் இருத்தி இருக்கின்றார் பெருந்தகை. இதை விட வேற யார் நமக்கு ஒரு அழகான ஒரு உணர்வை வந்து ஊட்ட முடியும், புகட்ட முடியும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சிவ போகம்ங்கிறது எவ்வளவு எளிதாக கிடைக்கும், கிடைக்கவே கஷ்டமான ஒரு அளவறுக்க ஒண்ணாதது இல்லையா, அதை வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனசில் எப்போதும் சிவத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன்னு அப்பர் சுவாமிகள் இந்த கருத்தை தான் நமக்கு வலியுறுத்துறார். இவங்கெல்லாம் அனுபவம் பெற்றவர்கள். ஆகையால் அந்த குருநாதர்கள் சொன்னதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு குரு உருவை சிந்தித்து அந்த குருவையோட வழிகாட்டுதல் படி நம்ம நடக்கணும். அப்படி நடந்தால் நிச்சயமாக நமக்கும் தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமே கிடையாது என்பதை நம் மனதில் இருத்தி கொள்ளலாம். சரி, அடுத்து அஞ்செழுத்து அருள்நிலை. அதுக்கு அழகாக நமக்கு இரண்டு ஐந்தெழுத்து பதியங்களையும் தந்திருக்கிறார். அது இல்லாமல் ஐந்தெழுத்து வரக்கூடிய பாடல்களையும் நமக்கு நிறைய தந்திருக்கிறார். அந்த பகுதியை நம்ம நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். சரி, இன்று இன்னும் கொஞ்சம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த எண்ண அலங்காரத்தில் பாடல்கள் பாடுவது என்பது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை பல இடத்துல பார்த்தது. இப்போ திரு எழுக்கூட்டிருக்கை எடுத்துக்கொண்டா அதுலேயும் அழகாக பாடுவார், எப்படி எண்ணலங்காரத்தில் பாடியிருப்பார். அடுத்து ஆமாம், அதுக்கு அடுத்தபடியாக மிக அழகாக 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை எல்லாத்துலேயுமே பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு 1ஆம் திருமுறை இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம ஒரு அருமையான பாடலை இப்போது நாம் சிந்திக்கலாம். அந்த பாடலில் மகுடமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கழுமலத்தை நினைய நம் வினை கரிசருமே அப்படிங்கிற, கரிசுன்னா தீமைன்னு அர்த்தம். நீங்கள் கழுமலம் அதாவது சீகாழியை நினைத்தாலே போதும், நம் வினைகளெல்லாம் வினைகளால் வரக்கூடிய தீமையெல்லாம் நீங்கிவிடும் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அவர் சொன்ன ஒரு அருமையான பாடலை இங்கே சிந்திக்கலாம். எண்ணிடை ஒன்று, ஒன்று ஒன்றினர் இரண்டு இல்லையா, இரண்டின் உருவம் எரியடை மூன்றினர் நான்மறையாளர் மண்ணிடை ஐந்தினர் ஆறினர் அங்கம் வகுத்தனர் ஏழிசை எட்டிருங் கலைசேர் பன்னிடை ஒன்பதும் உணர்ந்தவர் பத்தர் பாடி நின்று அடிதொழ மதனனை வெகுண்ட கண்ணிடை கனலினர் கருதிய கோயில் கழுமல நினைய நம் வினை கருசருமே. இந்த கரிசருமே நம் வினை கழுமல நினைய நம் வினை கருசருமேங்கிறது அந்த பதிகத்தோட அத்தனை பாடல்களிலும் வருகிறது. அதான் அதுக்கு மகுடம்னு பேர். சரி, இது என்ன அழகா என்ன அலங்காரத்தில் கொண்டாடலான்னு பாருங்க. எண்ணிடை ஒன்று, எண்ணத்திலே ஒன்றாய் இருப்பவர், அதாவது நாம் எப்போதும் அவரை நினைந்து கொண்டே இருந்தால் நம்மோடு அவர் அருவாய் நம்ம மனசோட ஒன்றாகவே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உருவம்னு வரும்போது சிவமும் சக்தியும் ஆகி வருகின்றார், அதனால் உருவ திருமேனி கொள்ளும்போது இரண்டாக இருக்கின்றார். எரி மூன்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த ஆகவனியம் முதலியாக முத்தியாக இருக்கின்றார். அடுத்து நான்கு மறைகளை அருளியுள்ளார். மண்ணிடை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படிங்கிற ஐந்து தன்மையோடு இருக்கின்றார். அதான் சத்தம் ஸ்வரிசம் ரூபம் ரூசம் ரசம் கந்தம், அதாவது சத்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படிங்கிற தன்மாத்திரைகளாகவும் இருக்கின்றார். வேதத்தில் சொல்லப்பட்ட 6 அங்கங்களாக இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 7 இசைகளை வகுத்தவர், குரல் கைக்கிளை துத்தம் இழை இழி விளரி தாரம் அப்படிங்கிற 7 இசையாகவும் அவர் இருக்கின்றார். எண்வகை கலைகளில் இல்லையா, அதான் அஷ்ட வித்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாகவும் இருக்கின்றார். 9ஆம் கலைகள் இல்லையா, அதற்கு மேலும் மேலும் அவருக்கு எண்ணலங்காரத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட கலைகளை உணர்ந்தவர். பக்தர்கள் பாடி ஆடணும், பாடி ஆட கெடும் அருவினைன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால பாடி நின்று திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அப்படி அவர்கள் வணங்கும்படியாக அவர் வீட்டிருக்கின்றார். மன்மதனை கண்ணிலிருந்து தோன்றிய கனலால் அழித்தவர். அவர் எங்கே இருக்கின்றார் என்றார், கழுமலத்தில் உள்ள கோயிலில் இருக்கின்றார். அந்த கோயிலை நினைந்தால், அந்த கழுமல கோயிலை நினைந்தால் நம் வினைகளின் தீமை முற்றிலும் நீங்கும். இதை விட வேற என்ன வேணும், ஏன் நம்ம தினம் கழுமலத்தை நினைக்க கூடாது. 12 பேர், அந்த 12 பேருக்கு சிறப்பு, அந்த ஊழிக்காலத்திலையும் அழியாம தோணி மாறி மிதக்கிறது, அப்புறம் குருலிங்க சங்கம வடிவில் இருக்கிறது, எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு அந்த தலத்துக்கு. அதனால் இன்று முதல் நாம் ஒரு சங்கல்பம் செய்து கொள்வோம், தினந்தோறும் கழுமலத்தை நினையாமல் படுக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே நினைச்சிடணும், இல்லை இரவு படுக்கும் முன்னாவது கண்டிப்பாக நினைத்து, 24 மணி நேரம் நம்ம கையில் இருக்கு. அதனால் அழகாக தினந்தோறும் கழுமலத்தை நினைய வேண்டும் என்பதை ஒரு உறுதிப்பாடாக நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்து 2ஆம் திருமுறையிலும் இதே போன்று ஒரு எண்ணலங்காரத்தோடு நமக்கு மிக அழகாக ஒரு பாடல் தந்திருக்கின்றார். மேவின் 1ர் விரிவுற்ற 2னர் 3ருமாய் நாவின் 4ர் உடல் 5னர் 6ர் ஏழோசையர் தேவில் எட்டர் திருவாஞ்சியம் மேவிய செல்வனார். அதெல்லாம் சரி, என்ன அலங்காரம்லாம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடலை பாடி நாம் அவர் வழிபடுறோம், அதனால் நாம் பெறும் பயன் என்ன? பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர் தம் அடியார்கட்கு. ஆனால் அடியாராக இருக்கணும், இருந்தால் கண்டிப்பாக பாவத்தையும் நீக்குகின்றார் பழியையும் போக்குகின்றார் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதில் மேவின் ஒன்றர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அப்படின்னா விரும்பி வழிபடணும் அவரை. அந்த பூஜை வழிபாடை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு உணர்வு இல்லாமல் செய்யணுமே, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு அனுஷ்டானம் பண்ணணும், இன்னைக்கு சிவ பூஜை பண்ணணும். ஏன்னா முதல்ல எல்லாரும் ஆர்வமாக வாங்குவாங்க, நாள் ஆக ஆக சிலர் நல்லா அதில் ஒழுகிறாங்க, சிலர் அந்த உடல் அல்லது சூழல் அது போன்ற பல காரணங்களால் அதில் ஒரு தொய்வு வருகிறது. அப்படிலாம் வரவே கூடாது. அவற்றை வந்து நீ நான் அப்படிங்கிற வேற்றுமை இல்லாத அளவுக்கு அந்த மனம் ஒன்றி வழிபட்ட அவரும் நம்மகிட்ட இருந்து வேற்றுமைப்படாமல் அனன்யமாக நம்மோடு இருக்கின்றார். விரும்பி வழிபட்டால் அனன்யமாக நம்மோடு இருக்கின்றார். நமது அருணகிரிநாதரும் சொல்லுவார், நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருக்கும் வகை பரம சுகம் அதனை அருள்னு முருகப்பெருமான்கிட்ட கேட்கிறார். அதனால நாம எப்போதும் சிவத்தோடு ஒன்று இருக்க வேண்டும், இறையோடு ஒன்று இருக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு நாம எப்படி வழிபட வேண்டும்? விரும்பி, மேவின் விரும்பி வழிபாட்டை செய்யணும். அதனால இதை செஞ்சு நான் விரும்பி செய்யறதுனால சுவாமி என்னோட எப்போதும் இருப்பாருங்க ஒரு உணர்வோட நம்ம செய்யணும். இதை வந்து நமக்கு சைவ சித்தாந்த கருத்து, அதனால நான் அந்த பாடல் உங்களுக்கு எடுத்தேன். எண்ணலங்காரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுலயும் ஒரு சைவ சித்தாந்த கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவஞான சித்தியார் 245 சுபக்கம், சித்தியார் சுபக்கத்துல பார்க்கணும். அரிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பன். அரிபவன்கிறது ஆன்மாவை குறிக்கு. யாரு விரும்பி பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுவாமி அங்க எழுந்தருளி இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒன்றாய் அரும்பிய அவர் வந்து விரிவுற்ற அடுத்தால வருது. ஒன்றர் முதல்ல சொல்லியாச்சு, விரிவுற்ற இரண்டினர்னு சொல்லும் போது பலவாக விரியும் போது சிவம் சக்தி அப்படிங்கிற ரெண்டா ஆயிருந்தாரு. அடுத்து என்ன சொல்லியாச்சு? மூன்றுமாயின்னு சொல்லியாச்சு. அதுதான் அத்துவிதம், நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார். வேற என்ன வேணும் நமக்கு? நம்ம தனியாலாம் இல்லை, அவர் நம்ம கூட எப்போதும் தான் இருக்கிறார். தனியாங்கிறது நான் இந்த பிறவியில மட்டும் சொல்லல, ஆன்மா கேவல நிலையில பிறவிக்கு வரும் முன்பு தான் ஒரு சித்துப்புறங்கிறதே தெரியாத நிலையில இருந்தது இல்லையா, எந்த உணர்வும் இல்லாம அப்போதும் அவர் ஒன்றா தான் இருக்கார். அடுத்து இப்ப நமக்கு தனுகரண புவன போகங்கள்லாம் நுகர்ச்சிக்காக தரப்பட்டிருக்கு இல்லையா, இப்பவும் அவர் ஒன்றாய்தான் இருக்கின்றார். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்த நிலையில முக்திக்கு போவோம் இல்லையா, அப்போ நம்ம அவர் கூட தானே இருக்கிறோம். ஆக மிக அழகாக நம்மோடு அவர் ஒன்றாய் வேறாய் உடனே இல்லவே இல்லை. அவரை எங்கேன்னு தெரியலேன்னு சொன்னோன்னா நிச்சயமாக அறியாமை தான். அவர் நம்மை விட்டு நீங்குவதே கிடையாது, நாம அதை உணர தலைப்பட வேண்டும். சரி, அடுத்து நாவின் நாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவினால் நான்கு வேதங்களை அருளியவர். சரியா, அதுக்கு அடுத்தால அடுத்து அஞ்சினர் வருது இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி, இந்த அஞ்சு சக்தியையும் சக்தியாகிய திருவுருவை உடையவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஞ்சு சக்தியாகவும் இருப்பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஞ்சினர் ஆறு, ஆறுனா ஆறு குணங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அவருக்கு எண் குணங்கள், அதை சுருக்கி ஆறு குணமாகவும் சொல்லலாம். அடுத்து ஏழு, ஏழோசையர் இது நமக்கு தெரியும், அடிக்கடி நாம் சிந்தித்து கொண்டே இருப்பது. அடுத்து என்ன சொல்லியாச்சு? எட்டு இல்லையா, எட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது அவர் அட்டமூர்த்தியாக இருக்கின்றார் என்பது. திருப்பி திருப்பி அட்டமூர்த்தி, நம்ம தினந்தோறும் சூரியனை பார்க்குறோம், மாசத்துல 15 நாள் சந்திரன் வருது, தேய்பிரையா இருந்து அப்படி பைய பைய பைய வளர்ந்து பௌர்ணமியா முழு நிலவா ஆகுற வரைக்கும் வருது. ஆனா அதை சூரியனா பார்க்காம சந்திரனா பார்க்காம சிவசூரியனா சிவச்சந்திரனா பார்க்கணும். அந்த சூரியனுக்குள்ள பர்கோ தேவசிய தீமைகின்னு சொல்லும் போது இந்த சூரியனுக்கு ஒளி கொடுப்பவர் சிவபெருமான்கிற உணர்வோட சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இப்ப இந்த சந்திரன் அவருடைய இடக்கண், சூரியன் அவருடைய வலக்கண், அப்புறம் விளக்கு ஏத்தும் போது ஒன்னும் இல்லை, சமையலறையிலே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடுப்பு ஜுவாலையை பார்க்கும்போது சுவாமியுடைய நெற்றிக்கண் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, ஆக மிக அழகாக அதை சொல்லிவிட்டார் நமக்கு என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் எண்ணு பெயர்லையும் இது ரொம்ப அழகாக அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த சித்தியார் கருத்தோட அனன்யமாக இறைவன் நம்மோடு இருப்பார், மனம் ஒன்றி பூஜை செய்தால் என்பதை நமக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றது. இச்சா ஞான கிரியா சக்தியாக இருப்பதை அழகாக ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி என்று சித்தியார் 83வது பாடலிலும் இந்த கருத்தானது வருகின்றது. ஆகையால் மிக அழகான சித்தாந்த கருத்துக்களை இந்த பாடலிலே நமக்கு தந்திருக்கின்றார். சரி, அடுத்து பதி பசு பாசம் என்ற மூன்று பொருட்களையும் ஆய்ந்து உணர்த்தும் நான்மறை. அந்த நான்மறை நாவர்னா அந்த நான்மறைகள்ல என்ன இருக்குன்னா முப்பொருளும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியாச்சு. அடுத்துதான் அந்த உடல் அஞ்சினர் நம்ம பார்த்துட்டோம், அடுத்து ஆறருங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையா. சரி, அப்போ இத வந்து நமக்கு வந்து இவ்வளவு திருமேனிகள் அவருக்கு வேணுமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம் பொருட்டுத்தான் அப்படிங்கிறத நாம மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இது வந்து நீங்க இது போல நிறைய பாடல்களை நீங்க பார்க்கலாம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அவர் அட்டமூர்த்தமாகவும் இருக்கின்றார். திரிகரணத்தாலும் பிறர் வாயாலும், அதாவது பாவம்னா தீவினை, பழினா தீ சொல் இல்லையா. அதாவது தீவினை அப்படிங்கிறது செயல், வினைனாலே செயல், பழிங்கிறது தீ சொல். அப்போ வாக்காலும் செயலாலும் அப்படின்னு சொன்னனால மனசு மனசு நினைச்சா தானே நிச்சயமா வார்த்தை வரும், மனசு நினைச்சாதான் ஒரு செயலை செய்வோம். அப்போ முக்கரணங்கள் திரிகரணங்களால் நிகழக்கூடியது இந்த பாவமும் பழியும், இந்த ரெண்டையும் அவர் நீக்குகின்றார். எனவே அவரை விட நாம் வழிபடுவதற்கு வேறு யார் உகந்தவர் என்று நாம் எண்ண வேண்டும். பழி பாவம் ரெண்டும் நீக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது நாம் அவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் மனதிலே இருத்தி கொண்டு இனி அடுத்து இதே நிலைமையிலே மற்றும் ஒரு பாடல். இதில் எல்லாம் நாம் எண்ண அலங்காரத்தோடு சித்தாந்த கருத்தையும் சேர்த்தே தான் பார்த்து கொண்டே வருகின்றோம். அழகாக மூன்றாம் திருமுறை ஓமாம்புலியூர் என்ற தலம், இதில் அந்தணர்களை நினைந்து இந்த பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்க வந்து இரு பிறப்பாளர்கள், அது அவங்களுக்கு வந்து முதல்ல எல்லாரையும் போல ஒரு பிறப்பு, அடுத்து அவங்க உபநயனம் கிடைக்கும் போது அது மற்றொரு பிறப்பு, அதனால் அவங்களுக்கு இரு பிறப்பாளர் அப்படிங்கிறது பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த கருத்து அதில் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். மனந்திகள் என்று துவங்குகிறது, மனம் திகள் என்று துவங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதில் வந்து திசைகள் எட்டாகவும் இவர் இருக்கின்றார், ஏழு இசையாக இருக்கின்றார், ஆறு அங்கமாக இருக்கின்றார், ஐந்து வேள்விகளாக இருக்கின்றார், நான்கு வேதங்களாக இருக்கின்றார், எரி மூன்றாக, பிறப்பு இரண்டு, அது வந்து இந்த அந்தனாளர் அந்தனர்களுக்கு மனம் வந்து ஒருமையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். மனந்திகள் திசைகள் எட்டும் ஏழிசையும் மலியுறும் ஆறு அங்கம் அமை வேள்வி இணைந்த நல்வா வேதம் மூன்று எரி இரண்டு பிறப்பென ஒருமையால் உணரும் குணங்களும் அவற்றின் கொள்பொருள் குற்றமற்றவை உற்றது எல்லாம் உணர்ந்தவர் வாழும் ஓமாம்புலியூர் உடையவர் வடதளி அதுவே என்று மிக அழகாக இந்த பாடலானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் எத்தனைன்னு நமக்கு அழகாக பட்டியல் போட்டு கொடுத்தாச்சு. சிவஞான சித்தியார் காப்பு செயலில் கூட ஒரு கோட்டன், இரு செவியன், மும்மதத்தன், நால்வாயன், ஐங்கரத்தன் என்று அதுவும் இப்படி தான் எண்ணலங்காரத்தில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் ஞானிகளுக்கு வந்து இது போல் அவங்க அந்த ஞானத்தை தான் பெற்ற ஞானத்தை நமக்கு கொடுக்கும் போது கூட இவ்வளோ ஒரு சிறப்பாக ஒரு நயத்தோடு கொடுக்க முடிகிறது என்று பாருங்கள், மிக அழகாக அது இருக்கிறது என்று நாம் உணர முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக இப்போது மிக ஒரு சிறந்த கருத்தினை இப்போது நாம் சிந்திக்கலாம். திருவிழி மிளலை மூன்றாம் திருமுறையில், அதில் மிக அழகாக சொல்லிக் கொண்டே வருகின்றார். தோற்றமும் கேடும் வைப்பார் ஆறுயிர்கட்கெல்லாம் ஆழியர் தம்மடி போற்றி என்பார்கட்கு அணியரே அப்படின்னு சொல்றாரு. அடியவர்கள் அதாவது தோற்றமும் உயிர்களுக்கெல்லாம் தோற்றம் கேடு அதாவது பிறப்பு இறப்பெல்லாம் அவர் தான் தர்றாரு அப்படிங்கிற சைவ சித்தாந்த கருத்தை இந்த பாடல்ல நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். சரி, அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடலிலே நல்லினத்தார் செய்த வேள்வி செகுத்தழு ஞாயிற்றின் பல்லனைத்தும் தகர்த்தார் அடியார் பாவ நாசரே என்று சொல்கின்றார். அடியார் அதாவது சூரியனுடைய பல்லையெல்லாம் அவர் தகர்த்தது நமக்கு தெரியும், தக்கன் யாகத்துல கலந்துகிட்டதுனால. அதுக்கு அடுத்தால ஆனா அவர் வந்து அடிய தன்னை தொழக்கூடிய அடியவர்களுடைய பாவத்தை நாசம் செய்பவர் போக்குபவர் என்று மிக அவர் பாவநாசர் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து கங்கையங்காடிய மஞ்சன செஞ்சடையார் அப்படின்னு யாரெல்லாம் அவரை வழிபடுகின்றார்களோ, கங்காதரராக யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வல்வினை மாயும் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக இமையோர் தொழ நாடகம் மாடிய ஏத்த வல்லார் வினை நாசமே என்று சொல்லுகின்றார். இமையோர் என்பது தேவர்களை குறிக்கின்றது, தேவர்களால் வணங்கப்படுபவர். அவரை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வினை யாவும் அழிந்துவிடும், எந்த வினையும் இருக்காது, வினை நசிக்கும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து கூறி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து மற்றும் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். எடுத்தவன் மாமலை கீழ் ராவணன் வீழ்த்தர விடுத்தருள் செய்திசை கேட்டவர் வீழி மிழலையார் படுத்து வெங்காலனை பால் வழிபாடு செய்பாலர்க்கு கொடுத்தனர் இன்பம் கொடுப்பர் தொழக் குறைவில்லை. இவரை தொழுதால் எந்த குறையும் இல்லை, குறைவிலா நிறைவு. அவரை தொழுபவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது, இன்பம் கொடுப்பார் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா அதுபோல. சரி, இப்ப அந்த பாடல் கருத்தை இப்போது பார்க்கலாம். மிக அழகாக அதாவது பெரிய கைலாய மலை அதை நம்மால் அப்புறப்படுத்திட முடியும் நினைச்சு எடுக்க முற்பட்ட ராவணன் அதுக்கு கீழே கிடந்து அலறுமாறு அவனை அடர்த்து அவன் சாமகானம் பாடுகிறான். அந்த இசையை கேட்டு அவனுக்கு அருள் செய்தார். அவர் திருவேலி மலையில் வீற்றிருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு கொடிய காலனை உதைத்து தன் அருகில் இருந்து வழிபாடு செய்து கொண்டிருந்த பாலன் மார்கண்டேயர் அவருக்கு பேரின்பம் கொடுத்தார். எமன்டருந்து காத்து இந்த காலவாச குறுந்தொகைன்னே பாடிப்பார் நம்ம அப்பர் சுவாமிகள் இல்லையா. சரி, தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்றார். நம்ம முறையாக அவரை சிக்கனை பிடித்து வழிபட்டால் இந்த உடம்பை விட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் யமவாதனை இருக்காது, மரண வேதனைன்னு சொல்றாங்களா அது இருக்காது. யமகங்கரர்கள் கையில நம்ம சிக்க மாட்டோம், யமலோகத்துக்கோ பாதாளத்துக்கோ போக மாட்டோம். சரி, அவர் தன்னை போற்றக்கூடிய அடியார்களுக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் எல்லா நலன்களையும் கொடுப்பார் என்று மிக அழகாக அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா அந்த திருவாசக பாடலையும். உன்னை குறுகி நேர்க்கு இனி என்ன குறையே அப்படின்னு கேட்கிறார் இல்லையா அவரை குறு அந்த குறைவிழா நிறைவேங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்காங்க. திருவாவூடுதுறை தலத்துக்கு நமது திருவாசகத்திலும் குறைவிழா நிறைவேங்கிற சொற்றொடர் வருது. குறைவிழா மங்கள குணத்தன் அது வந்து காஞ்சி புராணத்திலே வருது. சரி, மேலும் அவர் வந்து எப்படிப்பட்டவர், நாம் வழிபடக்கூடிய சிவபெருமான் அவருடைய நாமத்தை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவர்களை எல்லாம் புண்ணியர்களாக மாற்றக்கூடியவர், சிவ புண்ணியம் செல்வர்களாக மாற்றக்கூடியவர் என்று மிக அழகாக. திக்கமர் நான்முகன் மாலண்ட மண்டலம் தேடிட மிக்கமர் தீத்திரள் ஆயவர் வீழி மிழலையார் சொக்கமதாடியும் பாடியும் பாரிடம் சூழ்தரும் நக்கர் தம் நாமம் நமச்சி வாய என்பார் நல்லரே. அவருடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்கள்லாம் புண்ணியம், புண்ணியம் செஞ்சாதான் விபூதி பூச முடியும், புண்ணியம் செஞ்சாதான் சிவநாமம் சொல்ல முடியும், புண்ணியம் செஞ்சாதான் ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட முடியும். ஆக இந்த சிவ சின்னங்களை அணிவதற்கு நிச்சயமாக சிவபுண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதே மிக, ஏன்னா இது எல்லாமே நம்ம வினையை நீக்கக்கூடியது. ஐந்தெழுத்தாகட்டும் விபூதியாகட்டும் ருத்ராட்சமாகட்டும் நம்முடைய வினையை நீக்கக்கூடியது என்பதால் அது யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களாம் நல்லவர் நல்லவர்னு சிவபுண்ணிய செல்வர்கள் என்பதை மிக அழகாக நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி, அப்படிப்பட்ட அவரை தவிர ஜோதியை தவிர மற்ற அறியா அடியார்கள் தம் சிந்தையுள் மண்ணுமே, அவர் எங்கே இருப்பார்னா வேற எந்த சிந்தனை இல்லாம அவரை பத்தி மட்டும் யார் நினைக்கின்றார்களோ. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. அது போல அவங்களுக்கு வந்து சிவத்தை மட்டும் கண்டுகொண்டே இருப்பார்கள். என்ன நினைச்சாலும் சரி, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் இமைத்தாலும் விழித்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மரவாமை பொருள்னு வாழ்பவர்கள் அவங்களுக்கு அவங்க சிந்தையில சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் படுறார் இல்லையா, அதனால அப்படியே சிந்தையிலேயே இருப்பார். அப்படின்னா அதை தவிர வேற என்ன வேணும் நமக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு உயர்ந்த பாக்கியம். அதனால அப்படி அடியார் சிந்தையுள் அவர் எழுந்தருள தயாராக இருக்கின்றார். நாம் நம்மை அடியாராக நம் தகுதியை உயர்த்தி அவர் நம்மிடம் எப்போதும் இருக்கும்படி செய்வது நம் கடமை என்பதை நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். சரி, அதற்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரு கருத்து, இது இரண்டாம் திருமுறையிலே வருகிறது, பதிகம் 8. அதிலே மிக அழகாக சொல்லுகின்றார், பெருமானடி ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே, நையுமேன நைந்து அரும் என்று அர்த்தம். சரி, ஞானமா நினையணும். நான் சொன்ன மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது அந்த பூஜை எதற்காக செய்கிறோம் என்றால் நமக்கு ஞானம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். இது எந்த தலத்தில் பாடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் திருச்சிக்கல், அந்த சிக்கல்ங்கிற தலத்துல முதல் பாடல இந்த கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். பெருமானடி ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே, பதிஞானத்தால் யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தை நாடி பாத நிழற்கீழ் நீங்காதே நினைப்பவர்கள் யாரோ அதான் ஞானமாக நினைப்பவர்கள். அவங்க அந்த சித்தியார்ல சொன்ன அந்த கருத்தை ஞானமாக நினைவார் என்று நமக்கு, அதாவது பதிஞானத்தலால் யார் இறைவனை நினைக்கின்றார்களோ அவங்க வினையானது நையும் நைந்து அறுபடும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த பாடலிலே பெருமான் அடி மேவியே ஒரு ஏகாரம் கொடுத்த அழுத்தம் திருத்தமா அதையே விரும்பணும். சிவபெருமான் திருவடியை தவிர விருப்பம் வேற எங்கேயும் போகக்கூடாது. ஒன்றன்றது ஒன்றே கான் ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அவர் ஒருத்தரைத்தான் வழிபடணும்னு ஆணித்தரமா நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். அந்த ஏன்னா அவர் ஒருத்தர் வழிபட்டா போதும், அவர்கிட்ட அவர் சொன்னதை கேட்டுதான் மற்ற எல்லா தெய்வங்களும் இயங்குகின்றது. சரி, அதனால அப்படி யார் அவரையே விரும்பி அடைந்து இல்லையா அவரையே விரும்பி அடைந்து வாழ்கின்றார்களோ அவங்களுடைய அல்லலை அறுப்பரே அப்படின்னு சொல்லியாச்சு. அல்லல் அறுத்தல் அப்படின்னா பிறவி துன்பத்தை தீர்த்தல். நமக்கு இதை விட வேற என்ன வேணும், இதை வேற யார் தர முடியும், பிறவிக்கே வராத ஒருத்தர் தான் தர முடியும். பிறப்பிலி இறப்பிலி என்று சொல்லுதோம் இல்லையா, அவர் தான் நமக்கு அதை தர முடியும். தாயும் தந்தையும் இலி, பிறப்பிலி இறப்பிலி, துணை இலி கேடிலி, சொல்லிக்கொண்டே போலாம். தோற்றக்கேடு இல்லாதவர் என்பதை ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படிங்கிறது. இப்போ அந்த வெண்ணை பிரான் என்று அவரை வணங்குகின்றார்கள் அந்த தலத்திலே. அந்த வெண்ணை பிரான் பால் வண்ணன் அவருடைய கலல் ஏத்த நம் பாவம் பறையும், நம்முடைய வினையானது நீங்கும் என்று மிக அழகா, நம்முடைய பாவம் எல்லாம் நம்மை விட்டு போயிரும். பாவ மன்னிப்பு உண்டா சைவத்திலேன்னு கேட்கிறாங்க, அதுக்காக தப்பு பண்ணிட்டு பாவத்திலேருந்து நீங்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். அறிஞ்சோ அறியாமலே இதுக்கு முந்தியெல்லாம் பண்ணிட்டோம், அப்ப நமக்கு திருமுறை பத்தி தெரிஞ்சதோ தெரியாதோ நமக்கு தெரியாது. ஆனா இப்ப மிக அழகாக நமக்கு திருமுறைகள் கையில் இருப்பதால் இதை ஓதினாலே போதும், இதை விட ஒரு மருந்தே நமக்கு கிடையாது. அதனால இதை ஓதினால் நம்முடைய அந்த வினையானது நீங்கும், பாவமானது தீரும். அடுத்து பிரான் விரையார் கழல் சிந்தை செய்வார் வினையாயன தேய்வது திண்ணமேங்கிறார். கண்டிப்பா உறுதியா சொல்றேன், நீங்க அந்த வெண்ணை பிரானுடைய வெண்ணை உருகுற மாதிரி சுவாமி உருகுவார். அதனால அவருடைய மனம் நிறைந்த திருவடிகளை சிந்தித்து கொண்டே இருங்கள். நினைதல் சிந்தித்தல்ங்கிறது தியானம்தான். யார் தியானிக்கின்றீர்களோ அவர்களுடைய வினைகள்லாம் கண்டிப்பா தேய்ந்து போகும். தேய்ந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னது பலன் தராது. இப்ப எத்தனையோ பொருள் தேய்மானம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து உபயோகப்படுத்துறது இல்லை. அது மாதிரி நம்முடைய மலங்கள்லாம் தேய்ந்து போச்சுன்னா நமக்கு நிச்சயமாக பிறவி கிடையாது, துன்பமே கிடையாது. பிறவியே இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு துன்பமே கிடையாது. இதை நம்ம மனசில் எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு, வெண்ணெய் பிரான் அடி மேவவே தங்கும் மேல் சரதம் திரு நாளும் தகையுமே அப்படிங்கிறாரு. அதாவது அவரை வந்து நம்ம வழிபடணும். எப்போ வழிபடணும், நாள்தோறும் வழிபடணும். அப்படி வழிபடும் போது மேல் அப்படின்னா மேலான கதி, சரதம்னா உண்மைன்னு அர்த்தம். நீங்க சிவபெருமானை வழிபட்டீர்கள் என்றால் மேலான கதி, உயர்கதி, சிவகதி அது கண்டிப்பாக நற்கதி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று மிக அழகாக இதில் சொல்லி, அது மட்டுமல்ல இம்மையில் வாழ்வதற்கு திரு இலக்குமி அவள் நாள்தோறும் வந்து அருள் செய்வாள், செல்வம் வந்து நாள்தோறும் வீட்டுக்கு வரும், நம்ம சிவபுண்ணியம் செய்வதற்கு ஏற்ற செல்வம் நமக்கு கிடைக்கும். இப்போ சிவபுண்ணியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா கையில பணம் இல்லைன்னு சிலர் வருந்துவார்கள். அங்கனம் வருந்த வேண்டாம், நீங்கள் இவரை வழிபட்டால் நிச்சயமாக செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். வெண்ணெய் பிரானை பிரான் அடி கண்டிரைத்து மனமே மதியாய் கதியாகவே என்று அதற்கு அடுத்த பாடலிலே சொல்லுகின்றார். அந்த பெருமானை நீ மனதில், அதாவது திருவடியை தரிசிக்கணும் துதிக்கணும் ரெண்டு வேளை, திருவடியை தரிசிக்கணும் துதிக்கணும், இந்த ரெண்டு வேளையும் நீ செஞ்சுட்டே இருந்தோன்னா உனக்கு நற்கதி தான், துர்கதி கிடையாது. அதனால மனமே ஞாபகம் வச்சுக்கோ, மதித்து போற்று, இறைவனை போற்று. ஒன்று தியானம், மதியாயின்னு சொன்னால் தியானம், தியானம் செஞ்சுட்டே இரு, துதி செஞ்சுக்கிட்டே இரு, நிச்சயமாக உனக்கு சிவகதி தான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து உற்று நீ நினை அப்படிங்கிறாரு. நல்ல ஒரு உறுதியாக என்னுடைய வினையெல்லாம் இவர் நீக்குவார் என்று நம்பி நீ வழிபட்டால் நிச்சயமாக உன்னுடைய வினைகள் எல்லாம் உன்னை விட்டு ஓய்ந்து விடும் என்று மிக தெளிவாக சொல்லி, மேலும் நல்ல பன்மலர் தூவி வழிபட்டால் பாவம் பறையும் என்றும், அவரை நீ வழிபடுறதுனால பணிவதால பிணி போகும் என்று சொல்கின்றார். மருத்துவம் பார்க்கணும், அதே சமயம் வைத்தியநாதன், வைத்தீஸ்வரன், மருந்தீசன், அவரை வழிபடுவதால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிறவி நோயும் நீங்க போது, உடல் நோயும் நீங்க போது, மனநோயும் நீங்க போது என்று மிக அழகாக நமக்கு அறுதியிட்டு சொல்லியுள்ளார் என்று சொல்லி நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். இதுகாரும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தமைக்காக திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி, இந்த நிகழ்வை நமக்காக மிக சிரத்தையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர் அன்பர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
5: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Shivaya Nama. Shaivam.org in Anmeega Anbargalukku Vanakkam. Neengal kekkavirukkum adutha nigazhchi Thiruvasagam Vilakka Urai. Vazhangubavar Sundaramurthy Aiyya Avargal. Vanakkam.
7: எனக்கு இவ்வளவு சொன்னாதாண்டி எந்திரிப்பு வருது, நமக்கு எனக்கு இவ்வளவு வேணும், இன்னமும் வேணும், இதுவும் வேணும், இன்னும் வேணும் என்று அது யாரே அந்த உள்ளிருக்கு. இத்தனையும் வேண்டும் எமக்கேனோ என்பவாய் நடிச்சு காட்டலாம். உள்ளிருப்பவர்கள் பேச்சு, வெளியிருப்பவர்கள் பேச்சு, உள்ளிருப்பவர்கள் பேச்சு, வெளியிருப்பவர், இந்த வெளியிருப்பவர்கள் பேச்சு பலராக இருந்து பேசணும், உள்ளிருப்பவள் ஒரு குரலா இருக்கும். ஏன் எழுப்புறவங்க பலர், தூங்குறவ ஒதுக்கி இன்னைக்கு இதெல்லாம் காட்ட போறோம். ஆகவே அடுத்த பாட்டு, ஒள் நித்தில நகையாய், அடுத்த இன்னும் ரெண்டு வீடு தாண்டி சரிங்களா, ஒரு நால ஒரு பதில ஒரு 20 பேர் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க சுமாரா, இதுல ஒரு 10-12 பேர் எந்திரிச்சுட்டாங்க, இந்த ஒரு 5-6 எந்திரிக்கல, எழுந்திருக்காத மட்டும் எழுப்புறாங்க. இப்போ எல்லாம் 20-20 வந்திருந்தது, இந்த 8 பாட்டுமே இல்ல, வம்பு இல்ல, வாங்க நீ போவோம் அப்படின்ட்டு போவோம். இதுல 5-6 பேர் தூங்காதனால அங்கங்க நிக்க வேண்டியது. சரி, நாம எந்திரிச்சோம் குளத்துக்கு போலன்னு நான் சொல்ல, எல்லாம் சேர்ந்து பேசணுமேடி, எல்லாரும் சேர்ந்து போகும்போது ஏதோ தூங்கிட்டா அதுக்காக விட்டுட்டு போடுறத, அதனால அந்த கருணையினால இல்லைன்னா தூங்க தூங்கிட்டு போடுது பாடி போலாம் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுக்கிற மாதிரி எட்டு பாட்டு போச்சு, எட்டு பாட்டு வேண்டியது. அந்த அவங்களுக்கு மனசுல நண்பர்கள் தோழிகள் நாம் பெற்ற இன்பம் பெருகையு பைய தான் பெற்ற இன்பத்தை அந்த உள்ள இருக்கணும் பெரு ஏதோ தவறி போய் தூங்கிட்டா சருத்தான் எந்திரி என்று சொல்லி அந்த கருணையினாலே அவன் மேல இருக்கிற அந்த ஆசையினாலே பற்றினாலே எழுப்புறாங்க. இல்லைன்னா தானா ஓடுங்க பாட்டுக்கு சரி தள்ளி வாடி நெக்ஸ்ட் ஓடி குளத்துக்கு போவோம் வைத்திருக்கிற பற்றினாலே எழுப்புறாங்க. அதனாலதான் பாருங்க முதல் முதல் வரி எப்படி இருக்குது அவளை பற்றிய வர்ணனையா இருக்குது. உள் நித்தில நகையாய் முன்ன முத்தன்ன வெண்ணகையாய். இங்க உள் நித்தில நகையா ரெண்டும் ஒண்ணுதான், முத்து நித்திலமும் ரெண்டும் ஒண்ணுதான். அங்க முத்தன்ன வெண்ணகையாய்னு சொன்னார் அந்த சொல்லை. இங்க உள் நித்தில நகை உள்ளுன்னு மிகச்சிறந்த உள்ளபடியே இருக்கிறதுல அப்படி பார்த்தால் அப்படி தெரியுமா சொல்லுவான். அப்படி மாறி இருக்கும்படியான சிரிப்பினை உடையவளாம். அதே பல்லு அப்படி இருக்குமா, எனவே வெத்தில பாக்குன்னா போடுறதே கிடையாது. வெத்தில பாக்கு போட்டா தானே சிவக்கும், அதனால வெத்தில பாக்கு போடுறது. ஊர் வாங்கி பண்ண கூட அந்த சின்ன பிள்ளைகள்லாம் போட மாங்க, திருமணம் ஆன பிறகுதான் போடணுமா. அது கூட போட்டா ஒருவேளை போடலாம், மத்தியானம் போடலாமா, ஒரு முறை வெத்தில பாக்கு போடுவது தேவை தவறு இல்லை அப்படிமாங்க. ஆனா நான்காவது இல்ல, வெத்திலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றோட நிக்கணும், இன்னும் நல்ல பச்சி அடக்கிட்டு அப்பதான் தலை தமிழ நின்று சொல்லடா தலைநம் இருந்து நில்லடா. ஏன்னு கேட்ட கீழே தானே வாயில துப்பிடுவோம்ல, வாங்க வாங்க எப்போ இப்பதான் வந்தீங்களா அப்படிங்கிற தமிழன் அப்ப உண்மையான தமிழன் அப்பதான். இந்த மாதிரி வரப்படாது தேசிய அந்த மாதிரி தமிழன் ஆக வேணாம், இந்த மாதிரி சும்மா குனிஞ்ச தமிழனாவே இருப்போம். அதனால அது மாதிரி இந்த மூன்று தான் போடணும், வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு. அது திருமணமாயி ஒருவேளை போடலாம், அது ஒண்ணும் கருதல் பண்ணாது. அதற்கு மேல அதிகமா எல்லாம் போட்டோம்னா பல்லவன் தூய்மையை போட்டு கூட தேவையும் இல்லாத வெற்றிலை பாசிக்கு அவ்வளவு நல்ல குணம் உண்டு, உடம்புல சாப்பிடறது தெரிக்க வைக்கும். அதனால இந்த கடுமையான சாப்பாடு சாப்பிடறான் பாருங்க, ஏய் ஒரு நாலு வடைக்கு ஆறு வடை உள்ள தள்ளிவிட்டான், ரெண்டு டம்ளர் பாயசத்துக்கு சும்மா குடிதா குடிதான் வெப்பத்துல ஒரு ஆறு டம்ளர் குடிச்சுட்டா வச்சுங்க சரியா, ஏய் அந்த வெத்தலை பாகு எடுப்பா ஏன்னா குடியவே முடியல. அதுல நல்ல ஒரு நாலு வெத்தலை எடுத்து அளவா அந்த சுண்ணாம்பு நல்ல சுண்ணாம்பாக நல்ல பாக்காக நல்ல வெத்தலையாக அந்த நல்லங்கிறத ஒவ்வொன்றுக்கும் சேர்த்துங்க. கிமுல வாங்கின வெத்தலைய கிபியில எடுத்தான்னா அது போட விட சும்மா நடந்துக்கலாம். அது மாதிரி இந்த ஒழுச பாக்கெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அது பாக்கல இதெல்லாம் இந்த வாசனை பாக்கெல்லாம் இதை நின்னுமோ கலக்கறானா. அதனால தூக்கி தலையை முடிவுட்டு நல்ல அந்த களிப்பாக்குன்னு அந்த காலத்துல இருக்கும் பழசு அதை எடுத்துக்கணும். புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னு திருவம்பா படிச்சுட்டு வந்துச்சுங்க, ஏ இந்த பாக்கெல்லாம் வைக்காது என்ன சுண்ணாம அந்த மாதிரி சுண்ணாம்பா இருந்து போட்டா இந்த உடம்பு செரிக்கும், உணவு செரிக்கும், ஒருவேளை போடலாம் தப்பு இல்லை. அப்படித்தான் ரொம்ப இதெல்லாம் நிதானமா இருந்தவங்க அப்படித்தான் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அதனால் இப்ப இந்த பெண் என்ன ஒல் நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ ஏண்டியம்மா உனக்கு மட்டும் என்ன இப்படி இல்லையான்னு கேட்க, இது வேடிக்கையா கேக்குறதுதான். இன்னும் புலந்தின்றோ அதுக்குள்ள அந்த அம்மா நான் எந்திரிச்சுட்டா இருந்தாலும் ஒரு சின்ன தூக்கம் குட்டி தூக்கம் சொல்றது என்ன பண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ ஏண்டி எல்லாரும் வந்துட்டாங்களாடி அப்படின்னு இது எதுக்கு கேட்பானே, நீ தூங்கிட்டு இருக்கிற ஒன்னு வர வேண்டியதானே இவன் வெளியில் இருக்க வக அவ்வளவும் எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவனே காலத்தை போக்காதே. ஆமாடி அவ எல்லாரும் வந்தாரோன்னு கேட்டார்ல, ஆமா நாம இன்னுமே அட்டண்டன்ஸ் எடுத்து எல்லா அட்டண்டன்ஸ் போட்டு எல்லாரும் 20 பேர் இருக்கிறோம் என்று நாங்க எண்ணிக்கொண்டு உனக்கு சொல்றோம். ஓடி போடி போய் அதுக்குள்ள ஒரு தூக்கம் போடலான்னு நாம எண்ணி 20 பேர் வந்திருக்கோம், 15 பேர் எண்ணவும் இல்ல, இந்த எண்றதுக்குள்ள ஒரு சின்ன தூக்கம் போடலான்னு எந்திரடி கோடி எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் வெளியில எல்லாரும் வந்தாரோன்னு அவ உள்ள வெளியில இருக்க உள்ள இருக்க பண்ண கிளிமுடியார் ஏண்டி எல்லாரும் வந்துட்டாங்களாடின்னு உள்ள தூங்கிட்டு அப்படியே முடிய முக்கா வெடிப்பு வந்து வர்றா. இப்போ இவளுக்கு கோபம் வந்துட்டு, ஆமா எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் நீ எல்லாரும் வந்தாங்களான்னு கேக்குறீங்கள, நான் ஒவ்வொருத்தரா எண்ணி எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்றேன், நீ அதுக்குள்ள ஒரு தூக்கம் போடு மாட்டி எண்ணிகோடு உள்ளவா சொல்லுவோம், அவ்வளவும் கண்ணை துயின்றவனே காலத்தை போக்காதே. அதுக்குள்ள ஒரு சின்ன தூக்கம் போடலாம் நினைச்சு தூங்காதே என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் நடிக்கலாம் நடிக்கலாம். அவ்வளவும் கண்ணை துயின்றவனே காலத்தை நோக்காதே அப்படி சொல்லுகிறார்கள். வெளியில இருக்கவங்க பேச்சு ஏண்டி யார பத்தி பேசுறபடி, விண்ணுக்கு ஒரு மருந்தை விண்ணுலகத்துல ஒப்பற்ற ஒரு மருந்து இருக்குமானால் அந்த மருந்து சிவபெருமாண்டி சிவபெருமாண்டி. எதுக்கு மருந்தது, வயிற்று வலிக்க அல்லது தலைவலிக்க, பிறவி பிணிக்கு மருந்து. இந்த பிறவிங்கிற நோய்க்கு ஒரே ஒரு மருந்து நம்ம பெருமாண்டி. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விடுப்பொருளை, நான்கு வேதங்களுடைய முடிந்த முடிவாக சொல்லப்படுவது நம்முடைய பெருமாள். அவனை பார்த்தாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்கு இனியானை ஆடி கசிந்து உள்ளம் உள் நிற்க நின்றுடுகையமாட்டோம். இப்படி அவனை பத்தி பேசும்போது நீயும் வந்து பேசுனா தேவலான்னு நினைக்கிறபடி நீ உள்ள இருக்கு. அவனை பத்தி பேசும்போது நீ வந்து எல்லாரும் சேர்ந்து பேசுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், நீ உள்ளே உட்கார்ந்துருக்க ஏடி போடு. யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ என்பாய். நீ வாடி வந்து இன்னும் நாங்க எல்லாரும் வந்தாரோன்னு கேட்டுட்டு நாங்க 20 பேர் வந்திருக்கிறோமா அல்லது 15 பேர் வந்திருக்கோமா 18 பேர் வந்திருக்கோம்னு பார்த்துட்டு இந்த 2 பேர் வரலன்னா ஏண்டி அந்த 2 பேர் வர்ற வரைக்கும் நான் போய் தூங்குறேன்னு போய் தூங்க முடியும். வருவாளா, எத்தனை பேர் வந்தாங்க என்ன வந்தான்னு உள்ள அட்டன்ஸ் கேட்டு வாடி என்று சில அன்பும் இருக்கிறது, அதோட கொஞ்சம் அந்த ஆத்திரமும் இருக்கு. ஆத்திரம் ஆமா எண்ணிட்டு உள்ள சொல்றேன் என் வரைக்கும் தூங்கலாம் அது ஆத்திரம். ஒரு மருந்தை வேத விடுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நிற்க நின்றுடுகையமாட்டோம். இது அன்பு. நாங்க மட்டும் பண்ண போதுமாடி, நீயும் வந்து பாடுடி, என் தோழியா இருந்துட்டு நீ உள்ள தூங்குறியடி, அது அன்பு. இப்படி ஒரு பக்கம் பாசம், ஒரு பக்கம் கொஞ்சம் அந்த மனதுல வள்ளி என்ற ஒரு வருத்தம், இந்த பாசமும் வருத்தமும் அப்படி நடமாடி இந்த அருமையெல்லாம் இங்குதான் பார்க்கலாம். ஒண்ணு படிச்சு பாருங்க. எனவே அடுத்த பார்த்தால் மாலறியான முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊரு தேன்வாய்ப்படி. உண்மையாவே இந்த தாயாக மாறவா தாளாட்டு பாடவான்னு பாடுறானே, இது படிக்கும்போது தோழியாக மாறி நாமளே எடுப்புற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஒரு படிக்க புலவனா இருந்து படிக்கிறது இல்ல, தோழியாகவே மாறி நாம நம்முடைய தோழி தூங்குற மாதிரி அவளை எழுப்புகிற ஒரு தோழியாக இருந்து பெண்ணாக மாறவா இந்த திருவம்பாவை படிக்கவா என்று சொல்லணும். அதனால என்ன சொல்றாதீங்க, மாலறியா நான் முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம். உள்ள இருக்க என்ன நினைக்கிறாளா, ஆமா அப்படி நினைக்கல அப்படி நினைச்சு தூங்குறியாடி அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நினைக்கிறானா, ஆமா ஏற்கனவே திருவண்ணாமலையில 2 பேரும் அப்பனும் பிள்ளையும் தேட போனாங்க. அப்பா எப்படி போனார், அப்பா பன்றியா போய் கீழே போன, புள்ள எப்படி போச்சு, அன்னப்பறவையா பறந்து ரெக்கைய பிடிச்சுக்கிட்டு போய் போச்சு அல்லவா. ரெண்டும் என்ன ஆச்சு, ரெண்டும் ஃபெயிலியர். சரி பறந்த ரெக்கை ரெக்கையெல்லாம் வலியா வலி வந்து ரெக்கையெல்லாம் கொஞ்சம் நுனியில கூட அப்படியே லேசா ரெண்டு ஒன்னும் அப்படி கீழே இறங்கிட்டு போச்சு, அப்படியே வந்துட்டு வந்தது. இது மூக்க நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி போய் பார்த்துட்டு மூக்கெல்லாம் ரத்தம் வாயெல்லாம் ரத்தம் அப்படி இருக்குது அல்லவா, ரத்தமா இருக்குது. இது வந்தது ரெண்டு வந்தேன்னு இது கீழே வேணுமே முடியாதுன்னு வந்தது, அது மேல போய் முடியாதுன்னு வந்தது. வந்த உடனே இது இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டலாம், எவன் காட்ட போறான், மூக்குல ரத்தம் சொட்டுது அப்பா இது. அது பறவை அடிக்க அடிக்க பார்த்து கையில பறவை பறக்க முடியாம அப்படியே ரெண்டு காலோட அந்த ரெக்க ஒட்டி இப்படி வருது. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னாரு. ஏண்டா ராஜா நீ பறந்திய, நீ என்ன ஆச்சு அப்படின்னாரு. ஒன்னும் காணல, நானும் தான் அப்படி. என்னப்பா மூக்குல ரத்தம், நோண்டி நோண்டி ரத்தம். ஏண்டா உன் ரெக்கையில என்னடா ஆச்சு, பறந்து பறந்து போச்சு. ஜீவே ஜீவே. இப்படி மாலறியான் ஆண்முகனும் காணா மலையினை, ரெண்டு பேர் அப்பனும் பிள்ளையுமா தேடியும் காண முடியாத மலையினை நாம் போல் அறிவோம். நாம போய் தேடிட போறோம். இந்த சின்ன செடியெல்லாம் மீன 4:30 எந்திரிச்சு தூக்கத்தை கட்டுக்கிட்டு அலையுதுக அலையுதுக. ரெண்டு பேர் முயன்ற ஒன்னும் பார்க்க முடியல, இதுகளா போய் பாத்துட போகுது. மாலறியான் ஆண்முகனும் காணா மலையினை, அந்தாலும் மாலை மாதிரி இருக்கிறான். இது ரெண்டும் பறவையும் பண்ணியுமா போய் ஒண்ணும் இல்ல. ஆனா போனாலும் பறவையா போனது பிரம்மா, பொன்னையும் என்னையும் படைச்சானே அந்த பிரம்மா. பன்றியா போனது ஒன்னு என்னையும் உலகத்தையும் காக்குறானே அந்த ஆள் தான் திருமால். ரெண்டும் இல்ல, ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கலந்தாப்ப. இப்படி போனவங்களை போய் நாம் போல் அறிவோம். நம்ம இந்த 10-12 வயசு புள்ள பெண்கள் போய் காலையில அவன் அப்படி பாத்துட போறமாட்டோம். நீ ஒன்னுடி என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படீரி கடை திரவாய். ஏண்டி இப்படி கணக்கு போட்டுட்டியோ? திருமாலும் பிரம்மனுமே காண முடியாதவன நாம இந்த 10-12 வயசு பெண்கள் போய் பாத்துட போற மாட்டோம். இது வேலையத்த வேலைடி என்று நினைச்சு தூங்குறியாடி, தூங்குறியான்னு கேக்குற. அவ பார்த்து நினைக்கல, இவ கற்பனை, வெளியில் இருப்பவருடைய கற்பனை. அதனால நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படீரி கடை திரவாய். அப்படியே பாலூரு தேன்வாய்னா உன் பேசினாலே பாலும் தேன் சொத்து மேடி, அவளை இனிமையா பேசுவ. ஆனா படுத்துங்குடி அடி மக்கு தூங்குடி அடி கடை திரவாய் கதவை திரடி அப்படின்னா அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய்தான். வெளியில இருக்க பேசுறா மீண்டும் என்னன்னு கேட்டா, உன் எப்படிப்பட்டவனா, நம்முடைய யாரை பத்தி பேசுறோம்? ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். இந்த மண்ணுலகத்தினாலேயோ விண்ணுலகத்தினாலேயோ பிறவோ இந்த ரெண்டு அல்லாதனாலேயோ அறிவறியான் பெருமானை இன்னவென்று எல்லாம் முழுதும் யாரும் அறிவது எவனாலையும் முடியாது. யாராலையும் முடியாது தான் இவரே தான் திருச்சித்தம்பல கோவையாருன்னு பின்னால அடுத்தது திருவாசகத்தோடு கோவையும் பாடுகிறார். அந்த கோவையில ஒரு அருமையானவர் கருத்து சொல்றார். உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சித்தம்பலவன் என்று சொல்றார். ரொம்ப அருமையான பகுதி. நல்ல உணர்ந்தவர்கள் கூட பெருமானை முழுதும் உணர முடியாதான். அது என்னது? நல்ல ஆண்டவனை உணர்ந்தவர்கள் கூட ஆனா முழுமையா ஆண்டவனை உணர முடியாது. அதான் உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சித்தம்பலவன் என்று திருக்கோவையில் சொல்ற. அதான் அவங்க உணர்ந்தாங்களே, அப்புறமேலும் மீண்டும் உணர்வு அவர்களுக்கு இல்லைங்கிறீங்களே, என்னையாது விளங்க மாட்டேங்குது. இப்ப உணராத நமக்கெல்லாம் உணர முடியாது, வாத்துக்கு ஒத்துக்கிறோம். நல்ல உணர்ந்தவர்களுக்கு கூட உணர முடியாதுங்கிறீங்களே, அப்புறம் உணர்ந்தவங்கிறீங்களே என்ன சார்? கொஞ்சம் தலையில சரியா இல்ல சார், மயக்கமா இருக்கு. சில சிந்தர பையங்க கண்டுபிடி பையங்க ஏதேனும் ஒரு சிக்கலானோம்னா, அதனால தங்கமான பையங்க என்ன நாங்க சொல்லிட்டோம் ஒண்ணுமில்ல, இருந்தாலும் அந்த பக்தி வச்சிருப்பாங்க. பொதியோ பூம்பாவாய் ஏம்மா நீ இது மாதிரி வந்து அட்டிட்டல் காணாதே பொதியும் ஏராஜா, இந்த தரம் அடியவர்களுக்கெல்லாம் தைப்பூசம் வருது, உணவெல்லாம் கொடுக்கணும், அதை செய்யாம நீ போயிடுவியாராமா? இல்லடா வந்துடுவேன் என்றெல்லாம் பேசியவன். அப்படிப்பட்ட ஞான சம்பந்தரும் உணர்ந்தார் தான், ஆனா உணர்வறியோன் அப்படின்னா எப்படி என்றால், இப்போ கடலுக்கு போறதுதான், ஆனா கடல்ல குளிச்சது உண்மை, ஆனா கடல் முழுதும் பரப்பு தெரியுமோ? தெரியாது. அது போலத்தான் ஞான சம்பந்தர் பெருமானத்துல வந்து அருள் பெற்றது உண்மை, ஞானப்பால் பெற்றது உண்மை, ஞான சம்பந்தரோடு அவரை கூட ஒருங்காக இருந்து பேசிக்கொண்டது உண்மை. ஆனால் அந்த அனுபவம் தான் பெருமானுடைய அனுபவம்னு முடிச்சிட முடியாது. ஆனா கடல் மிகப்பெரியது. அது போல இறைவனுடைய திருவருள் என்பது மிக விரிந்தது. இவங்க போய் ஒரு இடத்துல அந்த அருளை பெற்று வந்திருக்காங்க. ஆகவே அருள் பெற்றது சத்தியம், ஆனால் அந்த அருள் முழுமையாக தெரியாததும் சத்தியம். அதான் உணர்ந்தார்க்கு உணர்வறியோன், உணர்ந்தார்க்கு அக்னி தீர்த்தத்தை உணர்ந்தார், ஆனா உணர்வறியோன் கடல் மற்ற பரப்பு எதுவுமே தெரியாது. அந்த அக்னி குளிச்சாங்க, குளிச்சது என்னமோ உண்மை, ஆனா ஏனைய தெரியாது என்பதும் உண்மைதான். அதுபோல உணர்ந்தார்க்கு உணர்வறியோம் அப்படி சொன்னது ரொம்ப அருமையா திருக்கோவையா இருந்தது. நாலறியா நான் முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெரிய மலையாக ஓங்கியிருந்த பெருமானை கேவல

தேன் வாய் பேசினா ரொம்ப அப்படியே பால் உருமுடியான தேன் போன்ற வாயாம், இனிமையான வாய். படி கடை தீரவாய், அது இதையும் போய் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு ஒன்னு உலகம் நினைச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறான். கடை தீரவாய் பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமாடி, ஞானமே விண்ணே பிறரே அறிவறியான் கோலமும். இந்த உலகமோ விண்ணுலகமோ யாரும் முழுமையாக அறிய முடியாத கோலம் காட்சி, பெருமானுடைய காட்சி கோலமும். நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் அருமையா இருக்குது. இப்படி தலைப்பு கொடுக்கணும் நீங்க திருவம்பாவின்னு சொன்ன திருவாசக விழாவில கோலமும் சீலமும் உண்டாம் படிச்சுட்டு வந்து பேசிட்டோம் இல்லைன்னா வேணான்னு நம்ம திருவாசக விழாவுக்கு அவன் அனுப்பிச்சு போறான். நாம தலைப்பு கொடுக்கணும் கோலமும் சீலமும், அதை கூட பிரிச்சு கொடுக்கணும். ஒருத்தருக்கு கோலம், இன்னொருத்தருக்கு சீலம், ஒட்டுக்கிடும். அதனால கோலமும் அப்போ எது இந்த உலகம் மற்றவையெல்லாம் ஞானமே விண்ணே பெறவறியான் மற்றவன் அறியாத கோலம். ஆனா ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அவன் எளிவந்து கருணை செய்கின்ற சீலம். அப்போ கோலம் அறிவறியது, சீலம் எல்லாருக்கும் அறியக்கூடியது. கோலம் அறிதற்கருமை, சீலம் எளியதற்கெளிமை. இல்லைன்னா அவங்க எல்லாம் பெற முடியுமா? பெற முடியுமா? பாரு அக்கா வேண்டாங்க, திருநாவுக்கரசர் போய் மாதிரி சமண சமயத்துல சேர்ந்துட்டார். பெருமானே நீ என் பின்னவனி நீ தான்ப்பா மாத்தணும் என்று வேண்டிக்கிறாங்க. வேண்டவன் என்ன சொல்றாங்க? பெருமான் கவலைப்படாதமா, முன்னமே முனியாகி என அடையத்தவன் செய்தான் அன்னவனை இனிச்சூலை மடுத்தாழ்வும். யாரு? இந்த பாப்பாவுக்கு ஆறுதல், திலகவதியா இருக்கு. என்ன ஆறுதல்? கவலைப்படாதமா, உன் தம்பி ஏற்கனவே முனியா இருந்து தவம் செய்தவன், நான் வந்து அவனுக்கு சூளை கொடுத்து ஆட்கொள்றமா, நீ கவலைப்படாதம்மா. யாருக்கு? அக்காளுக்கு ஆறுதல் சொல்லி தம்பிக்கு சூளைய கொடுத்து அது அங்க இருக்கிற பயெல்லாம் நீக்க முடியாம தவிச்சு ராத்திரி ராத்திரியா அந்த ஆள் இங்க வர முடியா பண்ணி இப்படிய காலம் மணி 3:50 நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 3:50 தான் சத்தியம் அது. ஏன்னா அந்த மேலே தான் வந்திருக்காரு, அங்க புறப்பட்டது ராத்திரி 8:30 மேல புறப்பட்டிருக்காரு. அக்கா வந்து பார்க்கும்போது கனியமா 3:50-4 இருக்கணும். ஏன் அக்கா வந்து காலையில அதுக்கு முன்னே குளிச்சுட்டு நீராடி எல்லாம் வேண்டிய குடமெல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படுறதுக்காக இருக்குது. எங்க? நந்தவனத்துக்கு. பெருமானை போய் பார்த்து வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் அந்த நேரத்துல வந்து வந்த உடனே திருவாளன் திருநீர் திலகவதியாரளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று அந்த அக்கா திருநீர் அப்படி இருக்காங்களாம். ஏன்னா ஒரு 30-40 வருஷம் அக்காவை பார்த்தாச்சு, அக்காவையே பார்க்கல. அவங்க கையை எப்படி பட்டிருந்தது? அப்ப என்ன சின்ன பிள்ளைல வாடா உட்காருப்பா, ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லையா, அதனால தனியா சாப்பிட்டுருக்காது. அக்கா சாப்பாடு எடுத்த உடனே யாரு ஞாபகம் வரும்? அம்மா அப்பா ஞாபகம் வரும். இருந்தாங்கன்னா எப்படி? ஏம்மா திலகவதி வந்து சாப்பிட்டுப்போம்மா என்னாரு. இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வேணாண்டா ராஜா, ஆறி போடும், சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்ப எந்த அம்மா அப்பா சொல்லுவாங்க? இல்லையே. அது போல தம்பி, ஏண்டா ராஜா வந்து சாப்பிட்டு போன என்ன, அப்புறம் வர்றப்பா, வந்து சாப்பிட்டுப்போப்பா. யார் சொல்லுவான்? அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அதனால வாடா ராஜா, நீ நானும் சேர்ந்து சாப்பிடுமோன்னு சாப்பிட்டுருக்கோம். நடிக்கலாம் சார். திலகவதி யாரும் தம்பி எப்படி இருந்தாங்கன்னா அப்படிதான் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தவர் போய் சூழல் நோய் போயிடுது. அங்க போன உடனே இந்த அம்மா அப்படியே வேண்டி வேண்டி பெற்று அந்த தம்பி வந்து அந்த தம்பி வந்ததுனால அன்னைக்கு அப்படி திருவாளன் திருநீர் திலகவதியாரளித்த பெருவாழ் வந்தது என்று சொல்லி அப்படியே இட்டுக்கிட்டு சரி வாப்பா என்று தன் பின்னே அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போய் அதெல்லாம் ஒலிய ஒலியில காட்டலாம், மகாபாவிகள் காட்ட மாட்டான். அப்படியே நேரம் அந்த கோவில உள்ள போய் இதோ முன்னால அக்கா போக கையில கூடம் ஒரு பூ கூட எல்லாம் எடுத்துக்கிது. இது அப்படியே பின்னாலேயே அக்கா கூடவே பழைய ஞாபகம், சின்ன பிள்ளையில போன மாதிரி இப்ப பெரியவரா இருந்து சின்ன பிள்ளையா போற. போனா இதோ கோவில், அப்படியே கோபுரம் தெத்துனோம், உள்ளே நந்தியம்பெருமான், கொடிமரம், துவாரபாலகர், அந்த சிவலிங்க திருமீன் பார்த்தவனே பாடுப்பா பாடு என்று அங்க சொன்னது. அதான் கடைசி வார்த்தை. அதுக்கப்புறம் சொல்லுங்க.

0: பெருமானை நோக்கி நீ பாடுப்பா என்று சொன்னதுதான் நிறைவான வார்த்தை. அப்படிதான் செய்தாங்களே. அதெல்லாம் நீங்க சேக்கிரார் வழியில படிச்சிட்டோம்னா உண்மையிலேயே நம்மை மறந்து ஏழாம் நூற்றாண்டு அந்த நாவுக்கரசரோட நாமளும் கூடவே போய் அக்காவோட சேர்ந்து வழிபாடு செய்யலாம் செய்யலாம். அக்கா போறாங்க முன்னால, தம்பி போகுது, சேக்கிரார் நாம அதுக்கு பின்னால போறோம். அவ்வளவுதான். பத்தறுத்தார் தமிப்பரவி பணி செய்வீர், அதான் கடைசி வார்த்தை அக்கா வார்த்தை. உடனே பாடு. இப்படியெல்லாம் சீலமும் பாடி ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலம். உடைய கோலம் தனித்தது. ஆனா அடியார்களுக்கு செய்கின்ற அருளாகிய சீலமும் பாடி. அப்போ நாங்க புதிய காலத்துல என்ன நாங்க பாடிட்டு வர்றோம் தெரியுமாடி? ஒன்று அவனுடைய கோலமாக இருக்கும், அல்லது அவனுடைய சீலமாக இருக்கும், ரெண்டையும் பாடிட்டு வர முடி. சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் என்று நாங்க போடுற அந்த ஒலியானது திருவண்ணாமலையில போடுறது லண்டன்ல கேட்க முடியாது. லண்டன்ல கேட்க உனக்கு இந்த பக்கத்துல கேட்காமையா இருக்கும்போது உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். அருமையான கூந்தலையுடைய தோழியே இப்படித்தான் செய்யறதாடி என்று அருமையான. இது பெரும்பாலும் வெளியில் இருக்கவங்களுடைய பேச்சாகவே அமைந்து போச்சு. மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் மானாமே போன திசை பகராயி. நேற்று என்ன சபதம் போட்டாலாம் எல்லாம் போட்டு ஏ சரியா நாளைக்கு 3:50 எல்லாரும் வந்துருவோமா? அதுக்கு முன்ன 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு முகத்தை கழுவி திண்ணிட்டு பல்லுழைக்கிட்டு திண்ணிருட்டுக்குவோமா? சரிதானா? சரி, எல்லாம் வரும்போது ஒரு பையில எடுத்துட்டு வரணும். என்னது? வேற மாற்று உடை தலையில தோண்டிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வரணும். தெரியுதா? தெரியுது. அப்புறம் என்னடி வேணும்? மஞ்சள் எடுத்துட்டு வாடி, சின்ன பண்ற மஞ்சள் கொஞ்சம் குளிச்சு கொஞ்சம் மேல தேய்ச்சிக்கணும் முடி, குளிச்சுட்டு வரும்போது அது சரிடி. இப்படி எல்லாம் சொல்லு எல்லாம் என்ன சரியா 3:50 3:45 வரலாம், 3:51 வரக்கூடாது என்றெல்லாம் சொன்னியேடி. மானி நீ நின்னலை நேற்று என்ன சொன்ன? ஏய், அப்படி வரும்போது யாராவது தூங்குனாங்கன்னா நான் தாண்டி எழுப்புறவளா இருப்பேன். அப்படி சொன்ன நீ தூங்குறியடி. நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே வெக்கமா இல்லையா உனக்கு? போன திசை பகராய். நேற்று ராத்திரி சொன்ன சொல்லி எங்க எந்த ஊர் குடி போச்சு? மலேசியா தாண்டிட்டு தான் இருக்கு. நேற்று பேசின பேச்சு வெறும் பேச்சா போச்சு. இதெல்லாம் விஸ்வ சாதாரணம் இயல்பா பேசுறது போட சொல்ல முடியல. ஏண்டாலும் அன்னைக்கு தரேன்னு அவ்வளவுதானே அந்த வார்த்தை போனது தானே? இன்னைக்கு வேற வார்த்தை வருது என்று சொல்றேன். அப்படியே நல்ல நடைமுறையில் அப்படி பேசுறாங்க. நீ சொன்னியடி ராத்திரி நாளைக்கு தான் நாங்களே வந்து ஒன்னு எழுப்புவேன் என்று சொன்னியே, நீ வெக்கமா இல்ல தூங்குற? போன திசை பகராய். நேற்று சொன்ன சொல்லி எந்த ஊர் குடி போச்சு? அது கூட்டுதாது. இன்னும் புலந்தின்றோ, இன்னும் கூட உனக்கு விடியலையா? அப்புறம் பெருமானி யார பத்தி பாட முடி? வாணி நிலனே பிறவே அறிவறியான். அப்புறம் தானே வந்து எம்மை தலை அளித்த அதுவா இல்லையா? அதானா? தானே வந்து எம்மை தலை அளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி. அல்ல, நாங்க யாரை பற்றி பாடுகிறோம்? பெருமானுடைய திருவடியை பற்றியே பாடிக்கொண்டு வருகிறோம். வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் வீரவாய். நேற்று நானே எழுப்புன்னு சொல்லி வந்த நீ இன்னைக்கு நாங்க வந்து முன்னே பிடிச்சு ஒரு 1/4 மணி நேரமா பெருமானை பற்றியே பாடிக்கிடி இருக்கோம். அப்படி இருந்தும் கூட நீ ஒண்ணு கதவே திறக்கல, தூங்குறியடி. அதனால வாய் வீரவாய் வாணே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலை அளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் வீரவாய். ஒரு வாய் கூட பேசலையே, இந்த வந்துடுறம்மா போய் மன்னிச்சுக்கம்மா என்று இதுன்னு சொல்லிட்டு வரலாம் இல்ல? ஒண்ணு செய்யலையடி. ஊனே உருகாய், சரி இப்படி நம்ம எழுப்பும்படி ஆகி போச்சேன்னு கொஞ்சம் மனதிலேயாவது பதைக்கிறியா? அதுவும் இல்லையடி. ஊனே உருகாய், உனக்கே உறும். இதெல்லாம் உன் மாதிரி ஆளுக்கு தாண்டி முடியும். நேற்று ஒண்ணு சொல்றது, இன்னைக்கு ஒண்ணு நடக்கிறது, இதெல்லாம் வேற யாருக்கும் பொருந்தாதுடி, உனக்கு வேணா பொருந்தும். எமக்கும் ஏனோக்கும் தங்கோனை பாடேரோ எம்பாவாய், நம்முடைய தலைவனை பாடுவதற்கு நீயும் வாடி என்று சொல்லுகிறார். இதுதான் அன்னே இவையும் திலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருங்கீரான். அன்னே இவையும் திலவோ, தொல்காப்பியம் படிச்சிருந்தாதான் இங்க சொல்லலாம், இல்லைன்னா முடியாது. அன்னே இவையும் சிலவோ, இது வரைக்கும் கூப்பிடுறது யாருன்னு கேட்டா வந்து தன்னுடைய தோடிய கூப்பிடுறா. தோடிய கூப்பிடும் போது அன்னே அப்படிங்கிறாள். அன்னை அப்படின்னு சொல்லலாமா? தோடிய எங்க அம்மாங்கலாமா? தொல்காப்பியத்துல தான் இருக்கு. அன்னை என்னை எந்தளும் உழவி, ஒரு தோடி தன்னுடைய தோடியை பார்க்கும் பொழுது அன்னை என்ற சொல்லால் சொல்லுவது அந்த காலத்துல மரபு. மரபு நீங்க சங்கலிக்கங்களை பாத்தீங்கன்னா, நீங்கள உதுக்கான் தோன்றது அண்ணாய் பாரி என்பது அர்த்தம் இருக்கு. அண்ணாய்னா அம்மான்னு அர்த்தம் இல்ல, பெத்த அம்மான்னு அர்த்தம் இல்ல, ஆனா அண்ணாய்ங்கிறது தோழியே அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி சொல் வழக்கு எப்ப இருந்தது? அப்ப இருந்தது. ஆதலால் அந்த சொல் அப்படி பேர அன்னே. யாராவது எடுத்து வச்சுக்கிட்டு திருவாசகம் எடுத்து வச்சுட்டு திருவாசகத்தில் காணும் இலக்கண அமைப்புகள் என்று எடுத்து பேசணும்னா இதெல்லாம் சொல்லலாம். முன்ன சொன்ன திரு எம்பாவை, அது ஏ, இது ஏ, உயிரெழுத்து வருது, நடுப்புற யு வந்து உடம்படுமை வந்தது, எனவே திருவம்பாவை ஆயிற்று என்று சொல்றமே.
1: ஓம் சிவாய நம. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு கடவுள் வாழ்த்து, வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இந்த திருமந்திரத்தில் இந்த முதல் பாடல் பாருங்க, கடவுள் வாழ்த்து. ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல கடவுளை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். சிவஞானம் போதத்தில் கூட கடவுள் வாழ்த்து உண்டா இல்லையா? கல்லால் நேர்மலை இல்லார் அருளிய கொள்ளார் இணைமலர் நல்லார் துணைவரே. அப்போ நம்ம ஒரு இறைவணக்கத்தை சொல்லி நம்ம சொல்றோம். இதுல முதல் பாடல் பாருங்க, ஒன்றவன் தானே. முதல் பாடல் இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இதுதான் இறைவணக்கம். முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு முதல்ல நம்ம ஒரு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனைன்னு ஒரு பாட்டு சொல்லணும். அது என்னது? அது விநாயகர் வணக்கம் வேணுமே அப்படின்னு விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிறோம். இது ஒன்றவன் தானே. ஒரு நாளைக்கு 30 பாடல் வரைக்கும் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 30 பாடல் நடத்திடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த ஒன்றவன் தானே அப்படின்னா நல்லா கேட்டுக்கணுங்க. சிவபெருமான் ஒருவனே கடவுள். இத பட்டினத்தார் தெய்வம் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. அதான சொல்ற என்ன சொல்றாங்க? தெய்வம் ஒரு பாடல் நம்ம நல்லா நடத்தினா கூட சைவ சித்தாந்தம் முழுவதும் சொல்லலாம் போல தெரியுது. ஒரே கடவுள் தானா? சைவத்தில் கடவுள் ஒன்று, இறைவன் ஒருவன். கொஞ்ச நேரம் பல வடிவங்களை வச்சிருக்கீங்க, வடிவங்கள் பல, கடவுள் ஒன்று. திருச்சியில் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு கடை என்னென்ன ஃபேமஸான கடை திருச்சியில்? ஐவசி தானே என்கிட்ட கேட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும், அவங்களுக்கு திரும்பவும் கேட்ட மாதிரி ஒரு தெரியும். ஆனால் சைவ சித்தாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஞாபகத்துக்கு வரும். கேட்டுட்டோம் அப்படின்னு திருப்திப்பட முடியாது. நம்மன்னா பிஜி நாயுடுவா? பிஜி நாயுடு கடை. என்ன கடை பேர்? ஸ்வீட்டு கடை. உங்களுக்கு என்னங்க ஸ்வீட்டு பிடிக்கும்? அவர் பாவ கேக் மாதிரி வாங்குறேன். உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? அல்வா பிடிக்கும். அது பராசக்தி மாதிரி இலகன உள்ளம், அது ஹார்டு. ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்? பால்கோவா பிடிக்குது. ஒருத்தவங்களுக்கு லட்டு பிடிக்குது. வடிவங்கள் பல, ஆனா கடை கடை கடையோட பேர் என்ன கடை? ஸ்வீட்டு கடை தானே? என்ன கடை சொல்றீங்க? ஸ்வீட்டு கடை தான் பேரு. பேரு ஸ்வீட்டு கடை தான், ஆனா இருக்கிற வடிவங்கள் யாருக்கு வேணாலும் எந்த வடிவத்தை வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கிக்கலாம். யார் உங்களை கேட்டா? நீங்க விநாயகரை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டா என்ன, கிருஷ்ணாமூர்த்தி கும்பிட்டா என்ன, யாரை கும்பிட்டா என்ன, பராசக்தியை கும்பிட்டா என்ன, யாரை கும்பிட்டா எல்லாம் ஒண்ணுதானே. கோவிலில் நுழைஞ்சிங்கன்னா துவாரபாலர் இருப்பார் வாசல்ல, அது நம்ம அவரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அவரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை, நேரம் வணங்காம முடியும் மாதிரி உள்ள போவோம். அது குமரமா சல்யூட் வைக்கிறோமாங்கிறது அடுத்த விஷயம். சில பேர் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, பேசுற மாதிரி நடிப்பாங்க, அது வழிபாடு வரும்போது சொல்றேன். அந்த துவாரபாலர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு கை காட்டுவார், ஒரே ஒரு விரலை காட்டுவார் பார்த்துருக்கீங்களா. ஏன் ஒரு விரலை காட்டுறாரு? உள்ளே உருவங்கள் பல இருக்கின்றன, ஆனால் இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு இங்க சொல்லிடுறாரு. நாம அதை பார்க்காம என்ன செய்யறோம்? உள்ள சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, பத்து மத்தியத்துக்கு நவகிரகங்களுக்கெல்லாம் ஒன்பது அர்ச்சனை, ஒன்பது கோள்களுக்கு ஒன்பது அர்ச்சனை. எத்தனை தெய்வங்களை கும்பிட்டாலும் சைவம் ஒரே தெய்வத்தை மட்டும்தான் வலியுறுத்துகிறது. We follow only monotheism, not polytheism. Polytheism என்று சொல்லக்கூடிய பல கடவுள் கொள்கை சைவத்தில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், எடுத்த உடனேயே என்னத கோடையடி மாதிரி பேசுறீங்க. ஸ்ட்ராங்கா தான் பேசுவேன். ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? சைவ சித்தாந்தம் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த பொக்கிஷத்தை யார் ஒருவர் முழுமையாக படித்து உணர்ந்து விட்டால், எல்லா நூல்களினுடைய பொருளும் புரியும். இதான் ரகசியம். எல்லாம் உள்ளது, எந்த கேள்வி கேட்டாலும் அது உள்ள இருக்கும். இது போல இந்த யோகம் சம்பந்தமான ஒரு ரகசியங்கள் வேணும்னா சித்தர்கள்ட்ட போகணும். சிவவாக்கியர் நல்லா உணர்ந்து விட்டால் திருமந்திரம் எளிமையா புரியும், இந்த யோக பகுதி புரியும். ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் உண்டு. இதுல உள்ள கிளாரிபிகேஷன், இதுல உள்ள கிளாரிபிகேஷன் அங்க இருக்கு, அதை பிடிச்சு கொண்டாடணும். நிறைய பறந்துபட்ட அறிவு இருந்தாதான் நம்ம ஒரு நுழையில் நுழைய முடியும், நேரடியா வந்து சொல்ல முடியாது. நீங்க எல்லாத்தையும் ஒன்னாவே பாத்துக்கலாம், எல்லா பிரான்சஸும் நீங்க ஒரே இடத்துல நீங்க பாத்துக்கலாம். ஒன்றவன் நானே, இறைவன் ஒருவன், கரெக்டா தெரியுது சார், கரெக்ட். ஒருக்கே இரண்டு, அவன் இன்னருள், அவன் எப்படி இருக்கிறான்? ஒன்றானவன், உருவில் இரண்டானவன். யாராவது சினிமாவில் சொன்னாதான் சித்தாந்தம் புரியும். ஒன்றானவன், உருவில் இரண்டானவன். ஒரு பாட்டு நடத்தினாவே இன்னைக்கு போர்படத் தெரியுத. இன்னைக்கு மட்டும்தான் ஒரு பாட்டு, ஆனா அடுத்த மாதிரிலாம் 30 பாட்டு குறையாம நடத்தினாதான் பாவம். எனக்கு என்னன்னா கோயம்புத்தூர் சென்னையிலேருந்தெல்லாம் வர்றாங்க பாவம், அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க. கவலையே படாதீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு முழு ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம், முழு ரிசல்ட்டு கொடுத்துருவோம். கவலையே காலையில் யாரோ அழகாக சொன்னாங்க டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. டிஸ்கண்டினியூ மீன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு கோஜெண்ட்டு கிடைக்காது. ஒரு பகுதி சொல்லி வச்சுருப்பேன், அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது திரும்ப அவங்க இழுக்க முடியாது. டெய்லி வந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா நான் மேக்ஸிமம் நான் ஒரு 30 பாட்டு வரைக்கும் சொல்கிறேன். இந்த ஒரு பாட்டு முழுமையான சித்தாந்தம், இதில் முதல் பாட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இரண்டு அவன் இன்னருன்னு சொன்னால் ஒரே இறைவன் தான் இரண்டாக இருக்கிறான், சிவமும் சக்தியுமாக இருக்கிறான், அவனும் அருளும். எப்படி சார் இது அவனும் அருளும்? அது ஏத்துக்க முடியலையே சார், ஏத்துக்க முடியலையே. என்ன இருந்தாலும் அம்பாள் அம்பாள் தான், சிவன் சிவன் தான், அப்படி இன்னும் நம்ம மாறி வரல. என்ன சித்தாந்தம் படிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் ஒரு இன்னொரு 7-8 மாசம் போகட்டும். இப்பதான் சேர்ந்திருக்காங்க, இந்த வருஷம் தான் சேர்ந்திருக்காங்க. நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதா இல்லையா? அந்த ரத்தத்துல ஆர்பிசி இருக்கும், WBC உண்டா? ஒயிட் பிளட் ஆர்பிசி இருக்கு. அப்போ வெள்ளை அணுக்களும் உண்டு, சிவப்பு அணுக்களும் உண்டு. ஏதாவது ஒன்று இருந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு வந்து வெள்ளை அணுக்கள் மட்டும் இருந்தால் போகிறோம் சார், இல்லைன்னா எனக்கு சிவப்பு அணுக்கள் மட்டும் இருந்தால் போகிறோம் சார். இது எதுக்கு சார் ரெண்டு வச்சிருக்காரு இறைவன்? என்ன வேணும் உங்களுக்கு, ரெண்டும் வேணுமா ஒன்று வேணுமா?
0: ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சேர்ந்ததாங்க ஒர்க் அவுட் ஆகும். சிவசக்தி இல்லாமல் உலக இயக்கம் இல்லை. ஒன்று சூரியன், இன்னொன்று சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள். உங்களுக்கு எது வேணும், சூரியன் வேணுமா கதிர்கள் வேணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கதிர்கள்லாம் வேணுமா? கதிர்கள் என்பவை சக்தி, சூரியன் என்பது சிவம். அப்ப சிவத்திலிருந்து சக்தி அடங்கி இருக்கிறது. சிவம் என்பது பொட்டன்சியல் எனர்ஜி, சக்தி என்பது கைனெடிக் எனர்ஜி. பிசிக்ஸ் படிக்காதவங்களுக்கு எல்லாம் புரியல. அடங்கிய நிலையில் சிவம், அதுவே வெளிப்பட்ட நிலையில் சக்தி. புரியுதுங்களா? ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள். சந்தேகம் இருந்த தைரியமா குறிச்சு வச்சுக்கிட்டு கேளுங்க. சரி, ஒன்றானவன் இரண்டானவன் அழகா சொல்லிட்டார். நின்றனன் மூன்றினுள், நின்றன இப்ப தமிழ் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரகசியம் சொல்லவா, திருமந்திரத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் எளிமையான பாடல்கள்,
2: எல்லாரும் பயப்படாதீங்க. நீங்க இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும், நீங்க வெட்ட நின்று பயந்துட்டு இருந்தீங்க அவ்வளவு நாள் வரைக்கும், இது பயமா இருக்கும், பயமா இருக்கும் அப்படின்னு உள்ள நுழைஞ்சு சொல்லும் பொழுது எவ்வளவு எளிமையா இருக்கு. ஏங்க நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா கஷ்டமா இருக்கா? இறைவன் ஒருவன் தான், மூவராக இருக்கிறான். உலகத்தை படைத்து, உலகத்தை காத்து, உலகத்தை ஒடுக்கி, சிவபெருமான் ஒருவனே மூவராக இருக்கிறான். நீங்க என்ன கேக்குறீங்க? ஏன் சார், சைவ சித்தாந்தத்துல அஞ்சில பேசிட்டு இருந்தோம், இது என்ன திருமந்திரத்துல கூட சொல்றாரு? அங்க வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் அஞ்சு சொன்னமே, இங்க திருமூலர் மூணு தானே சொல்றாரு, இன்னும் ரெண்டு என்ன ஆச்சு? முதல் பாட்டிலையா இப்படி சொல்றது? ஐயா நம்ம பேசுறது உலகத்தை பத்தி முதல்ல ஆரம்பிக்கிறார், இன்னும் உயிரிட்ட போகல. அவரு இறைவன் வந்து ஐந்து தொழில் செய்யறாரு இல்லையா, அதுல உடம்புக்கு மூணு வேலை, உயிருக்கு ரெண்டு வேலை, புரியுதா? உடம்புக்கு படைத்தல், உடம்புக்கு காத்தல், உடம்புக்கு அடித்தல், உயிருக்கு மறைத்தல், உயிருக்கு அருள்தல், அப்படி பிரிக்கணும். இப்ப சித்தாந்தத்துல புரியாததெல்லாம் இங்க புரியுமா? அப்பா அதுதான் என்ன செய்ய, சில பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லா கிளாஸுக்கும் வருவாங்க, நான் போற ஊருக்கு எல்லா கிளாஸுக்கும் வருவாங்க, திருச்சிக்கும் வருவாங்க, கைலாசபுரத்துக்கும் வருவாங்க, தஞ்சாவூருக்கும் வருவாங்க, அந்த மாதிரி வர்றவனும் உண்டு. இப்ப சிவபெருமான் பாருங்க, படைக்கும் போது பிரம்மா என்ற பெயரில் இருக்கிறான், காக்கும் பொழுது விஷ்ணு என்ற பெயரில் இருக்கிறான், ஒடுக்கும் பொழுது ருத்திரன் என்ற பெயரில் இருக்கிறான், ஆனால் மூவரும் ஒருவரே. ரொம்ப சிரமமா இருக்கு சார் புரிஞ்சுக்கிறதுக்கு. பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், ருத்ரன் ஒடுக்குகிறார், இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். அவங்க தனித்தனியாவே பார்த்து பார்த்து பழகிட்டோம். அவங்க யாராவது சண்டை போட்டிருக்காங்களா? யாராவது சண்டை போடுவாங்களா? சண்டை போட்டிருக்காங்களா? நீங்க சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்க, ஹீட்டு நேரம் உள்ள போதா, வயிற்றுக்கு போதா, டீ நேரம் தானே? இப்போ நீங்கள் டீ சாப்பிட்ணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ள இரண்டு உறுப்புகள் ஒழுங்காக இருக்கணும், ஒரு தட்பமும் ஒரு வெப்பமும் சமநிலையாக இருக்கணும். தட்பம் அதிகமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? உடம்பு ஜில்லு விட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? தட்பம் அதிகமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வெப்பம் அதிகமாக இருந்தா என்ன அர்த்தம்? காய்ச்சல் 104, உடம்பு நல்லா இல்ல. அப்ப தட்பமும் இருக்கக்கூடாது, வெப்பமும் இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? ரெண்டும் சமமா இருக்கணும். அப்படி சமநிலைப்படுத்துறது தான் வர்ம புள்ளி, வர்ம மருத்துவம். சமயத்துல மருத்துவத்தை நேரா எங்க பேசணுமோ பேசி விட்டுருவேன், வானியல எங்க பேசணுமோ உங்களுக்கு நேரடியா தொடர்பு பண்ற மாதிரி பேசி விட்டுருவேன். அக்கார்டிங் டு அவர் சைவ சித்தா தான் ஆஸ் வெல் அஸ் திருமந்திரம் ரெண்டுக்கும் ரிலேட்டடா பேசி விட்டுருவாங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, விஷ்ணு என்ற கடவுள் வேறு, சிவன் என்ற ஒரு கடவுள் வேறுன்னு நினைக்கிறீங்க, அதானே? இல்ல இல்ல, ரெண்டு ஒண்ணு தானே? ரெண்டு பேருமே ஒரே இடத்துல உங்க உடம்புல இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நின்று கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். யாரு நின்றுகிட்டே ஆடுறது? நடராஜர். வெப்பம் தானே? அவர் தான் ஹார்ட், அவர் தான் இருதயம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவர் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு சயனத்துல, பள்ளி கொண்ட பெருமாள், பெருமாள் படுத்திருக்கிறார். அது குளிர்ச்சி தானே? அது உங்களுடைய இறைப்பை. இப்போ குளிர்ச்சி என்ற இறைப்பையோ அல்லது வெப்பம் என்ற இருதயமோ இல்லாட்டி என்ன ஆகும்? அப்போ ரெண்டு பேர் இருக்கணும். இதுதான் நடராஜர், நடராஜருடைய சிதம்பரம். ஒருத்தர் நடராஜா, இன்னொருத்தர் கோவிந்தராஜா. நடராஜர் ஆடிக்கிட்டே இருக்காரு, கோவிந்தராஜா படுத்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க, ஒருத்தர் ஆடும் போது ஒருத்தர் படுத்துட்டு இருந்தா கோவம் வரும்ல, அது ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஆடினா கோவம் வரும்ல. என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது கோச்சிக்கிட்டாங்களா, சண்டை போட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடல. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இப்படி போடுறதா இப்படி போடுறதா இவங்க அடிச்சுக்கிறாங்க. அதனால வந்து ஒண்ணுதான், இப்ப உடம்பை படைக்கின்ற பொழுது சிவபெருமான் பிரம்மா என்ற பெயரில் பிரம்மாவாக படைக்கிறார். உடல் உலகம் தனுக்கரண பூண போகம்னு சொல்றது, உங்களுக்கு புரியறதுக்காக உடம்பு உலகம்னு சொன்னேன், குறிப்பா உடம்புன்னு சொன்னேன். காக்கும் பொழுது உடம்பை காக்கிறான், உயிருக்காக உடம்பை காக்கிறான். அப்படி காக்கும் பொழுது அவருக்கு விஷ்ணு என்று பெயர். குறிப்பிட்ட கால எல்லை முடிந்தவரை உங்களை கேட்காமலே உயிர் வெளியில வந்துடும், உங்களை கேட்டுட்டுலாம் போவாது, கொஞ்ச நாள் இருக்கிறேன். வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு ஏற்கனவே. அது வரைக்கும் காத்த உடம்பு என்ன ஆகுது, ஒரு கால எல்லாத்தையும் என்ன ஆகுது, ஒடுக்கப்படுதுல. அப்படி ஒடுக்கும் பொழுது ருத்ரனாக இருக்கிறான். இப்ப ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். ஒரு கேள்வி கேட்டாப்புல, அடிமுடி தேடினது யாரு சார்? இப்ப அவரே அவரை தேடிப்பாங்களா? இப்ப சிவபெருமானே பிரம்மா, சிவபெருமானே விஷ்ணு அப்படின்னு சொல்லினதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு சிவபெருமான போய் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏன் தேடணும்? நியாயமான கேள்வி இல்ல? சூப்பர் கேள்வி. இந்த பிரம்மா இந்த விஷ்ணு வேற, அடிமுடி தேடிய பிரம்மா விஷ்ணு வேற. இதை தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டல். இது நல்ல வேலை, அடிப்படையான கேள்வி. இது எங்கேயாவது இருக்கான்னா, நூறு கோடி பிரம்மர் நொந்தினர், ஆறு கோடி நாரணர் அங்கனே. எத்தனை பிரம்மா, எத்தனை பேரு? நாரணர் எத்தனை பேரு? சரி, இந்திரர் எத்தனை பேரு? இந்திரர் எத்தனை பேரு? இவங்களே நூறு கோடி ஆறு கோடின்னு கணக்கு போட்டாரு. நம்ம இந்திரலோக பதவியை பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம், இந்திரலோகமே வேணும். எண்ணிலிங்கிறார், எண்ணிலிங்கிறார், கடல் கரை மண்ணுங்கிறார், மணல் மாறுங்கிறார். ஆனால் ஈரி இல்லாதவன் ஈசன் ஒருவனே. எப்படி ஈரி இல்லாதவன்? இறைவன் மட்டும்தான் ஒருத்தன். ஆனா பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இந்திரர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா, ஒரு பெரிய இந்தியாவில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டை பார்க்கறதுக்கு கலெக்டர் தேவை, தாலுகா பிரிப்பாங்கல்ல அப்ப தாசில்தார் தேவை, அப்ப அவங்கவுங்க ஒரு வேலைக்கு ஒவ்வொரு நியமிக்கிறமா இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் போஸ்ட். எது புரியுதுங்களா? அதெல்லாம் போஸ்ட். இப்ப அவங்களுக்குள்ளேயே நிறைய போட்டிகள் உண்டு. நம்மளை பார்த்து நம்ம மேலேயே போட்டி போடுறவங்க யாரு? நாம்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு போறோமா, அவருக்கு அவங்களுக்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு போக முடியலையா? ஏன்? அங்க சிவன் கோயில் இல்லையா? புவனியில் போய் பிறவாமையினால் அவமே போக்கு குன்றோம் நாளைங்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் வேற. காரண இல்ல, காரண தேவர்கள் இல்ல, அவர்கள் வந்து ஒரு காரணத்துக்காக காரியம் செய்து கொண்டு ஒரு போஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க அங்க வேலையை பார்க்கறாங்க. ஆனா கண்ட்ரோல்டு பை தி காட் ஒன்லி. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? இப்ப புரிஞ்சுக்கலாம். இவங்க வேற அவங்க வேறங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். நான்குங்கிறது உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் இருப்பவன், உலக வடிவாய் இருப்பவன். நாலு தானே. அப்போ இந்த உலகம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆழமா படிக்கலாம், அந்த ஒரு பாட்டு நல்லா படிங்க. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே இவ்வளவு நுழைஞ்சு நுழைஞ்சேன்னா அதையெல்லாம் எடுத்து இந்த ஒரு பாட்டுக்கு நான் போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு நேரம் கணக்கு பண்ணி பார்த்துங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாடம் 25-30 பாடம் வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு நான் உலக அதீதன் அப்படின்னு சொன்ன உலகத்தை கடந்து உலக காரணன், உலகத்துக்கு அவன் தான் காரணன். உலகம் என்பது ஜடம், உலகம் என்பது ஜடம் தானே. சித்தாந்தம் படித்தவங்க ஆமாங்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க பொறுமையா இருக்காங்க. உலகம் ஒரு ஜடம், மூணே பொருள் தான் இருக்கு. கீசிட்டு ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். சிவஞான சித்தியார் இந்த உலகம் ஒருவன் என்ற ஆண் உடம்பு, ஒருத்தி என்ற பெண் உடம்பு, ஜடப்பொருள்களாகிய பொருள்கள், இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு அவனே காரணனாக, உலகத்தை மாயை என்ற ஜட ஆற்றலிலிருந்து உலகத்தை படைத்தான். எத்தனை சொன்னோம், படைத்தானே ஆண்டவன் உலகை படைத்தானே சொன்ன மாதிரி. என்னங்க உலகத்தை வந்து படைத்தான், உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் இருப்பவன். உலகத்துக்கு எது சார் உயிர், உலகத்துக்கு என்ன உயிர், உலகத்துக்கு உயிராய் இருப்பவன். நம்ம அப்பர் சுவாமி ஒரு நம்முடைய தேவாத்துல சொல்லியிருக்காங்க, உலகுக்கு உயிரானாய் நீயே. திருமந்திரம் படிக்கும் பொழுதே தேவாரம் எல்லாம் இதுல வந்துடும், திருவாசகம் ஃபுல்லா வந்துடும், பெரிய புராணம் 14 சாத்திரங்களும் வந்துடும். அவங்க சரியா தான் நூலை எடுத்திருக்காங்க, ஒரு நூலை ஒழுங்கா படிச்சா எல்லாத்தையும் படிச்சிடலாம். நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட, திருவாசகம் பேசிட்டு இருக்கும் போதே சொல்லுவேன், ஒரு நூலை ஒழுங்கா படிங்க எல்லாம் வந்துடும். உலகுக்கு உயிர், உலகு என்பது ஒரு ஜடம், உடம்பு என்பது ஒரு ஜடம். இப்போ ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு ஜட பொருளும் ஒரு உயிர் பொருளும் சேரணும், அப்பதானே இயக்கம் கிடைக்கும். இந்த ஒரு மைக்கு இருக்குன்னு சொன்னா இது ஜடம், இதை நம்ம நகர்த்தி வைக்கணும், தானா நகரல, ஒரு உயிர் நகர்த்துகிறது. அப்ப ஒரு உயிரும் உடம்பும் சேர்ந்தா இயக்கம், உயிரும் ஜட பொருளும் சேர்ந்தா இயக்கம். அப்ப இயக்கத்துக்கு என்ன வேணும், உயிர் வேணும். இப்ப உலகத்தில் உள்ள ஜட பொருள்கள் எல்லாம் இயங்குகின்றனவா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜட பொருள்கள் இயங்குகின்றனவா இல்லையா, அல்லது இயக்கப்படுகின்றவையா இல்லையா? எந்த ஒரு ஜட பொருளும் தானாக இயங்காது, அதானே எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் இந்த காலத்துல ஒரு 10ஆம் கிளாஸாவது படிச்சிருப்பாங்க, ஒரு 10ஆம் வகுப்புல கூட இருக்கு, உயிர் உள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அது கேட்கறாங்களா இல்லையா? அப்ப உயிரற்ற பொருள் நகருமா, அது எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, இதெல்லாம் நம்ம பிளானட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் தானா நகருதா, தானா இயங்குதா, அல்லது இயக்கப்படுதா? ஏதோ சொல்றீங்க, இயக்கப்படுதுங்கிறது எப்படி ஏதோ சொல்றீங்க? கரெக்டா, அது அது வேலை கரெக்டா செய்யும். 6 மணிக்கு சூரியன் உதிக்கணும்னா உதிக்கும், சந்திரகிரகணம் இன்னைக்குன்னா கரெக்டா சந்திரகிரகணம் வரும், சூரிய கிரகணம் என்னன்னா அந்த நிலை கரெக்டா வருதா இல்லையா, என்னைக்கா ஸ்ட்ரைக் பண்ணுதா? ஆனா நம்ம இயக்கிற உடம்பு இருக்கு பாருங்க, அது என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், இன்னைக்கு தூங்கிக்கலாம், வகுப்புக்கு வரலாம், வராமலும் போகலாம், சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். இது நம்ம உயிர், நம்ம உடம்ப ஏக்கிற லட்சணம். இந்த உயிர் போய் அண்டத்தை ஏக்க முடியுமா? இப்ப நாம தூங்கின மாதிரி சூரியன் சூரியன் தூங்க விட்டா என்ன ஆகும், நாம தூங்கின மாதிரி சந்தனை தூங்க விட்டா என்ன ஆகும்? இப்போ அந்த ஜட பொருள்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள், பகல் இரவு காலம் நீ மணி என்ன நாலு யார் சொன்ன நாலு என்ன உங்களுக்கு எதை வச்சு இதாங்க அஸ்ட்ரானமி இதுதான் அஸ்ட்ரானமி நீ நாலுன்னு யார் சொன்ன 24 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னு எதை வச்சு சொன்னாங்க பகல் இரவுங்கிற எதை வச்சு 12 மாதங்கள் 365 நாட்கள் இது எல்லாமே வந்து வானியலை வச்சு தானே இன்னைக்கு கிழமையிலிருந்து நேரத்திலிருந்து எல்லாமே வானியலை வச்சுதான் வான சாஸ்திரத்துல தான் மிகப்பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்க கலீலியோ கெப்ளர் ஐசக் நியூட்டன் அவ்வளவு பேருமே ஜோதிடர்கள் எல்லாருமே சயின்டிஸ்டா தான் பார்த்துருக்கீங்க அவர்கள் மிகப்பெரிய வான சாஸ்திர நிபுணர்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அரசாங்க ஜோதிடர்களாக இருந்திருக்கிறார்கள் நான் அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் சொல்ல இப்போ அதுக்கு முன்னாடி பல யுகம் நிறைய பிளான் இருக்கு இந்த இந்த கிரகங்களை எல்லாம் இயக்குவதற்கு ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் வேண்டும் இல்லையா யார் அவர் ஒரு உடம்பை இயக்குவதற்கு உயிர் தேவைப்படுவது போல அவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தையும் பேரண்டத்தையும் உலகத்தையும் இயக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் கடவுள் அவர் இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரெல்லாம் போய் கற்பனைலாம் பண்ணாதீங்க படிக்கும்போது ப்ரொக்ரெசிவாக திங்க் பண்ணுங்க ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க ஒரு ஞான நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுடைய அறிவு விசாலமாக இருக்கணும் போய் எதுலையாவது போய் மாட்டிக்காதீங்க சின்ன வட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க புரியுதா கடவுள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அந்தம் கடந்த பொருள் அளவில்லாதோர் ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் இல்லையா அவரை பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்றீங்க டப்பால கூட அடிச்சு பையில வைக்கிறீங்க இதெல்லாம் சின்ன சின்னதா அடைச்சீங்கன்னா எப்படிங்க சித்தரா மாற முடியும் நீங்கெல்லாம் யோகியா மாறணுங்கிறீங்க ஐயா எனக்கு பயிற்சி கொடுங்க ஒருத்தங்க ஐயா யாருங்க பயிற்சி கேட்டவங்க வாங்க 12 காலம் குருகுல கல்வி கற்றுக்கணும் சித்தரை மாறணும்னு ஆசைப்படுறாங்க பாவம் உடனே நாளைக்கே அதெல்லாம் பார்த்து யோசனை பண்ணணும் அதுக்கு தான் பார்த்து சொல்லணும் யோசனை திரும்ப நிறைய அதான் விளம்பரத்தில போவாதீங்க ரொம்ப நாள் ப்ராசஸ் வேணும் குருகுல பயிற்சி எடுக்கணும் என்ன ரொம்ப எச்சரிக்கையா செய்யணும் நம்மளுடைய அறிவு விசாலமா இருக்கணும் நிறைய இத பிராடு கும்பல் எல்லாம் அடையாளம் காட்டி விட்டுருவேன் எல்லாம் வந்துடும் இல்லை எல்லாம் வெட்ட வெளிச்சம் போடும் ஏன்னா இது வந்து இண்டிபெண்ட் இது வந்து நாம தனிப்பட்டவங்க நடத்துறோம் இதுல யாருக்கு எந்த கேள்வி வேணாலும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் நாம் விளக்க தயார் புரியுதுங்களா இது நம்ம எல்லா கேள்வியும் எல்லா இதை எவ்வளவு பேசிக்கலாம் இதுக்கு அவங்க சொன்ன காலையில சொன்னாங்க திருமந்திர வகுப்பு எல்லாம் நம்முடைய வகுப்புனாங்க இது நம்ம கிளாஸ் ஆளை வந்து இது அறிவு வந்து விசாலமா இருக்கும் அதை நீங்கள் எதை வேணும் கேட்கலாம் எந்த சந்தேகத்தையும் கேட்கலாம் இந்த உலகத்தை இறைவன் இயக்குவதால் உலகுக்கு உயிரானவன் உடம்புக்கு உயிர் போல உலகத்துக்கு உயிர் இறைவன் உலக அதீதன் உலக காரணன் உலகத்தை படைக்கிறான் இல்லையா ஒரு பானைய வந்து குயவன் படைப்பதை போல உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இறைவன் படைக்கிறான் இன்க்ளூடிங் நம்ம உடம்ப முதகுண்டு உயிர்களை இறைவன் படைக்கல நல்லா நோட் பண்ணீங்க புதுசா வந்தவங்க சைவ சித்தாந்தம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு கவலை இல்லை சித்தாந்தம் தெரியாதவர்கள் நோட் பண்ணீங்க இறைவன் உயிர்களை படைக்கவில்லை இறைவன் உலகத்தை படைத்தான் இறைவன் உடம்பை படைத்தான், புரியுதுங்களா? அகரிணை பொருள்களை எல்லாம் படைத்தான், ஞாபகம் வச்சுக்கணும். நாலாவது, உலக வடிவாய் இருப்பவன், கடவுள் எங்க இருக்கிறாருன்னா உலக வடிவா தான் இருக்க சொல்லாம் இல்ல, எல்லா உலகமும் ஆனா நீ என்ன இல்ல சினிமாவிலே சொல்லுமே, நிறைய போட்டேன் இல்ல அந்த இதுல பக்த மீரா, மீராவோட பாடல் காட்டினிலே வரும் கீதம், காட்டினிலே வரும் கீதம்னு பாட்டு, அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அந்த பாடல்ல இறைவன் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான், ஓடுகின்ற நதி, அடிக்கின்ற வீசுகின்ற காற்று, எல்லாத்திலையுமே இறைவனை பார்க்கக்கூடிய நிலை, அதுதான் ஞான நிலை. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன். வென்றனன்ங்கிறது முக்கியமான வார்த்தை இல்ல, ஐந்துங்கிறது ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகள். பொறின்னா என்ன, புலன்கள்னா என்ன, பொறிகள் புலன்கள், எது சரி எது தப்பு, பொறின்னா என்ன புலன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொறி என்பது பொறியாளர்னா என்ன, கருவி. அந்த கருவி வெளியில தெரியுது, வெளியில தெரியுதா இல்லையா, பொறி இயந்திரம். அப்ப பொறின்னா வெளில தெரியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு எனக்கு, யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எல்லாம், எவ்வளவு கஷ்டம் பட்டுருவ, யாரும் சொல்லிதல்ல, பல வருஷம் ஆச்சுங்க. பொறிகளுக்கும் புலன்களுக்கும் உள்ள வேறுபாடை கண்டுபிடிக்கிறதுக்கு, புலன் என்பது அப்படி அல்ல, நுட்பமாக சூக்குமமாக உள்ளே இருக்கும் இயக்கம். கண்ணுங்கிறது பொறி, ஆனா பார்வை என்பது புலன்கள், செவி என்பது பொறி, கேட்டல் என்பது புலன், இதுல ஓசை, இது ஒலி, நுட்பமா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ புலன் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அறிவுன்னு வச்சுக்கலாம், பார்வை அறிவு, கேட்கும் அறிவு, பேசும் அறிவு, இது போல
3: என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு சாக்கியர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: வார்கொண்ட வனமலையால் சருக்கம், வார்கொண்ட வனமலையால் மலைவங்கன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியருக்கு மடியேன் அப்படியே வைத்துக் கொண்டு அந்த தருக்கத்தினுடைய பெயரையும் வைத்துக் கொண்டார். எனவே அந்த பாடலில் சொல்லப்படுகிற அடிவர்கள் எல்லாம் இந்த சருக்கத்தில், அதுல முதல்வர் சாக்கிய நாயனார். ஆறு சமய தலைவராய் நின்றவரு கண்பராய், மறுசமய சாக்கியதம் வடிவினால் வரும் தொண்டர். அறுசமய தலைவராய் நின்றவரு கண்பராய், ஆறு சமயங்களுக்கும் தலைவராக இருக்கிற பெருமான் நம்முடைய சிவபெருமான். இப்படி சொன்ன உடனேயே நமக்கு சிவஞான சித்தியார் ஞாபகத்துக்கு வரும். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வ பொருளாய், பேராம் குறியது உடைத்தாய், வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சொல்லி வைப்பார். சிவஞான சித்தியார், சிவஞான சித்தியார். அதனால எனவே அறுவகை சமயத்தோர்க்கும் அவர் பொருளாய், எல்லாம் மற்ற பொருளாய் இருப்பது நம்முடைய பெருமான் தான் என்று சொல்றது. அப்படிப்பட்ட அந்த தொடர், அதனாலதான் இங்க இதுல பலவேறு சமய சாத்திர தொடர்கள் மற்ற திருமறை தொடர்கள் அப்படியே அங்க எடுத்துக்கொண்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் நமக்கு என்னது என்பது அப்படியே கொண்டு முடிந்திருக்கு அந்த சொற்கள் எல்லாம். எனவே அன்பராய், அப்ப பெருமானுக்கு அன்பராய் இருக்கிறார். மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வரும் தொண்டர், ஆனா எப்படியோ அவர் இந்த சாக்கிய வடிவம் கொண்டு தலைமையை பறித்துக் கொண்டு அந்த மாதிரி இருக்கிற அந்த உடையில இருக்கிறார், அப்படி இருக்கிறார் அந்த தொண்டர். உறுதி வர சிவலிங்கம் கண்டு வந்து கல்லெறிந்து மறிவில் சரண் பெற்றதரம் அறிந்தபடி வலித்துவாம். அப்படி இருந்த ஒரு சமய சமண அடியவர், ஆனா சைவ அடியவராக பெருமானுக்கு திருத்தொண்டு செய்து வீடு பேர் அடைந்தார். அதை பற்றி நான் சொல்லுகிறேன் அப்படின்னு என்ன. தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர், தாளாளர், தாளாளர்னா பெருமை கரஸ்பாண்டன்ட், தாழ்னா நினைக்கிறேன்னு கேட்டா பல்கலைக்கழகத்திலிருந்து வர்றதும் இதுல இருந்து டைரக்டர் ஆபீஸ்ல இருந்து வர்றதையும் இதுக்கு இங்க வேண்டிய விஷயம் எடுத்து பார்த்தா தாழ் ஆளறிவும் வந்தான். அங்க தாழ்ன முயற்சின்னு அர்த்தம். தாளால் தாளாண்மை என்னும் தலைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருப்பு திருக்குறள் திருக்குறள். அதனால தாளாளர் நல்ல முயற்சி உடையவர். திருச்செங்கமங்கையினில் ஊர் திருச்செங்கமங்கை தக உடைய வேளாளர் குல துதித்தார். இந்த குலத்துல வேளாண் மரபு மிக்க பொருள் தெரிந்துணர்ந்து கேளாகி பல்லுயிர் பல்லுயிர்க்கும் அருளுடையராய் ஆன எல்லா உயிர்க்கு அன்பு செய்யும்படியான அந்த அன்புடையவராகவும் இருந்தார். இருந்து நீளாது பிறந்திருக்கும் நிலை ஒடிவேன் என நிற்பார். அவருக்கு என்ன குறிக்கோள்னார், இனி இந்த பிறப்பு இந்த பிறப்போட நீங்கணும், இனி ஒரு பிறப்பு வரக்கூடாது என்று அந்த பிறப்பினை நீக்கும்படியான சிறப்பு. அதுக்கு யாரு சிறப்புன்னு பார்த்தார், பிறப்பருக்கும் திஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்கிறேன் அல்லவா. அப்படிப்பட்டவர் யாருன்னா சிவபெருமான் தான். எனவே இவர் அந்த நினைவு அந்த சமணராக அப்படிலாம் இருந்தாலும் கூட ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டா அந்த பிறப்பினை நீக்கும். அதனால எனவே அந்நாளிலே காஞ்சி அணி நகரம் சென்றடைந்த நஞ்ஞானம் அடைவதற்கு பலபடியும் நாடுவார். காஞ்சி மாநகரம் ரொம்ப சிறந்த பல பெரியவர்களா இருந்த இடம். அதனால் காஞ்சி மாநகர் சென்று செய்வாராம். இப்ப கூட நான் சொல்றோம், சைவ சித்தாந்தத்துக்கு உரைகிறேன்னு இப்ப லட்சம் பேர் எழுதியிருக்கலாம், ஆனால் அருணை வடிவல் முதலியாரும் நம்ம வஜ்ரவியல் முதலியாரும் காஞ்சிபுரத்தில் இருந்தவங்க. அவங்க பிறகுதான் அந்த உரைக்கு பிறகு மற்றதெல்லாம் வந்து விளக்கம் மற்றதெல்லாம் சாமி சிவஞான சுவாமிகள் உரை எழுதியிருக்கார். ஆனா அது விளக்கம்ங்கிறத இவங்களுக்கு என்ன தகுதி ரெண்டு பேருக்கு கேட்டீங்கன்னா சும்மா எங்க மாதிரி நம்ம படிச்சுட்டு இல்ல, நல்ல சிவபூஜிச்சல்வர்கள். நான் நீங்க சைவ சித்தாந்தம் நல்லா விளங்கணும்னா விளக்கணும்னா சிவபூஜை செல்லும். அந்த சிவபூஜை செல்வத்தை நம்ம இளமையிலிருந்தே எடுத்து நியதியா செய்து வந்தது. நல்ல இன்னொரு பக்கம் இலக்க நிலைக்குங்க, இலக்க நிலைக்கும் தெரிஞ்சாதான் எல்லாம் உள்ள நுழையலாம். சில சிலதெல்லாம் ஏன்னா அந்த பொருள் இந்த விதிகள் எல்லாம் தெரியணும்னா நமக்கு தொல்லாபி மற்றதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால அதையும் படிச்சோம். அதனால நல்ல சிவபூஜை செல்வர்களாகவும் ரொம்ப காலமா இந்த மாதிரி நல்ல திருமடங்கள் அங்கதான் அப்படியே அஞ்சு வயது இல்லைங்களா. எனவே அப்படியாக அந்த காஞ்சிபுரம் என்பது அப்படி ஒரு அறிவிப்பாடு. என் அந்நாளில் கயிற்காஞ்சி அணி நகராம் சென்றடைந்து காஞ்சி மாநகர்ல சென்று தன் நஞ்ஞானம் அடைவதற்கு பல வடியும் நாடுவார். எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, இருந்தாலும் இந்த பிறவியில் அந்த பிறவியை நீக்கணுங்கிற அந்த குறிக்கோள்ல என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்தாலாம். பார்த்தா முன்னாக சாக்கியர்தாம் மொழி அறத்தின் வழி சார்ந்து மன்னாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். அங்கே யாரோ பத்து பேர் சொல்லியிருக்காங்க, சுவாமி நம்ம சமன் சமயமே ரொம்ப நல்லா இருக்க மாட்டிருக்க பாருங்க, உயிர்கொலையே நீக்கி இருக்குது, ரொம்ப எல்லாம் சிறப்பா இருக்காங்க இல்லைன்னா. அப்படியா, அப்படியான பிறப்பெண்ணும் பேதமை நீங்கணும்னா அப்ப அந்த சமன் சமயம் தானே. ஆமா நாலு பேர் சொன்னவுன்னு சரின்னு அதுல மேல அறிவிப்பேன். அவருடைய ஊழ் அப்படிப்பட்ட அமைப்புல மேல அப்படி இறங்கி ஆகவே அந்த வேடத்தோடு கொஞ்ச நாள் இருந்திருக்க இருந்தபோது அந்நிலைமை சாக்கியர்தாம் அருங்கலை நூல் ஓதி அது தன் நிலைமையும் புறச்சமய சார்புகளும் பொருளல்ல என்னும் அது தெளிந்து. பாருங்க கொஞ்ச நாள் அதை படிச்சு விரிச்சு எல்லாம் பார்த்தா பல்வேறு கருத்துக்கள்லாம் ஒன்று நமக்கு சரியாவில்லை உடன்பாடு வல்லியே என்று கருதி எது அப்ப சிறப்பா இருக்கும் என்பதை மேலவர் தேர எண்ணினார். அப்படி எண்ணும் போதுதான் பெருமானுடைய திருவருள் கூட ஈரில் சிவ நன்னெறியே பொருளாவதென உணர்வு நாட்டுவார். அப்ப சிவநெறிதான் மிகச்சிறந்த நெறி என்பதை காலப்போக்கில அவருக்கு அந்த அனுபவமும் பெருமானுடைய அருளும் உணர்த்தினோம் உணர்த்தின உடனே அப்படியானால் சைவ சித்தாந்த சாத்திரத்துல என்ன அந்த மாதிரி அறிவிப்பாடு இருக்கிறது என்று கேட்டா போற போக்கில் இதெல்லாம் விளக்கினார் நம்முடைய சேக்கலா பெருமான். செய் வினையும் அவனவன் செய்த வினை இருக்கு, அதை ஒன்னு யாரும் மாத்த முடியாது. நல்லதா இருந்தாலும் வினைங்கிறது இங்க செயல், வினைனா நம்ம தீமைதான் அர்த்தம் இல்ல, வினைனா செயல். அவரவர் செய்த வினையின் போது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது, அது எங்கேயும் விட்டுக்கூடாது. நன்மைன்னா நிச்சயம் நன்மை தந்தே தீரும், தீமை என்றால் தீமை தந்தே தீரும். பிறர்க்கென்னா முற்பகல் செய்யில் தமக்கென்னா பிற்பகல் தாமே. இதை விடவா சொல்லுவான், வியாது பின் சென்று விளையும் எத்தனையோ எல்லாம் அது முற்பகல் செய்யணும். அதான் பிறகு அது அங்கே தந்தது நம்ம திருக்குறள், பிறர்க்கென்னா காலையில ஒரு நாயை கல்லெடுத்து அடிச்சுன்னா சாயந்தரம் போறதுக்குள்ள உன் நெத்தியில உங்க வீட்டு வாசப்படியே இடிக்கும். அடிச்சு விட்டு பார்த்து வரப்படாதுங்களா, அவங்க ஆசீர்வாதம் உடனே இவர் அடிச்சுக்கிட்டு ரத்தம் வருது அதில் பார்த்து வரப்படாது, அதையும் வாங்கி கட்டிக்கிட்டு டாக்டர்கிட்டையும் போயிட்டு வரணும். ஏன் காலையில ஒரு நாயை அடிச்சு இல்ல, அதுதான் பிறர்க்கென்னா முற்பகல் செய்யில் தமக்கென்னா பிற்பகல் தாமியே வரும். சரி இதை படிச்சுட்டு ஒருத்தன் சரி இன்னைக்கு நான் ஒரு நாயை அடிக்கிறேன் மத்தியானத்துக்குள்ள வருதான்னு பார்ப்போம். நான் ஏன்னா அடிச்சுட்டு மத்தியானம் போய் ரூம்ல படுத்த எந்திரிக்கிறது இல்லை எந்திரிச்சு அதனால அப்படி இருக்கிறேன்னு சொன்னான்னு வச்சுங்க. ஆ பரிமையில் இங்கே வந்தேன், என்னடா தம்பி அப்படின்னு இந்த மாதிரி திருவிழா சொன்னேன். மக்கு காலையில செய்தா மாலையில வருங்கிறது என்னன்னு கேட்டா விரைவாக அவ்வளவு விரைவாக வரும் அர்த்தமே தவிர காலையில 9 to 12 ஒரு நாய் அடிச்சுட்டு ரூம்ல படுத்துக்கிட்டு இன்னைக்கு பத்தியா என் நெத்தி ஒண்ணு சரியாதுன்னு சொல்லக்கூடாது. அவ்வளவு விரைவாக வரும் என்பது பொருளை தவிர நீ நேர அர்த்தம் கொண்டு காலையில அடிச்சுட்டு மத்தியானத்துக்குள்ள வருமானு நினைக்காத மக்கள் திருவள்ளுவர் கருத்து தெரியாம இருக்கீங்க அப்படிங்களா சாமி. நான் அந்த திருக்குறள் அப்படியே நினைச்சேன் காலையில செஞ்சுட்டு 9 to 12 மாலையில 2 to 6 ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு விரைவாகவும் நிறைவாகவும் ஆகும் நிச்சயம் என்றெல்லாம் சொன்ன. இப்படி எல்லாம் செய்வினையும் அதை யாரு செய்வானும் ஒரு ஆள் நாம தான். அதன் பயனும் இன்ன வினைக்கு இன்னது நன்மை என்றால் நன்மை தீமைனா தீமை அதன் பயனும் இதை யாரு வந்து ஒரு அளந்து கொண்டிருக்காருனர் கொடுப்பானும் கொடுப்பானும் ஒரு ஆள் கணக்கு எழுதியிருக்காரு. என்னது தொழுது தூமலர் தூவி அடுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு என்ன பெறுது அப்பர் போய் உனக்கு புதுசா தேட இல்ல ரொம்ப அருமை. அப்படியான அவனுக்கு என்ன இன்னைய பொழுது 24 மணி நேரத்துல நல்லது செஞ்ச நேரம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதும் கீழ்கணக்கு இல்ல என்ன. இப்ப 24 மணி நேரம் எம்மூணு 24 மணி நேரம் 24 மணி நேரத்துல அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தால 12 மணி நேரம் தூங்கிட்டான் மைனஸ் இருக்கிற 12 அதுல குளிக்க முழுக போக்குவரத்து எடுத்துக்கிட்டதுக்கு ட்ரெஸ் பண்றது எடுத்துக்கிறது ஒரு 2-3 மணி நேரம் எடுத்துக்கிட்டான். அது மாதிரி சாப்பிடறது 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டான். 4 போச்சு அப்ப போச்சு மீதி எவ்வளவு 8 மணி நேரம். 8 மணி நேரம் என்ன பண்ணிருக்காங்க 8 மணி நேரம் ஊருக்கதையும் வம்பும் இதையும் பேசிக்கிட்டு இருக்கு. ஏதோ யாரோ இதுன்னு ஐயா அந்த மாதிரி முற்றோர் நடக்குன்னு சொன்னோடனே அப்படிங்களான் அடவா தம்பி அங்க போயிட்டு வரும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து ஒரு 1 மணி நேரம் இங்க வந்து காதல ஏதோ கேடும் கேட்டாம இருந்திருக்கிறான். பார்த்தா 24 மணி நேரத்துல என்னன்னு கேட்ட 1/24 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் தான் இவன் நல்லது செஞ்சிருக்கிறான். இப்படி கணக்கு கீழ்கணக்குன்னு என்னன்னா மேல எண்ணமும் கீழே எண்ணமும் போட்டிருக்கிறது பாருங்க அது மாதிரி கேட்குது. நாளைக்கு 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் கூட செய்யல சைவர் போட்டுருவான் இங்க வாத்தியார் வேலை சரி வந்து ஏதோ 2 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்துச்சுங்க பாஸ் மார்க் போட்டோல ஆமா இதையே முதிர்ந்து முதிர்ந்து இராப்பகலாய் பேசும் போது எப்போது அப்படின்னு வந்து 100க்கு 100 இப்படியாக எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பரிசன் பாத்தீங்களா முற்றோல் வந்தாச்சு. அதனால ஆமா அதனால இப்படி செய்வியையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் 4 விதித்த பொருள் ஆகவே 4 பொருள் இப்ப அப்ப வினை உண்டுங்கிறதும் உண்டு அது செய்யறவன் நாம தாங்கிறதும் தெரியுது உயிர் என்பது உண்டு நாம தாங்கிறது தெரியும் ஆனா நாம் நாம்ங்கிறது இங்க யார் உயிர் அது எப்படி இருக்கும் அதுக்காக ஒரு சூத்திரமே நமக்கு இதுல விஞ்ஞானபோகத்தில் இருக்கு. உயிர் கொள்கையை பத்தி சொல்றதுக்கு ஒரு 7 பேர் இல்லைங்கிறவன் இந்த 5 பொறியே தாங்கிறவன் இந்த உடம்பேங்கிறவன் இத்தனை பேரையும் மறுத்து இந்த உயிர் என்பது 5 பொறியும் அல்ல இந்த இல்லைங்கிறதும் அல்ல இந்த உடம்பும் அல்ல இவற்றின் வேறாக உள்ளது என்று சொல்றதற்கு இந்த உயிர் ஒன்று உண்டு சொல்றதுக்கு படாத பாடுபட்டு கஷ்டம் சூத்திரம் கொஞ்சம் கஷ்டமான சூத்திரம் ஏன்னா இலதுன்னு ஆரம்பிக்கும் இலது உலது எண்டலின் உலது இலது எண்டலின் எனது உடல் எண்டலின் ஐம்புலன் ஒடுக்க மறுதலின் கண்படியில் உண்டிவினை எண்மையின் உணர்த்த உணதலின் மாயா எந்திர தனிமின் ஆன்மா சூத்துக்கணும்னு நல்லாதான் இருந்தார் சார் என்னமோ பாருங்க அவரு உலக ஏன்னா சூத்திரம் அவ்வளவு 7 பேருடைய கருத்தை மறுத்து அப்புறம் அடுத்த சொத்துலயே அந்த கர்ணம் தான் ஆன்மான்னு அந்த சொத்துல 4 அந்த கர்ணம் அவற்றின் சந்தித்தது ஆன்மா சகசமலத்துனதாது அமைச்சரசை நின்றாஞ்சு 8 பேருடைய கருத்தை மறுத்து உயிர் உண்டுங்கிறது நிறுவனார் ரொம்ப அருமையா அதை வாங்கி ஸ்ரீஞான சித்தியார் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப உயிர் எனப்படுவது இந்த உலகின் வேறுளதாய் செய்யூரும் இச்சா ஞான கிரியைகள் உடையதாயி அப்ப என்ன தெரியும் தெரியுமா இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் அறிவு அறிவு என்பது உடம்பை விட்டு தனியா இருக்கிற ஒண்ணு அதுதான் என்ன சேர்ந்த அறிவு அந்த உயிர் இச்சா ஞான கிரியைகள் எதையை கண்டாலும் கொஞ்சம் ஆசையும் படும் அப்புறம் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கவும் செய்யும் அப்புறம் அதுக்காக வந்து முயற்சி வேலையும் செய்யும் அப்போ இச்சை அறிவு இச்சை செயல் இந்த மூன்றையும் செய்யும் ஒன்றை காணும் அதை விரும்பும் அதை அடையணும்னு ஆரம்பிக்கும் என்று இப்படி எல்லாம் சொல்லி அறிவை சொன்னேன். இதெல்லாம் எனவே இந்த செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள். நமக்கு இந்த நான்கும் உணர்ந்தால் நம்ம செய்விதத்தை உணர்ந்தார்கள். அப்போ செய்வினை என்பது எப்படிப்பட்டது, அது எப்படிதான் வரும், எதனால் வரும், செய்வான்கிறது யாரு, அதான் உயிர், அந்த உயிர் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதன் பயன். அப்ப நன்மைக்கு நன்மையும் தீமைக்கும் தீமையும் வரும்.

மூன்றாக அப்படி சொல்லுவாங்க. இங்க அவர் நான்காகவே சொல்லியிருக்கார். நம்முடைய சேக்கலா பெருமாள் மெய் வகையால் நான்காக விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய் வகையால். அப்ப நீ என்ன யார பிடிக்கணும், பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். அதனால சிவன்கடல் ஒன்றுதான் இவற்றை நமக்கு நல்கி நம்மை வாழ்விக்கும் என்று. அதனால என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசியை சங்கரந்தால் மறவாமி பொருள் என்றே அப்படினாரு. எந்த நிலையில இருந்தாலும், எந்த நிலையில சமன் சமய சார்பில் அந்த தொடர்புல உடம்பெல்லாம் வச்சிருக்கார், குளிக்காம குளிக்காம இருப்பார் அல்லவா. அப்படி என் நிலையில் இருந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் உடம்புல ஆடையம் மற்றதெல்லாம் அணிந்து கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள் என்ற ஒரே ஒரு நினைப்பு. பெருமான் அவன் சிவபெருமான் ஒருவன் தான் என்று கருதி அவனிடத்திலேயே அன்பு செய்வதை கருத்து கொண்டான். புண்ணிய வேடம் தன்னை துறவாதே, சமன் சார்பில் இருந்த வேடத்தை நீக்கிக் கொள்ளாமல் அந்த அந்த வேடத்தில் இருந்து ஆனால் பக்தி மட்டும் சிவபெருமான் மேற்படுத்தி வைச்சான். இப்படி தூய சிவம் தன்னை மிகவும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். அதனால அந்த சித்தாந்த சென்னறிபடி நின்றான். எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் அப்படின்னார். எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கின்ற ஒரே ஒரு பெரியவன் பெருமான் தான். எல்லாம் உடைய அப்படிப்பட்டிருக்கும் முழுமைக்காக இருக்கின்ற அப்படிப்பட்ட பெருமான் அவன் தான் என்று அறியாதார். பொல்லா வேட சாக்கியரே ஆகி புல்லராகுவார். இனியோரெல்லாம் ஏதேதோ தெய்வத்தை வைத்துக் கொண்டு அல்லது தெய்வம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு அல்லது வெறும் தாம் கருக நடக்கிற நடைமுறையே நன்மையை தந்துவிடும் என்றெல்லாம் கருத இருக்காங்களே, அவங்க எல்லாம் இழிந்தவராக ஆகிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும், அல்லார் கண்டர் தமக்கு இந்த அகிலம் எல்லாம் ஆள் என்ன அல் ஆர் கண்டம் அல்லுன்னா இருள், இருள் பொருந்திய கண்டம்னு நடத்தான். ஆமா, நஞ்சுண்ட கண்டம், நஞ்சுண்ட கண்டன் அல்லவா. அந்த நஞ்சுண்ட கண்டனாயிருக்கிறதா அல்லார் கண்டர் தமக்கு இந்த அவருக்கு யார் அடிமையினாரு, இந்த அகிலம் எல்லாம் ஆள் என்ன பாரார் விசும்புள்ளார் பாதரத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கரிய பெருமான் எமக்கரிய பேராளம். பாரார் நாம பாரார்னா பார்க்க மாட்டான்னு அர்த்தம் இல்ல, இந்த பாருனா உலகம். பாரார் விசும்புள்ளார் பாதலத்தார் மூணு சொன்னார். இன்னென்னமோ ஏழு உலகம் என்றுங்கிறாரு புறத்தார். அதே இந்த இதுல யாராலும் காண்டற்கரிய பெருமான் ஆனா திருப்பெருந்தூரில் எமக்கெடிய பேராளன். இந்த ஆன்மாவுக்கு ரொம்ப எளிமையா தந்தார், உங்களுக்கெல்லாம் அருமையா இருந்தா பெருமான் அரியனை பொறுத்தது ரொம்ப எளிமையா தந்தார். என்னமோ செய்தார், அப்படி எல்லாம் நன்றி கொண்டதை புலப்படுத்த. எனவே பொல்லா என்ன அறியாதார், பொல் அல்லார் கண்ட தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்ன வல்லார், இவர் அவ்வேடத்தை மாற்றாது அன்பின் வடிந்திருப்பார். தன்னுடைய உடம்பு புறத்தில் இருக்க உடம்பினுடைய அந்த அமைப்பெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் சமன் பழக்கம், ஆனால் உள்ளத்தில் இருக்கிறது சிவரம் அப்படியா இருந்தார். காணாத பாருங்க இங்க ஒரு தத்துவம், அதாவது செய்வினையும் செய்வானுங்கிற பாட்டுல நம்ம செய்வதுதான் தத்துவம். இப்ப பாருங்க சிவலிங்கம் என்பது என்ன, சிவலிங்கம் என்பது என்ன போற போக்குல இப்ப இறைவன் மூன்று வடிவில் நமக்கு அருள் செய்கிறான். ஒன்று அருவம், இன்னொன்று உருவம், இன்னொன்று அரு உருவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அருவமாக இருந்து செய்வது எங்கும் இருப்பதாய் யாண்டும் நீக்கவர நிலையில இருக்கலாம் சரிங்களா. இப்ப யாண்டும் நீக்கவர நிலையில் இருக்கின்ற அமைப்புல அவர் உதவி கொண்டே இருக்கலாம், வானாகி மண்ணாகி வழியாகி இப்படி எல்லாம் இருக்கு. அப்புறம் உருவம் என்பது ஞான சம்பந்தருக்கு அம்மையப்பராக அப்பா அம்மாவாக, நம்முடைய சுந்தரருக்கு கையில ஒரு செராக்ஸ் வச்சுக்கிட்டு ஓலை கொண்டு வரவர் இல்லைங்களா, செராக்ஸ் ஓலை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாவுக்கரசருக்கு அக்காவாக. ஈன்றாளுமாய் எனக்கு எந்த யுமாய் உடன் தோன்றினராய் என்று சொன்னார். மணிவாசகருக்கு திருப்பந்தூர் குருநாதன் அவர்கள் இப்படி அவரவர்களுக்கு உங்களுடையது. அப்ப இப்படி வைத்தான் வருவான் என்பதெல்லாம் பொருள் அல்ல, அதனால அப்படியெல்லாம் அந்த ஆசிரியுவான் என்று சொல்லுகிறார். அதான் அப்படி இருக்கின்ற பெருமான் அது உரு. இனி அரு உருவம் என்பது என்னன்னாரு, திருக்கோவில் உள்ளிருக்கிற சிவலிங்கம் அரு உருவம். இப்ப அருமுன்னா எதுவும் உருவமே இல்லாதது அருவம், இப்ப சிவலிங்கத்தை பார்க்கும்போது உருவமே இல்லாமலும் இல்லை. சரி உருவம்னு வச்சுக்கிட்டா நமக்கு இருக்கிற கண்ணு காது மூக்கு இருக்கான்னு அந்த மாதிரி உருவம் இல்லை, உருவமும் இருக்கு அதனால அது அருவம் அல்ல. ஆனா அந்த உருவமும் கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் இல்லை, எனவே அது

0: நல்ல முழுமையான உருவம்னு சொல்றதுக்கு இல்ல. எனவே அரு உருவம் தான், அரு உருவம். அப்ப சிவலிங்க திருமேனி தான் அருவுருவ திருமேனியாக இருக்கிறது. ஆனா பார்த்தா ஒரு உருண்டே வடிவமா இருக்க தவிர, ஆனா நமக்கு இருக்கிற கண்ணோ காதோ மூக்கோ இதெல்லாம் இல்ல. நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த உருவம் இல்ல. ஆனா அது அருவான்னு சொன்னா அருணா இல்லாமே கண்ணாலேயே பார்க்க முடியாது, ஆனா பார்க்க முடியாது இருக்குது அருமையா. அதனால அரு உருவ திருமேனி என்று சொல்லி நம்ம சொல்றோம். அதான் கா அது பாருங்க, அருவம்னா என்ன, உருவம்னா என்ன என்பதை பற்றி எல்லாம் போகும்போது சொல்றாரு. காணாத அறிவினுக்கும், அரு அருன்னா கண்ணால காண முடியாது, அதுக்கும் உருவினுக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்க படிக்கிறவனுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தார் யாரு ஜெயிக்கிறார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் போது என்ன என்னதுன்னா, காணுகின்ற உருவினுக்கும், அந்த காணுகின்றங்கிறத உனக்கு சேர் எல்லாம் கொடுத்துருக்கும் இல்ல, மேஜெல்லாம் கொடுத்துருக்கும் இல்ல, அந்த ஒரு சொல்லு சேர்க்க யோகியது இல்லைன்னா வாத்தியார் இல்ல போறான்ட்டு அவர் கொடுக்க மாட்டார், ட்ரைனிங் பாஸ் பண்ண மாட்டார். ஆமா, எப்ப அருவுக்கு காணாதன்னு சேர்த்தாரோ அடுத்தது உருவுன்னு சொல்லியிருக்காரு. அதுல தெரியக்கூடாது அவனுக்கு, காணாத அறிவினுக்கும் காணுகின்ற உருவினுக்கும் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட இந்த ரெண்டுக்கும் காரணமாய் நீள் நாகம் அணிந்தார்க்கு நிகழ் கூறியாம் சிவலிங்கம் ஆகிராணி நட்டகல்ல தெய்வம் என்று நாலு பக்கம்னு சொன்னாங்களே அது நட்டகல்ல தானே. ஆமாப்பா, ஏன் நாங்க மட்டும் என்ன சொல்றோம், ஆனால் அது எப்படிப்பட்டது, இந்த காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள் நாகம் நின்றார்க்கு நிகழ் கூறியாம் அடையாளமா தான் நான் வைக்கிறோம். அடையாளம் எப்படி பெருமை, இங்கு இருந்திருக்கிற பெருமானை அம்மையப்பராக இருக்கிற பெருமானை இந்த அடையாளத்தில் வைத்து நாங்கள் கும்பிடுறோம் அவ்வளவுதான். ரொம்ப பெரிய நீ பகுத்தறிவு எங்கெல்லாம் பகுத்தறிவு இல்லைன்னு வச்சுக்காத, நிகழ் குறி குறின்னு அடையாளம். ஆமா, அப்படி சொன்னா தான் விளங்கும், ஏன் தமிழனுக்கு அப்படி சொன்னா தான் விளங்கும், இல்லன்னா விளங்காது, என்ன பண்றது அல்ல. அதனால அந்த நிகழ் குறியாம் குறின்னு அவர் சொன்ன சிம்பிள் அடையாளம் அல்ல, குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோ நின்மையும் அரிய ஆயிரம் பொறிய எளியர் மனம் எங்கொள் புகாதது அருமையா பத்தீங்களா அப்பர் சுவாமிகள்தான். குறிகளும் அடையாளமும் கோவிலும் நெறிகளும் அவர் நின்றதோ நின்மையும் இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒண்ணு பொறியலீர் கண்கட்டவங்களே மனம் புகாமல் இருப்பது என்பது இதெல்லாம் ஏன் மனசுக்கு வாங்க மாட்டேங்குது வருத்தப்படுகிற. எனவே அந்த அடையாளம் தான் அது. எனவே காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீள் நாகமணிந்தார்க்கும் நிகழ் குறியாம் சிவலிங்கம் அடிப்பட்ட சிவலிங்கத்தை நானாது நேடியமால் நான் முகனும் காண நடுச்சேனாரும் தளர்ப்பிடம்பாய் தோன்றியது தெளிந்தாராயும். அந்த சிவலிங்கம் எப்படி தோன்றியதுன்னாரு, ரெண்டு பேர் அப்பாவும் பிள்ளையும் போய் அடியும் முடியும் தேட சென்ற போது அவர் இருவரும் அறியாதவாறு ஒளிப்பிடம்பாக தோன்றியது, அந்த ஒளிப்பிடம்பாக தோன்றியதுதான் சிவலிங்கம் என்பதை நாம் பார்க்கணும். அதான் அண்ணாமலையார் இல்ல எங்க சிவலிங்கம் கண்டு உண்ணும் அது நயந்து, ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்தை பார்த்து வழிபாடு செய்துட்டு தான் அவர் சாப்பிடுவாராம். மாடு ஓர் வெண்டிடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு இப்படி நினைச்ச உடனே பக்கத்துல ஒரு மாடுன்னா அருகில் பக்கத்துல ஒரு சிவலிங்கம் இருந்துதான் பண்டு மனம் நீடு ஓடு களி உகை நிலைமை வர செயலறியார் பாடோர்கள் கண்டதனை பதிப்போடும் எடுத்தெறிந்தார். அவருடைய சிவலிங்கம் தோணுன என்ன பண்ணார், கண்ட உடனே எதேனும் அது அதுக்கு கீழே திருவடியில போட்டா தேவலான்னு படுது, எங்க போய் அப்படியே பைங்குவளை கார்மலரும் செங்கமலை பயும்போது எங்க இருக்குது கிடையில, அருகம்புல் இருந்தா அல்லது வெள்ளம் இருந்தா தேவலாம். அந்த வில்வத்தை ஒண்ணு வச்சிருக்காங்க, நல்ல வேலை வில்வத்தை நல்ல வெயில்ல உலர்த்தாம இந்த மாதிரி நிழல்ல உலர்த்தி அது சருகா போனா கூட அர்ச்சனை பண்ணுவோம். வில்லம் ஒண்ணு மட்டும் அண்டலர்ந்த பூவுக்கு என்ன பண்ணுவீங்க, எங்க போய் இருந்தா அருமையா கொள்ளையில போய் வச்சுதான் பறிக்கலாம், இல்ல என்ன அந்த வில்லம் மட்டும் அது மாதிரி அர்ச்சனை பண்ணலாம். ஆனா நீங்க காயில வெயில்ல காயக்கூடாது, நல்ல வில்லமா எடுத்து நல்ல நல்ல ஆடையில நல்ல இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி நிழல்லையே வீட்டிலேயே உலர்த்தணும்னா அது ஒரு 10-12 நாளைக்கு மேல ஆகும் குழந்தைரும். குழந்தை நல்லா சருகா போன பிறகு எடுத்துக்கிட்டோம்னா கூட அதை நல்லா 6 திங்கள் வரைக்கும் வெள்ளம் மட்டும் அர்ச்சனை பண்ணலாம் சொல்றாங்க. விதி இருக்கு, என்ன பண்ற அந்த கடைசி விதி தான் நமக்கு இது. லண்டன் போகும்போது என்ன பண்ணுவீங்க, தங்கிறது 3வது மாதிரி கீழே இறங்கி போகணும்னா பூ கடைக்கு பூ கடையெல்லாம் அங்கே அதிகமாகவும் கிடையாது, என்ன செய்யறது போகும்போதே ஒரு அருமையா எடுத்துட்டு போய் 3வது மாடியில் இருந்து 12 பேர் வரைக்கும் தினமும் பூ வைக்கப்படுது அன்றளந்த பூ. எனவே பத்தி இதெல்லாம் நமக்கு பாருங்க, இதெல்லாம் அந்த விதியாக நடத்த முடியாதவர்களுக்கு விதி விதி அல்லா விதியா இருக்கிற இதையாவது வச்சாங்க. இப்ப செய்யவும் வேணும், ஆனா இயலவும் இல்லை. என்னாரு திருவள்ளுவர் ஒல்லும் வகையா ஒல்லுங்கும் போது இப்படி கைவிட வந்துடணும்.
1: யாவருக்குமா இறைவர் பொருள் பச்சலும் இதாவது வில்லும் சொல்ற மூன்று நிலையா இருக்குன்னு எல்லாருக்கும் வில்லு இருக்கு. அவரு பார்த்தாரு அதுவும் இல்ல சார், ஒரு வாதனா மரம் தான் இருக்குது போங்க. ஆடாடா வாதனார மரம் இருக்குல்ல, இலை இருக்கு
0: இறைவருக்கு ஒரு பச்சை. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலும் சிவ பூஜை எடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. நாம அதுல ஊழி பெயரனும் தாம் பெயரார்.
1: எனவே மாடுவோர் வெள்ளிடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு கழிவு போய் நிறைவர செயலடியா அவர் பார்த்தாராம். அந்த பெருமானுக்கு எதையும் நம்ம எடுத்து போட்டா கைனால தேவலான்னு படுது, ஆனா ஒண்ணுமோ இல்ல, மலரோ வில்லமோ எதுவும் இல்ல, ஒரு பச்சனையும் இல்ல. இப்படியே எங்க பாத்துருக்கா திருப்பி ஒரு சின்ன கல்லு கிடந்திருக்குது. சிவ சிவ அதுதான் அப்ப நேரத்துல பாத்தாரு. சிவா எடுத்தாரு, சிவா சிவா சிவா சிவா சிவான்னு எடுத்து.
0: ஆமா சிவார்ப்பணம் பெருமானது.
1: பெருமான் அதையும்
0: வாங்கிட்டு இல்லைங்களா, அதையும் ஏற்றாராம். அதனால எனவே
1: மாடோர்கள் கண்டதனை பதி பாடுவோர்கள் கண்டதனை பதிப்போடும் எடுத்தறிந்தார்.
0: அகம் நிறைந்த பேருவை அடங்காத ஆதரவால் அன்னைக்கு நல்ல சிந்தை மகிழ அந்த பூஜை செய்த மாதிரி இருந்தவருக்கு அதனால அதே பின்பற்றினாராம். மகோ மகிழ்ந்தோப்பார்கள் வன்னி பொடி செயலினால் இகழ்வனவே செய்தாலும் இளம் புதல்வர் துன்பமே நிகழ்வது போல் உடனே பகுத்தறிவாளன் ஆயிரம் இருக்கட்டும் கீழே கிடக்கிற கல்லை எடுத்து அது மேல போட்டா அது அன்பா அன்பாகுமா,
1: அது அன்பா ஆகும். விளங்குறவனுக்கு நீ என்ன குழந்தை விட்டு பேசியான குழந்தை பேசணும். இப்பதானுங்க எல்லாம் மண்டி போட்டு மண்டி போட ஆரம்பிக்கிறீங்க, இன்னும் கூட மண்டி போட ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே படிச்சிருங்க. ஏன்னா கோபமா சொன்னா சத்தம் போடுது, சிரிச்சு சட்டம்னா சரிச்சட்டம்னா காலுக்கு அப்படியே படுக்கும் வலிச்சிருக்கீங்க. அங்க போய் நீ உட்கார் உட்கார்ந்த அது காலையை ஒதுக்கும் போது அது கால் படுது. பட்ட உடனே என் காலை நீ ஒதுக்கிறாய், நான் காண என்னால் பிறந்த பொண்ணு எதா அந்த அருவாவை அப்படி எடுக்கிறியா
0: வதிக்கிறியாடா, வதிக்க அப்பா வதிக்கிறியா. நான் பாடோர்கள் கண்டதனை பதிப்போடும் எடுத்தறிந்தார் அக நிறைந்த அது மாதிரி இது வந்து பிள்ளைகள் நமக்கு தந்தையாக செய்கின்ற பொழுது இப்படி எல்லாம் செய்தால் அதை நம்ம எப்படி இன்புறுகிறோமோ அது போல பெருமானை இன்புறுகிறான். அன்று போய் பிற்றினால் அறியே அந்நிய அந்நிய அந்நியதிக்கு அணியுங்கால் அந்நியதிக்கு அது அந்த மாதிரி எப்போ செய்யற மாதிரி அந்த கல்லெடுத்து அந்த அதுங்கத்துக்கு அந்நியதிக்கு அணியுங்கால் ஒன்றை முடியார் மேல் தாம் கல்லெறிந்த குறிப்பதனை நின்றுணர்வார். எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளே என்றதிலே தொண்டர்கள் தொண்டாக என்றவன் செய்ய நினைந்தார். எனக்கு அப்ப பெருமான் கொடுத்த அறிவு அதுதான், எது இந்த கல்லெடுத்து பாருங்க. அதேதான் மெய்ஞானமாகி மெய்ஞானமாகி மிளிர்கின்றமைச்சுடரே மெய்ஞானம் இல்லாதேன் இந்த பெருமானி. ஆனாலும் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறியே அப்படியெல்லாம் செய்தாராம். தொடங்கிய நாள் அருளியா தொழிலொழியா வழி தொடங்குதம் கடன் புரிவார் அது கண்டு கல்லறிவார் துவராறு படம் போனி வேடந்தர வேடம் தவிரார் பசுபதியார் தம் செயலே அடங்கலும் என்று தெரிந்தார் ஆதலினால் மாதவர் தான். ஆனா அந்த ஆடை மட்டும் அப்படி இருக்கிறது சமநாடை மாதிரி வச்சிருக்க, ஆனா உள்ளமெல்லாம் பெருமானுக்கு ஆளாக்கி எதுவுமே செய்தாராம். இந்நியதி பரிவோடு வடுவாமல் இவர் செய்ய முன்னுதிரு தொண்ட நிலை முடிந்தபடிதான் மொழியில் உண்மையமை அன்புடனே எழுந்தவினை தூயவர்க்கு மண் மிகு பூசணையாம் அன்பு நெறிவடுக்கினால். பெருமானுக்கு என்னன்னு கேட்டா எல்லாம் இருக்கும் மலர்தான், எந்த இது மாதிரி செய்தாலும் கூட எல்லாம் அவனுடைய அவனுக்கு அவனுடைய அன்பினாலே எல்லாம் மலராகவே அமைந்திருக்கிறது. அது பெரிய அருமையான அன்பு தான். எனவே அன்பு நெறிவடுக்கினால் கல்லாலே எரிந்ததும் அன்பான படிகானில் வில் வேடர் தெருப்படியும் திருமுடியின் முயவிட்டால் இன்னொரு வேடர் என்ன பண்ணார்னு கேட்டா தன்னுடைய காலால போட்டிருக்க அந்த அந்த அந்த இதோடு கூட பெருமானுடைய கண்ண வச்சு தன்னுடைய கண்ணை எடுத்து ஆக்கினார் அப்படி ஒருவர். ஆனால் ஆஹா இது அப்படிப்பட்டுட்டதுன்னு சொன்னாரா, இல்லை அதுவும் அவருக்கு அமுதாயிற்று. அது போல கண்ணப்ப நாயனாருக்கு அவ்வாறெல்லாம் அந்த அறிவு கொடுத்தது போல நல்லா மற்றவர் செய்கை அன்பாலே நயந்ததனை அல்லாதார் கல்லன்பர் அரணாத்மா அரணார்க்கு அழுதாமல் கேட்கிறார் சொல்றாரு.
1: நம்ம நம்ம கண்ணுக்கு படும்போது அது கல்லா தெரியுது,
0: ஆனா அவர் கண்ணுக்கு படும்போது மலரா தெரியுது. அது போல புள்ள நம்ம வந்து அந்த கால் வந்து நிச்சயமா பிள்ளையினுடைய காலு நம்ம காலில் படும் போது அது காலில் ஒரு தத்துக்கு நாலு தினம் படும்போது நம்ம கண்ணால உதைக்கிறதா தெரியுது.
1: ஆனா அந்த அப்பாவுக்கு அந்த உதைக்கிற காலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பா உதைக்கிற நல்லது.
0: இப்படி இங்க வரவே கொண்டதொரு அங்கொரு நாள் அருளாலே அயர்ந்தொன்ன போகின்றார் எங்கள் பிரான் தனி அறியாது அயந்தேன் யான் என எழுந்து பொங்கியது ஒரு காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரின் உரிபுணிந்தார் திருமுண்டு மேவினார். ஒரு நாள் இப்படி தவறாம சரியா போய் அவரு அந்த செஞ்சிட்டு இருந்தார். காலையில 10 மணி அல்லது 11 மணின்னு வச்சிருக்க அந்த ஒரு குறிப்பு. அப்படி செய்கிறவர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் அந்த 11 மணிக்கு பூஜையை மறந்துட்டு அந்த மாதிரி இருக்கு சாப்பிட உட்காந்துட்டார். உட்கார்ந்த பொண்ணு எல்லாம் பருமானு ரிசிவ பூஜையை படுத்துட்டு இருந்துச்சியா மனசு என்ன வைக்கிறது அப்படியே முடிவுன்னு சொல்லிட்டு நேரா போய் என்ன பண்ணாரா அந்த எப்பவும் செய்யற செயலை செய்ய ஆரம்பிச்சாராம். ஒரு நாள் அப்படி மறந்ததுனால என்ன செய்தாராம் கொண்டதொரு கல்லெடுத்து குறி கூடும் வகையறிய உண்டிகளை ஒடித்தஞ்சு ஓடி வரும் வெட்டி வரும் பாரு சாப்பாடு போட்டு சாப்பாடு எடுத்து வைக்கும் போது ஞாபகம் வந்துட்டு ஆனா உண்டாது அங்க போய் பெருமானுச்சு இவர் அன்னைக்கு உண்ணாது போனார் அவர் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அது என்னைக்குமே உண்ணாது உறங்காது இருக்கு. இது இன்னைக்கு ஒரு வேளையில உட்கார்ந்து உண்ணாம போய் படிப்பட்டது பெருமான் என்ன செய்தாராம் உண்டி வினை ஒழித்தஞ்சு ஓடி வரும் வேட்கையுடும் கண்டருளும் கண்ணுதலார் கருணை பொடி திருநோக்கால் தொண்டரது நெடுகு செம்பில் துணையோடும் தோன்றினார் பெருமான் உபயமையோட சொன்னாராம். மழை விடைவியில் இருந்தருள் வந்ததொரு செயலாளி கல்லடைந்த திருத்தொண்டர் கண்டுகரம் குவித்தெறிஞ்சி விழ அருள் நோக்கு அடித்தருளி மிக்க சிவலோகத்தில் பழ அடிமை பாங்கருளி பரமர் எழுந்தருளினார். அந்த அருளை கொடுத்து தானும் எழுந்தருளினார். இதுதான் சாக்கியர் வரலாம். ஆதியார் தம்மினாலும் கல்லறிந்தனுகப் பெற்ற கோதில் சீர் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவர்க்கு நல்கும் ஜோதியார் அறிதலன்றி துணிவது என் அவர்தால் சூடி தீதனை நீக்கலுட்டேன் சிறப்புணியார் இச்சத்தி. ஆனா இதெல்லாம் இங்க வெறும் அறிவு கொண்டு மட்டுமே பார்த்தா என்னமோ கல்லு அதெல்லாம் படும். ஆனால் அதுவே அன்பாக கொண்டு பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அருமையான அடியவர் என்று படும். அப்படிப்பட்டவரை வணங்கி
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: அம்பலம் பார்வதி பஜை. அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தரத்திலே இன்று புண்ணியவான்கள் அந்த யமதர்மன் இருக்கின்ற அந்த யமபுரிக்கு செல்லும் போது யமன் செய்கின்ற உபசாரங்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நல்லவர்களுக்கு எங்கேயுமே உபசாரம் இருக்கும், பொல்லாதவர்களுக்கு உபசாரம் இருப்பது அரிது. ஆனா பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் செய்வான் உபசாரம், நல்லவனுக்கு உபசாரம் கிடைப்பது அரிதாக இருக்கு. ஏன்னா நல்லவன் உலகத்துல அதிகம் இல்லையில. அதனால நல்லவன் எங்கேயோ ஒருத்தர் இருப்பான், எங்கேயோ ஒருத்தர் இருப்பான். ரெண்டு பேரும் சந்திச்சு இவனுக்கு அவன் உபசாரம் பண்றது ஆச்சரியம் தான். பொல்லாதவன் நிறைய இருக்கிறான், இவனுக்கு அவன் உபசாரம், அவனுக்கு உபசாரம். நல்லவன் எங்கேயோ ஒருத்தர் இருப்பான், அந்த நல்லவனை இன்னொரு நல்லவன் சந்தி வச்சு உபசாரம் பண்றதுன்னா அது அதிசயமாத்தவன இருக்கு. இப்போ ஒரு கல்வி உடையவனே அறிவது யார் அறிய முடியும்? கல்வி உடையவன் தான் அறிய முடியும். கற்றாரே காமுருவர், கற்றாமரை கயத்து நல்லெண்ணம் சேர்ந்தார் போல். கற்றாரே காமுருவர். பொல்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் என்பது அவைபாட்டு. அதனால பொல்லாதவனுக்கு உபசாரம் நிறைய கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து நல்லவனுக்கு உபசாரம் குறைவாத்தான் இருக்கும். ஏன்னா நல்லவனை அறிகின்றவன் அதிகம் இல்லை இல்ல. மணமாலை அருமையை புனைபவர்களே அறிவார், மட்டி குரங்கு அறியுமோ? மக்களோட அருமையை பெற்றவர்களே அறிவார், மலடிதான் அறிவதுண்டோ? கணவருடைய அருமையை கற்பான மாதிரிகள் கணிகதான் அறிவதுண்டோ? கருதும் ஒரு சந்நிதியின் பாண்டம் என்பவை, சந்நிதியின் பாண்டம் என்பவை தரும் களவான நாய் அறியுமோ? குணமான கிளி அருமை வளர்த்தவர்களை அறிவார், கொடிய பூனைதான் அறியுமோ? குலவு பெரியோர் அருமை நல்லோர்களே அறிவார், கொடுமூடர் தாம் அறிவரோ? மணவாள நீ என்று குறவள்ளி பின்தொடர வனமூடு தழுவும் அழகா, மயிலேறி விளையாடும் குகனேவன் வயல்நீடு மலைமீது குமரேசனே என்பது குமரேசன் கதகம். அதனாலே அப்படி வந்து நல்லவர்களை அறிபவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கும். அந்த முறையிலே நல்லவர்களாக இருப்பவர்கள் இந்த உலகத்திலே நல்ல நிறையிலே நல்ல முறையிலே வாழ்பவர்கள், மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர்கள். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது திருக்குறள். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் விரவுமறை மன வாழ்க்கை வியப்பெய்த மெகுநாள் என்றார் போல. அதனால வாழ்கின்ற காலத்திலே நெறியோடு வாழ்தல், நூலோடு தொடர்பு கொண்டு வாழ்தல், அருளோடு தொடர்பு கொண்டு வாழ்தல், அறத்தோடு தொடர்பு கொண்டு வாழ்தல், பெரியோரோடு தொடர்பு கொண்டு வாழ்தல். இப்படி வாழும் போது அவன் எப்படி இருப்பான் என்றால் இங்கேயும் புண்ணியவான் தான். அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் சிறப்பிட்டான். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில், மன்னருக்கு மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில், மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில், மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னனில் கற்றோன் சிறப்புடைய மன்னருக்கு தந்தேகம் எல்லாம் சிறப்பு இல்லை, கற்றோருக்கு சென்றவிடம் எல்லாம் சிறப்பு. அமைப்பாட்டு புரியுதா? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் நிறுத்து பார்த்தா மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தந்தேசம் எல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடம் எல்லாம் சிறப்பு என்றார் போல. புண்ணியவான்களுக்கு யமலோகத்திலையும் வரவேற்பு, புண்ணியவான்களுக்கு யமலோகத்திலையும் வரவேற்பு. அதனாலே வாழ்கின்ற காலத்திலே புண்ணியத்தை செய்ய வேணும். மனம் வாக்கு காயங்களாலே புண்ணியத்தை செய்ய வேணும், செய்ய முயலவன் அரஞ்சய விரும்பு. பொருளை இல்லைன்னு வச்சுக்க, விருப்பம் இருக்க வேண்டாம. அதனால புண்ணியத்தை செய்ய வேணும். இயன்றவரையும் செய்யலாம், செய்வர்களை தூண்டலாம். இப்ப என்னால ஒன்னும் பண்ண முடியல, இப்ப தூண்டிட்டு இருக்கல, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, மாக சுருசி பண்ணுங்க, சிவசி பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க. தினந்தோறும் கோயிலுக்கு போய் சொல்லிட்டு வர்றவரெல்லாம் கோயிலுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஜாமிக்கு அர்ச்சனை ஒண்ணு, இந்த ஜாமிக்கு அர்ச்சனை பண்ணு, முடியாது. ஜிவாலயம் இல்லாதவனுக்கு மரியாதை காலிக்காவது போய் அர்ச்சனை பண்றாங்க. அந்த ஊர்ல வசதி இல்லையா ஜிவாலயம், அவன் சிவன் அவனுக்கு தெரியாது வேற, அப்படி ஜென்மங்களும் வருது. மரியாதை காலியான்னு நல்லா தெரியுது. அதனாலே எப்படியாவது அவருடைய தெய்வத்தனத்தில் ஈடுபடுத்துதல், எப்படியாவது ஒல்லு வகையால் அரவினை ஓவாதே செல்லுவா எல்லாம் செயல் என்றார் போல. எப்படியாவது அவர்களை இறைவனத்தில் ஈடுபடுத்துதல், எப்படியாவது அவரை இறைவனத்தில் ஈடுபடுத்துதல். அஞ்ஞானி என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது இவனை இறைவனத்திலிருந்து பிரிச்சு விடுவோம்னு நினைப்பான். அஞ்ஞானி எப்படியாவது இவனை சிவபக்தியிலிருந்து இவனை விளக்கிடணுமே அப்படின்னு நினைப்பான். இப்ப நம்மளை எல்லாம் செய்ய முடியாம இருக்கிறாள் எல்லாம் செஞ்சிருவானுங்க நம்ம ஆளுங்க. இவனை செய்ய முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன், புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவேன். அதனால சிவஞான போதத்துல பன்னிரெண்டாம் சூத்திரத்துல பத்தரோடு இணங்குக அல்லாதாரோடு இணங்கற்கு, பத்தரோடு இணங்குக அல்லாதாரோடு இணங்கற்கு அப்படின்னு எழுதி அதுக்கு மேல விளக்கம் எழுதுறாரு. ஞானிகளாயிருப்பவர்கள் எல்லாரையும் ஒரு சமமாக பார்க்க வேண்டியதானே, அவர்கள் பக்தர்கள் என்று அவர்கள் பக்தர் இல்லாதவர் என்று ஏன் அந்த மாதிரி பேதமாக பார்க்க வேணும் அப்படின்னு வினாவை போட்டு, ஞானிகளா உள்ளவர்கள் எல்லாரையும் உருசமமாக பார்க்க வேண்டியதானே, உயர்வு தாழ்வு எல்லாம் எதற்கு என்ன வேணும், எல்லாரையும் உருசமமாக பார்க்க வேண்டியதானே என்று பேதமாக ஏன் பார்க்க வேணும் என்று வினாவை போட்டு அது கீழே எழுதுறாரு. அந்த பக்த அஞ்ஞானிகளாயிருப்பவர்கள், பக்தர் அல்லாத அஞ்ஞானிகளாயிருப்பவர்கள் மலங்களை விடக்கூடியவர்கள், ஆணவங்கண்ணாயி மலங்களை விடக்கூடியவர் எழுதி, அந்த மலங்களும் கூட வாய்ப்பு உண்டான போது அதுக்கு ஏதுவது உண்டான போது நம்மை மயக்கி கெடுதல் பண்ணும். இந்த அஞ்ஞானிகளா இருப்பவன் வாய்ப்பே இல்லாத போது வாய்ப்பை உண்டு பண்ணி நமக்கு எடுத்து போடுவேன், அதனால அவரோட சேராதான். சிவஞானத்துல பன்னெண்டாம் சூத்திரம் இல்ல எத்தனை கோடி ரூபாய் கொடுக்கணும், பத்தர் எனத்தாய் பரன் உணர்வினால் உணரும் மித்தவரை மேவாவனே, செம்மலர் நோன்றால் சேரல் விட்ட அம்மலங்களி அன்பருடு மறி மாலர நயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தான அரணன தொடுமை என்கின்ற அந்த சூத்திரத்துக்கு எழுதுறாரு ஒரு யாரு, சிவஞான முனிவர். அதனாலதான் இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்துனாரு மாணிக்கவாசன், இணங்க தன் சீரடியார். இதெல்லாம் எல்லாம் சடக்குங்கதான் இருக்குது, இங்க இருந்து அங்க பூதமி, இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து, அதான் இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து அடியார் கூட்டத்துக்காக திருவாரத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. அதனாலே அப்படி வந்து யார உலகத்துல வாழ்கின்ற காலத்துல புண்ணியத்தின் தொடர்போடு புண்ணியத்தை செய்து கொண்டே வாழ வேணும், வெறுமனே வாழ்ந்துட்டு போகப்படாது, அதர்மத்தை செய்தும் வாழப்படாது, வெறுமனே வாழ்ந்துட்டு செத்து போனேன் பாவமும் செய்யலையா புண்ணியமும் செய்யலையா நம்ம அர்த்தமா இருந்துட்டு செத்து போனேன் அப்படிங்க கூடாது. பாவத்தை செய்யாது என்று பெருமாக கூடாது. ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்ற நாமம் படையாது, ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்ற நாமம் படையாது. மேவிய சித்தாரமும் கடம்பு வேண்டாம் மடனஞ்சு சித்தாரை போலே திரி பட்டினத்தார், சித்தாரை போலே திரி, சித்தாரை போலே திரி என்ன ஆணவம் இழந்து திரிவாயா, ஆணவம் இழந்து திரி. ஆகையினாலே இப்படி வந்து வாழ்கின்ற காலத்துல புண்ணியத்தை செய்தான் என்று பேர் வர வேணும், புண்ணியத்தை செய்தான் என்று பேர் வர வேணும், பாவத்தை செய்தான் என்று பேர் வரவே கூடாது, புண்ணியத்தை செய்தான் என்று பேர் வர வேணும். அதனால் செய்தக்காரில் செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும்னார் திருவள்ளுவர், செய்தக்காரில் செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும்னார், செய்ய வேண்டியதை செய்யாமட்டார் கெட்டு போவாங்க, செய்யக்கூடாது செய்தாலும் கெட்டு போவாங்க, செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும்னார் திருவள்ளுவர். அதனால செய்ய வேண்டியது எது புண்ணியம், செய்யக்கூடாது எது பாவம். அதனாலே எல்லாத்தையும் நீங்குவர் என்பதா நல்லார் நாம நமச்சிவாயம். அதனால பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவறு வாக்கு, அதனால பாவத்தை விட்டு விடு, புண்ணியத்தை தொட்டு விடு, விட வேண்டியதை விடு, தொட வேண்டியதை தொடு, தொட வேண்டியதை தொடாமல் விட வேண்டியதை விடாமல் இருந்தா கெட்டு போவாய். அதனால பாவத்தை விட்டு விடு, புண்ணியத்தை தொட்டு விடு. ஆகையினாலே இப்படி வந்து புண்ணியம் உலகத்துல செய்தவர்கள் எவலோகத்துக்கும் செல்வார்கள், அவர்களும் எவலோகத்தான் போவாங்க, அங்க போய் தான் சக்சன் வரைய பிரிச்சு விடும், சங்சன் அது சேலம் போறவன் சேலம், பரப்பாறு திருச்சி போறவன் திருச்சி, தஞ்சாவூர் போற தஞ்சாவூர், கரூர் போறது, கோயம்புத்தூர் போறது, அங்க போய் செக்ஷன்ல பிரியும். அப்படி புண்ணியவான்கள் எவலோகத்துக்கு செல்வார்கள், சென்றார்களேயானால் இவர்கள் செல்லும் போதே யமதர்மன் தன்னுடைய சிம்மாதனத்திலிருந்து எழுந்து ஓடி வருவாரா, அந்த புண்ணியவான்களை வரவேற்க யமதர்மன் ஓடி வருவார். அப்படி வந்து அவர்களுக்கு உபசார வார்த்தைகளை சொல்லி, ஆற என்பு குணைந்த ஐயர்தம் அன்பர் என்பது தன்மையால் நேர வந்தவர் யாவார் ஆயுத்தம் ஆகிய பத்தியும் கூற வந்து எதிர் கொண்டு கைகள் குவித்து நின்று சிவிப்புலத்து ஈர மின் மதுரப்பதம் பதிவு எய்து முன்னுரை செய்தவன் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவாத விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்தடை வைத்து அர்ச்சனை செய்து பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுபத்திரத்தில் ஒப்பில அண்டர் நாயகர் தொண்டர் இச்செயல் அமுது செய்ய அழித்துள்ளார். இந்த உபசாரம் எல்லாம் அங்க நடக்குதா புண்ணியவான்கள் யமதர்மன் செய்யறாரா, சாதாரண ஆளு செய்யல, யமதர்மன் செய்யறார், தர்மராசன் வேறு யமதர்மன் சிறிது கூட நியாயத்திலிருந்து நேர்வதற்கு தவறாத உத்தமன் கணக்கு நேர்மை நியாயம் தவறாது பாரபட்சம் இல்லாது காலவாசம் பிடித்தெழுதுவோர் பாலகர் ஒருத்தர் வளையாரனார் என்றார் போல யார் என்று பார்க்க மாட்டார், கணக்குப்படி கரெக்டா நடப்போம். அதனால தர்மராசன் வேணுங்கிறவனுக்கு ஒண்ணு வேணாங்க அதுவா அதுவாது ஒண்ணும் கிடையாது, கணக்குனா கணக்கு தான், திட்டம்னா திட்டம் தான், சட்டம்னா சட்டம் தான். அதனால ஒரு தர்மராசன் தர்ம ராஜன் பேரு. அதனால தர்ம நீதியர்கள் தருமராசபுரி அடையவே தருமராசன் ஒரு மூணு தர்மம் போட்டார். தர்ம நீதியர்கள் இங்க வாழ்கின்ற காலத்துல தர்மத்தோடும் நீதியோடும் வாழ்ந்தவர்கள் தர்ம நீதியர்கள், தருமராசபுரி தர்மராசபுரி என்கின்ற யமுன் உலகம் தர்மராசன் அடையவே தருமராசன் விரையவே அவரை எதிர்கொள்ள வரவு வினவியே கருணை விளைவினான். ஐயாவது அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் வரவி நீங்கள் வந்தது எங்கள் யமலோகத்துக்கே ஒரு நல்ல புண்ணியம் என்று உபசார வார்த்தை விளைவினார். அரிய ஆதரமும் அருளியே அவர்களுக்கு சிறப்பான ஆதரத்தை போட்டு அருவி உதக விதியும் ஆதி நடு வந்தம். ஐயால உதகம் என்றால் தீர்த்தம், உதகம் என்றால் தீர்த்தம், அதை ஆதி நடு அந்தம் தருவாராம். ஆதி நடு அந்தம் தருவாராம், என்னப்பா ஆதி நடு அந்தம், பாதத்தில் பாத்தியமே பாங்கு முகத்து ஆசமனம் ஆதி முடிக்கேற்ற அறிக்கை அவர்களுக்கு பாத்திய ஆசமன அறிக்கையும் கொடுத்துருவான். யாருக்கு? இங்க சென்ற புண்ணியவான்களுக்கு. யம தர்மன் கொடுக்கிறார், யம தர்மன் பூசை பண்றான். ஆதி நடு அந்தம் மருவியே உதக விதியும், உதக விதிங்கிற தீர்த்தத்தை கொடுக்க பாத்திய ஆசமனம் வந்த உடனே அவர்களுக்கு தீர்த்தம் கொடுப்பது கால் அலம்புதல், அது பாத்தியம். அப்புறம் நீர் குடிக்க கொடுத்துதல் அது ஆசமனம். அப்ப அந்த தீர்த்தத்தை தலையில தெளிக்கிற ஒரு முறை இருக்கு, அதான் அறிக்கையும். அது சுவாமிக்கு பூசையில சொல்றோம் பண்றோம், பாத்திய ஆசமனா அறிக்கையும். பாத்தியத்துக்கு என்ன மந்திரம்? பாத்தியத்துக்கு ஆசமனத்துக்கு சிவாய நமக பாத்தியம். சரி, பாத்தியத்துக்கு மந்திரம், இது பாத்தியத்துக்கு மந்திரம், பாதத்தில் பாத்தியமே சைவ சமயம், பாதத்தில் பாத்தியமே பாங்கு முக பாங்கு முகத்தாசமன ஆதி முடிக்கேற்ற அறிக்கையும். அதனால இந்த புண்ணியவான்களுக்கு உதக விதிய ஆதி நடு அந்தமும் உருமையோடு அவர்தம் உளமும் ஓகையுற உதவியே மதுர உரையுமே. அவர்கள் உள்ளம் குளிரும்படியான வார்த்தைகளை சொல்லி மதுர வசனங்களை ஈரமின் மதுர பதம் பரிவு எய்த முன்னுரை செய்தவன். இப்படி விசாரங்கள் செய்து அந்த புண்ணியவான்களுக்கு என்ன பேசுறாருன்னா, அதுக்கு மேல வேதமாதிதனில் ஓது நீதிபல மேவி நீர் உரிமை மேதையார், அதனால் நீங்கள் தான் மேதை என்று பெயர், நீங்கள் தான் மேதை என்கிற பட்டத்தை கொடுக்கிறார் இவர்களுக்கு. மேதை என்ன என்ன அறிவுடையம், பேதை என்ன, நீங்கள் வேதத்தில சொல்லி இருக்கப்பட்ட முறைப்படி நீதியாக வாழ்ந்த மேதைகள் நீங்கள் அப்படி பாரா. வேத நீதிதனில் ஊது நீதிபல வேதமாதிதனில் ஊது நீதிபல வேதமாதிதன், வேதமாதின்னு சொன்னா வேதாகம முதலான அருள் நூல்களிலே, அப்படி வேதமாதினா வேதாகம முதலான அருள் நூலிலே சொல்லப்பட்டபடி நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். அருளினால் உரைத்த நூலின் வழியிலே நடக்க வேணும், அந்த வழியில நடக்கலன்னா தண்டிப்பார், வழியில நடக்கவில்லையானால் தண்டிப்பார். அருளினால் உரைத்த நூலின் வழிவராது அதன் மஞ்சையில் இருளான் நிறைய துன்பத்தில் இட்டு இரும்பா வந்து இருப்பான். நிறைய துன்பம் நரகத்துல நூலின் வழி வரலையா, பொருளுலா சுவர்க்கமாதி போகத்தால் புனியந்து இருப்பான். மருளுலா மலங்கள் இருக்க மருந்துவை வைத்தியநாதன் என்பது சிவஞான சித்தியார். அதனாலே நீங்க வேதமாதி முதலான நீதி நூலிலே அறநூலில் சொல்லப்பட்டபடி வாழ்ந்திருக்கிறீர்கள். வேதமாதிதனில் ஓதி நீர் வேதமாதிதனில் ஓது நீதி பல மேவி நீர் உரிமை மேதையார் ஆதலான் உமையலாது தேடினரும் ஆறுயிர்க்கு உறுதியாவரே. நீங்கள் தான் உண்மையாக உயிருக்கு உறுதி தேடினவர்கள், நீங்கள் தான் உண்மையாக உயிருக்கு உறுதி தேடி. அப்புறம் எல்லாம் ஏமாந்தவன், அப்புறம் எல்லாருமே ஏமாந்தவன். இந்த இதுல திருத்தணிக புராணத்துல சொல்றாரு, அந்த யமதூதர்கள் கொண்டு போய் அங்கே யமதூதர்கள் கொண்டு போய் அடிச்சு நொறுக்கி அப்ப சொல்லுவார்களா, யமதூதர் பொய்யன போகும் மாதர் போகமும் பொருளும் மற்று, பொய்யன போகும் மாதர் போகமும் பொருளும் மற்று மெய்யன கருதி வேத விதிதவ பலவும் செய்தீர். இந்த அழிந்து போகின்ற பொருளை நீங்க அழியாத பொருளாக எண்ணி வேதத்துக்கு மாறுபட்ட நூலில் சொல்லப்பட்ட அறத்துக்கு மாறுபட்ட பாவத்தை செய்து விட்டீர்கள். பொய்யன போகும் மாதர் போகமும் பொருளும் மற்று மெய்யன கருதி வேத விதிதவ பலவும் செய்தீர். மையவர் மிடற்று எம் அண்ணல் மறைவழி ஏதும் இல்லை. நீலகண்ட பெருமான் அருளி செய்த மறையிலே சொன்னப்பட்டபடி நீங்க நடக்கவில்லை. மையவின் மிடற்ற மண்ணல் மறைவெளி ஏதும் இல்லை. நைய ஈண்டு அணிந்தீர், நைய புடைத்ததுக்காக புடை வாங்கறதுக்காக இங்க வந்திருக்கிறீர்கள். நைய விண்டு அணிந்தீர், பண்ணால் நரகினுக்கு இறை மாணி கோட்டிவம் முகுழி பொற்றேர் கொழுநிதி மனைவி மைந்தர் ஈட்டிய செல்வம் எங்கே? கோட்டிவம், கோட்டிவம்னா என்ன? யானை. கோட்டிவம்னா இவம்னா யானை, கோடுன்னா தந்தத்துடைய. கோட்டிவம் இவுளி, இவுளினா குதிரை. பொற்றேர் குழுநிதி மனைவி மைந்தர் ஈட்டிய செல்வம் எங்கே? எங்கன இழந்து போனீர், அதெல்லாம் எப்படி விட்டுட்டு வந்த? ஓட்டை நெஞ்சுடையீர், ஓட்டை நெஞ்சுடையீர் ஒன்று உடன் வரக்காணீர், ஒன்று உடன் வரக்காணீர் வாழா நாட்டுள்ளார்க்கு அவற்றை ஈட்டி அங்க இருக்கிறவனுக்கெல்லாம் சம்பாதிச்சு விட்டு நரகனுக்கு இறையவாணி நரகலா இட்டி குட்டி. நல்ல இடி இந்த சொல்லு, நல்ல சூடு சொல்றாரு சொல்றாரு. கோட்டிவம் முகுழி பொற்றேர் குழுநிதி மனைவி மைந்தர் இட்டிய செல்வம் இங்க எங்கன இழந்து போனீர், ஓட்ட நெஞ்சுடைய ஒன்று உடன் வர காணீர் வாழா நாட்டுள்ளார்க்கு அவற்றை ஈட்டி நரகலா ஈட்டி கொண்டீர் என்று யமதூதர்கள் அரவர் சொல்லுகிறார்கள் திருத்தணிக்கு புராணத்துல கச்சிப்பர். அதத்தான் இங்க சொல்றாரு, உண்மையாக உறுதியை உயிருக்கு உறுதியை தேடிக்கொண்டவர்கள் நீங்கள் தான். தன் புண்ணியவான்களை பார்த்து இப்படி ஆதலால் உமையாலாது தேடினரும் ஆறுயிர்க்கு உறுதி ஆவரு நாதகீத நவீன் மாதர் சூழ நடமாடவே நடமாட வேறு சிலர் நான்மலர் போது சேரி ரதம் ஏறிய கடிது போயினீர் அமர் போகமே. அதனாலே நாட்டிய மாதர்கள் நடனமாட பாடல்கள் பாட மற்ற தேவரெல்லாம் பூக்களை சொரிய நீங்க நல்ல குளிர்ந்த ரதத்தில ஏறி நீங்க தேவலோகத்திலே இந்திரல் முதலான இந்திரலோக முதலான லோகங்களிலே நீங்கள் எங்க வேண்டுமானாலும் போய் சுகபோகத்தை அனுபவிக்கலாம் சென்று வாருங்கள் என்று சொல்வார். எண்ணி யாதொரு பலத்தை நீரறம் நீரற இயற்றி நீர் தவறுமின்றிய நீங்கள் எந்த பலனுக்காக தவத்தை செய்தீர்களோ தவறு இல்லாமல் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். தவறு இல்லாமல் நீங்கள் அந்த அறத்தை செய்திருக்கிறீர்கள். தவறில்லாமல் செய்வதில் தவறில்லாமல் செய்வது தவத்தை செய்தீர்கள், தர்மத்தை செய்தீர்கள், தவறில்லாமல் செய்தீர்கள். அதுதான் பெருசு. தர்மம் செய்வது சமையல் பண்றதுங்கிறது ஒரு முறை நன்றாக செய்தல், சாப்பிடுற மாதிரி செய்யறது, உப்பள்ளி கொட்டி வச்சு மிளகாய் அள்ளி போட்டு சாப்பிட்டா சாப்பிடாம சாப்பிடாட்டி போறான்னு சமையல் பண்றது வேறப்பா. நல்ல முறையாக செய்வது அதுபோல தர்மம் செய்வதிலே தவறில்லாமல் செய்வது, தவறில்லாமல் தர்மம் செய்வது. நான் என்கின்றது அற்று தர்மம் செய்தது, நான் என்பது அற்று தர்மம் செய்வது, தர்மம் செய்யறது நான் என்பது அற்று செய்தது. அந்த மாதிரி வந்துட்டா அப்புறம் என்ன கேட்க? ஆகையினாலே தவறு இல்லாமல் செய்தீர்கள், தர்மத்தை செய்தீர்கள், நன்னிய அதனை விண்ணின் மீது அனுபவித்து நாளும் அது மாள நீங்கள் அந்த தர்மத்தினுடைய பயனை இங்கு அனுபவிக்கலாம். தர்மம் செய்வதெல்லாம் டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி அங்க போய் எடுத்துக்கலாம், அங்க போய் அதை எடுத்துக்கலாம். ஆகையினாலே நீங்கள் விண்ணிலே அனுபவிக்கலாம் தர்மத்தினுடைய பயனை, விண்ணில அனுபவிக்கலாம். அந்த இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருள் வைத்தார். ஈபவருக்கு என்ன வைத்தார்? அருள் வைத்தார். இறப்பவருக்கு பறப்பு நீர் கங்க படர்சடைப்பாக வைத்தார், அரக்கனுக்கு அருள் வைத்தார். என்ன கருத்து! அப்ப நீங்க நிறைய படிக்கணும், நீங்க படிச்சீங்கன்னா சுவையா இருக்கும். ஆகையினாலே அனுபவித்து நன்னிய அதனை விண்ணின் மீது அனுபவித்து அந்த புண்ணியத்தின் பயனை விண்ணுலகத்தில் தேவலோகத்தில் அனுபவித்து நாளும் அது மாள அந்த புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா புண்ணியத்தை அனுபவிச்சு புண்ணியத்தை அனுபவிச்சா தீர்ந்து போகும்ல, புண்ணியத்தை அனுபவிச்சா தீர்ந்து போகும்ல. பாட்டி இருக்க வழிதானே ஓடும், பாட்டி தீர்ந்து போச்சுன்னா ஓடாது இல்லவா. அது போல புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா அது மாள உடைய பாவலேசன் அது பாரவே எமது பாலன் என்று உண்மை நீர் நரக யாதனை பலமு என்றவர்க்கு உரைப்பும். அதற்கு மேல நீங்க முன்னே சொன்னீங்க ஏதாவது பாவங்கள் செய்த கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை அனுபவிக்க மறுபடியும் நம்முடைய உலகத்துக்கு வரணும். அதை கொஞ்ச நேரம் இங்க அனுபவிச்சுட்டு போட்டா தீர்ந்து போச்சு என்று அவர்களுக்கு யம தர்மராசன் உத்தரவிடுவார். ஏவல் வெற்று நமனை தனந்து அப்படி உத்தரவை பெற்று நமனை தனந்து யம தர்மனை விட்டு நீங்கி தனந்துன்னா நீங்கி இரதம் ஏறிய அறிவு தேரிய இரதத்துல ஏறி அங்கே ரதம் தேர் கொடுத்துருவார அங்கே அதுல ஏறிக்கிட்டு போவாங்க. அறிவு தேரி அவர்களுக்கு நல்ல அறிவு ஞானம் இருக்குவாங்க. அறிவு தேரிய தேவர் பெற்ற திவி தேசம் முற்றது உலக போக முற்று முறை சேரவே ஏன்னா அதற்கு மேல அவர்கள் திவ்ய தேசமா திவி தேசம் திவ்ய தேசமாகிய தேவலோகத்துல எங்க வேண்டுமானாலும் அவர்கள் போலாம். லைசன்ஸ் கொடுத்துருவோம் நீங்க எங்க பண்ணமாலும் ஃப்ரீயா போயிட்டு இருக்கலாம். இப்ப ரயில்வேல வேலை பாக்குறவனு குடுக்கறானே பஸ்ல வேலை பாக்குறவனு குடுக்கறானே நீங்க எங்க வேணாலும் ஃப்ரீயா போலாம். அது போல திவி தேசம் அதனால தேவர்கள் உலக வசிக்கின்ற தேசங்கள் தாராளமா நீங்க போய் அங்க இருக்கிற சுக போகத்தை எல்லாம் அனுபவிச்சு முறை சேரவே மேவி இட்ட முறவே இருப்பர் மேவி இட்ட முறவே மிக்க பிரியமாக அங்க வசிப்பாரு. இடர் மேவுதற்கு அரியர் மெய்மை அவர்களுக்கு துன்பமே கிடையாது. மேவுதற்கு அரியர் கையால் துன்பம் சேராதவர்கள் மெய்மை பாதாள முற்றினர்கள் பாபம் முற்றினர்கள் பாதாள குழியிலேதமே இனிமை அற்றுமே கையால் இப்படி புண்ணியவான்களுக்கு பாவத்தை செய்தவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள் அங்கு இனிமை என்பதே கிடையாது. பாவத்தை செய்தவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள் இனிமை என்பதே அங்கு கிடையாது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டாக யஜுர்வேத சட்டாபாட்டாக.
2: ஓ

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இன்றைய சிவாலய தரிசனத்தில் வட திருமுல்லை வாயில் என்ற திருத்தலத்தை நாம் தரிசிக்கின்றோம். திருமுல்லை வாயில் என்ற பெயரில் இரண்டு பாடல் பெற்ற தலங்கள் அமைந்துள்ளன. ஒன்று சீர்காழிக்கு கிழக்கே உள்ள திருமுல்லை வாயில், இதனை தென் திருமுல்லை வாயில் என்று அழைப்பர். சென்னைக்கு அண்மையில் உள்ள திருமுல்லை வாயிலை வட திருமுல்லை வாயில் என அழைப்பர். இந்த இரண்டு தலங்களிலும் தலவிருட்சமாக முல்லை அமைந்துள்ளது காரண பெயராக அமைந்துவிட்டது. எனவே முல்லை வாயில் என்று இரு தலங்களும் அழைக்கப்பெற்றன. செண்பகாரண்யம் என்றும் இதனை குறிப்பிடுவார்கள். வட திருமுல்லை வாயில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்றது. தென் திருமுல்லை வாயில் திருஞான சம்பந்தருடைய ஒரு திருப்பதிகத்தை கொண்டது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரை விட்டு வடதிசையில் உள்ள தலங்களை எல்லாம் தரிசித்து திரு ஒற்றியூருக்கு வரும்பொழுது இறையருளால் சங்கிலியாரை சந்திக்க நேரிட்டது. ஞாயிறு என்ற தலத்தில் அவதரித்த சங்கிலியார் திருவொற்றியூரை அடைந்து ஒரு கன்னிமாடம் அமைத்து கொண்டு மலர்களை இறைவனுக்கு அணிவிக்கும் ஒரு திருத்தொண்டை செய்து வந்தார். அப்பொழுது திருவொற்றியூரை தரிசிக்க வந்த சுந்தரர் முன்பு கைலாயமலையில் அனிந்திதை என்ற பெயரோடு விளங்கிய உமாதேவியாருடைய சேடியார் ஆக விளங்கிய இந்த சங்கிலியாரை விரும்பினார். இறைவனும் அவ்வண்ணமே இருவருக்கும் அக்கோயிலில் உள்ள மகிழ அடியில் திருமணம் செய்து வைத்தார். திருவொற்றியூரை விட்டு நீங்க மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு திருவாரூரில் உற்சவம் வரும்பொழுது தாகேச பெருமானுடைய நினைவு மேலிடவே திருவொற்றியூரை விட்டு நீங்கினாராம். தனது சபதத்தையும் மீறியதாக அது அமைந்துவிட்டது. அதற்காக இறைவன் அவரை தண்டிப்பவர் போல் அவரது இரண்டு கண்கள்

செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்ற நீ ஒருவரை மதி.

அருமறை பொருளேயா அடிய அழகா, அருமறை பொருளே அங்கனாயம் குற்றாயு கேடியவானோர் சேத்திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர்கள.

வேழம் அன்று உரித்தாயே ஏ மாத

செண்பகச்சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் தேவர் தம் அரசே தன் பொழில் ஒற்றி மாநகர் உடையாய் சங்கிலிக்காயன் கண் கொண்ட பண்பே என் கண் கொண்ட பண்பே சங்கிலிக்க என் கண் கொண்ட

பொன்னலம் கழனி புதுவிரை மருவி பொறிவரி வண்டு இசைபாட அந்நலம் கமலத்ததிஷின் மேல் உறங்கும் அலவல் வந்து உலவிடைய அள்ளல் சென்னலம் கழனி சூழ் திருமுல்லை வாயில திருப்புகழ் விருப்பால் பன்னலம் தமிழால் பாடுவேர்க்கு

திருப்புகழ் விருப்பால் பாடுவேற்கு அருளாய் பாசுபதா பரஞ்சுடரே. சந்தன தேரும் காரகில் குரடும் தண்மையில் பீலியும் கரியந்தந்தமும் தரள குவைகளும் பவள கொடிகளும் சுமந்து கொடுந்தி வந்து இழி பாலி வடகரை முல்லை வாயிலாய் மாசிலாமணியே. முல்லை வாயிலாய் மாசிலாமணியே பந்தனை கடுத்து என் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. மற்று நான் பெற்றது யார் பெறவல்லார் வள்ளலே கள்ளமே பேசி குற்றமே செய்யினும் குணம் எனக் கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன் மிகை பல செய்தேன். செற்று மீதோடும் திரிபுரம் வைத்த திருமுல்லை வாயிலாய் அடியேன் பற்றில்லேன் உற்ற படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. ஆ

மயில் சாயல் அணிகழு கொங்கை அங்கையற்கண்ணார் அருநடம்மராடல் அராத திணி பொழில் தழுவு திருமுல்லை வாயில் செல்வனே எல்லியும் பகலும் பணியது செய்தேன் எல்லியும் பணியது செய்வேன் பகலும் பணியது செய்வேன் எல்லியும் பகலும் பணியது செய்வேன் படுதுயிர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே நம்பனே அன்று வண்ணை

நஞ்சு உண்ட கண்டா ஷம்புன் மாளிகை சூழ்

അടിയേൻ പടുതുയർകളയായ് പാശുപത പരഞ്ചുടരേ മട്ടുല മലർകൊണ്ടു അടിയണൈ വണങ്കും മാണി തന്മേൽ മതിയാതെ കട്ടുവാൻ വന്ന കാലനെ മാള കാലിനാൽ ആറുയിർ ശെകുത്ത ചിട്ടനേ കാലനെ മാള കാലിനാൽ ആറുയിർ ശെകുത്ത ചിട്ടനേ செல்வ திருமுல்லை வாயில் செல்வனேயே செழுமறை பகர்ந்த பட்டனே அடியேன் படுதுயிர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரேயே சொல்லரும் புகழான் தொண்டைமான் களிற்றை ஷூ கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே.

நரை விடையேறி பல்கலை பொருளே படுதுயிர்களையாய் பாசுபத பரஞ்சுடரே.

ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சாத்தமங்கை, பண் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவெண்காடு.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இடந்தலைப்பாடு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மதி உடம்படுத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

அரை முழங்கும் வழி நீ வரிசால வரும் வழியே.

தரும் உருவத்திவள் வாடிடக் கேகின்றதே. கீழறி குன்ற தரவும் குமிழ்ந்த கிளறு மணிகள் வாழறிக்கும் வைகை வாழ்ந்தனறியல்வர் வயற்புகலித்தாளறிக்குள் மறியான் அருள் பெற்ற

உருவக் கண்டகவாழி படப்புடை வேசிங்கலங்களுடன் உள்ளகக் கேழல் புகுந்தது உள்ளோ உங்கள் போம் உனத்தே முனைக்கழுகை விதமக்குள் ரமதாயங்கோர் புல்கலையா.

மயிலேந்திய வள்ளல் தன்னை அடிப்ப மதிமுணந்த எயிலேந்திய சல்வை நாதல் உலகத்தை எதிர்ப்பவர் யார் குயிலேந்திய பொழிற் கொங்கே.

மணிவளை தோழர் காசனை சண்பை அல்ல பெண்ணில் அமிர்த நல்லாள் குழல் நாற்றல் பெடையொடல் கூஞ்சொல்லல் துதைந்தவள்டே கொள் தூள் கொலை நீத்தள்ளல் பொழில் எழில்

சல்லாசியார் சடலம் படுத்து போதையில் சிக்கங்கரம் சேர்த்து வாழாதுலுக்குகில் தீர் போதிய புத்தர்கள் வல்வில் புகலியர் போல் அன்ன நாட்காலி.

அமிர்தை பருகிட்டு எழுவதோர் உட்கழிப்பு கூறல் வழிமொழி தந்து என வாழ்வித்தவன் குழல்

உலகுருவீர் எழில் நீலக்கற்கொள் இல்ப ஓந்தள் புகழார் முருகற்கொள் தோழனை ஓகமார்பை காத்தொல் கனலில் குளிர் படுத்தொல் கடற்கூடலில் வாய் வேந்தில் துயர் தவிர்த்தானே.

கொடுமி நெடுவெற்பகன் கொள்கில் வே பனி நோய் தன்னார் வழிகட்டழிந்தமை சொல்லுவரே காழ்கிறையே

செய்தல் அருள் போல் மனமே புகழ்ந்த மடக்கொடியே மலர் மேல் இருந்த அலமே அமிர்த குமுத செவ்வா உங்கள் இனமே கொலிய வள்ளாடி எழிற்சோலையுள் எய்துகவே புகட்டித்து மோட்டு வராலினமேதி முலை உரில் ஜகட்டிச் சொறி பால் தடல் நிறை குச்சை வயத்து அரசை தகட்டில் சிக

சிவிகைக்கே சீர்மணிகள் பொருந்தும் சிவிகையை கொடுத்தலே. சண்பை ஞான சம்பந்தர்க்கு சீர்மணிகள்

பங்கம் அருளிலல் அருளிலரே போல் வெருளின மாலில் மெல் நோக்கியை விட்டு விழுநிதியில்

மலரன் கூட்டமெல்லாம் அழைக்கின்ற கொண்டல் ஈயம் ஈயம் புல்நிலை அகன்றார் வரவு பிழைக்கின்றது குரல் என்றி உழசல்வை பெறார் புறவத்திழைக்கின்ற கூடல் முடிய கிழைக்கின்ற கோடல் முடிய எண்ணாத இளம் குடிக்கே குடித்தேர் அவுணர் குழா

நான் முறிபுரிவச் சிலையால் வடித்தே நயனக் கணையினே போத்து வளைத்தனரே வளைபடுதல் கடல் கொச்சை வயவன் மலர்களக்கே வளைபடு நீள் முடிவார் புனல் ஓரல் தன் வளைபடு கண்ணியர் தொல் பொதுத்து அம்பரும் இந்த வளைப்படு கிங்கிணிக்கால் மைந்த வாயில் மணி.

தாமரை காடதல் கோயில் கதவிலே அன்று உடைத்ததே பாணல் தன் யாழில் ஒலியே உரக விடல் துடைத்தது தோணி புறத்துக்கு இறைவன் சுடர் ஒளிவாய் படைத்தது தன்மையை நல்ல அரசு பணித்திடவே பனிபடல் நுண்ணிடை பாதல் பொறா பலகாதல் என்று தனிப்படுனையை சொற்களால் தவிர்த்தேற்கு தழல் குமிழ்கா மணிபடு பொற்கழல் ஞான சொல்வந்தல் மறுபலரே போல் துணிபடுவேலல்ல கண்ணியல் நோ வந்து தோன்றியதே

கொல் என்று முயலாதனவே முயல்றுவல் மோகச் சுழி அழல்தே செயலார் வரை மதில் காரியர்கோன் திருநாமங்களுக்கு அயலார் எனப் பல காலங்கள் போக்குவர்.

உணர்வு உடையோர் கற்புடைவாய் மொழியே படிகதறிவரமற்படு தொல்லை கடல் குடை சூழ்தரு மண்ணிடையே மண்ணில் திகழ் சண்பைநாதனை வாரினில் வல் அமனை பண்ணை கழுவில் குதி வைத்து எல் வந்த வினையருக்குள் கண்ணை கதியை தமிழாகரனை எல் கற்பதத்தே எல் கற்பகத்தை திண்ணத்துடு அடையல் கவுனியர் கவு

நிறமாறுறல் தென்னொரு சேவை கோணி புகலி கொச்சை சிறமாறுறல் புறவந்தராய் காணி வேணுபுற பரமா.

0: சம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: பெருமிழை குறும்ப நாயனார் புராணம். பாடியிருப்பவர்: திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்

கொடுத்து குறந்தடைவாயா.

நிலவோ

சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை பாதம் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை

முதல்வரே நாமத்தஞ்செழுத்தூர்.

பொன்னங்கடல்கள் மண்ணின் மேல் பொருத வந்து வழக்குரைத்து மண்ணும் ஓ

நோளும் காதலுடன் பெருக முதல்வர் நாம தஞ்செடுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பக் கழுமினார் இன்னவாரே இவரொழுக ஏறு கொடிமேல் உயிரவர் தம் பொன்னங்கடல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்குரைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்டவன்றொண்டரு சென்னிமதிதோய் மாடமலி கொடுங்கோளூரை சேர்வுற்றார் அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி

தாள் இன்றே சென்றடைவன் யோகத்தால் என்பார். நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலம் பிரமநாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூல திறப்ப எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கைலை முன்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya Nama. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தீர்த்தச் சருக்கம். கணபதி முருகன் சிவன் பார்வதி துதி. செருமலையும் களிற்று முகப்பிள்ளை இருபதம் போற்றி திரையால் முத்தம் தருமலையும் உருமலையும் தொலைத்த மலை கிழவன் இரு சரணம் போற்றி பொறுமலையும் இரங்கலையும் மடியார் கொழிக்க அழல் பொறுப்பாய் நின்றென் கருமலையும் செம்மலையும் பச்சை மலை மடந்தையையும் கருத்துள் சேர்ப்பாம். லிங்க புராணத்தில் உள்ளதை சொல்வேன். தேங்கும் அன்பில் சிவபுராணந்தனில் ஒங்குருத்திர சங்கிதை ஓதினன் பாங்கிலிங்க புராண பரப்பினும் இங்கறிந்தபடியும் நியம்புவேன். புராணம் சொன்ன முறை ஆதிவேதன் அருள சனகனும் வேதம் வல்ல வியாதனு கிந்தனன் சூதனுக்கவன் சொல்லினன் சூதனும் ஏதமற்ற இருடியற்கிந்தனன். எஞ்சிய சரிதம் சொல்வோம். வன்னி மாமலை தோற்றமும் வான்மலை கன்னி பாகம் கலந்ததும் முன்னமே சொன்னதாதலின் ஆங்கதொழுத்ததன் பின்னர் உள்ள கதை சில பேசுவாம். தீர்த்தம் முதலானவற்றைச் சொல்வோம். தீர்த்தமும் அதில் செய்தரு மங்களும் வாய்த்தவர்பின் பலமும் மிலிங்கமும் ஏத்திடாதவர் எய்தும் இகழ்ச்சியும் பார்த்தரன் பொருள் கொண்டவர் பாவமும் யாவையும் இயம்புகின்றேன். பந்தமாய் அறியாது செய் பாவமும் சிந்தையாரவர் இந்து செய்தீமையும் முந்தையோர்கள் ஒழித்த முறைமையும் எந்தை நானும் மகிழ்வும் இயம்புவேன். சிவபிராமணர் தோற்றம். விருப்பில் கோதம நாரீசன் திருமுனே வேள்வி நாட்ட திருப்பொலி சடையோன் தன்னால் ஜெனித்திடும் மறையோனங்கு உருப்பொலி கனலோன் என்ன உதித்தனன் அவனை நோக்கி பொறுப்பிரை அவனை பூஜை புரியன புகழ்ந்து சொன்னான். கணிகையர் தோற்றம். மற்றுமேழ் தருப்பை தீயில் விடுதலும் மலர்மாதென்ன கற்றயம் குழல் ஏழ்மின்னார் உதித்தனர் கணிகை மாறாய் நிற்றலும் நிறைவர் முன்னே நிறுத்தமே புரியும் என்றான். நல் தடம் பலவும் கண்டு நகரமும் சிறப்பும் செய்தார். இந்திர தீர்த்தம். மந்திரம் பரபும் வன்னி மலைதனுக்கடுத்த கீழ்பால் இந்திர தடமுண்டந்த இந்திரன் முதலே கண்டது அந்தரத் தமரர் தாமும் அதில் தினம் மூழ்கலாலே சந்தனக் குழம்பு நாரும் மணக்குமைந்தருவின் மாலை. தைப்பூசத்தில் மூழ்கும் பலன். பரமமாம் அதில் தைப்பூசம் படிந்திடில் பருகில் கோட்டி பிரமபாதகம் போமென்றால் அதன் நலம் பேசலாமோ சுரபதி மூழ்கி முன்னே தொடர்ந்த தீவினைகள் தீர்ந்தான் இரவியுள் அளவும் வாழ இமையவர் உலகம் பெற்றான். அக்னி தீர்த்தம் பலன். அங்கிதன் பெயராம் தீர்த்தம் அருணைமால் வரைத்தென் கீழ்ப்பால் பொங்கியதனில் மீனத் திங்கள் பூரணையின் மூழ்கில் செங்கையல் கருங்கண் செவ்வாய் திருந்திழையவரால் வந்து தங்கிய வினையும் தீரும் தருமமும் தவமும் சாரும். அக்னிதேவன் மூழ்கிய பலன். வன்னி முன்னொரு நாள் ஏழு மறைக்குல முனிவர் காதல் துன்னிய மடந்தை மாறை விரும்பத்தன் சுவாகை அந்த பன்னியர் வடிவமாக புணர்ந்து மேல் படர்ந்த பாவம் தன்னைத்தான் கண்ட அந்த தடத்தினில் படிந்து சாய்த்தான். யமதீர்த்தம் தென்திசை தரும தீர்த்தம் உளதில் செறிந்து மூழ்கில் பொன்திகள் வடிவமாகும் உடற்பிணி பொடிபட்டோடும் வென்றியில் காலன் முன்னாள் விதிப்படை தொடரமேனி குன்றிய சாபம் தீர்த்தான் அதனிடை குளித்துமாதோ. நிருதி தீர்த்தம் நீங்கரும் நிருதி தீர்த்தம் உளதுமேல் நிருதி கோணத்து அங்கதில் முழுகினாருக்கு அரும்பகை அனைத்தும் தீரும் ஒங்குமத்தடத்தின் முன்னே உருகிய நிருதி மூழ்கி வீங்கிய கனல் கண் பேழ்வாய் அலகையின் விஜயம் பெற்றான். வருணதீர்த்தம் வசையரு மலைக்கு மேல்பால் வளம்பெரு வருண தீர்த்தம் நசை பெற அதனில் மூழ்கில் கிரகமுன்பானும் நன்றாம் இசை பெற கிரகம் எல்லாம் முழுகும் அவ்விடத்தில் வாயு திசையினில் பவன தீர்த்தம் முழுகில் எத்துயரும் தீரும். குபேர தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் அஸ்வினி தேவர் தீர்த்தம் என்றது. வடதிசை குபேர தீர்த்தம் முழுகினார் வறுமை போம் அத்தடமதில் குணபால் ஈசன் மருத்துவர் சமைத்த தீர்த்தம் புடைசெறிந்ததனில் மூழ்கில் புலையரில் கடையரேனும் அடைவுடன் வருணம் நான்கில் அதிகராய் அரணை சேர்வார். அகத்திய தீர்த்தம் அந்தகத்தடத்தின் தென்பால் அகத்திய தடமுண்டங்கே முந்திய கன்னி மாதம் மூழ்கியுள் கொண்ட பேர்கள் சந்திரவதனம் கண்டார் தமிழ்கவிக்கரசராவார் செந்திரு மயிலும் கல்வி செல்வியும் சேரும் மன்றே. வசிஷ்ட தீர்த்தம் தனபதி தடத்தைச் சேர வசிஷ்டனார் தடமுண்டந்த முனிவரைப் பசியில் மூழ்கி முனிவரில் தலைமை பெற்றார் அணையதில் மூழ்கினார்கட்கு அங்கமும் செங்கை நெல்லிக் கனியென விளங்கும் பாவக் கடலதும் கடப்பரன்றே. தேவர்கள் நீராடிய தீர்த்தங்கள் பல. கங்கை வேல்குமரன்னான்

தீர்ந்தார். புண்ணிய நதி. புண்ணிய ஆறு தெய்வ மலைக்கு மேல் திசையில் பொங்கும் நன்னிய புண்ணியாற்றூர் என்று பேர் நகரம் தானும். எண்ணிய நதியில் மூழ்கி ஈழனின் அரசன் தீங்காம் பெண்ணியல் வடிவம் தீர்ந்தான் வடிவமும் பேரும் பெற்றான். சேயாறு. திருந்து சேயாறு முன் சொல் திருநதி வடபால் தோன்றும் பொருந்த வேல் எரிந்த செவ்வேல் அழைத்த அப்புனித நீரில் அருந்திகள் அயிலோன் மூழ்கி அசுரரை தொலைக்கும் சீரும் மருந்தையில் அமரர் சேனா வதியனும் வரமும் பெற்றான். சிவகங்கை. நிறுத்தராலயத்தின்னுள்ளே சிவதடம் உளது நித்தம் கருத்தினால் நினைத்தால் தெய்வ கங்கையில் படிந்ததொக்கும் உருத்திரர் பலரும் மாசி மகத்திலே உகந்து மூழ்கி எருத்தினில் இருந்து தேவர் எவரினும் ஏற்றம் பெற்றார். சக்கரதீர்த்தம். சக்கர தீர்த்தம் அந்த தடத்தினில் குணவால் தோன்றும் மைக்கடல் அணையமேனி வராகமால் படிந்ததாகும் அக்கரை வலமாய் வந்தோர் முழுகினோர் அருந்தினோர்கள் துக்கசாகரம் விட்டீசன் துணைப்பதம் தெருவரன்றே. பிரம்மதீர்த்தம். நாயகன் அமரும் கோயில் மருங்கினில் நளினக் கோயில் தூயவன் பெயராம் தீர்த்தம் தீயவன் திசையில் தோன்றும் காயமத்தடத்தில் தோய்ந்தார் பிறவியாம் கடலில் தோயார் ஆயிரம் ஜனனந்தோறும் அடைந்த தீவினையும் தீர்ப்பார். பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கி தானம் செய்தலின் பலன்கள். அத்தடம் முழுகிச் செம்பொன் அணுவளவழிப்பாராகில் சப்தசாகரம் சூழிந்த புவியலாம் தனத்தினாலும் முத்தணி மணியினாலும் நிறைத்தது முழுதும் ஈசன் பக்தர்வால் அளிக்கும் அந்த பலத்தினும் அதிகம் ஆகும். சிவந்த பசு கொடுத்தோர் பலன். தேன் நகுதடத்தின் மூழ்கி செய்ய ஆனிந்தோர் வெள்ளை தானவாரணம் சூழ் செம்பொன் சைலம் நே விமானத்தேரி மேனகை அரம்பை தூய கவரிகள் இரட்டமேவி ஆனிலோர் மயிர்கோர் கற்பம் அரண்பத திருப்பரன்றே. கரிய பசு அளித்தோர் பலன். காலமே அதனின் மூழ்கி கரிய ஆணளித்தோர் கோல நீலமால் வரைபோல் நீலம் நெருங்கிய விமானத்தேரி சூலமே பிடித்து பூத கணத்தவ தொடர்ந்து போற்ற பாலலோ சனர் வாழ்கின்ற பரவத திருப்பரன்றே. வெள்ளைப்பசு குடை செருப்பு குதிரை தந்தோர் பலன். வெள்ளையான் அளித்தோர் வெள்ளை விடைகளாயிரம் சூழ்முத்தின் கொள்ளையாம் விமானத்தேரி இமயவர் குழாங்கொண்டேத்த வள்ளலார்பதத்தில் சேர்வர் மழைக்குடை செருப்பு தந்தோர் எல்லரும் பரிமாய்ந்தோர் இந்திரபதத்தில் சேர்வர். கன்னியை தானமாய் அளித்தோர் பலன். கன்னியை தானமாய் அக்கரைதனில் அளித்தோர் தேவர் பொன்னியல் உலகில் போக பூமியில் அழகை நாட்டில் மிந்திகள் மலரோன் நாட்டில் விரும்பின நுகர்ந்து தேவர் சென்னியால் வணங்கிப் போற்ற சிவபத திருப்பரன்றே. அருணையில் அன்னதான பலன். உத்தம தலத்தில் கோடி அருந்தவர்க்குதவும் மன்னம் நித்தமாம் காசி மீதோர் அவிழ்பலன் தனக்கு நேராது அத்தலத்தனந்த கோடி அருந்தவர்க்குதவும் மன்னம் சத்திய அருணை நாட்டில் அவிழ்பலன் தனக்குவாதே. அரணுக்கு ரிஷபதானம் அந்தணர்களுக்கு பூமிதானம் செய்தலின் பயன். ஆடி அளவு பூமி அந்தனர் கழித்தோரீசன் சேயடி நிழலில் தங்கள் கிளையுடன் செருக்கி வாழ்வார் மாவிடை அறக்கு விட்டோர் மற்றொரு விடமேலேறி மேவிடும் சிவலோகத்தில் பவனி போய் வியப்பரன்றே. மரம் நடல் நந்தவனம் கிணறு குளம் அமைத்தோர் மெழுகி விளக்கிட்டோர் அலங்காரம் செய்தோரின் பலன். சாலைகள் சமைத்தோர் நந்த வனம் சமைப்பித்தோர் கேணி கூலமா தடங்கள் கண்டோர் குலிசனார் பதத்தில் சேர்வார் ஆலயம் மெழுகி தூர்த்து விளக்கிட்டோர் அலங்கரித்தோர் வேலையின் நடுவில் பாந்தல் மெத்தையில் துயில்வரன்றே. தண்ணீர் பந்தல் தர்மம் ஆடை வழங்குவார் பலன். மகிழ்ப்புனல் அரிதாம் நாளில் மறுவநீர் பந்தர் வைத்தோர் செழிக்கும் மேல் பதவி தன்னில் தேவரும் துதிக்கவாள்.

அகற்றுவார். புழைக்கைமா உரிய நண்பர்க்கு அணிகலை புனைவித்தோர் ஓர் இழைக்கள விரந்த காலம் இறைவதத் திருப்பரன்றே. மடங்கட்டியோர் பலன், பிதிரியாகம் செய்தோர் பலன், மடம் சமைத்தவர்கள் அந்த மடத்திலோர் துகட்கோர் கற்பம் இடம் பிடித்தழியாவிட்டில் இருப்பர்வே இறந்தவேர்க்கும் விடங்குடித்திறந்தவேர்க்கும் விதியினால் உறுதி வேள்வி கடன் கழித்தனரேலந்த குலமெலாம் கதியில் சேரும். காக்கை பெற்ற பேரு காகம் முன்பலி பீடத்தில் பலிதனைக் கவரும் போதில் ஆகமார் சிறையைக் கீழே புடைத்ததால் அயத்தின் ஊடே ஓகையால் நமது கோயில் விளக்கியதென உள்கொண்டு பாகஜாதனார் வாழும் பதியினைப் பரமன் நீந்தான். மூஷிகம் பெற்ற முக்தி மூடிகம் ஒன்று கோயில் முழையினைக் கிளறும் போது தேடரும் மணியொன்றங்கே சிதறியோர் விளக்கங்காட்ட ஆடிய பெருமான் தீபம் அளித்ததென்றதற்கு நல்ல வீடுயர் நெறியுங்காட்டி விரைந்து சாலோகம் நீந்தான். சிலந்திக்கு பதவியும் முக்தியும் சிலந்தி ஒன்றொரு நாள் அந்த திருமலையிடத்து நூலை கலந்துடன் இழைக்க இது கலை நமக்களித்ததென்று நலந்திகள் அரசன்னாக்கி அதற்கு நல்லறிவு நல்கி உலந்த பின் நெடிய மாயன் உலகினை உதவினானே. மணலைச் சிவனாக்கியவன் அடைந்த பேரு ஒரு மணலைச் சிவன் உருவம் என நினைத்தவ்விடத்தில் வைத்தோன் ஒருவன் பின்னை பரபதிவுக்கடைந்து சிவன் என்ன வேற்றுமையகன்ற பதவி சேர்ந்தான். பொறுவரிய அருணகிரிப்பதி வளமீதென உரைத்து புண்டரீக திருமுகமண்டலம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 12 திருவிளையாடல்ல முருகப்பெருமானுக்கு, அதாவது உக்கிரபாண்டியனாக அவதரித்த முருகப்பெருமானுக்கு ஈசன் வளையம் வேல் அப்புறம் சண்டாயுதத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த ஆயுதங்கள் அவருக்கு எப்படியெல்லாம் உபயோகமாகுது அப்படின்னு இந்த 13 திருவிளையாடல்ல பார்க்க போறோம். உக்கிரபாண்டியன் தன் தந்தை சோமசுந்தர பாண்டியனை போலவே ரொம்பவும் அருமையா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம். நெறிவழுவாமல் அரசாட்சி செய்ததால் குடிமக்கள் அவரவர் தொழிலை சிறப்பா செய்தாங்களாம். பயிர் பச்சைகள் நல்லா வளர்ந்துதான், மாதம் மாறி பெய்ததான், எங்க பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி, விழா கோலம் கோலாகலம் தான். இப்போ நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா உடனே ஏதாவது கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்றோம் இல்லையா, ஒரு அவுட்டிங் போனோம்னு நினைக்கிறோம் இல்லையா. அந்த காலத்துல மக்களும் அரசர்களும் அவங்களோட மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? பூஜைகள், ஹோமங்கள், பெரிய பெரிய யாகங்கள் செய்வாங்க. அதுக்கு தங்களோட சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவங்க, வேலையாட்கள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அந்தனர்களுக்கு நிறைய தான தர்மம் செய்வாங்க. விருந்து தட்டபுடலா நடக்கும். எல்லாரும் கூடி கழிச்சு நல்ல காரியங்கள் செஞ்சு சந்தோஷமா இருப்பாங்க. இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாரும் கலந்து பழகவும் பக்தி வளரவும் அறம் ஓங்கவும் பெரிய உதவியா இருந்தது. மக்கள் எல்லாரும் பூஜை ஹோமங்களில் பங்கெடுத்தா என்ன ஆகும்? எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா. இறைவன் எல்லாரையும் வாழ்த்துவார். எல்லாரும் எந்த குறையும் இல்லாம இருப்பாங்க. இப்போ நிலைமைய பாருங்க, கோயிலுக்கு போகிறதே குறைஞ்சு போச்சு. நியூ இயர், பர்த்டே, வெட்டிங் டே, எக்ஸாமு, இன்டர்வியூனாதான் நம்மள பல பேருக்கு கோயிலுக்கு போகணுன்ற ஞாபகமே வருது. நாமும் திருநீர் பூசறதில்ல, பூசுறவங்களை பார்த்தாலும் கேலி பேசுறோம். நம்மோட கெட் டுகெதர்ல வெறும் பண விரயம் தான் நடக்குது. அவங்களோட கெட் டுகெதர்ல பாருங்க, சிவ புண்ணியம் பெருகுது, வாழ்க்கை வளமாகுது. இது மாதிரி உக்கிரபாண்டியனும் மகிழ்ச்சியோட மிகுதியில இறைவனுக்கு பல விழாக்கள் எடுக்கிறாரு, ஹோமங்கள் பூஜைகள் செய்யறாரு. மன்னர்கள் எல்லாரும் அந்த காலத்துல அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகம் செய்வாங்க. யாகங்கள்லயே தலையானது அஸ்வமேத யாகம் தான். நிறைய செலவு பிடிக்கும் யாகம் அது. பொன்னும் பொருளும் நிரம்ப செலவு செய்ய முடிகிற மன்னனால தான் அந்த யாகத்தை செய்ய முடியும். அதை செய்யற மன்னனுக்கு பல தகுதிகள் இருக்கணும். அஸ்வமேத யாகம் செய்த மன்னர்னாலே ஒரு ஸ்டேட்டஸ் தான் அப்போலாம். இப்போ ஐஃபோன் வச்சுக்கிறது, அதுலேயும் 5S 6S கூட வந்துடுச்சு, பெரிய விஷயம் இல்லையா? அது போல தான். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அஸ்வமேத யாகம் செய்யும்போது ஒரு வெள்ளை குதிரையை யாகம் செய்யும் மன்னர் அவரோட ராஜ்யத்தின் எல்லையில் ஃப்ரீயாக விட்டுருவார். அது வேற எந்த ராஜாங்கத்துக்கும் வேணாலும் போகும். அடுத்த ஊர் மன்னர் இந்த யாகம் செய்கிற மன்னரின் பலத்தை உணர்ந்து சரண்டர் ஆனா நல்லது. இல்லை, நான் தான் உன்னை விட பெரிய மன்னன்னு நினச்சா அந்த அஸ்வத்தை, அதாவது குதிரையை கட்டி வச்சுடுவார். அப்படின்னா போருக்கு ரெடின்னு சிக்னல் கொடுக்கறதா அர்த்தம். ஆக இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அஸ்வமேத யாகம் செய்யறதும் கஷ்டம், செய்தால் போருக்கு வேற போக வேண்டி வருங்கிறதுனால நிறைய மன்னர்கள் செய்யவே மாட்டாங்க. அப்படி செய்தாலும் ஒரு முறை தான் செய்வாங்க. ஆனா உக்கிரபாண்டியன் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் இல்லையா, அதனால அவர் அடுக்கடுக்க அஸ்வமேத யாகம் செய்தாரு. 1-2 இல்ல, 96 அஸ்வமேத யாகம் செஞ்சு முடிச்சிட்டாரு. 100 அஸ்வமேத யாகம் செஞ்சா இந்திரலோகத்தை ஆளும் பேரு அவருக்கு கிடைச்சிடும். இன்னும் 4 அஸ்வமேத யாகம் தான் பாக்கி. அதை முடிச்சுட்டா இந்திரனை தூக்கிட்டு முருகப்பெருமானை அடுத்த இந்திரனை முடிசூடிடுவாங்க. இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அடடா, நம்ம பதவிக்கு இப்படி ஒரு சோதனை வந்துடுச்சே அப்படின்னு இந்திரன் கலங்கிட்டாரு. முதல் திருவிளையாடல் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இந்திரன் பழி தீர்த்தல் நாம சிந்திச்சோம் இல்லையா? அதுல இந்திரன் குருவுக்கு செஞ்ச துரோகத்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவரை கடைசியில சிவபெருமான் வந்து எப்படி காப்பாத்தினார்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்திரனுக்காக பொற்றாமரைகளை இறைவன் கொடுத்தார்னு சொன்னேன். அவரை அந்த சமயத்துல காப்பாத்தின ஈசனுக்காக இந்திரன் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் வந்து பூஜைகள் செய்துட்டு இருக்கார்னு கூட அந்த படலத்துல நம்ம பார்த்தோம். அப்படியாகப்பட்ட இந்திரன் இவ்வளவு நன்றியையும் மறந்து சிவபெருமானுடைய மைந்தனான முருகப்பெருமான் கிட்டயே அவர் 96 அஸ்வமேத யாகம் செய்ததால் விரோதம் கொண்டாராம். 96 அஸ்வமேத யாகம் செஞ்சிட்டாரு. இன்னும் 4 தான் இருக்கு. அந்த 4 வந்து செய்ய விடக்கூடாது. அந்த 4 யாகத்தை, பாக்கி இருக்கிற 4 யாகத்தை செஞ்சு முடிச்சுட்டா முருகப்பெருமான் தான் அடுத்த இந்திரனா வருவாரு அப்படின்னு அந்த 4 அஸ்வமேத யாகத்தை செய்ய விடக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமான் ஆண்டு வந்த மதுரை மாநகரையே அழிக்க திட்டமிட்டாராம். அந்த மதுரை மாநகர் இருந்தா தானே அதுல உட்காந்துக்கிட்டு இவர் வந்து பாக்கி இருக்கிற 4 அஸ்வமேத யாகத்தை செய்வாரு. அதனால முதல்ல அந்த நகரை அழிக்கணும், அந்த மக்களை வந்து கொன்றணும், அப்போதான் அவருடைய அட்டென்ஷன் எல்லாம் டைவர்ட் ஆகும் அப்படின்னு இவர் திட்டம் போட்டாராம். என்ன துரோகம் பாருங்க. அந்த மதுரை மாநகர் தான், அந்த மதுரை மாநகர் கடம்பவன காடா இருந்த போதே அந்த எல்லைக்குள் வந்ததும் இந்திரனை துரத்தி வந்த பிரம்மஹத்தி கிட்ட வர முடியாம அவரை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த மதுரை மாநகரையே இப்போ இந்திரன் அழிக்க திட்டமிட்டார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மழை பொழிய காரணமா இருக்கிற வருண பகவான அழைச்சார். நேரா மதுரை மாநகருக்கு போய் மதுரைய மழை பொழிஞ்சு கடல் பொங்க வச்சு அழிக்க சொல்லி ஏவி விட்டுட்டார். இந்திரனுக்குத்தான் ஆணவம்னா வருண பகவானுக்காவது தெரிய வேணாமா? அவரும் புத்தி கெட்டு இவர் சொன்னதை கேட்டு கிளம்பி போயிட்டாரு. நல்ல நடு நிசி மதுரை மாநகரே ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கு. வருண பகவான் கடலை குமுறுவது போல பொங்க செய்து மதுரை மாநகர கடல் தண்ணீர்ல மூழ்கடிக்க ஆரம்பிச்சார். முருகப்பெருமானுக்கு இது தெரியல, அவர் ஆழ்ந்து உறங்கிட்டு இருந்தார். அனைத்தும் அறிந்தவர் இல்லையா பெருமான்? அவர் உடனே தூங்கிட்டு இருந்த முருகப்பெருமானுடைய கனவுல தோன்றி உக்ரபாண்டியா கடல் பொங்கி மதுரைக்குள்ள வந்துருச்சு. மக்கள் இந்த அர்த்த ராத்திரியில தண்ணியில தத்தளிக்கிறாங்க. உடனே நீ போய் அவங்கள காப்பாத்து. உடனே போய் நான் உனக்கு கொடுத்த வேலை கடலை நோக்கி ஆக்ரோஷமா வீசு, கடல் அடங்கிடும்னு சொல்லி வாழ்த்தி திருநீர் பூசி மறைஞ்சு போயிட்டார். திடுக்கிட்டு எழுந்தார் முருகப்பெருமான். உடனே இறைவனை வணங்கி வேலுடன் வெளியில வந்தாரு. வெளியே ஈசன் மதுரை மக்களை காக்க சித்தர் வடிவுல நின்றுட்டு இருந்தாராம். மதுரை மக்கள் மேல சிவபெருமானுக்கு என்ன அன்பு பாருங்க. முருகப்பெருமான கனவுலையே எழுப்பி வேலை இருந்து கடலை அடக்குன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம திருநீர் பூசி வாழ்த்திடுறாரு. அப்புறமும் சித்தர் வடிவுல அவரே வெளியில வந்து அவருடைய நேரடி பார்வையில கடலை அடக்க உறுதுணையா நிற்கிறாரு. சித்தரும் முருகப்பெருமானும் பொங்கி வந்த கடல் நீரை பார்க்கிறாங்க. முருகப்பெருமான் தன் கையில இருந்த வேலை தன் தந்தையான ஈசனை வணங்கி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து ஆக்ரோஷமா எரியறார். அவர் அந்த வேலை எரிஞ்சதும் பூமிக்குள்ள பெரிய ஓட்ட விழுந்த மாதிரி கடல் நீர் அவ்வளவும் வைகை ஆற்றில் கட்டுப்பட்டு ஒடுங்கிடுச்சான். ஒரே செகண்ட்ல தண்ணி அவ்வளவும் வற்றி போயிடுச்சு. அவ்வளவு நேரம் தண்ணீர்ல தத்தளித்த மக்கள் சடனா தண்ணீர் வற்றவும் தங்களை இறைவன் தான் காப்பாற்றினாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹரஹரா ஹரஹரான்னு கோஷம் எழுப்பினாங்க. மறுநாள் இந்த நிகழ்வை நினைவில் நிறுத்தும் வகையில புதிதா ஒரு லிங்கத்தை மீனாட்சி திருக்கோயிலுக்குள்ள பிரதிஷ்டை செய்யறாங்க. பின்னர் சோமசுந்தர கடவுளையும் வழிபடுறாங்க. சித்தர் வடிவுல இருந்த ஈசன் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கடைச்சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்க்க சொல்லி ஆணையிட்டுட்டு ஜோதி வடிவில் லிங்கத்தில் போய் கலந்துட்டார். இதோட 13 திருவிளையாடல் முடிவடையுது. இந்த 13 திருவிளையாடலை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நீரினால் ஏற்படும் ஆபத்துகள் எல்லாம் விலகும். கடலோர பகுதிகளில் வாழ்றவங்க சுனாமியை நினைச்சு பயப்பட வேண்டாம். இந்த திருவிளையாடலை தினமும் படித்தாலே போதும். அதே போல ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கோ நகரத்துக்கோ பரிசல் போட்ல போறவங்க, கப்பல் படையில வேலை செய்யறவங்க எல்லாரும் இந்த திருவிளையாடல் புராணத்தை படிச்சாலோ கேட்டாலோ சிந்திச்சாலோ அவங்கள எந்த ஆபத்தும் அணுகாது. மட்டுமல்ல, சில குணங்கள் கடல் மாதிரி நம்ம கிட்ட பொங்கி எழுந்து நம்மை அழிக்கும் இல்லையா? பொறாமப்படுறது, காமம், கோபம், லோபம், மோகம், இந்த மாதிரி மனசுக்குள்ள கட்டுக்கு அடங்காம ஆர்ப்பரிக்கும் எண்ணங்களும் இந்த திருவிளையாடல் புராணத்தை பக்தியோட கேட்கறது மூலமாகவும் படிக்கிறது மூலமாகவும்.
2: ஓம் நம சிவாய.
3: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Nama Parvati Pataye Hara Hara Mahadeva Somavara Vrata Pooja Om Shuklam Bharataram Vishtum Shashivatnam Chaturbhujam Prasannavatanam Dhyayet Sarva Vighna

ஈஸ்வராய நம சிரஃப் பூஜயாமி கங்காதராய நம ஜடா பூஜயாமி சுபதாயினே நம சர்வாண்யங்கானி பூஜயாமி சிவ அஷ்டோத்தர சத

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் due to the shower of grace from almighty lord shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
0: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோயில் மூத்த திருப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
4: கோயில் மூத்த திருப்பதிகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் கரவாடும் வன்னெஞ்சற்கு அரியானை பண் காந்தாரம் 4 திருமுறை திருச்சிற்றம்பலம்.

பொன்னும் மெய்யுணர்வும் தந்து அதன் மூலம் உலகின்பத்தையும் வீட்டின்பத்தையும் சேர்ப்பிக்கிறவனும் அவ்வின்பங்களை நுகரும் பொழுது செய்கின்ற பிழைகளை பொறுத்துக் கொள்பவனும் பிழைகளே வராதவாறு அருள் செய்பவனும் இன்ன தன்மையை உடையவன் என யாராலும் வரையறுக்க இயலாத திருவாரூர் இறைவனை யான் மறத்தலும் இயலுமோ? நஞ்சினை தான் விரும்பி உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு உரியதாக்கியவனும் தன்னை எண்ணுபவரது நினைவில் விளங்குபவனும் முதல்வனும் காலகாலனும் ஆகிய திருவேகம்பத்தில் உள்ள எம்பெருமானை காணுதற்கு அடியேன் கண்பெற்றேன் என அருளுகின்றார் தம்பிரான் தோழர்.

தகுதியற்ற மனிதர்களை பாடினால் பெறக்கூடியது ஒன்றுமில்லை. திருப்புகலூர் இறைவனை போற்றி பாடினால் அல்ல அல்ல குறையாத செல்வம் இம்மைக்கும் மறுமைக்குரிய வீடு வேற்றையும் அருளுவார் என வியந்து பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார்.

நானா தவம் செய்தேன். இருப்பினும் சிவாய நம எனும் நாமம் அருள பெற்றேன். தேனாகவும் அமுதமாகவும் தித்திக்கும் சிவபெருமான் தானாக வந்து என் உள்ளம் புகுந்து எனக்கு அருள் செய்தான். என் உடல் உயிர் வாழ்க்கை அனைத்தையும் இகழ்ந்து அன்றே வெறுத்திட்டேன். திருப்பெருந்துறை இறைவா, உன்னை தந்தாய், என்னை எடுத்துக்கொண்டாய். இத்திறமையுடையவர் உன்னை தவிர யாருளர்? என்னுள்ளத்தில் கோயில் கொண்ட சிவபெருமானே, என் உடலையே இடமாக கொண்டாய். இதற்கு ஈடாக நான் செய்வதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என உருகுகின்றார் வாதவூர் அடிகளார்.

அறியாமையை அறுத்தெறியும் ஞானமாகிய வாளை ஏந்தும் நம் தலைவனுடைய நாதத்தை கூறுவீர். திங்கள் போன்ற வெண்கொற்ற குடையை பிடிப்பீர்களாக. வெண்ணயிற்று கவசம் சூடி வீடு பேறு எனும் வீட்டுலகத்தை மாயப்படை வருமுன் அடைவீர்கள். தொண்டர்களே, முன் செல்லுங்கள். ஒப்புமையற்ற யோகிகளே, பெரும்படை செலுத்துவீர். திருவருளை பெற்ற சித்தர்களே, பின்னணியில் செல்லுங்கள். துன்பமாகிய படை நம்மை அண்டு முன் வீடு பேரெனும் வானுலகை சேருவீர்களாக என உரைக்கின்றார் மணிவாசக பெருந்தகை.

பக்தி இல்லாதவன், பணிவு இல்லாதவன், நின்னுடைய திருவடியை அடைய வேண்டும் எனும் பித்து இல்லாதவன், என் பிறப்பை அறுப்பாய் என பிதற்றியவன் இல்லை. இருப்பினும் நில உலகத்தில் பல உருவங்களோடு தோன்றுகின்ற இப்பிறவி தொடரை அழித்து பெருமை மிக்க சிவபெருமானே, தொண்டர் குலத்து என்னை ஒருவனாக்கி நின் திருவருளை ஓர் உருவமாக காட்டி என்னையும் உய்ய வைத்தாய். முத்தை போன்றவனே, மணியை போன்றவனே, முதல்வனே என்று எவ்வாறேனும் நான் உன்னை தொடர்ந்து இருப்பேன். இனி பிரிந்து இருக்க என்னால் இயலாது என உரைக்கின்றார் மணிவாசக பெருந்தகை.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வரம்பில் இமையோரிடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி. இமையோர் என்று சொன்னால் தேவர்கள், இமையோர் என்றால் தேவர்கள், இமையார் என்று பெயர். இமையார் என்பது இமையோர்னு ஒன்று. இமையார்னா கண்ணு இமைக்கிறது இல்லை, நம்ம மாதிரி இந்த கண் சுமத்தி மூடுறோம் இல்ல, அந்த வேலை அவங்களுக்கு இல்லையா. அதனால இமயா நாட்டத்தை வந்து கண்ணு திறந்த வாக்கிலே இருக்குமா. அதே காலகோபுலவர் ஒரு கற்பனை படிக்கிறாரு. காலகோபுலவர் இந்த முருகன் போய் இந்த வள்ளிய குறப்புலைய கட்டினான் பாரு, கட்டினானா, இதை நினைச்சு அந்த தேவர்களுக்கெல்லாம் தூங்காம கண்ணை விழிச்சு வாக்கிலே இருக்காங்க. நம்ம தலைவர் குடி போய் பண்ணுவாரா, நம்ம வள்ளியை போய் கட்டினான்லப்பா குறப்புள்ளைய. இது தேவ சேனாபதி யாரு? முருகன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தலைவனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? ரொம்ப கௌரவத்துல, கௌரவம் குறையாமல் இருக்கணும். அதுக்கு மேல என்னன்னா, அந்த திருப்பரங்குன்றத்துல தேவேந்திரே 33 கோடி தேவர்கள்லாம் சொல்ல பிரம்மபுத்திரர்கள் சிபாரிசு மேல பொண்ணை கொடுத்து தெய்வ யானையை கொடுத்து

0: குடக்காடல வச்சு ஊட்டியில வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்து மட்ராஸ்ல பங்களா வாங்கி கொடுத்து ஏசி பங்களா ஏசி கார் எல்லாம் கொடுத்து அப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன். முத பொண்ணு யாரு தெய்வ யாரு அப்படி கட்டுனவே அப்படி கட்டுனவே. அடுத்த அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அவளுக்கிட்டையும் சொல்லாம தெய்வ யாரையும் சொல்லாம தனியா போய் நாரதன் சொன்னான்னு சொல்லி தனியா போய் வேட வேஷம் போட்டு கலவை வேஷம் போட்டு வேங்க வேஷம் போட்டு அவளை தெரியாம கூட்டு வந்துட்டேன். அது அந்த கருப்பு புள்ள கருப்பு புள்ளமா பள்ளி கருப்பு மதுரை மங்களுக்கு அவ தெய்வம் என சிவம் அதே ஒரு புலவர் சொன்னாரு அவ அண்ணமா இவன் மயிலா நம்ம வள்ளி மயிலா தெய்வ யானை அண்ணனும் அதே தலைமை புலவர் என்ன பண்ணாரு மறுவருக்கும் வேலூரின் வைத்திய மகன் வேலூரின் வைத்திய மகன் வைத்திய மகன் மறுவருக்கு வேலூரின் வைத்திய மகன் குறமகனே மனம்தான் என்று உறுதி அரண் நஞ்சும்தான் தாங்க முடியாம நஞ்சான். இவளுக்கு ஒரு முறப்பிள்ளை அந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு மேலேயே நின்றுகிட்டாரு கீழே இறங்கல அதுலயும் அவங்களுக்கு வள்ளி கல்யாணத்துல அது கூட்டிட்டு வந்துட்டாருப்பா கூட்டிட்டு வந்து அப்புறம் வேட எல்லாம் தேடிட்டு ஒரு சாமார்த்தி ஒரு திருட வீட்டுல வந்து திருடிட்டு போறதா நம்ம எத்தனை பேர்த்து வீட்டுல திருடிக்கிறோம் ஒரு சாமார்த்தி நம்ம வீட்லயும் திருடிட்டு போறானா அவரை சும்மா விடுறதா அப்படின்னு நல்லா தேடி வந்துட்டாரு சிம்மான்மகளை திருடி கண்டுபிடிச்சுட்டானது வந்து கண்டுபிடிச்சா அப்புறம் அது வேற கதை. இப்படி மருவருக்கு வேலுக்கு வைத்திய மகன் குறமகனை மணந்தான் இருந்தேன். அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணேன் அப்புறம் அந்த அம்பு போட்டேன் அந்த அம்பெல்லாம் முருகனுடைய திருவடியில போய் மலதா விழுந்தது ஒன்றும் பண்ணலை. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு வள்ளி சொன்னான் இந்த மாதிரி இத்தனை பேர் அம்பு போடுறேன் நீ பேசாம இருக்கிறிய சாமி அப்படின்னா வீட்டுக்காரனுக்கிட்ட அவன் என்ன பண்ண இப்ப இந்த மாதிரிலாம் வேலை எத்த விட்டா தாக்குவானே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இந்த கோழியை சத்தம் போடுந்தேன். இந்த கோழி போக்குவரம் ஓடுச்சு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். வேற இதெல்லாம் சூரமன் தான் கோழியா இருக்கு ஒரு சத்தம் போட்டுச்சுப்பா சத்தம் போட்டவொடனே எல்லாம் தர்மம் என்ன எழுப்பூடு சாமின்னா அப்புறம் வள்ளி கிடைச்சவனா கூட்டு கரத்தையெல்லாம் எழுப்பிடுனாரு. அவ என்ன எல்லாம் எந்திரிக்க பாடினா எந்திரிச்சிருக்காரு எந்திரிச்ச ஒரு பாடு அப்புறம் அந்த வேடர்களுக்கு காட்சி இருந்தார் மயில் வாகனத்துல காட்சி காட்சி ஒருத்தவர் பாடு பெருமானே நீ இந்த மாதிரி செய்ய வேணுமா சொன்னா எனக்கு கூட்டி வந்து விட்டுருவோமே அதனால நீ எங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாரு. சரின்னு அந்த வேட செய்யல போய் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் என்ன நியாயம் போ அதே கிண்ணங்குடித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது கிண்ணங்குறித்து கிண்ணம்னா அடியனுடைய துன்பத்தை குறித்து அதனால எனக்கு உபதேசம் பண்ணி வச்சு அந்த துன்பத்தை போக்கிறாங்கிறார். குன்னங்குறித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குழல் சின்னங்குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனை கந்தர் அவதாரம் அது பாட்டு இருக்கிற இடத்துக்கு குறிச்சின்னு குறிஞ்சி குறிச்சி அந்த கல்யாணத்துக்கு செவருமான ஆகாயத்திலே இருந்தாராம். கீழறம் கல்யாணம் பய பண்றது குடிக்கலை நடுறது மேலேயே ரெண்டு பேரும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. செய்தியான நிலையத்துக்கு ஜோடியை வந்து உட்காந்துருந்தாரு திருப்பரங்குடத்தில் இந்த ரெண்டு ஜோடியும் பார்த்து போட்டு தேவர்களுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி சாமி அம்பாரு அங்கிட்ட தெய்வயான அந்த அந்த திருக்கோலத்தை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள் என்று கந்தபுரத்தில் ஆகையிறாரே மறுவருக்கும் ஏழுவூரின் வைத்திய மகனும் குறவகளை மனம்தான் என்றேன் உருகி அரண் நஞ்சும்தான் உமையவனும் தவம் புரிந்தார் உயர்மான் மேனி மகாவிஷ்ணு நம்ம தங்கச்சிவை எப்படி அக்கறம் பண்ணுவானா கேட்கிறவங்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் எல்லாரும் நம்மளைத்தானே கேட்கறாங்க உன் தங்கச்சி வய புரியாம உன் தங்கச்சி வய புரியாரு அப்படின்னு சொல்றத கேட்டு ஜெயிக்க முடியாம முகம் கருகி போய் உன்னே கருகி போடுறது கருகி போய் மண் அடித்துட்டாரா உலகம் போறான் வாயில மண் கருகி முகம் மந்திருந்தான் கமலன் முகம் நாளானான் பிரம்மா ஒரு முகம் இருந்தா நாலு முகம் போட்டானா மந்திருந்தான் கருகி முகம் மந்திருந்தான் கமலன் முகம் நாளானான் கடவுளோர்கள் இருவழியில் இணையாத இரவு முகம் உறங்காது தேவர்கள் எல்லாம் நம்ம தலைவர் இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லி தூக்க வரா கண்ணை மூடாம இருக்கணும் அதனால தேவர்களுக்கு இமயான் ஆட்டத்தவர்களின் பெயர் அந்த இமயவர்கள் எல்லாருமே சிவருமானாலே இமயவர்களாக ஆக்கப்பட்டவர்களாகினாலும் அந்த இமயவர்களிடத்தில் இருக்கின்ற செல்வம் அத்தனையும் சிவருமானாலேயே கொடுக்கப்பட்டவர்களாலும் அவர்களாலே சிவருமானுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாமையினாலும் இவனாலே அவர்களுக்கு பிரயோசனம் இருப்பதினாலும் அதனால அவர்களிடத்திலே எப்போதும் திரும்பாதவனாய் இருக்கிறார். இது ஒரு புதுக்கருத்து இப்படி தேவர்களுக்கு திரும்பாதவன் தேவரிடத்திலே ஏதோ ஒரு பொருள் வேண்டி சிவன் போக மாட்டான் சிவனத்திலே தேவர்கள் விடுவார். எனக்கு அதை செய்ய சாங்ஷன் போட்டு கொடு பர்மனண்ட் வேலையை போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்பான்களே தவிர அந்த தேவரிடத்துல சிவருவான் எதை நாடி போகவும் மாட்டான் எதை நாடியும் போக மாட்டான். அதனாலே வரம்பில் இவை ஒரு வரம்பில் என்ன அளவில்லாத தேவர்கள் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி நிரம்பும் அதனால் மாதேவனும் என்பது. அதனாலே அந்த தேவரிடத்திலே திரும்பாமையினாலே அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே மாதேவன் என்பது சிவருமான். மாதேவன் என்பது பெயர். மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்தது. மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்து. அதனாலதான் நம்ம பார்வதி பதையன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அழகர மகாதேவன். இவ்வளவு ஒரு பொருள் செறிந்த நாமம், இவ்வளவு பொருள் புரிந்த ஒரு வாக்கியம். இது வெகு கோடி ஜென்மங்களுக்கு சைவர்களாக இருப்பவர்கள் தெரியல, அதுதான் பெரிய ஒரு வேதம். அது இப்ப வந்து செய்வர் சொல்றதே இல்லை, நம்ம பார்வதி பதையே சொல்றதே இல்லை. அதனாலே சிவருமான ஒருவன் தான் மகாதேவன் என்பது. அதனாலே மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கட்டுறது முதல் திருவம்பாவையில ரொம்ப அழகா வச்சார். ராஜியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்நடங்கன் மாதே வளருதியோ வஞ்சதியோ நெஞ்செய்கிறான் மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. என்ன சிவருமான ஒருவனுக்கு தான் மாதேவன் வேறு. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே அவனுக்கு மாதேவன் வேறு. அது தேவதேவன் என்பது மாதேவன் என்பது ஒன்றுதான். தேவதேவன் மெய் சேவகன்னு பின்னால கூட பாடுறாரா. அதனாலே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே மகாதேவன் என்று பெயர். அவனுக்கு தான் மகாதேவன் என்று பெயர். அது அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம் அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிஞர் பேசிடுவார். பெரிய முறை சரைந்ததென சிக முழுதும் வாய்கேட்க உரியவரை மாதேவன் எழுந்திருப்பேர் ஓடுகிறார். திரு நாகக்காரண புராணம் அதாவது நாகக்காரவண புராணத்திலே இந்த மாதேவன்கிற சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அரிய கடவுளாராய அரிபரமாதியர்க்கு எல்லாம் அரிய கடவுளர்களாய் இருக்கிற பரமவிஷ்ணுக்களுக்கு எல்லாம் பெரிய வீரான் சங்கரனே என்றறிஞர் பேசிடுவார். பெரிய முரசு அரைந்ததென உலகத்துக்கெல்லாம் நன்றாக தெரியும்படியாக முரசு அரைந்தார் போல முரசு என்கின்ற வாக்கியத்தை முடைக்கினார் போல பெரிய முரசு அரைந்ததென ஜெகம் முழுதும் வாய் கேட்க உரிய மறை வேதம் மாதேவன் எழுந்திருப்பேர் ஒருவர். வேதத்திலே மாதேவன் என்று சிவருமானை சொல்கின்ற காரணத்தாரு. அதனாலே மாதேவன் என்கின்ற பெயர் சிவருமான் ஒருவனுக்கே உரியதவர் மற்ற தேவர்களுக்கு உரியதார். யாரே செய்தும் யாமலோ நெய்யன் ஆரே ஏயன் அழகில் பெருமையான் மாதோ யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்ல மற்றவர் இல்லையே அப்பர் தேவன். இது வேதாந்தி தேவர். அதனாலே சிவருமார் ஒருவனுக்கு தான் மகாதேவன் என்கின்ற பெயர். மகாதேவன். அதனாலதான் அந்த நம்ம பார்வதி பேருக்கு அரகர மகாதேவன். ரொம்ப அழகான மக்களவாகி சிவபரத்துவம் புரிந்தது. சிவபரத்துவம் புரிந்த வாய் மாதேவன். அதனாலதான் மாதேவன் வார்கடல் எடுத்த திருவம்பாவில் சொன்னார். மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய அவனுடைய நாமத்தை சொல்லி வாழ்த்துகிற ஒலி கேட்டும் எழுந்திருக்காமல் இருக்கிறியே என்றால் எழுந்திருக்காமல் இருக்கிறையே என்பது என்ன காரணம் என்றால் உனக்கு அவனுடைய பெயரை கேட்டு கூட உனக்கு உணர்வு வரவில்லையே. இவ்வளவு பொருள் புரிந்த சிறப்புள்ள நாமத்தை கேட்டு கூட உனக்கு ஞானம் வரலையே. தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து நீங்கவில்லை. தூக்கம் என்பது உலகியலிலே தூங்குவது, உலக பொருளிலே தூங்குவது. தூக்கம் என்பது உலக பொருள்லயே தூங்குறது. அதை பார்க்கறது அதுலயே தூங்குறேன் அந்த போய் அப்படி இருந்துவாங்க அதுலயே தூங்குறேன். இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்கள நான் மாத்திரம் சொன்னா சரியா இருக்காது. அதுலயே நினைவாக இருக்கு, அதுலயே நினைவாக இருப்புன்னு தூங்குது. அதனால உலக போகங்களிலேயே நினைவாக இருக்கின்ற நீ அதை விட்டு சிவனிடத்திலே உனக்கு நினைவு வரவில்லை என்பதுதான் இழுப்புகள். இழுப்புகள் மலை இருளுற்று உறங்காமல், மலை இருளுற்று உறங்காமல் மண்ணு பரி வாகரருள் சில முழுக வருதலன செப்பல் விருவம்பார். அந்த திருவாசக உண்மைங்கிற நூல்ல அந்த திருப்பரந்துர புராணத்துல சொல்றாரு. அதனாலே இப்படி மாதேவன் என்கின்ற வாக்கியம் சிறப்பான வாக்கியம். அது வரம்பில் இமையோர் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவம் நிரம்பும் அதனால் மாதேவன் என்பர். மகத்துவம் என்கின்ற பெருமையெல்லாம் நிரம்பி இருக்கின்றதனாலே மாதேவன் என்பார். உன்னை மறையீட்டில் பரம்பும் கீரோ தாரகமோ பனிமாலவரையோ பயன்கொள்ளோ விரும்பும் அவற்றுள் ஒன்றி நிற்கடந்து கிரீஷன் எனும் வேறு மேவுதியால். கிரீஷன் என்பது சிவபெருமானுடைய நாமம். கிரீஷாயனம் அஸ்தோத்திரத்துல கூட வரும். கிரீஷாயனமக என்று அஸ்தோத்திரத்துல வரும். அதனாலே கிரீஷியன் என்று சொன்னால் எல்லா கிரிகளிலும் இருப்பவர். கிரி என்றால் மலை, மலையே ஆழ்வோர். அதை தமிழில மலையாளன்னு சொல்றது. அதனால வந்து அந்த வடமொழியிலே கிரீஷன் சொல்றது. வடமொழியிலே கிரீசன் என்று கிரி என்பது மலை, கிரி என்பது மலை. அதனால ஈசன் என்றால் மலையை ஆழ்வோர், மலையே ஆழ்வோர். அதனால சிவனுக்கு மலையாளின்னு ஒரு சிவனுக்கு மலை. சிலையாளி மலையாளி சேரும் கோயில்பார் சம்பந்தம். சிலையாளி திருவையாற்று தேவாலயம், சிலையாளி மலையாளி சிவருமான் மலையாளி, சிவருமான் மலையாளி. மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டினேன், அது மொத்தம் தானே. மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டினேன், அவன் வந்து புல்லா பண்ணிக்கிட்டான் பயமா இருந்த பொண்ணுல. மலையாளி மலையாளி மலையாளின்னா பர்வதராசன் போய் புத்திரி ஆகையினாரு, மலையரசன் போய் புத்திரி. அதனாலே சிவருமானுக்கு மலையாளின்னு மலையாளி என்று பெயர். அதனாலே இப்படி சிவருமான் கிரீஷன் என்கின்ற பெயருக்கு காரணம் சொல்றாரு. ஐயாலே மலையில இருக்கிறான், ஐயாலே பைம்புயல்ல இருக்கிறான். பைம்புயல் என்பது கடல், கீரோதாரகம் என்பது ஐயால தாமரை, தாமரையில இருக்கிறான், மறையில இருக்கிறான், கடலிலே இருக்கிறான். தாமரையில இருப்பவன் பரமா, கடலில் இருப்பவன் விஷ்ணு, மலையில் இருப்பவன் உருத்திரம். இப்படி உருத்திரனாகவும் இருக்கிறான், பரமனாகவும் இருக்கிறான், விஷ்ணுவாகவும் இருக்கிறான். இப்படி மூன்றிலையும் இருக்கிற காரணத்தினாலே அவனை கிரீஷன் எழும்பேர் மேபுரியால். அதுக்கு மேல அடுத்ததை பாருங்க. அரிய பிருகத்துவம் உடைய அதனால் உன்னை பரமன் என்பர். அரிய பிருகத்துவம், பிருகத்துவம் என்று சொன்னால் பெரிய பிருகத்துவம், பிருகத்துவம் என்றதுக்கு பெரியது என்பது. பிருத்திவின்னு வருது அல்லவா பூமிக்கு, நிலத்துக்கு பிருத்திவின்னு வருதா, பிருத்திவின்னு வருதா. பிருத்திவி பிருகத்துவம் என்பது மிகப்பெரிய வடமொழி சொல்லு. பிருகத்துவம் என்பது பெரியதற்கெல்லாம் பெரியது, அதற்கு மேலே பெரியது இல்லாதது. அப்படி பெரியதற்கெல்லாம் பெரியது, அதற்கு மேலே பெரியது இல்லாததுக்கு பிருகத்துவம். அந்த பிருகத்துவமாய் இருப்பது தனக்கு மேலே பெரியது இல்லாத இருப்பது எது என்று கேட்டால் சிவம் தான். அதனால அதுக்கு பிரம்மம் என்று. பரமம் என்றால் பெரியது, பரமம் என்றால் பெரியது. பரமமாய் இந்த சோதி படம்புன்னு கந்த புராணத்துல. அதனால பரமம் என்ற சொல்லுக்கு பெரியதுன்னு பிரம்மம், பிரம்மம் என்ற சொல்லு பெரியதுன்னு. அதனாலே அதற்கு மேல பெரியது எதுவும் கிடையாது. அதனால அத பிரம்மம் என்று சொல்லுவோம். பரமமாய் இந்த சோதி படம்பு ஒரு மேனியாக கருணரு முகங்களாரும் கரங்கள் ஒன்னிருந்து கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் குதித்தனன் உலகம் உய்ய என்று கந்த புராணத்துல சொல்லுவா போலே. அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமன் என்பது. அந்த ஏகாந்தவாதிகள் பிரம்மம் பிரமம் சர்வம் பிரமம் பிரமம் எல்லாம் பிரமம் அப்படின்பா. இந்த உண்மை தெரியாம ஏகாந்தவாதிகள் வேதாந்திகள் சொல்லிக் கொண்டு அதனால பிரம்மம் பிரமம் பிரமம் பிரமம் பிரமம் சிவம் பிரமம் சிவம் சிவம் பிரமம். அது அவளுக்கு இதுல உடன்பாடு இல்லை அவர்கள். அதனால அவர்களுக்கு பிரம என்கின்றதோட நின்று விடுவார்கள், பிரம என்றதோட நின்று விடுவார்கள். அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமம் என்பர். விரிய யாண்டும் நிறைந்திடலால், அப்படி பிரமம் ஆகிருக்கிறானா, யாண்டும் நிறைந்து விடுதலால் எந்த இடமும் இல்லை என்று சொல்லாதபடி. பாலிலே நெய் போல, பாலிலே நெய் போல, பூவிலே மனம் போல, எள்ளிலே எண்ணெய் போல, எள்ளில் எண்ணெய் போல. எள்ளில் எண்ணெய் எங்க இருக்குது, இந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் வச்சிருந்த பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. எள்ளு எவ்வளவு சின்ன தாரியம், அதுக்குள்ள எண்ணெய், அதுக்குள்ள எண்ணெய். நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளில் எண்ணெய் போல், கொள்ளும் கிளியனை அன்பரின் குயிப்பணி, கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையா. நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளு எண்ணெயும் போல் நின்ற எந்தை திருச்சகம். எள்ளு எண்ணெயும் போல் நின்ற பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து நீதியது. பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்க, இது எதுல வருது, திருவண்டபுரி. பூவில் நாற்றம் போன்றுயர், பூவில் நாற்றம் எப்படி இருக்குது, பூ முழுவதும் இருப்பது போல, உலகம் முழுவதும் சிவமுருகம். பொமைய பாத்திய, பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கு ஒளிவர நிறைந்து நீதிய விருமை இந்தனக்கிழி வந்தது. அதனாலே விண்டு விரிய யாண்டும் நிறைந்திடலால் விண்டுவனவே விளம்புவார். சிவபெருமானுக்கு விஷ்ணுன்னு பெயர், சிவபெருமானுக்கு விஷ்ணுங்கிறது சிவநாமம், விஷ்ணுங்கிறது சிவன் பெயர் தான். வியாபகம் வியாபகம் சர்வ வியாபகம், சுக்லாம் பிரதரம் விஷ்ணு, சசிபர்ணம் சதுர்பசம் பிரச்சன்னவதனம் வியாயே சர்வ விக்னோப சாந்தய தியானம் தியான சுலோகம் கணபதி தியானம். சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவரணம். சுகலம் என்றால் வெண்மை, அம்பரம் என்றால் ஆடை, தரம் என்றால் தரித்திருப்போம். வெண்மையான ஆடையை தரித்திருப்போம். சுக்ராம் பிரதரம் விஷ்ணு எங்கும் நிறைந்திருப்போம், எங்கும் நிறைந்திருப்போம். சசிவரணம், சசிவரணம் சந்திரனை போன்ற வர்ணத்தை உடைய. சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஷம் என்று விநாயகர் தியான சுலோகத்தில் வரும். அதனாலே விஷ்ணு என்பது எங்கும் இருப்பவர், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவருக்கு விஷ்ணு. ஒரு தமிழ்ல குண்டு சொல்லு, விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் வியாபகம். சிவப்ப நாராயணருக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான், நாராயணருக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான். ஆனால் சுத்தி வரணும், சுத்திக்கிட்டு வரணும். ஆனா சிவநாமம் என்று இப்படி சிவன் சம்பு சங்கரன் மகேஸ்வரன் உமாபதி சதாசிவம் என்ற நாமங்கள் நேரடியாக இருந்தது, அது சுத்தி வரும். இப்ப ராமன் என்பது சிவநாமம், ராமன் என்பது ராமன் என்று சொல்லும் பொருள் என்ன தெரியுமா? அழகன். அபிராமன் அதிகமான அழகுறை, அபிராமன் அபிராமி அவ பேர் என்ன? அபிராமி. அபிராமின்னா அவ வீட்டுக்காரன் பேர் என்ன? அபிராமன். அபிராமி புருஷே, அபிராமி புருஷே, அபிராமன் சிவபெருமான் அபிராமன். சோடி நல்ல சோடி, அது தெரியுமா உங்களுக்கு? அருமையானது. அபிராமன் அபிராமி, அபிராமி அபிராமி. அதனால ராமன் என்கின்ற சொல்லு சிவராமனே, கோபாலன் என்று சொல்லு சிவநாமம், கோபாலன் என்று சொல்லு சிவபாலன். சோ என்றால் பசுக்கள், பாலன் என்றால் காப்போம், பசுக்களை காப்போம். நாலு காலு பசு, ரெண்டு காலு பசு, எல்லா காலு பசையும் இது ரெண்டு காலு பசு, இது ரெண்டு காலு பசு, அது நாலு காலு பசு. கோபாலன் என்ற சொல்லு சிவனானந்தன். பசு கோ என்றால் பசு, பாலன் என்றால் காப்பவன், பசுக்களை காப்பவன். பசுக்களை காக்கின்ற பதியாக இருப்படினாலே அவன் பசுபதியின்னு வேறு. கோபாலன் என்று சொல்லும் சிவநாமன். நாராயணன் என்று சொல்லும் சிவநாமன் தான். அது சிவஞான பாடியத்தில் எடுத்து பேசுகிறார். சிவஞான பாடியத்தில் அப்பர் சுவாமி நாரணங்கான் நான்முகங்கான் என்று பேசுகிறார். அதனாலே இப்படி எல்லாமே சிவநாம, அது சுத்தி வரணும், சுத்தி வரணும். இது சுத்தாம போறதுன்னா சிவா சங்கரான்னு சொல்லுவாங்க. ஆகவே அரி விரியாண்டு நரங்கிடலால் உண்டுவனவை விளம்புவது பொருவில் உருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டனலால். நல்லா சொல்றார். பொருவில் உருவா சுகம் உண்டாவதற்கு, பொருவில்னா உப்பில்லாத, உப்பு இல்லாத சுகம் உண்டாவதற்கு நீயே காரணமாக இருக்கையினாலே. உப்பு இல்லாத சுகம், உப்பு இல்லாத சுகம்னா உலகத்தில் இருக்கிற சுகம் அல்ல, உப்பு உள்ள சுகம். உப்பு உள்ள சுகம், ரொம்ப நேரம் காத்தாடி ஒன்னா சேராதுப்பா, ரொம்ப நேரம் ஏசிலே இருந்தா சேராது, சுகம் தானே. சரி, அதோட அல்வா சாப்பிட்டா சுகமா இருக்குல்ல, ரொம்ப சாப்பிட்டா சுகமா இருக்காதுப்பா. சுக்கமாவே அதே மாதிரி எல்லாமே, அதே மாதிரி பாயாசம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோ, சாப்பிட்டா சுகமா இருக்கும். அப்ப ரெண்டு கிளாஸுக்கு நாலு கிளாஸா சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, சுகம் அல்ல சோகம். அதனால உலக பொருள் அத்துணையும் அளவு உள்ள சுகமாய் கூடினால் துன்பம் தருவதாய், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும் ஒரு பழமொழி இதுவாரு. அது போல கூடுதலாக அது அனுபவிச்சா குறைஞ்சா. அதனால இந்த சுகங்கள்ல அற்ப சுகம் என்று சொல்லப்படும். அற்ப சுகம் என்றும் பின்னாலே அது துன்பத்தை கொடுக்கின்றதா இருக்கிற இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம். துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம் உலக இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம் உலகம். அதாவது உலக இன்பத்தை சாப்பிடுறதே அனுபவிக்கணும், அளவோட அனுபவி சாப்பிடுறது, அளவோட அளவுக்கு மேலமா போச்சு, அதுவே துன்பம் ஆகிவிடும், இன்பம் துன்பமாக மாறும். நம்ம சிவன் கொடுக்கிற இன்பம் இன்பமே, என்னாலும் இன்பம் இன்பமே, இறைவன் கடலேற்ற இன்பம் இன்பமே, எங்கும் இல்லாததோர் இன்பம் அம்பாளவன். யாரு சொல்லுவாப்பாப்பா? செங்கணவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள்பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் அம்பாளவன். அதான் உப்பு இல்லாத இன்பம், உப்பு இல்லாத இன்பம். அந்த இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இவன் இருக்கின்ற காரணத்தாரே, உயிர்களுக்கு உப்பில்லாத இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இருப்பதனாலே சிவபெருமான என்ன சொல்கிறார் என்றால் சம்பு என்று சொல்கிறாரா? சம்பு என்று சொல்கிறார். சம்பு எங்க இருக்கிறாரு? இங்கதான் இருக்கிறார். சம்பு என்ற சொல்லுக்கு உப்பில்லாத இன்பத்தை செய்வார், சுகத்தை சொல்லுவார். அது சொல்றாரு பாரு, பொருவில் உருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டலனார் கருதவரிய சம்பு என உயர்ந்தோர் நின்னை கட்டுரைப்பார். உயர்ந்தோராகிய ஞானிகள் உன்னை சம்பு என்று சொல்லுவார், சம்பு என்று சொல்லுவார். சம்புங்கிறது சிவநாமங்களிலே சிறப்புடையது. சம்பு என்பது சிவநாமங்களிலே சம்புங்கிறது நாவலுக்கும் பெயர், நாவல் மரத்துக்கும் பெயர். அதனால இங்க இருக்கிற சாமி சம்புவேஸ்வரர் இப்படியே சொல்லி கடைசியா சொல்றாரு, நின்னாமத்துள் ஒரு நாமம் நிகழ்த்தும் பயன நிச்சயத்து சொன்ன சொன்னான் மறையும் சொல்லமாட்டா எம்போது சொல்வார். உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை, ஒரு நாமத்தினாலே கிடைக்கிற பயனை வேதங்களும் சொல்ல முடியாது. என்ன உயர்களாய் நாங்கள் என்னமா சொல்லுவோம் அப்படின்னு காலம் தான் தீங்கி விடாங்க. உன்னுடைய நாமத்திலே நாமம் மிக சிறந்ததுப்பா, நாமம் இருக்கே சிவநாமம் இருக்கே ரொம்ப அதுக்கு மாதிரி பெருசே இல்லையே. சிவனை பிடிக்கிறதுக்கு எது துணை? சிவநாமம் தான். அதான் சிவனும் நாமம் பிடித்து பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் நினைத்தாள். நாமத்தை பிடிச்சா அவனை பிடிச்சு போடலாம், நாமத்தை பிடிச்சா அவனை பிடிச்சு போடலாம். நாமம் தான் நமக்கு முக்கியம், நாமம் எத்தனை தீவிரம். அதனால சிவநாமம் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு வேற எதுவும் தராது. அதனால நாமம் எத்தனம் தீவின, நாமத்தினால் உன் நாத்து நிறுத்தி பதினோராம் தேதி நிறைய. அதனாலே அறநாமம் கேளாய், அறநாமம் கேளாய், மடனெஞ்சே கேளாய், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோன் மடனெஞ்சே அறநாமம் கேளாய் நம் கிளை கிடைக்கும் கேடுபடா தர அருளி கோளாய் நீக்குமான்னு கொள்கையும் விடணும். நாமும் கேட்டல் அதான் முன்னா அவருடைய நாமம் கேட்டார் நிறைய இருக்கு. அதனால நாமம் அவ்வளவு சிறப்புடையது. உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை வேதங்களும் நிச்சயத்து சொல்ல முடியாது என்றால் அற்பர்களா நாங்கள் எப்படி சொல்லுவோம் ஜாதி என்று அந்த காலத்தை தீ சொன்னாராம். இப்படி எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? சபா சபா அருமை அருமை அருமை.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Neetal Vinnappam Padal 1 mudal 10 varai.
2: Tiruchitrambalam Manikkavasaga Swamigal Uttaragosamangil aruliya Neetal Vinnappam.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: எப்போதுமே குடும்பத்தில் ஒரு நல்லது போலது நடக்குதுன்னா மனைவி தான் அதை சரி பண்ணுவான். மெதுவாக கணவன்கிட்ட போனான், என்னங்க ஒரு மதத்தலைவர், பெரியவர், சிவனுடைய அருள் பெற்றவர், நம்ம நாட்டில் எழுந்தருனார். அவர் தங்கியிருந்தார் ஆவணி மூல வீதியில். இப்போவும் இந்த திருஞான சமுதிர மடம்னு இருக்கு. கிட்ட மெதுவாக போய் என்னங்க, வேற இந்த மதத்தலைவர் வந்திருந்தாரு, அவர் தங்கியிருந்த இடத்துல தீயை வச்சுட்டாங்க, அந்த தீ தான் அப்படி பிடிச்சிக்கிட்டதோன்னு நினைக்கிறேன், அதனால் அவரை கூப்பிட்டு பார்த்தா எப்படி அப்படின்னு கேட்டவுடனே, எப்போதுமே இந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவனை எந்த மருந்து வேணாலும் சாப்பிடுவான், கத்தினால் அறுத்தாலும் ஒத்துக்குவான், கசப்பு மாத்திரையை கொடுத்தாலும் ஒத்துக்குவான். அதனால் என்ன பண்ணினான் பாண்டியன், சரி கூப்பிடுட்டான். மதம் கிதமெல்லாம் அடிபட்டு போச்சு. இங்கே திருஞான சமுதிரிட்ட போனாங்க. பாண்டியன் ரொம்ப வெப்பு நோயில் அதில் கஷ்டப்படுறான், நீங்கள் வரணும். பெரிய மனது பண்ணி திருவருள் எண்ணி, திருவருளை எண்ணி பரமசிவனே கூப்பிடுகிறான், நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சி நேராக கோயிலுக்கு தான் போனார். பாண்டியனிட்ட போல ஆமாம், நேர பாண்டி கோயில்கிட்ட போனார். இந்த சமணர் பசங்க பண்ணுறான்லாம் இப்படி பண்ணுறான்னு, இப்போ என்ன கூப்பிடுறான் போகலாமா அப்படின்னு கேட்டார் சிவனை போய். ஆமாம் பதிய இருக்கு

இப்படி 10 பாடு பாடினாரு. 10 பாட்டு பாடி கேட்டார் சிவனை. பாவம் கூப்பிடுறான், பாண்டியனுக்கு வெப்பு நோய் ஏன் பிடிச்சதுன்னு இவருக்கு தெரியும் இல்லையா? தெரியும், இவர் தானே அனுப்பிச்சவர் இல்லையா? இப்போ கூப்பிடுறாங்க. கூப்பிடுறது யாரு? மகாபக்தி வரதை மங்கையக்கரசு யாரும் குறைச்சர் யாரும் கூப்பிடுறாங்க, பாண்டியன் கூப்பிடல இல்லையா? இவங்களுக்காக போய் தான் தீரணும். 10 பாட்டு பாடி கேட்டார் சாமியே. வைதிகத்தில் வழி ஒழுகாத அக்கைதவம் முடிக்காரமன் தேரரை எய்திவாது செய்ய திருவுள்ளமே மாமணி கண்டலே ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தன் ஆலவாயில் உரையும் மாறியே. இவ்வளவு எதுக்கு தெரியுமா? உன்னுடைய புகழ் இந்த நாட்டில் இருக்கணும், வேறொரு பயலுக்கு இங்க வேலை கிடையாது. ஆமா, இவனை பூரா கெழுத்தா பிடிச்சி தள்ளினா தான் இந்த நாடு உருப்பிடும் அப்படின்னு சொல்லி இதையே சொல்லி கேட்டார். தள்ள பட்டவர்தனமா சொல்லியே கேட்டுவிட்டார். ஒளி மறவாவே கிடையாது. மறைவழக்கம் இல்லாத மாபாவிகள் சொல்லு எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. ஆமா, சொல்லு சுடுது. மறைவழக்கம் இல்லாத மாபாவிகள் பரிதனைக்க ஏற்பாய் உடுப்பார்களை முறிய வாது செய்ய திருவுள்ளமே. மறியுலாங்கையின் மாமழுவாடலே ஞானம் புகழே மிக வேண்டும் தென் அளவாய்

பட்டுப்பாடு பண்ணாரு, பதில் இல்ல, பதில் இல்ல. ஆமா, ஏன் சிவனும் எண்ணுகிறான் போல இருக்கு. செய்ய சொல்லுவோமா, வாது செய்ய சொல்லுவோமா, இவரை போ சொல்லுவோமா, வேண்டாமா அப்படின்னு எண்ணி துணிக கர்மம், துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு இல்லையா, என்றான். மறுபடியும் விடலை இவரு, மறுபடியும் ஒரு பதியும் பாடுறாரு.

போய் பசங்க அப்படின்னு பொய்த்தவன் பொய்த்த வந்தவ வேடத்த ராமதவன் சித்தரை அடிக்க திருவுள்ளமே ஓதி ஒத்து அறியாமண்ணாதரை பாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே ஆதியே திரு அலபாயண்ணலே நிதியாக நினைந்து அருள் செய்திடேன. நீ நீதியா சொல்லு, அவன் செய்யறது சரியா? அவன் செய்யறது சரியா அப்படின்னு கேட்டார். பார்த்தான் பரமசிவன் சொக்கநாதர். 64 திருவிளையாடல் விளையாண்டவன் அல்லவா அவன். பார்த்தான், என்னடா அப்படி கேட்கிறான், முதல்ல ஒரு 10 பாட்டு பாடினா பேசாம இருந்துட்டோம், இப்ப ஒரு 10 பாட்டு பாடி விட்டான், சும்மா விட்டா நல்லா இருக்காது போல இருக்க. சரி போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வானு அவனும் பாட்டா சொல்லல, குறிப்பு தானே, குறிப்பு தானே இருக்கான். அங்கிருந்து வந்தார், ரெண்டு பதியும் பாடினாரு, பரமேஸ்வரன் பதில் கொடுத்துட்டான். நேரா அரண்மனைக்கு வந்தார். பாண்டியன் கூனன், பாண்டியன் கூனன், பிறவி கூனன். ஆமா, பிறவியிலேயே குருடனாக, பிறவியிலேயே உடவனாக, பிறவியிலேயே பிறக்கிறாங்கல்ல, அப்படி பிறவியிலேயே கூனனா பிறந்தவன் அப்படி. ஆனா சண்டையில் மிக கெட்டிக்காரன், சண்டையில் மிக கெட்டிக்காரன், படபலம் ஜாஸ்தி. ஒரு தடவை சோடனை அடிச்சு உடச்சு உள்ள கொண்டாந்து தள்ளி விட்டான் அவனை, சோடனை. ஒரு நாள் சோழனை கூப்பிடுறான்னா, இவன் அப்படி கூனிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான், அவன் வந்து அப்படி நின்னான். மன்னன் உட்கார்ந்துருந்தான். சோழனை இழுத்துக்கிட்டு வந்தாங்க, விலங்கு போட்டு இழுத்துக்கிட்டு வந்தாங்க, விலங்குல மாட்டிக்கிட்டு நிற்கிறான் சோழன். சோழா சௌக்கியமா அப்படின்னு கேட்டான் அந்த கூனை. சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல், என் நாட்டில் 200 திருத்தலங்கள் இருக்கிறது, சிவத்தலங்கள், அந்த சிவனுடைய அருள் எனக்கு இருக்கிறது, எனக்கு குறைவொன்றும் இல்லை அப்படின்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், உன்னிட்ட நல்ல பொருள் ஒன்று இருக்கு, அந்த பொருளை கொடுத்தீங்கன்னா நான் உன்ன விட்டுறேன்னு கேளு தருகிறேன் அப்படின்னா, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னா, அதான் மங்கை இருக்கிறது. ஈடு பொருளாக வந்தவங்க தான் அந்த அம்மா இல்லையா? ஆமா, ஈடு பொருளாக வந்தவர்கள் தான் பாண்டியனை வாழ வச்சாங்க. அது விதிய பாருங்க, திருஞான சம்பந்தர் போறாரு, பாண்டியன் படுத்திருக்கிறான், வேற்று மதத்தவர் தானே பாண்டியன் சொன்னா, தலைமாட்டில் தலைமாட்டில் அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு அதில் உட்கார சொல்லணும், தலைமாட்டில் எப்படி? காரணம் என்ன? திருஞான சம்பந்தருடைய அருள் தன்மை அவர் அப்படி சொல்ல வைக்குது. தலைமாட்டில் உட்கார்ந்தார். சுவாமிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டான். யாரு? பாண்டியன். பாட்டா வருது, வேணுபுரம் புகழி, அந்த 12 பேரும் வருது பாருங்க, அந்த 12 பாட்டிலையும் பாட்டா அது. பாட முடியுமா இப்போ? பாடி வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் பாட சொல்லி கேட்கறதுக்கு விதி இல்லை இவங்களுக்கு. பிரமனூர் வேணுபுரம் புகழி வெங்குரு பெருநீர் தோணி புறம் மண்ணு பூந்தராய் பொன் அற சிரபுரம் புறவம் சண்பை அறம் மண் தன்காழி கொச்சவயம் உள்ளிட்டு அங்கு ஆதியாய பரமன்கூர் 12,000

0: என்ன அழகா சொல்றாரு இந்த சாமியாரு, திருக்கழுமரம் தன்னுடைய ஊருங்கிறதுக்கு பாட்டா சொல்றாரு. இந்த வேளையில அங்க இருந்த சமணர்கள்லாம் என்ன அந்த சின்ன பயலோட அப்படின்னு கூக்குரல் போட்டான். இந்த மாணி இந்த மங்கையர்கரசர் கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க. ஐயோ இந்த பயலும் ஏதாவது பண்ணி விடுவாங்களோ அப்படின்னு.
1: மானின் நேர்வழி மாதராய் பழுதிக்கு மாபெரும் தேவிகள் பாரல் வாய் ஒரு பாரன் இங்கிவன் என்று நீ பருதி வெறிதிடேல் ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லர் சேர் ஈனர் கட்கு எளியே நரேந்திர ஆலவாயரன் நிற்கவே.
0: ஈன பசங்க பேய் பசங்க இவன் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், இவ்வளவு பட்டவர்தனமா சொல்ல முடியுமா, பட்டவர்தனமா சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, அரசியல்ல சொல்ல முடியாது. பத்து பங்க விற்க மாட்டேன் இப்போதைக்கு அப்படின்னு தான் சொன்னார தவிர, பிரதமர் சொன்னார தவிர, அது கருணாநிதி விலகினாலும் சரி தயாநிதி விலகினாலும் சரி வித்தது வித்ததுதான் சொன்னாரா, ஏன் சொல்ல முடியாது அரசியல்ல
1: சொல்லக்கூடாது. ஆமா ஈன பசங்க திருட்டு பசங்க
0: இவனுக்கு நான் எளிமையா என்ன என்ன பண்ணி விடுவான், இவன் ஒன்னும் பண்ண முடியாது நீ பயப்படாதே அப்படின்னு ஒரு பதியமே பாடினார். முடியுமா, பாட முடியுமா, சொல்ல முடியுமா, சொல்ல முடியுதா பிரதமராக, முடியல, ஏன் சொல்ல கூடாது, சொல்லக்கூடாது, அதான் அரசியல் இல்லையா. ஆமா இவங்கெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. அது போனா போயிட்டு போகுது சாமி, அவர் துடிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி.

பத்து பாட்டு பாடினாரு. பத்து பாட்டும் பாடுவேன், நேரம் இல்லையே இல்லையா. பத்து பாட்டு பாடினாரு, ஜூரம் போயிடுச்சு. யாராரோ பார்த்தான், ஜூரம் போகல, இவங்க ஜூரம் போயிடுச்சு. ஜூரம் போயிடுச்சு. மன்னவன் சொன்னான், யாராரோ பார்த்தீங்க ஜூரம் போகல, என்னுடைய ஜூரம் போயிடுத்து அப்படின்னா. அதுக்குள்ள இந்த எப்போதுமே இந்த தோத்தவன் ஒரு கோர்ட்டில் தோத்தான்னா விட மாட்டான், அடுத்த கோர்ட்டு போவான். போறானா இல்லையா? ஆமா. என்னடா உங்களுக்கு வென்றிருக்கையா, என்னுடைய ஜுர நோயை போக்க முடியல, உங்களுக்கு என்னடா வாதம் வென்றிருக்குன்னா, தீ வாதம் ஒன்று, தீயில வாதம் பண்ணணும் அப்படின்னா. என்ன சாமி அப்படின்னு செய்யுங்க, தீ வளர்த்த மன்னனுக்கு எதுக்க தீ வளர்க்கப்பட்டது, அந்த சமண சமயத்தினுடைய மந்திரம் எழுதி போடப்பட்டது. எந்த மந்திரம் எரியாமல் இருக்கோ அதுதான் உயர்ந்த மந்திரம் என்று தீர்மானம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் எழுதி போட்டான். ரெண்டாவது இவர் என்ன பண்ணாரு, இவர் எழுதி இருந்த பதிகங்கள் பூரா வச்சிருந்தாரு ஒருத்தர், சம்பந்த சரணாலயர்னவர் பேர். அதை வாங்கி ஒரு பதியம் எடுத்து பார்த்தாரு, திருநாட்டு பதியம் வந்தது, போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு இந்த திருப்பதியம். அந்த திருப்பதி ஏடுதான், அதை கட்டி நெருப்புல போட்டார். நெருப்புல போடும்போது ஒரு பதியம் பண்ணார், இது நெருப்புல போட்டா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு பதியம் பண்ணார்.

மாமே மிளில் இளவளையறி இடில் இவை படுதிலை மெய்மையே. அப்புறம் பதியம் பாடுறது. அப்புறம் பதியம் பாடி இந்த போகமார்த்த புன்முலையாள் என்ற பதியத்தை அந்த ஏட்டுச்சுவடியிலிருந்து கயட்டி ஓலைதானே இல்லையா. எனக்கு தெரிஞ்சே இந்த தேவாரமெல்லாம் பேப்பரில் வந்தது எனக்கு தெரிஞ்சுதானே வந்தது. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளையிலே எனக்கு தேவாரமே புத்தகமே கிடைக்கலையே எனக்கு. இப்போ நான் 1942 படிக்கும்போது இல்லையா, முதல் முதல் ரொம்ப சிரமப்பட்டு தேவாரத்தை பேப்பரில் புஸ்தகத்தில் அச்சடித்து விலை குறைவாக கொடுத்தவர் அருணந்தி தம்பிரான் இல்லையா. தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். என்னை தேவாரத்துக்குன்னே திருப்பி விட்டார். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இல்லையா. ஆமாம், நீ தேவாரம் தான்டா பண்ணணும், உனக்கு நல்ல சாரீரம் இருக்குடா, நல்ல தொண்டை இருக்குடா, பவுன் மாதிரி இருக்குடா, சங்கம் மாதிரி இருக்குடா உன்னுடைய தொண்டை, பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலையை ரிசைன் பண்ண சொல்லி தேவாரம் பாட வச்சவர் அவர் தான். ஆமாம், கைட்டி அந்த நெருப்பில் போட்டார். இவனும் போட்டான், இவரும் போட்டார். அந்த போகமார்த்த புன்முறையார் திருநள்ளாற்று பதியம், பச்சை திருப்பதியம்னு பேசுது.

இப்போ இந்த ஜுர நோயில் உள்ள தோத்து போயிட்டாங்களா, ரெண்டாவது இப்ப நெருப்புல போட்டதங்க, எடுத்து பார்த்தா இவர் ஓலை இருந்தது. அதனால இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த தேவார புஸ்தகத்துல பச்சை திருப்பதிகம்னு அதுக்கு பேர். ஆமா, அவன் அதோட விடல, அதுக்கு மேல ஒரு கோர்ட்டுக்கு போறேன். மூணாவது ஒண்ணு செய்யணும்னு கேட்டான். என்ன செய்யணும்? ஜுர நோய் தீர்த்து வச்சது ஒண்ணு, நெருப்புல அவர் பதியம் போட்டாரு தப்பிச்சுக்கிட்டது ஒண்ணு, மூணாவது ஒண்ணு செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் பாண்டியன். அவர் வேதத்தை எழுதி தண்ணியில போட சொல்லுங்க, அது எதிர்த்து போகணும். நாங்க எங்க வேதத்தை நாங்க போடுறோம், அது எதிர்த்து போகணும். போனா அதுதான் ஒஸ்தி, அதான் உண்மை, அதான் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டான். சரி, வைகை கரைக்கு போ, வைகை நிறைய தண்ணி போகுது. அவன் ஒரு மந்திரத்தை எழுதி போட்டுட்டான். இவர் ஒரு மந்திரம் எழுதினார். அப்போ இந்த போகமார்த்த புன்முலையால் முன்னாடி பாடி இருந்ததை கட்டி போட்டாரு மந்திரமாவது நிறு. அப்ப பாடினது இப்ப புதுசா ஒன்னு பாடுறாரு, புனல்வாதத்துக்காக ஒன்னு பாடுறாரு.

அறவூர். இந்த ஆண் இனம் வாழட்டும், இந்த அந்தணர் என்பவர்கள் வாழட்டும் அப்படின்னு பாடிவிட்டார். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும். இந்த பசு சைவத்துக்கு மிக தொடர்புடையது இல்லையா? பசுவினுடைய உடம்பிலிருந்து வருகிற பால், தயிர், நெய், கோச்சரம், கோமயம், அது அஞ்சும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு போகுது. பசுவினுடைய சாணம்தான் விபூதி இல்லையா? 50 லட்சம் ரூபா போட்டு 60 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டுறான். விடிய காலம் 4 மணிக்கு கிரகப்பிரவேசம் படிச்சிருக்கான். கிரகப்பிரவேசம் போது முதல்ல உள்ள அங்கே போகிறது யார? இவன் தான் உள்ளே போகிறானா, இல்லை மனைவி போகிறாடா, இல்லை மச்சான் போகிறானா, இல்லை மாமா போகிறானா, இல்லை தகப்பன் போகிறானா, இல்லை தாய் போகிறாடா, யார் போகிறது? பசுத்தையும் நம்முடைய பரமசிவனுக்கு 5 கொடுக்குது பாருங்க. பஞ்சகவ்யம் நாம் பூசிக்கிற விபூதி கொடுக்குது பாருங்க பசு. அதைத்தான் முதல்ல அனுப்புகிறோம் இல்லையா? ஆமாம், அது அன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குது. என் வீட்டுக்கு தினம் ஒரு பசு வருது, டெய்லி வருது. அது எங்கேருந்து தான் வருமோ? அதுக்காக வாழைப்பழம், தோசை, இட்லி யாருக்கு இருந்தாலும் இல்லை அடிப்புனா அதுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவன் வந்து தலையை ஆட்டுவான், மணி கிணு கிணு கிணு கிணு அடிக்கும், வந்தியா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசையை கொண்டு கொடுப்பாங்க. சில வேளை தோசை சுட்டு கொடுப்பாங்க. தோசையை சுட்டு ஃபேனை போட்டு அதை ஆற்றி உணவு கொடுக்கணும், திம்மா பாப்பணம் ஒன்று. அப்புறம் வேறு ஏதாவது பழம் இருந்தால், ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மேரி பிஸ்கட்டில் 5-6 பிஸ்கட், 1-2 இல்லை 5-6 பிஸ்கட் கொடுப்பாங்க. சரி போயிட்டு வாடா, நாளைக்கு இட்லி போட்டு வச்சுருக்கேன், நாளைக்கு வாடா அப்படின்னு சொன்னால் தலையை ஆட்டும். ஆமாம், கொஞ்சம் கோமையம் விட்டுட்டு போடா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் கோமயம் விட்டுட்டு தான் போவான். ஆமாம், டெய்லி நடக்குதுங்க. யார் வர சொன்ன? நீ தேவாரம் பாடுற வீடு, நம்ம சிவனை பாடுற வீடு தானே வரும். நேற்று கூட வந்தான். நான் அவன் இவன் தான் சொல்றது. அவனை அவங்க தான் வாடி பொடின்னு கூப்பிடுவாங்க. நான் அவன் இவன் வாடா அப்படின்னு கூப்பிடுவேன். போடா வெள்ளிக்கிழமை ஆனால் அது கொஞ்சம் மஞ்சள் பூசி போட்டு வச்சு அப்புறம் அனுப்புவாங்க. போயிட்டு நாளைக்கு வாடா, நாளைக்கு இட்லி போட்டு வச்சுருக்கேன் வா அப்படின்னா 6 மணிக்கு வந்து நிற்பான். 6 மணி 6:30 மணி சில வேளில் கண்ணுக்குட்டியும் எடுத்துக்கிட்டு வரான். ஆமாம், இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. இதுக்கு 2 அதுக்கு 2 அதுக்கு 2 இதுக்கு 2 இல்லையா? வாழ்க அந்தனர் வானபராணினும். கடவுளே வர்றான்னு நான் நினச்சிக்கிறது, வையறதில்ல திட்டுறதில்ல. ஒரு நாளும் திட்டினது கிடையாது, ஒரு நாளும் வசது கிடையாது. சில வேளில் பத்தலைன்னா போகமாட்டேன்னு நின்றுக்கிட்டே இருப்பான். போடா போயிட்டு நாளைக்கு வாடா, போயிட்டு நாளைக்கு வாடா, போயிட்டு நாளைக்கு வாடான்னு சொன்னாத்தான், 10 தடவை சொன்னால் அதுக்கப்புறமா தான் பின்னால் கால் எடுத்து வைப்பான். அது சந்து வீடு, என் வீடு பின்னால் தான் போய் ஆகணும். இப்போ 2 நாளைக்கு வந்து என்ன பண்ணுவிட்டான், இவங்க எதுக்கு ஏதோ கடைக்கு போயிருந்தாங்க போல இருக்குது. இவன் சார்ஸ்ட வேலையில் வந்திருக்கிறான் 2வது தடவையா. சில வேளை 2 நாளைக்கு 1 நாளைக்கு 2 தடவை கூட வருவான். இவன் உள்ளே வந்திருக்கான், அடுப்பாங்கிற திறந்துருக்கு, உள்ளே பூந்துட்டான். ஆமாங்க, உள்ளே பூந்து 2 வாழைப்பழம் அதை தின்னுருக்கான், அதை தின்னுருக்கான். 2 வாழைப்பழம் தின்னுபிட்டு சுண்டலுக்காக வேண்டி ஊரை போட்டிருந்தாங்க போல இருக்கு, அதை வேட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் உள்ள நுழைஞ்சவங்க என்ன அடுப்பாங்க என்னமோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இவன் உள்ள போய் இதை தின்னுட்டு இருக்கான். டே வெளியே வாடா, எப்படா வந்த இங்க உள்ள அப்படின்னா அப்புறம் மெதுவா பின்னால் வந்திருக்கான். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். வீழ்க தன்புணர் வாழ்த்து சொன்னார் இந்த தமிழ்நாட்டுக்கு. ஆமா, மழை பொழியட்டும் அப்படின்னார். வீழ்க தன்புணல்,
வேந்தனும் ஓங்குக அப்படின்னார். வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னாரு. அது வரைக்கும் கூன்பாண்டியனா இருந்தானா நிமிந்து நின்னான். அன்னையிலிருந்து அவனுக்கு நெடுமாறான்னு பேரு. அத சேக்கிழார் சொல்லுவார், என்னுடைய பிறவி கூனையும் பிறவி குருடையும் தீக்கக்கூடியது இந்த பாடல். பாண்டியனுடைய கூனை தீக்கல, என்னுடைய பாவத்தை தீர்த்தது அப்படின்னு எழுதினர் இல்லையா. ஆமா, நிமிர்ந்து நின்னா அன்னையிலிருந்தா அவனுக்கு நெடுமாறான்னு பேரு, பாண்டியன் நெடுமாறன் அப்படின்னு எழுதி போட்டாரு. எதிர்த்து போச்சு, அவனது தண்ணியோட போச்சு. அப்புறம் ஒரு பதியம் பண்ணாரு, நின்னுது. அதுக்கு பேரு தான் திரு ஏடகம்னு பேரு. பன்னியும் மத்தமும் மதிபொதி தடையினன் பொன்னியல் திருவடி புதுமலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடகத்து ஒருவனே. இந்த ஏடு போயிட்டே இருக்கு, இது நிக்கட்டும்னு ஒரு பதியம் பண்ணார். அதுதான் திரு ஏடகம் என்று சொல்லுகிறார்கள். அவர் மதுரையை விட்டு திரும்பி வரும்போது ஆண்டவன்கிட்ட சொல்லிட்டு தான் புறப்பட்டது. நான் வந்தேன், மூணு வாதத்துல என்னை தப்பிக்க வைத்தாய், நான் திரும்பி போறேன். அனல் வாதத்துல திருநள்ளாத்து பதிகம் வந்தது, நான் நேர இப்ப திருநள்ளாத்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவன் என்ன பண்ணான் தெரியுமா, திருநள்ளாற்று கோலத்தை இங்கேயே காட்டலாம், இதோ பார் நான் இங்கேயே இருக்கிறேன் பார் என்று காட்டினானாம். அப்போ ஒரு பதியும் பாடினாரு. பாடிவிட்டு விடனால வாயிலாய் விழுமியார்கள் பாடலால வாயிலாய் பரவனிந்த பண்பலே காடலால வாயிலாய் கபாலினீழ் கடிமதில் கூடலால வாயிலாய் குலாயது என்ன கொள்கையே அவனு பதியும் பாடிவிட்டு சுவாமி போயிட்டு வரேன் மூணு வாதத்தில் என்ன தப்பிக்க வச்ச, சைவம் தடைச்சது, சைவம் தப்பிச்சது, நான் போயிட்டு வரேன், என்னுடைய பணி முடிந்தது, நான் திருநள்ளாத்துக்கு போறேன், திருநள்ளாத்துக்கு போட்டு நான் அப்புறம் பார்க்க போறேன் அப்படின்னு சாமி சொல்லிவிட்டு வர்ற வழியில யாரோ ஒருத்தன் ஒரு பௌத்தன் வம்பு பண்ணினானா, ஒரு அடியார் பண்ணாராம், புத்தர் சமன்களுக்கு இயற்பை உள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின இத்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அச்சிரமாவன அஞ்செடுத்து மே அப்படின்னு பாடினாரு. அவன் தரையில இடி விழுந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சைவ சமயத்தை காப்பாற்றி விட்ட பெருமை மதுரையில தான். நான் வீராக்கண்ணன் ஒரு ஊர்ல பிறந்தேன், தருமபுரத்துல படித்தேன், மெட்ராஸுக்கு வந்தேன், இங்க ஒரு கம்பெனிக்காரன் தேவாரம் பூரா எடுத்தான், நாடு பூரா போச்சு. அப்ப எனக்கு எந்த இடத்துல வெற்றி கிடைச்சது, மெட்ராஸ்ல இல்லையா. திருஞான சம்பந்தர் சீயாழியில பிறந்தார், மதுரைக்கு போனார், மதுரையில தான் இவருக்கு பூரணமான வெற்றி கிடைச்சது. சைவ சமயத்தை காப்பாற்றி விட்ட பெருமான் திருஞான சம்பந்தர். சைவ சமயத்தில் இருக்கிறவர்கள் மறந்திருக்கிறார்கள், என்னைக்கு நினைக்க போறாங்களோ தெரியல, நினைக்கிற போது நினைக்கட்டும் என்று சொல்லி இன்னும் நிறைய இருக்கிறது. அவ்வளவையும் பாட சொன்னாலும் பாடுவேன், பாடி இருக்கிறேன் டேப் ரெக்கார்டில், அவ்வளவும் உங்களுக்காகத்தான் என்று சொல்லி வாழ்க சைவ சமயம், வாழ்க நல்லூர் பெருமக்கள், தேவாரம் வாழ்க என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுகிறேன். பஞ்சாற்றன் சொல்லி நிறைவேற்றிக் கொள்ளுவோம். வாழ்க.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நமஸ்கார். சைவம் டாட்டார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
2: நமஸ்கார். இலக்கண கூறுகள் என்று தானே திருவாசகத்தில் காணும் இலக்கண கூறுகள். ஒரு பயம் என்னை வரைக்கும் எடுக்கல, எந்த இன்னொரு சட்டிலையும் எடுக்கல. யாராவது நீங்க இங்க இருக்கவங்க எடுத்து எழுதுனீங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த வகையில பார்த்தா அன்னி அன்னை என்ற சொல்லினால தோடி அழைக்கிறார் சரிங்களா. அது தொல்காப்பியத்துல அந்த சூத்திரமே இருக்கு. இவ இம்சிலவோ என்று இப்படி நடக்கிறதா? பல அமரர் உன்னற்கரியான், எத்தனையோ தேவர்கள் அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத வேண்டியவன். உன்னற்கரியான் ஒருவன், இங்க ஒருவன்கிறது என்னன்னா ஒப்பற்றவன் அர்த்தம். ஒருவன் இருங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டா மிகப்பெரியன்னு அர்த்தம். இருஞ்சீரான் இரண்டு சீர்னு சொல்லப்படாது சரிங்களா. இருக்குன்ற சீர்னு சொல்லப்படாது, மிகப்பெரிய சீர்னு சொல்லுவாங்க. இரு பெரிய இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் வீரப்பாய். ஏன்னா ஏற்கனவே படகுன தோழிதான் நினைக்க தூங்குறா. இதுக்கு முன்னத்தை பேசிட்டு இருக்கும் போது எங்கேயாவது அப்படி சங்கு ஒலி கேட்டுன்னு வச்சுங்க, கோயில் பூஜை நடக்குதுடி அப்படிம்பா. எதாவது அந்த ஒலி கேட்டதுன்னு சொன்ன அவ்வளவு பக்தியா இருப்பாளாம். அப்படி இருக்க நீ தூங்குறியடி. சின்னங்கள் கேட்ப ஏதாவது ஒரு சின்ன மணி ஓச மாதிரி கேட்ட உடனே இருடி இருடி சுவிச்சுவா சுவிச்சுவா காலம் ஆகுதுடி, காலம் ரெண்டாம் காலம் என்று சொல்லியேடி.

இயேசுவனே போற்றி அப்படி சொன்ன உடனே அப்படியே உருகி என்னாட்டவர் கிரிவா போற்றின்னு அழுவியடி. தென்னா என்ன முன்னம், தென்னா பாண்டியனி என்று பெருமானை சொன்னோம்னா சீசேர் மெழுகொப்பாய் மெழுக கொண்டு நெருப்பில் வச்சேன்னா அப்படியே உருகும், அது போல உருகுயடி. இப்ப நாங்க அரை மணி நேரமா என்ன பேசுறோம், வெறும் நீ தென்னான்னு சொன்னாலே அப்படி உருகுவியடி. இப்போ என்னான என்னடையன் இன்னமுதென்று எல்லோவும் சொன்னோங்கள். இப்ப நாங்க என்ன அரை மணி நேரமா என்னானை என்னுடைய தலைவன், என்னரையன் எனக்கு மேலானவன், இன்னமுதன் அமுதமானவன் என்று எல்லோவும் சொன்னோங்கள். ஒரு 15-16 பேருக்கு சொல்றேன், நீ தூங்குறியடி. வெவ்வேறாய் சொன்னோங்கள், அருமையானது. முன்ன சேர்ந்தாப்புலையும் சொல்லி பார்த்தாங்க. ஏ சத்தம் போடாதீங்க, நான் இருப்பேன். என்ன ஏ எந்திரிக்கிறியா, நான் தாண்டே அப்படின்னு தனித்தனியாவும் சொல்லி பார்த்தாங்களாம், சேர்ந்து சொல்லி பார்த்தாங்களாம், தனித்தனியாவும் சொல்லி பார்த்தாங்களாம். வெவ்வேறாய் சொன்னோங்கள் இன்னும் துயிருதியோ, இன்னுமா தூக்கம். வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால், இதுல என்ன சில பேர் நடிப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தூங்குற மாதிரி நடிப்பாங்க. அது மாதிரி நீ நடிக்க மாட்டியேடி, ஆனா இப்ப நடிக்கிறியா, ஒரு கால் நடிக்கிறியோ. வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு. இப்படி சொல்லும் போது இப்படி வச்சுக்கணும், என்ன என்ன தூக்கமோ தூக்கம், இந்த மாதிரி தூக்கம் உண்டா அப்படின்னு. அப்போ நீ என்னாடி தூங்குறேன்னு அவளை சொல்லாம தூக்கத்து மேல வச்சு, அது என்ன தூக்கமோ, இப்படி ஒரு தூக்கம் எனக்கு யாரு கண்டா என்று தூக்கத்து மேல வச்சு சொல்ற. ஏன் சோடிய திட்டப்படாதான், திட்டப்படாத தப்பா நினைக்காம இருந்தீங்கன்னா சொல்றேன். கொஞ்சம் திருப்பாவையில கொஞ்சம் கோபமா ஊமையோ செவிடோ அப்படிலாம் வருது, ஊமையோ செவிடோ அப்படியே அல்லவா. வன் செவியோ நின் செவிதான், உன் காது கொஞ்சம் வலிமையான காதோ, சீக்கொல் டு செவிடுதான். ஆனா சொல்ற அது சொல்ல சொல்ல வன் செவியோ நின் ரொம்ப நாகரிகத்துல என்ன பண்ற. எனவே என்ன தென்னா என் எது ஆமா எதுங்க அதானா ஆமா

அங்கே சேர்ந்தும் சொன்னோம், தனித்தனியாவும் சொன்னோம். இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்து. வாழன்னா சத்தமே காணாமேடு, உள்ள இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலையே.

இங்க ஒரு தெருவில் கோழி கொக்கரக்கோன்னு போச்சுன்னா அது மாதிரி இன்னும் பல இதுக்குதான். சிலம்பும் குறுகெங்கும் குறுகெல்லாம் பார்த்துக்குவதான். ஏழில் எம்ப எம்பும் பெண் தங்கெங்கும் அங்கங்க கோயில் அஞ்சு மணிக்கெல்லாம் பூஜை ஆகின்ற பொழுது ஏழில் என்பது ஒரு கருவி, அது அப்படியே ஒழிச்சதுன்னு ஒரு கோயில்ல அந்த யாழ் மாதிரி ஒரு கருவி சிக்கும், இன்னொரு கோயில்ல தங்கு கேட்கும், இன்னொரு கோயில்ல வீணை கேட்கும். இப்படி பார்த்தா ஒரு கோயில்ல பூஜைன்னா ஒவ்வொரு கோயிலையும் பூஜை நடந்து கொண்டே இருக்குது. அந்த மாதிரி ஒலி எல்லாம் கேட்குது. ஏழில் எம்ப எம்பும் பெண் தங்கெங்கும். ஆனா பாடுகிற பெருமான் யார்? கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள். அருமையான சொல்லு இதெல்லாம். என்ன பண்றது? கேள் எந்த இல்லைன்னா போட்டிருக்க, பழம் அந்த இல்லைன்னா இல்லதான். இதெல்லாம் ரொம்ப அருமையா, அதாவது சங்ககால சொல்லு இதெல்லாம். இந்த கேள் இல்லைன்னா போட்டுட்டா கேள்னா சுற்றத்தார்னு பொருள், கேள்னா நீ கேள் கேட்பாயாகனு பொருள். இது இந்த இல்லைன்னா கேள். இதெல்லாம் பொய்யே போட்டுது இப்ப. அதனால நமக்கு அந்த புது பொருளா இருக்கு. கேள்னா ஒப்புமைன்னு அர்த்தம். கேழில் பரஞ்சோதி ஒப்பற்ற பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை ஒப்பற்ற கருணை, கேழில் விழுப்பொருள்கள் ஒப்பில்லாத உயர்ந்த பொருள். அந்த ஒப்பு இல்லாத என்ற ஒரு பொருள். அருகி அரு சில சொல்லு சங்ககால சொல் அப்படியே.

கமோ. இதான் இதான் தூங்குறதுக்கு அர்த்தமே. வாய் திறவாயி ஆழியான் அன்புடமை ஆமாறும் யூவாரோ. இது ஒரு அருமை. ஆழியான்னா திருமால், திருமால் பெருமானை நினைந்து கொண்டே இருப்பாராம். ஆனா அவர் எப்படி இருப்பாரு, கண்ணை மூடிட்டு இருப்பாராம். அப்ப என்ன தெரியும், அதுக்கு அரிதுயில் என்று அர்த்தம். அரிதுயில்னா எல்லாம் நடக்கிறது தெரியும், ஆனா தான் தூங்குவார், தூங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு அரிதுயில் தெரியும். அது போல நீயும் இங்க வெளியே நடக்கிறதெல்லாம் தெரியும், ஆனா தூங்குற மாதிரி பாவனையா. இது திருமால் தூக்க மாட்டேது. ஆழியா நண்புடமையா மாறும் இவ்வாறோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அப்புறம் என்ன,

0: இந்த எத்தனையோ ஊழி வரும், ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பிரம்மன் ஒரு திருமால் வருவாங்க, ஆனா என்றைக்கும் ஒரே ஒப்பற்றவனாக இருக்கிறவன் பெருமான். ஊழி முதல்வனாய் நின்ற ஒப்பற்ற ஒரே ஒருவன் இவன் தான். அவன் யாரு? ஏழை பங்காளனையே பாடியேரோர் என்பவாய். இங்க ஏழை பங்காளன் என்ன பண்ணுன்னு கேட்டா, ஏழை எல்லாம் ஏழையாக இருக்கிற நமக்கு எல்லாம் உதவுவான்னு சொல்றது. அப்படி அல்ல, ஏழை ஏழைன்னா உமையம்மை பங்காளன். அந்த ஏழைனா பெண்ணுக்கு பங்கா கொடுத்துட்டான். எதை கொடுத்துட்டான்? இடது பக்கத்தை அவனுக்கு பங்கா கொடுத்து, யாருக்கு? உமையம்மைக்கு. தான் வலது பக்கம் வச்சுக்கிட்டான். பெண்ணுரிமை, பெண்ணுரிமை என்ன? சிவபெருமான் கொடுத்த உரிமை வேற யாரு கொடுத்த? உடம்பையே கொடுத்தாரு சார். இதை விட பெண்ணுரிமை கொடுத்துருவீங்களா நீங்க? பெண்ணுரிமை, பெண்ணுரிமை ஆண்களோடு பெண்களும் சரி நிகர்த்தமானமாக வாழும் இந்த நாட்டிலேன்னு பிச்சு உதறிங்களப்பா. எங்க பெருமான் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர்த்தமானமாக வாழும் இந்த இவங்க பழங்கதப்பா எங்களுக்கு. உங்களுக்கு புதுக்கதையா இருக்கலாம், எங்களுக்கு பழங்க. எங்க பெருமான பொறுத்த ஏழை பங்காளனையே, ஏழைன்னா உமையம்மை, உமையம்மைய ஒரு கூட்டையே கொடுத்து கொடுத்தார். அதுல சரியாக கணக்கு போட்டவர் அப்பர் சுவாமிகள் தான் சார். ஏழைக்கு சரிசமமா பங்கு போட்டார். ஆமாப்பா, சரியா இந்த உடம்புல அப்படியே வந்து அப்படி வந்து ஒரு பகுதி அம்மாவுக்கு ஒரு பகுதி. இந்த மாதிரி பெண் உரிமை தந்தவர் ஒரு யாரும் இல்லப்பா. யாரா இருக்காங்களா? ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஆமா, சம்பந்தி மார்பில் வச்சுக்கிடுவார், மார்பில் வச்சிருப்பார். அந்த அம்மா என்ன பண்ணும்? கொஞ்சம் எட்ட உட்காரன்னா சரி, உட்காராதான் ஆழ்வார்கள். அகலகில்லேன் இறையும் என்று அலர்வியல் மங்கை மனவாளா. அவங்க இந்த அம்மா அகலகில்லேன், இந்த நெஞ்ச மாறு விட்டு அகலவே அகலாதான். ஏமா கொஞ்சம் எட்ட உட்காருமா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னா சரி, இங்கேதான். ஆகவே மார்புல இடம் தந்து உட்கார வச்சிருக்கிறது சம்பந்தி. உடம்பையே பங்கு போட்டு ஒரு பக்கம் கொடுத்தது. அப்படியானால் அப்பர் சுவாமிகள் சொன்னார், கணக்கு வாத்தியார் அஞ்சாம் கிளாஸுக்கு போனார். ஏய், ஒருத்தனுக்கு மூணு கண், அந்த மூணு கண் உடையவர் சரிசமமா தன்னுடைய மனைவிக்கு பங்கு கொடுத்தார். கொடுத்துட்டா அவருக்கு எத்தனை கண் இருக்கும்? அவருக்கு வேற யாரும் கேட்கல, அவர் தான் கேட்கிறார். அப்பர் தான் லோயர் கேப்பானா, அப்பர் கேட்டுவிட்டார். அதனால என்ன சார் நுழைஞ்சு சொல்லுங்க. இந்த ஒரு ஆள் தன்னுடைய சரிசமமா வந்து பெண்ணுக்கு பங்கு கொடுத்துட்டார், ஆனா அவருக்கு மூன்று கண், நெற்றியில ஒரு கண்ணு மூன்று கண் இருக்கு. அப்படியானா சரிசமமா பங்கு கொடுத்துட்டா அம்மாவுக்கு எத்தனை கண்ணு, அப்பாவுக்கு எத்தனை கண்ணு அப்படின்னு? கண் எத்தனை? மூணு. சரிசமமா பங்கு கொடுத்துட்டார், எத்தனை கண்ணு அப்படின்னு? எத்தனை கண்ணு? இந்த கண்ணு இடது கண்ணு அம்மாவுக்காச்சு, வலது கண்ணு இவருக்காச்சு, இது வம்பு இல்லை, இது பாகம் பிரிஞ்சு போச்சு. இந்த நெற்றியில தான் என்ன தகராறுன்னா, இங்க இருக்கு கண்ணு, இதுல சரிசமமா பங்கு கொடுத்துட்டார். அப்ப என்ன சார் விளங்கலே? என்ன மக்கு ஒன்றரை கண்ணர்டா அப்படின்னா, சரிசமமா பங்கு போட்டா ஒன்றரை கண்ணன் கண்டீர் எங்கள் ஒற்றியூர் உத்தமனே. திருவொற்றியூர்ல போய் பாடுறாரு. கணக்கு வாத்தியா, கணக்கு வாத்தியா இருப்பா. அப்போ ஏ சார், சிவபெருமான் ஒன்றரை கண்ணு சொல்லாத, ஒன்றரை கண்ணு அதிகமா சொல்லாத, கோச்சுவாரு. ஆனா கண்ணு ஒன்றரை கண்ணு தான். ஏன் இதெல்லாம் பாதி கொடுத்துட்டாரு, என்ன பண்றாரு? அதனால ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒரே ஒருவர் சொன்னது. யார்? அப்பர். நான் அத லோயர் யாரும் சொல்ல முடியாது, நீங்களா அப்பர் சொன்னாங்க. இப்படி ஏழை பங்காளனையே பாடேலோர் என்பாய். அவளை கூப்பிட்டு அப்ப எத்தனை பேர் வரல? எட்டு பெண்ணு. திருவம்பாவையில் முதல் நாள் உறுதி எடுத்துக்கொண்ட பெண்களில் மறுநாள் காலை எத்தனை பேர் வாராதவர், எத்தனை பேர் முதற்கன் வந்தவர், இதெல்லாம் எங்க சார் கணக்கு போடுறது? பாட்டு இருபது இருக்குது, இருபது பெண்கள்னு வச்சுங்க. எத்தனை பேர் வந்தவர்கள், எத்தனை பேர் வராதவர்கள்? சரியா மூணு ஒன்பதுக்கு வந்தவர்கள் பன்னிரண்டு பேர், வாராதவர்கள் எட்டு பேர். ஏன் எட்டு பாட்டு தூக்கத்துல இருந்து எழுப்புது, அதனால அப்ப பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க. எட்டு பேர் தூங்க முடிஞ்சாட்டு, அதனால அங்கங்க இருந்து ஏண்டி எந்திரியம்மா, ஏண்டி எந்திரியம்மா, எந்திரியம்மா, எந்திரியம்மா அப்படி சொல்லி இப்ப எல்லாம் எல்லாம் எண்ணி பார்த்தது. இருபது பேர். அப்பா அதாண்டி நேற்று வந்தவங்க எல்லாம் வந்தோம் நினைச்சேன் எல்லாம் வந்தாச்சு. சொன்ன இந்த தூங்கு மிஞ்சி எல்லாம் கொஞ்சம் ஏன்டி நெளிக்கிற அப்படின்னு, நான் என்னால ஒரு 10 நிமிஷம் லேட்டா என்ன எழுப்பினதுனால அப்படின்னா என்னால கூட தான்டினார், என்னால கூட தான். அப்ப 8 பேர் சேர்ந்து 8:80 ஒழிச்சிட்டீங்களேடி. சரி இன்னுமே வந்து கூடவே வர்றோம். சரி அப்ப சமத்தா வரணும்.
1: 8 பாடல் ஒருவர் ஒருவரை எழுப்புதல், ஒருவரை ஒருவரை எழுப்புதல். 9வது பாடல் என்ன அப்படின்னு கேட்டா, 9வது பாடல் தாங்கள் எல்லாம் நாம் எதற்காக கூடினோம் என்பதை தங்களுக்குள்ள ஒரு நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள், நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள். அப்படி நினைவுபடுத்திக் கொண்ட பிறகு எல்லோருமா சேர்ந்து, சரி நாம் குளத்துல குளிக்கணுமே.
0: எதுங்க காதார்
1: வரலாம். அந்த 8 பாடல் துயில் எழுப்புதல், 9வது பாடல் நாம் எதற்காக கூடுகிறோம் என்பதை தங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு செய்து கொள்ளுதல். சரி நாம் இறைவனை பாடி நமக்கு உரிய கணவரையும் இந்த நாட்டிற்கு நல்ல மழையையும் நாம் பெற போறோம். அப்படி பெறப்போம்னா இறைவனை பாடணும்னா ஏண்டி உனக்கு தெரியுமாடியதுன்னு, எனக்கு என்னடி தெரியும் முந்திர உனக்குடி, எனக்கு அவ்வளவு தெரியாது தெரியும் உங்களை பேசணும்படி என்ன பண்றதுன்னா நடிக்கலாம். கோயில்ல ஒரு பாட்டி ரொம்ப நாளா இருந்திருக்காங்க, அவங்க கோயிலுக்குள்ளேயே பணி செய்யறாங்க, அவங்கள போய் கேட்டாதான் கோயிலை பத்தி தெரியும், சாமியை பத்தி தெரியும்படி. ஆமடி, கோயில் பிணாப்பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றா யாரையலா ஏதவனை பாடும் படிப்பு. ஏண்டா ராஜா நீங்க எல்லாம் சின்மஞ்சது பொருசாருங்க, 4:30 வந்து கேட்கறீங்களே என்னது. ஆமா பாட்டி, நாங்கெல்லாம் போய் நீராடப்போறோம் பாட்டி. ஆடும்போது பிறகு பெருமான் நினைக்கணும், வாழ்த்தணும். அவனை பத்தி ஒன்னும் தெரியாது பாட்டி எங்களுக்கு, நீங்க இங்க இருக்கிறதுனால தெரியும். அதனால ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றா ரொம்ப வேண்டியவங்க, யார் அயலா வேண்டாதவங்க, ஏதவனை பாடும் பெருசு. என்ன பாடுறது? 5 செய்தி அங்கேயும் பஞ்சாட்சரம் தான். ஏதவன் பேர், ஏதவன் ஊர், ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார், ஏதவனை பாடும் பரி. பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் தான். அங்கே 5 செய்தி அப்படி கேட்டு அந்தம்மா சொன்ன பிறகு வாங்கடி போவோம் குளத்துக்கு அப்படின்னா, அது 11வது பாட்டிலிருந்து 18வது பாட்டு வரைக்கும் கையால் குடைந்து குடைந்து கலலாடு. நேராச்சிடி அம்மா எல்லாம் கூப்பிடுவா ஆமடி எல்லாம் எந்திரிச்சு நின்று 19வது பாட்டு கரையேறி உங்களுக்கு எப்படி இருக்கும் பெருமானி, உங்க இயல்பிள்ளை உனக்கே அழைக்கலாம், அதனால எங்களை இப்படி எல்லாம் வேண்டும் என்று சொல்லி முடிச்சு விட்டோம். அப்படி முடிக்கும் போது மணி என்ன, சாதாரணமா காலையில 6:50, 5:55 அப்படி ஆகுது. இதெல்லாம் அப்படி கரையில் நின்று இது பண்ணும் போது அங்க அந்தந்த வீட்டுல இருக்கவங்க, ஏமா இன்னமா குளிக்கிறீங்க நேரம் ஆகல அப்படின்னு அங்க ஒரு சத்தம் போட, இந்த வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாடுபடி பாடுபடி. போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளகனின் அந்தமாம் தந்தரிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாலம், போற்றியாம் மார்கழி ஆடியலோடியம்பாய். வணக்கம்டி, நாளைக்கு இதே மாதிரி 3:50 நாளைக்கெல்லாம் எழுப்பப்படாது ஒருத்தர் ஒருத்தர் தெரியுதா, 3:50 அத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா. நான் இருக்கேன்டி, என்னாலதான்டி நீ கூட காலமாச்சு, நாலு இப்படி பண்ணல, வருகிறோம் வணக்கம் நன்றி அப்படிலாம் முடிக்கிறது. இது மாதிரி திருவம்பாவை அமைந்திருக்கிறதா வேற எங்கேயாவது இல்லையே? இந்த அமைப்பு முறைகள் அருமையாக அமைந்திருக்கிறது. ஆதலால் தான் திருவம்பாவை திருவம்பாவையே என்று ஏகாரம் பின்னிலைக்கன் வந்தது. என மற்றவற்றை பிரித்து இதற்குரிய தனிச்சிறப்பு சொல்வதனால் ஏகாரம் தனிச்சிறப்புமாம். ஏன் சிறப்பு உடைமை பெற்று என்றெல்லாம் சொல்லாமே. ஆகவேதான் இப்பொழுது நாம் சென்ற முறை ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பிய நாம் இப்பொழுது அந்த பெண்களுடைய இருந்து என்ன செய்யறாங்க? சரி நாம் எல்லாம் இந்த நேரத்துக்கு 4:10, 4:20 கூடியிருக்குமே, எதுக்காக கூடியிருக்கிறோம் என்று கேட்கிறார். முன்

பெருமானி, வேற யாருக்கோ அடிமை செய்யாமல் உனக்கு அடிமை செய்தது, உனக்கு அடிமை செய்தது, அது எங்களுக்கு பெரிய பேரு, பேரு சாமி. நம்ம இதுல கூட பூமி

0: பாடு இதெல்லாம் வைக்க மாட்டானே. நேற்று ஒரு வைக்கலையே. உன்னில காட்டப்படாதா? எனவே உன்னை திறனாக பெற்ற உன் சீரடியும், உன்னை பெருமா தலைவனாக பெற்றது இருக்குது, அதுவே எங்களுக்கு பெரும் புண்ணியம். என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி, என்ன மாதமும் செய்த நெஞ்சமி. ரெண்டு பெரியவர் சொன்னாங்க, என்ன மாதமும் செய்த நெஞ்சமின்னு ஒரு பெரியவர், என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி. வேற யாருக்கும் அடிமை இல்லாமல் பெருமானுக்கு அடிமையான நீ. அதனால உன்னை பிரானாக பெற்ற உன் பெற்றன்னா பெருதற்கரியது. சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரேயம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இந்த வேண்டுகோளை விண்ணப்பித்து உன்னிடம் பெறுவதற்காகத்தான் நாங்க இதெல்லாம் காலையில வந்து நேரம் செய்யறோம். அது குறிப்பிட்டா போதுமாடா ராஜா அண்ணாரு. இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே, என்ன குறையும் இலே மேலோர் என்பாய். இந்த வேண்டுகோளை மட்டும் நிறைவேற்றி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அடியவங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை பெருமானி. ஆகவே தன்னுடைய எதற்காக நாம் கூடினோம், எதை பெறுவதற்காக நாம், என்ன குறிக்கோளுக்காக நாம் கூடினோம் என்பதை இந்த பாட்டு வழக்கம். அது குறிக்கோள் பகரல் என்று தலைப்பு கொடுக்கலாம். தலைப்பு கொடுக்கலாம் இந்த திருவாசக பாட்டு தலைப்பு கொடுக்கணும்னா குறிக்கோள் பகரல். இந்த பெண்கள் கூடியதற்கு என்ன குறிக்கோள் என்பதை சொல்லிக் கொள்ளுதல். இந்த அவர் சொல்லும்போது முன்னிரண்டடி பெருமானை பற்றி ரொம்ப அருமையாக, முன்னை பழம் கொருக்கும் முன்னை பழம் கொருடி. இந்த உலகத்துல பழமை பழமை பழமை பழமை பழமைன்னு இருக்க, எது பழமையோ அந்த பழமைக்கும் பழமை பெருமை. ஏன் அப்படின்னு அவன் ஒரு ஆள் தான் கிபி கிமு இல்லாதாலும், ஆதியும் அந்தமும் இல்ல அருந்தரும் சோதி. ஆதி அந்த மட்டும் இல்ல, முதல் நடு இறுதியும் இல்ல. முதல் ஒண்ணு இருந்தாதான் அப்புறம் நடு, நடுன்னு ஒண்ணுதான் இறுதி. முந்திய முதல் நடு இறுதியும் உலக தோற்றத்துக்கு நமக்கு முந்திய முதலாக இருக்கிறான், நடுவா இருக்கிறான், இறுதியா இருக்கிறான். ஆனா அவனுக்கு முதல்ல நடுவில் இறுதி. அதனால் முன்னை பழம் பொருக்கும் முன்னை பழம் பொருளே பழமையாக இருக்கிறான். சரி, இந்த புதுமை புதுமை புதுமை புதுமை புதுமைங்கிறாங்களே, இப்ப இந்த செகண்ட் புதுமை, அடுத்த செகண்ட் வந்துட்டு அது பழமையாயிருது. அப்ப நான் அடுத்த செகண்ட் தான் அந்த மாதிரி வருகிற பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியணி. அந்த புதுமைக்கும் புதுமையா இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டா, என்றும் அறியாதவனாக இருப்பதனால, எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருப்பதனால, எல்லா செயல்களையும் அவனே ஆய்த்து ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் தொடுந்தில். இவ்வளவு ஆன்மாக்களுக்கும் இத்தனை உயிர்களுக்கும் வினை போக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முழு செய்து கொண்டே இருக்கலாம், ஓய்வு பெறுறது. ஆதலால் என்னைக்கு இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு நாள் ஒரு புதுமையை கொண்டாந்தாலும் அந்த புதுமைக்கு அவன் மேலும் புதுமையாக தான் இருப்பான். இந்த புதுமை கண்டவன் இறந்து போடுவான், ஆனா அந்த புதுமை, அந்த புதுமைக்கு அவன் இன்னும் புதுமையா போயிட்டே இருப்பான். இன்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றி அணி. ஒரு காலத்துல பூஜை பண்றதுன்னா கௌபீரனை கட்டிருக்கணும், அதுக்கு மேல தேசி கட்டிருக்கணும், அதுக்கு மேல ஒரு துண்டு கட்டிருக்கணும். அப்படி இருந்தாதான் அது மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி கட்டாத இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கவங்களுக்கும் பெருமான் அருள் செய்துட்டு இருக்கிறான். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றி அணி. ஏன் நம்ம இந்தியாவிலேயே காசியில இப்ப நாம எல்லாம் போனோம்னு சொன்னா அந்த திருமணியை தொட்டு கும்பிடலான்னு நீதி இருக்கு. காலையில போனோம்னா அந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் செய்யலாம். நம்ம கீழே கங்கை நீர் எடுத்து விஸ்வநாத சுவாமி தலையில அப்படியே அபிஷேகம் பண்ணி தலையில எடுத்து ஒத்தி கண்ணில் வச்சுக்கலாம். இது நாம செய்யற வழிபாடு. ஹிந்தி வாழா வந்தா அவனுக்கு மேலும் கூட்டம் இருக்குது, அவனுக்கு பெரிய நிறைய பெரிய சேர்ந்துட்டா இருப்பான். அதனால என்னட்டேன், பகவான் அப்படிமா எட்டிருந்து, பகவான் பகவான் அப்படின்னு. உண்மை திறனாக பெற்ற, இந்த பெற்றல் என்பது பெறுதற்கரிய ஒன்றை பெறுவது. அதான் சிவா நானியோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இப்ப பெற்றது என்ன,
1: யார் தெரிந்து குருநாதன் ஆண்டவன், யார் பெற்றது ஒண்ணுமில்லாத கேவலம் நான் எனவே தன்னுடைய பெருமை அவனுடைய பெருமை அந்த மந்திரத்தின் அருமை

என்ன தெரிவினா பெற்றுக்கொண்டனே. உன் சீரடியோம், அதனால பெருமானி உன்னடியா தாழ் பணிவோம். உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அவ்வளவு அன்பும் அடிமையும் உன்னுடைய அடியாரத்தில் வச்சிருக்கோம். ஏன், நம்முடைய சித்தாந்த நெறியில பெருமானையும் பெருமானுடைய அடியவரையும் வணங்கும். அதுதான் நம்முடைய 63 நாயன்மாரும் செஞ்சது. பெருமாண்டத்தில் எவ்வளவு அன்போ அவ்வளவு அன்பு அடியவனுக்கு. ஒரு பெரியவர் சிலம்போசை கேட்பார், தினமும் பூஜை முடிஞ்சிட்டு சிலம்போசை காதல விழும். அப்படிப்பட்ட பெரியவர், சேர நாட்டு பேரரசர், சேரமான் பெருமான். ஏதோ ஒரு டோபி வந்து வண்ணார் துணியினு உலர் மண்லாம் மேல பட்டு போயிடுச்சு இல்லைங்களா, ஓர் மண் அது வெள்ள வெள்ளையே இருந்திருக்கேன். அதோட எங்கேயோ அவசரமா அவர் துணிமணிலாம் துவைச்சி துவைச்சி போட்டு வீதியில வர்றார். இது யானை மேல வருது, மேலப்பட்டது அவருக்கு அந்த ஓர் மண்ணா தெரியல, திரும்பிதான் தெரிஞ்சது. பூசு நீரு போல் உள்ளம் பூணி இதர்கள் அப்படியாம வந்துட்டு, அடாராடா அந்த திருநீர் பூசியிருக்கார் அவர் வர்றாராத்திருக்கு. யானையில இருந்து இறங்கி விழ அவன் குடித்து போய், ஐயோ அடியேன் அடிவண்ணான் அப்படிங்க, அடியேன் அடிச்சேரன் என்று சொல்ற. உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். பெருமானி உனக்கும் உன்னுடைய அடியவருக்கு நீ என்னுடைய வாழ்நாளை அப்படியே சத்தம் பண்ணும். அன்னவரே எம் கணவராவா, என உன்னுடைய அறிவர்களாக இருப்பவர்கள்தான் அடியனுக்கு கணவன், வேற யாருக்கு. ஆனா உன்னுடைய அடியவர் தான். அப்போ எனக்கு கணவன்மார் வேணும்னு சொன்னா அதுக்குரிய தகுதி என்னன்னா, நல்ல பெருமாண்டத்துல அடியவராய், நல்ல திருநீர் எப்போது அணிந்திருப்பவராய், உருதுராக்கம் பூண்டவராய், திருவைந்தெழுத்த இடையரா சொல்லுபவராய், எவர் அவர் தான் கணவன்.

அவர் காலாலிட்ட பணியை நாங்க தலையால செய்வோம். அப்போ உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனக்கும் உன் அடியவருக்குமே வழிபாடு செய்வோம். உன்னுடைய அடியவரே எங்களுக்கு கணவராக வேண்டும். என்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலே மேலோ என்பவாய். இந்த வேண்டுகோள் மட்டும் நிறைவேறும்படியா நீ கொடுத்து விட்டால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இதுதான் குறிக்கோள். அப்ப அந்த பெண்கள் இதுவரைக்கும் ஒருத்தர் கொடுத்த துயிலப்பிய பெண்கள் என்ன குறிக்கோள் இருக்கிறார்கள் என்றால், உன்னையும் உன் அடியவரையும் வணங்கவும் உன் அடியவரைத்தான் கணவனாக பெறுதலையும் குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம் என்பது. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம யார பாடணும்? எதிர்த்து நீர் நிலையில விளையாடும் போது, தண்ணியில விளையாடும் போதுன்னா ஆண்டவனை பாடணும். ஆண்டவனை பாடும்போது ஆண்டவனை பற்றி தெரிஞ்சாதானே பாடலாம். தெரிஞ்சாதான் பாடலாம். உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, என்ன பண்றது? அப்பதான் ஒரு பெண்ணுக்கு என்ன வந்தது, அந்த கோவில் இருக்கிற பாட்டி கிட்ட கேட்டா தேவலான்னு தோணும். சரின்னு அந்நேரத்துக்கு போகும். அந்த கோயில் பாட்டியும் பாட்டிக்கெல்லாம் தூக்கம் வராதுல்ல, அதனால இப்படியா மேல வந்து அது 4 மணிக்கே எந்திரிச்சிட்டது. நீராடி நீரும் ஆடி அந்த கோயில் பணியை தன்னாலான செஞ்சுட்டு சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு உட்காந்துருக்கு. அப்போ போய் இந்த பெண்கள் எல்லாம் உள்ள போன போனா என்ன பாட்டு, என்ன பாட்டு இது? ஆமா, பாதாளம் ஏறினும் கீழ் சொற்கொழிவு பாதமலர்,

0: நேர போச்சு. போனா அந்த பாட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க, சின்ன சிறுத்துகள் இதெல்லாம் வீட்டிலேயே எல்லாம் ஒரு வீட்டில் பயிற்சி கொடுத்துருக்காங்க. போய் அடியவரை கண்டா வணங்கணும், அது போல பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் வணங்கணும். ஆனா கோயிலுக்குள்ள வணங்கப்படாது அடியவரை, கோயிலுக்குள்ள இருந்தால் ஆண்டவனை தான் வணங்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால நேரா போனவுடனே அந்த பாட்டியே தொட்டுக்கு முடிச்சு, என்ன அடியம்மா இந்த நேரத்துல அஞ்சு மணிக்கு சின்ன ஜெரிச்சா இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க, உங்களை பார்க்கதான் பாட்டி. ஆமா போ, என்ன பாட்டி என்னமோ பண்ண போற. இதெல்லாம் பழைய கேபிஎஸ் பாட்டியா போட்டுருக்கணும். ஏண்டா ராஜா என்னையா நினைச்சுங்க, இந்த பெருப்பா ஆண்டவன் இருக்கிற அவங்களை கும்பிடுப்பா, அவங்களை கும்பிடுப்பா. இல்ல பாட்டி, அவங்க ஆண்டவன் கோயிலே நீங்க பண்ணி செய்றீங்க பாட்டி, நீங்க எனக்கு எல்லாம் பெரியவங்க தானே பாட்டி, உங்களை வணங்கிட்டான் என்னமோ போ. சரி சரி உக்கா உக்கா சரி, என்ன இந்த இடத்துல எப்படி வந்தீங்க பாட்டி? நாங்கள் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட விளையாடுறோம் பாட்டி, குளத்துல குளிக்க போறோம், அப்ப ஆண்டவனை பாடணும், அது எங்களுக்கு ஒன்றும் தெரியல பாட்டி அப்படின்னு. அப்படியாப்பா ராஜா, எனக்கு மட்டும் என்ன?
1: ஓம் சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: முதலாம் பாடல் முதல் நான்காம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமந்திர மாலையாகிய திருமந்திரத்தை, செந்தமிழ் ஆகமத்தை, சிவாகமத்தை இறைவன் எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் உணர்த்துகின்றானோ அந்த அளவுக்கு உணர்த்துவோம். மெய்யன்பர்களே, நாமெல்லாம் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஞான சம்பந்தருடைய வாக்கு: சைவ ஆகமத்தை தமிழில் நாம் சிந்திக்க போகின்றோம். இறைவனுடைய திருவருள் 28 ஆகமம் உண்டு. வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம். பொதுவான கருத்துக்களை கூறுவது வேதம், சிறப்பான கருத்துக்களை கூறுவது ஆகமம். கடவுள் உண்டு என்று சொல்வது வேதம், கடவுளை அடையும் வழிகளை சொல்லுவது ஆகமம். அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை இறைவனுடைய திருவருளால் சிந்திக்கிறோம். இரண்டு கண்களைப் போல சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு கிடைத்திருக்கு. 14 சைவ சமய சாத்திரங்கள், 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளிலே சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் கருதப்படக்கூடியது திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் இல்லாத கருத்துக்களே இல்லை. இதுக்குற ஞான நூல்னு பேர். இந்த ஞான நூலை சிந்தித்துக் கொண்டிருப்பது கூட பூஜை தான். இப்ப நம்ம எழில் ஞான பூஜையில் இருக்கோம். ஞான நூல் தனை ஓதல் ஓதவித்தல், நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல், நன்றா மீனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், இவைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்ப திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருப்பதாக அர்த்தம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நூலை திருமூலர் அருள் செய்திருக்கின்றார். காலத்தால் பழமை, அதற்கு சொல்லப்பட்டுள்ள செய்திகளோ எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் எப்பொழுதும் தேவையான கருத்துக்கள். நம்ம சந்தேகம், இந்த ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும்? இப்ப ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும், ஏன் உணர வேண்டும், ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் படிக்க வந்துறீங்க? யாராவது சொன்னாங்களா? அவசியம், ஏதோ காரணம் இருக்கும் இல்லையா? இங்க கோயம்புத்தூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் திருமந்திரம் கேட்க வரீங்கன்னு சொன்னா அது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணத்துக்காக இங்க படிக்க வந்துருக்கீங்க? இல்ல திருமந்திரத்தில் உள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கலாமா, அல்லது இறை உணர்வு பெற வேண்டுமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் ஒரே காரணம் இருக்க முடியாது. அதுல ஒரு காரணம் சொல்லிடுறேன், அறிவு என்று. அறிவு என்றால் மலர்தலும் கூம்புதலும் இல்லது அறிவு. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. சந்தோஷம் வருகின்ற பொழுது அதை வெளிப்படுத்தாமலும், சோகம் வருகின்ற பொழுது அதையும் வெளிப்படுத்தாமலும், இரண்டு நிலைகளையும் சமமாக பாவிக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வரணும் வாழ்க்கையில. அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு முதல் படி. முதல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை செம்மையாக இருக்க வேண்டும், பையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதன் பிறகு தெய்வ நிலையை அடைய வேண்டும். இதுக்கெல்லாம் வழிகாட்டுவதுதான் நம்முடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கிடுவோம். வாழ்க்கையை செம்மையாக்கணும்னா அதுக்கு ஒரு அறக்கருத்துக்கள் நமக்கு தேவை. திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா முதல்ல அறத்துப்பால், அப்புறம்தான் பொறுப்பால். முதல்ல அறத்துப்பால், முதல்ல வாழ்க்கை, வாழ்வு. அப்ப நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டுமானால் முதல்ல அறத்தோடு கூடிய வாழ்க்கை வேண்டும். ஆனால்தான் முதல் தந்திரம் அறத்தை பற்றி சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இறை உணர்வு இல்லாமல் வாழ முடியாது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றோம். நான் பல நேரங்களில் இறைவனை மறந்துடுறோம். இறைவன் மறக்கப்படக்கூடிய பொருள் இல்லை. நம்மளோட ஊனோடும் உணர்வோடும் உணர்வோடும் எப்பொழுதும் எங்கேயும் இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த ஒரு பரம்பொருள். அதனால நம்ம இறைவனை பற்றி நம்ம பார்க்கறோம். இதுல பாடத்திட்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப நிலையிலிருந்து இறைவனோடு கலந்து பேரின்ப நிலையில் முத்தி பேர் வரைக்கும் எவ்வளவு செய்திகள் இருக்கிறதோ அவ்வளவு செய்திகளும் நமக்கு உண்டு. இது அனைமே முடிக்கிறதுக்கு, இந்த திருமணத்தை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். நான் குறைந்தபட்சம் பேசுகிறேன், அதிகபட்சம் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூல் திருமந்திரம் தான். இப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் இல்லையா? சைவ சித்தாந்தத்தில் ஒரு உடல், உடலுக்குள் உயிர், உயிருக்குள் கடவுள், மூணு தானே. உடம்பு என்ற ஒரு பாசம், பாசத்துக்குள் உயிர் பசு, பசுவுக்குள் கடவுள் பதி. அப்போ பதி, பசு, பாசம், இந்த மூன்றையும் சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். அது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. அது நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிர், நம்முடைய கடவுள், நம்முடைய வாழ்க்கை, அதுதான் சைவ சித்தாந்தம். அந்த கருத்துக்களை மையப்படுத்தி நாம் 12 திருமுறைகளாக இருந்தாலும் சரி, 14 சாத்திரங்களாக இருந்தாலும் சரி, யோக நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தர்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் சரி, ஞானிகளுடைய அருள் உபதேசங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கருத்துக்களாக இருந்தாலும், எத்தனை கருத்துக்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உள்ளடக்கி திருமந்திரம் என்ற ஒரு பெயரில் நாம் சிந்திக்கிறோம். முதல் பாடலிலே பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி பேசியிருக்கிறோம். கடவுள் ஒன்று, அதுதான் முதல் பாடல். அதான் ஒன்று அவன் தானே. சைவத்திலே கடவுள் ஒன்றுதான். சைவம் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்கும் கடவுள் ஒன்றுதான். வெவ்வேறு பேர்ல வச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். நாம் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் முதல் பாடல பார்த்தோம். ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இது எண்ணல் அலங்காரத்தின் வழியாக

அவரவர்கள் அந்தந்த தெய்வத்தை வழிபடலாம். 25 மாகேஸ்வர வடிவங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வழிபடலாம். விநாயகரை வழிபடு கொண்டிருப்பவர்கள் விநாயகரை வழிபடலாம். முருகபெருமானை வழிபடுகின்றவர்கள் முருகபெருமானை வழிபடலாம். பராசக்தியை வழிபடுகின்றவர்கள் பராசக்தியை வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபடுகின்றவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அவர்களுக்குள் எந்த விதமான பேதமும் இல்லை. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். இறைவனே பராசக்தியுடன் சேர்ந்து உங்களுடைய பூஜைகளை அவர் இறைவனே ஏற்றுக்கொள்வான். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம். தனக்கு உவமை இல்லாதான் கால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. மனக்கவலைக்கு எந்த டாக்டராலும் முடியாது, எந்த வியாதியா யார் இருக்க முடியாது. இறை வழிபாடு ஒன்றுதான் தீர்க்க, இறை வழிபாட்டை மட்டும்தான் தீர்க்க முடியும். இது அவங்கவுங்க அனுபவிச்சாதான் புரியும். அதுக்கு தான் நம்ம திருமந்திரம் படிக்க வரோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கை செம்மையப்படுத்திப்போம். வாழ்க்கையினுடைய மைய கருத்துக்களாகிய அன்பு, அறம், அருள், பெருந்தன்மை, கொடை, விட்டு கொடுக்கும் தன்மை, அனுசரிக்கும் தன்மை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா நெகட்டிவ் கோபம் அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனுடைய ஹையஸ்ட் டிகிரி எப்படி இருக்கும்னு கேட்டால் நெகட்டிவ் ரிசல்ட் மோசமாக இருக்கும். வெறுப்பு அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப மோசமான நிலை கொண்டு போய்விடும். அதே மாதிரி பொறாமை அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அது மோசமான சுட்டு கொண்டு போயிடும். இது போல தீய எண்ணங்களை மனதில் சேர்க்காமல் அப்படி வருகின்ற பொழுதே அப்படியே கலைச்சிடணும், வராமல் இருக்காது. யாராக இருந்தாலும் வராமல் இருக்காது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுதே அப்பப்போ என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அதுக்கு தான் படிக்கிறோம். முதலில் நம் வாழ்க்கை செம்மைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு தெய்வ நிலைக்கு உயர்வதற்குள் உள்ள வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற தெய்வமாகவே கடவுளாக முடியாது, கடவுளாக முடியாது, தெய்வமாகவே மாறலாம். அந்த நிலைக்கு நம்ம வழிகாட்டக்கூடிய நூல் திருமந்திரம். போற்றி செய்து இன்னுயிர் மண்ணும் புனிதன். இன்னுயிர் இரண்டாவது பாடல். இன்னுயிர் உங்கள்கிட்ட உள்ள உயிரெல்லாம் நல்ல உயிர் அர்த்தம், வேல்யூபிள். ஏன் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் வந்துச்ச எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? உள்ளாகி கூடாகி புழுவாகி மரமாகி சொன்ன மாதிரி பல பிறவிகளை கடந்து பெறுவதற்கு அரிய ஒரு மனித பிறவியை பெறுவதற்கு அரிய, கிடைப்பதற்கு அரிய, ஒரு கடலை கையால் நீந்தியது போல ஒரு அரிய ஒரு மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். அது புனிதமாக மாற்றணும். இறையை உணர்வதற்கு தகுதியான பிறவி மனித பிறவி. எறும்பிலிருந்து யானை ஈராக எல்லா உயிர் வாழினங்களும் இறைவனை வழிபடுகின்றன. ஆனால் முக்தி கிடைக்குமான்னு கேட்டா, மனித பிறவியாக இருந்து இறை வழிபாட்டின் மூலம்தான் முக்தியை பெற முடியும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை பத்தி பார்ப்போம். ஒரு இறைவனை நான் சொல்லும் பொழுது அங்கு இங்கு எண்ணாதபடி எல்லா இடத்திலும் எல்லா உலகங்களிலும் அன்னம் கடந்த நிலையிலும்

0: கலந்து இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரம்பொருள் இறைவன். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை, எல்லாம் அவனுக்கு தெரியும். இங்கே நடக்கக்கூடிய திருமந்திர வகுப்பு நிச்சயமா தெரியும். இங்க எத்தனை பேர் கேட்கிறீங்கிறது தெரியும். எத்தனை பேர் எந்த நிலையில் கேட்கிறீர்கள் அதுவும் தெரியும். நீங்க எங்க போனாலும் உங்களோட வந்துகிட்டே இருப்பார். அதுதான் இறைவன் தங்கி இருக்கிறான். உங்களுடைய உயிரில் அவன் தங்கி இருக்கிறான். பல பேர் வச்சிருக்கோம், அதில் ஒன்று சிவபெருமான். உண்மையான பேர் என்ன? சிவபெருமானுக்கு 1000 பேர் வச்சிருக்கலாம். இறைவனுக்கு உண்மையான பேர் நாதன் நாமம் நமச்சிவாயவே. 1000 பேர் வச்சு கூப்பிடுங்களேன். நம்ம கூட பேர் வைக்கிறதா வீட்டில்? ஸ்கூல்ல ஒரு பேர் இருக்கும், வீட்டில் ஒரு பேர் இருக்கும், கூப்பிடுறது வேற பேர் இருக்கும். அம்மாரி இறைவனுக்கு எவ்வளோ பேர் உண்டு? அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் முன்னேறுவதற்காக உய்வதற்காக இறைவனே கருணை கொண்டு பல நிலைகளில் வருகிறான். அதில் ஒன்றுதான் உருவ நிலை. அல்ல, ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள், வழிபாட்டுக்கு உள்ள வடிவங்கள் உண்டு, வழிபாட்டுக்கு இல்லாத வடிவங்களும் உண்டு. இப்ப நாயன்மார்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களாம் எந்த வடிவத்தில் வர்றாங்க? ஏன்னா இப்ப திருமந்திரம் கேட்கறவங்க எல்லாருமே வந்து சைவ சித்தாந்தம் படிச்சவீங்கன்னு சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தம் தெரிந்தவங்களும் வர்றீங்க, தெரியாதவங்களும் வந்திருக்கீங்க. ஆனால் நான் ஒரு மேல்நிலையில் என்னால் பேச முடியல, கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி பேச வேண்டியா இருக்கு. தெரியாத விஷயங்களா இருந்தா சொல்லித்தரேன். இறைவன் உருவம் தாங்கி வருகிறான். உருவம் தாங்குகின்ற நிலை தடத்த நிலைன்னு பேர். உருவம் தாங்காமல் உணரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலை சொரூப நிலைன்னு பேர். சொரூபத்தை தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்றதெல்லாம் இறைவனை சொரூப இலக்கணத்தை சேர்ந்தது. வடிவங்கள் என்று வருகின்ற பொழுது பொது இலக்கம். இப்போ இறைவன் உருவம் தாங்கி வருகிறான், அது ஒரு நிலைக்கு. அப்புறம் அரு உருவம் சிவலிங்க நிலை, அது கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்காக அரு உருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்கு அருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். ஆனால் இறைவன் இந்த மூன்றையும் கடந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கிறான். சச்சிதானந்த நிலையாகிய மேல்நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக மூன்று நிலைகளில் இங்கே இருக்கிறான். நாமெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரே நாளில் புரியும்னு எதிர்பார்க்க முடியாது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வாங்க, நிச்சயமா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன். தொடர்ச்சி வரணும். இறைவன் யாராலும் ஒப்பீடு செய்ய முடியாதவன், இறைவனை கம்பேர் பண்ண முடியாது. எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், எல்லா ஆன்மாக்களிலும் இருக்கிறான். என்ன சார், முதல்ல உயிர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்ப ஆன்மான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களேன்னு கேட்கலாம். இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்காதவர்களுக்காக. பசுனாலும் உயிர் தான், உயிரினாலும் உயிர் தான், ஆன்மானாலும் உயிர் தான். பசுன்னா பாசத்தில் இருக்கின்ற நிலையில் பசு என்று பெயர், சாதாரண நிலையில் உயிர் என்று பெயர். அதே பக்குவம் அடைந்து விட்டால் ஆன்மா என்று பெயர். நீ ஆத்மான்னு சொன்னாலும் தப்பு இல்லை. நமக்கு மொழியெல்லாம் ஒரு பேரியர் கிடையாது. எந்த மொழியாக இருந்தால் என்ன, வடமொழியும் தென்தமிழும் ஆனாண்டானேங்கிறார். அதில் வடமொழியாக இருந்தானா, தென்மொழியாக இருந்தானா, இங்கிலீஷாக இருந்தானா, ஹிந்தியாக இருந்தான்னா, சம்ஸ்கிருதமாக இருந்தாங்கன்னா நமக்கு மொழி ஒன்றும் ஒரு வேறுபாடு கிடையாது. நமக்கு இறைவனை புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். ஒக்க நின்றானை, இறைவன் எங்கே இருக்கிறான்? உங்களுடைய ஆன்மாவுக்குள் ஒளிந்திருக்கிறான். எங்கேயும் தேட முடியாத இறைவன் உங்களுடைய உயிரில் இருக்கிறான். ஒக்க நின்றானை உழப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதன். உலகமே இறைவன் தான், திசைகள் எல்லாமே அவனுடைய ஆடைகள். அதை பார்த்தோம்னா இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், எல்லா திசையும், எட்டு திசை. திருமந்திரத்தில் பத்து திசை சொல்லுவாங்க, நேர் திசை நாலு, கோண திசை நாலு, மேல் திசை ஒன்று, கீழ் திசை ஒன்று, மொத்தம் பத்து திசைகள் உண்டு. இந்த பத்து திசைகளுமே அவனுக்கு ஆடை. நக்கன் என்று சொன்னால் ஆடை இல்லாதவன் பேர். நக்கன் என்று ஏத்திடும் நாதன், நாதன் என்ற வார்த்தையை பார்க்கணும். நாத தத்துவத்தை கடந்தவன், தலைவன் சொல்றது பொதுவான வார்த்தை தலைவன். 36 தத்துவங்களில் நிலத்திலிருந்து நாதம் ஈராக 36 உண்டு. 36வது தத்துவம் நாத தத்துவம். நாத தத்துவத்தை கடந்தவன் நாதன். இந்த நாதன்கிற வார்த்தை நிறைய சொல்றான், ஆத்ம நாதன், ஆத்மாவுக்கு நாதன். நாள்தோறும் தேவர்கள் துதிக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கணும், மனிதர்கள் துதிக்கிறார்கள், தேவர்கள் துதிக்கிறார்கள், அமரர்கள் துதிக்கிறார்கள். அமரர்கள் வேறு, தேவர்கள் வேறு, எல்லாரும் துதிக்கிறாங்க. பக்க நின்றார் அறியாத பரமனை, புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேன். எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அந்த பரம்பொருளை நான் தெரிந்து கொண்டேன், அவனை நான் தெரிந்து கொண்டேன், நான் போற்றுகின்றேன். இது எல்லாமே வந்து திருமூலருடைய வாக்கு. ஒரு சித்தர ஆக வேண்டுமானால், ஒரு யோகி நிலைக்கு போக வேண்டுமானால், ஒரு மகான் நிலைக்கு போக வேண்டுமானால் சிவபெருமானுடைய உதவி நிச்சயம் தேவை. 18 சித்தர்களையும் ஓரளவுக்கு நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கை முறைகளை, அவங்களுடைய கருத்துக்களை பார்த்திருக்கேன். நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், தொடர் சொற்பொழிவு இதே போல பேசியிருக்கேன். எல்லா சித்தர்களும் சிவ வழிபாட்டின் வழியாகத்தான் சித்தர் நிலையை அடைந்திருக்கிறார்கள். சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர், அவர் பிறந்த உடனே சிவா சிவா சிவான்னார். நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் அழுவும், அழுகனா கூட நம்ம அழ வைப்போம், ஆனால் புள்ள அழலைன்னு வச்சுங்களேன், நம்ம அழுகணும் இல்லையா? அதனால நம்ம காலை கிள்ளி விட்டு தட்டி விடுவோம், ஆன்னு கத்தோம். ஏன் கத்தது தெரியுமா? இது வரைக்கும் யோகத்தில் உள்ள பத்திரமா உட்காந்துருந்தேன், கவலை இல்லாமல் இருந்தேன். வெளி உலகத்தை பார்த்தவொடனே பயந்துக்கிட்டு, இவ்வளவு மோசமான உலகத்தை பார்க்க போகிறோமே, இன்னும் வாழ போகிறோமே அப்படின்னு முதல்ல அழ ஆரம்பிக்குது. அன்னைக்கு அழ ஆரம்பிச்சது தான் கண்ண குழந்தை. அழுதுகிட்டே இருக்கோம், நீங்களா இப்போ நீங்களாம் சீனியர் குழந்தை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசு கிடையாது. அப்போ அந்த சிவாக்கியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தோற வாயை எடுத்தவுட சிவா சிவான் அப்படின்னு கத்தினாராம். ஆ சிவவாக்கியர், இப்போ சிவவாக்கியத்தை தெரிந்தால் திருமந்திரம் எளிது. சைவ சித்தாந்தமும் சித்தர்கள் நூலும் யோகமும் தெரிந்திருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புரியும், அதை அங்கங்க சொல்லிடுவேன். இறைவன் உயிருக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே இறைவன் தான். உலகத் தோற்றம் அப்படின்னு அப்புறம் அப்பர் சாமி ஒரு பாட்டு போடும், எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே. ஓ, நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு உலகம் பார்க்குறோம், ஒரே ஒரு உலகத்தை பார்க்குறோம். இந்த உலகத்துக்கு எத்தனை கடல், ஏழா? அதில் பசிபிக் தான் ஆழமான கடலா? சரி, ஒரு உலகம் பார்க்குறோம், கண்டங்கள் பார்க்குறோம், கடல்கள் பார்க்குறோம், ஒரு உலகத்தை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு உலகம் தானா? உலகத்துக்கு மேலே உள்ளது அண்டம், அண்டத்துக்கு மேலே. அண்டம் கடந்த பொருள் இல்லையா? பல உலகங்களை தாங்கியது அண்டம். பல உலகங்கள் சொல்றதுக்கு பதில எல்லா உலகம் டார் அப்பர் பெருமான். அப்போ அந்த உலகத்தினுடைய தோற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். உலக தோற்றம் யாராவது நினைச்சு பார்த்தது உண்டா? உலகத்தை பத்தி ஃபேன் சுத்துதுன்னா உட்காந்துட்டு காத்து வாங்கும், அவ்வளவுதான். இந்த ஃபேனை உருவாக்கியவரை பத்தி நம்ம யாராவது தெரிஞ்சிருக்கோமா? கண்டுபிடிச்சது யாருங்க? ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு? டியூப்லைட் எரியுது, வெளிச்சல உட்காந்துருக்கோம், அதுக்கு யார் காரணம்? மின்சாரத்தை கண்டுபிடிச்சது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு? ஒரு விஞ்ஞானியை பேரை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம்னா அது சாதாரண ஆர்டிபிஷியல். இந்த உடலை படைக்க முடியுமா யாராலாவது? நம்மளை படைக்க சொன்னா என்ன செய்வோம்? ஒரு உடம்பை படைங்க என்ன சொல்லுங்க? அதுவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முகமும் வேற வேற தான், அவ்வளவு குரல்களும் வேற வேற, அவர்களுடைய அவ்வளவுடைய எண்ணங்களும் வேற வேற. முடியுமா? உடம்பையே படைக்க முடியலன்னா உலகத்தை எப்படி படைக்க முடியும்? படைப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும்? உலகத்துக்கு ஓர் வித்து பாருங்க, அகலிடத்தார் மெய்யை, அது ஒண்ணுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் சுப்பிரமணிய சுவாமிகள் ஒன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை. இப்போ பொண்ணும் மெய்ப்பொருளும், இப்போ உலகத்திலே மெய்யான பொருள் எது? மெய்யே கண்டு இன்று ஈடுவிட்டேன். அப்போ மெய் எது? எது? சிவம் ஒன்றே மெய். அகலிடத்தார் மெய்யை, அகலமான உலகம் நீளம் அகலம் உடையாய் போற்றி. அப்புறம் வந்து அதெல்லாம் தேவாரம் கொஞ்சம் படிக்கணும். தேவாரம் திவசம் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, அண்டத்து வித்தை அண்டம். பல உலகங்கள் கடந்தது அண்டங்க. அதான் உலகத்திற்கு உயிரானாய் என்பர். உயிருக்கு உயிரானாய் நீயே, உலகுக்கு உயிரானாய் நீயே. இப்போ உலகத்தை இயக்குவதற்கு உயிர், உடம்பை இயக்குவது உயிர், உலகத்தை இயக்குவது உயிர் இறைவன். உடம்பை உயிர் இயக்குகிறது. உடம்பை போல் ஜடமாக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அண்டத்தையும் அவ்வளவு பெரிய உலகத்தையும் இறைவன் இயக்குகிறான். இதே சிவஞானம் போதா முதல் நூற்பா சித்தாந்தம் படித்தவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அவன் அவளது வேணும் அறை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். அவன் அவள் அது எனும் அறை உலகம் இறைவனால் இயக்கப்படுகிறது, இறைவனால் படைக்கப்படுகிறது. ஒரு ஜடமாகிய உலகம் தானாக உற்பத்தி ஆகாது, உடம்பு தானாக வராது. இந்த உடம்பு என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய குயவனால், குயவன் தானே, குயவனால் வரைந்த ஒரு பாண்டம் அப்படின்ற சித்தர்கள் எல்லாம் பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை கலவை. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகம் பஞ்சபூதங்களுக்கு என்ன ஒரு காரணம்? பஞ்சபூதங்களே ஒரு காரியம்தான். பஞ்சபூதங்களுக்கு காரணம் ஒன்று இருக்கு இல்லையா, அது பேர் மாயை. மாயை என்ற நுண்வடிவ ஆற்றல், ஜட ஆற்றல், அந்த ஆற்றலினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது, உடம்பு படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. சினிமாவில் நிறையா பாடுவாங்க, சினிமா பாட்டு நிறைய இருக்கு, படைத்தானே இறைவன், இறைவன் படைத்து அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சு நம்மள்கிட்ட கொடுத்து அதை அனுபவி ராஜான்னு நம்மளை அனுப்பி வச்சிருக்கான். அவ உடம்பை படைத்தது யாரு, உலகத்தை படைத்தது யாரு, எதற்காக படைத்தான், உயிருக்காக படைத்தான், ஏன் படைத்தான், நாம் திருந்துவதற்காக, நாம் மேல்நிலையை அடைவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக, தெய்வ நிலையை அடைவதற்காக இந்த உலகமும் இந்த உடலும் கருவிகரணங்களும் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை. இப்போ இந்த உலகத்தை இறைவன் மாயையிலிருந்து படைத்தான். போக போக உங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா ஒரே நாளில் நான் அவ்வளவு சைவ சித்தாந்தியும் என்னால் சொல்ல முடியாது இல்லையா. மாயைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் சொல்லணும் அதை. மாயை என்ற ஒரு ஜட ஆற்றல்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: இப்பொழுது சொன்ன மாதிரியே குதிரையை கொண்டு போய் கட்டுவோம் என்று சொல்லி சாமி எண்ணினார். இதுக்கு குதிரையிட்ட சருக்கம்னு பேர், குதிரையிட்ட சருக்கம்னு பேர். தந்தை என்பவர் மைந்தர்வாதை தவிர்ப்பதே கடனாதலால் அண்டமின்றிய காதல் அன்பர் அழுங்கள் கண்டவன் அறியலாம். வந்து வெம்பரி ஆகவும் பரி வைரர்வானவர் ஆகவும் சிந்தை கொண்டனர் அந்த மால் விதி தேடுவார் மதி சூடுவார். தந்தையாயிருக்கிறவன் தன்னுடைய மைந்தனுக்கு இருக்கிற துன்பத்தை தீர்ப்பதிலே மிகவும் அக்கறவும். முக்கியமான உறவு யார் என்றால் தாய் தந்தை, அப்புறம் தான் மற்ற உறவெல்லாம். முக்கியமான முதல் உறவு இது தாய் தந்தை. தாய் தந்தைக்கு மேல உறவு இல்லை. இப்ப இவருக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம் ஆறு. அப்பண்ணி அம்மனி ஐயனி அங்குடைய மாமனும் மாமியினி ஒப்புடைய மாதரு ஒன்பொருளி உருகுலமும் சுற்றமும் ஓரூரணி துய்ப்பனவும் உய்ப்பனவும் போற்றுவாயி துணையாய் என் நஞ்சம் துறப்பிப்பாயி இப்பொண்ணி இம்மண்ணி இம்முத்திரி இறைவனி ஏறு வந்து செல்வன் பரமஞானிகளுக்கு எல்லாம் ஜெயகுருமானே. அவங்க சுற்றம் இல்லையில அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு. அதனாலே இப்பொழுது தந்தையாய் இருக்கிற சிவபகவான் மைந்தராகிய திருவாதவருடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும். அது முக்கியமான கடன். கடன் அதை சொல்ற தந்தை என்பவரும் மைந்தர்வாதை தவிப்பதே கடன் ஆதலாம் தன்னை அடைந்தார்களை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் ஆதார். அப்ப தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ முன்னம் அடியே அறியாமையினால் முனிந்தென்ன நலிந்து முடக்கீட பின்னை அடியே நமக்கு ஆளும்பட்டேன் சுடுகின்றது சோலைத வைத்தருளாய் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தங்கடன் ஆவது அண்ணன் அடையார் அதிகக்கிடையில் விரட்டான துறை. அதனால தன்னை அடைந்தவுடைய வினையை தீர்ப்பது தலைவனுடைய கடன். கடன்னா புரியுதா? கட்டாயமா செய்தே தீரோ என் கடன் பணி செய் தன் கடன் அடியனையும் தாங்குவோம். கடன்கிற வாக்கியம் பெரிய காலமான சூடான வாக்கியம். சூடான வாழ்க்கை கடமைங்கிறது ஒரு வகை, கடன் என்பது ஒரு வகை. சார்ந்தாரை காத்தல் தலைவன் கடனாதல் என்பது சிவஞான போதும். சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனா தன்னை அடைந்தவருடைய துன்பத்தை தீர்ப்பது தலைவருடைய கடன். கடன் முக்கியமா செய்தே ஆகும். அதனால தந்தை என்பவர் மைந்தர்வாதை தவிப்பதே கடனாதலால் அந்தமின்றிய காதலன்பர் முடிவில்லாத அன்புடையவராகிய மாணிக்கவாசன் அழுங்கள் கண்டவன் அழுங்களாகிய துன்பத்தை கண்டபிற்பாடு நரியலா வந்து வெம்பரி ஆகும். ஐயால சாமி எண்ணினாரு. ஐயால கொடுத்த பணத்துக்கு மேல கொண்டு போய் வந்து குதிரையை காட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்த ஒன்னாரு தெரியுமா, பணம் போட்டு குதிரையெல்லாம் வாங்கல, பணம் போட்டு குதிரையெல்லாம் வாங்கல. பின்ன என்ன பண்ணாரு, இந்த காடு காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையாக வரணும்னு நினைச்சாரு. நான் காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையாக வரணும், நரி எல்லாம் பரியாக வரணும்னு எண்ணினார் எண்ணினார். அப்படி எண்ணின உடனே காட்டில் இருக்கிற நரி எல்லாம் குதிரையாக வந்துருச்சு. சங்கல்பம்னு சங்கல்பம்னா நினைச்ச மாத்திரத்திலே செய்யறோம், நினைப்பினாலேயே எல்லாம் செய்யறோம். நம்ம மாதிரி கையினால செய்யறதில்ல, நினைப்பினாலே நினைத்தால் அப்படி இருக்கும். நினைப்பினாலே உலகத்தை படைக்கிறான், நினைப்பினாலே உலகத்தை காக்கிறான், நினைப்பினாலே உலகத்தை அழிக்கிறான், நினைப்பினால். அதனாலே காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையாக வரணும்னு நினைச்சாரு. உடனே எல்லாம் குதிரையாக வந்துச்சு, நரிகள் குதிரையாக உண்டு. அதுக்கு மேல அந்த தேவர்களும் பூத கூட்டங்களும் எல்லாம் பரி வீரர்கள், குதிரை வீரர்களாக எண்ணினார். எல்லாம் அவங்க வீரர்கள் ஆனார்கள். சிந்தை கொண்டனர், சிந்தை கொண்டனர் அந்த மால் விதி தேடுவார். அந்த மால் ஆகிய திருமாலும் விதியாகிய பரமன் தேடுவார், மதி சூடுவார். அவங்க தேடுவார், மதி சூடுவார். தேசிலா நரி வந்து வந்து திரண்டு வெம்பதி ஆனது. நரிகள் நிறைய வந்துருச்சு, நிறைய திரண்டு வெம்பரியானவன். ஆசிலா இமையோர்களாமும் அமைந்த சேவகர் ஆயின. தேவர்கள் எல்லாம் குதிரை வீரர்களாக ஆனார்கள். தேவர்கள் குதிரை வீரர்கள். மாசிலாமணி மன்றர், மாசிலா மணிமன்றர், மாசிலா குற்றம் இல்லாத மணிமன்றிலே ஆடுகின்றவராகிய சுவாமி ஆரிய வாசிக வாணிகர் போலவே. ஆரிய தேசத்து வாசி வாணிகர், வாசினா குதிரை, குதிரையா வாரிய போல. ஏசிலா உரு மாறினார், குதிரை வியாபாரியாக மாறினார். அது எப்படின்னா தலையில துப்பி, அப்புறம் ஷட்டை, கையில சாட்டை. குதிரை வீரர்களுக்கு தலைவன், அந்த குதிரை கூட்டத்துக்கு குதிரை வீரர்களுக்கெல்லாம் தலைவன், வியாபாரி, முதல் வியாபாரி. ஆசிலா மாசிலாமணி மன்றர் ஆரிய வாசிவாணிகர் போலவே ஏசிலா உரு மாறினார், மர இவுளியின் உறவேறினார். எல்லா நதிகள் எல்லாம் உதவியாச்சா, அந்த தேவர்களை எல்லாம் வீரர்களாக ஆக்கி ஏற்றி விட்டாரு. இவர் வந்து வேதமாகிய குதிரையில ஏறினார், இவர் வந்து இந்த நதி குதிரையில ஏறல. வேதத்தை குதிரையாக ஆக்கி, வேதம் உங்களுக்கு சித்து பொருள் தெரியுமா? வேதம் சித்து அறிவுடைய, வேதம் ஆகணும்னு சொல்றோம் இல்லப்பா, வேதாகமங்கள் அறிவு சட சட மூலம் தான் வேதம் அறிவு, மற்ற இது மாதிரி இல்லை. வேதாகமம் அறிவுடைய சித்துக்குரு, அதனால தான் வேதம் வேதாரண்யத்தில் பூசி உருவம் எடுத்து பூசித்ததுப்பா, உருவம் எடுத்து வேதம் உருவம் எடுத்து பூசித்தது. வந்த புராணத்திலே ஒரு உருவம் எடுத்து வந்து அவங்க ரெண்டு பேரும் பரமாவிஷ்ணுவும் நானே கடவும் நானே கடவுன்னு தகராறு பண்ணிக்கிட்டு போது வேதம் வந்து சொல்லிச்சுன்னு சொல்கிறாரு. அதனால வேதம் அறிவு, அறிவு சித்து, நம்ம போல சித்து உடைய சித்து அறிவு, வேற சட நூல் அல்ல. இந்த உண்மையெல்லாம் யாரு சொல்ற? அதை வேண்டாங்கிறாரு. அதனால வேதவாயிய குதிரையிலே ஏறினார். எப்போதும் மாட்டு மேலதான் வருவார் சாமி. இவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் சரி, என்னமா இருந்தாலும் சரி, கடைசியா நடனா அந்த மாட்டு மேலேதான் காய்ச்சி விட்டார். வருவார் கொன்ற வழி எதுபடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடவேல் மாதவோடு மகிழ்ந்து ஊதப்படையும். வேத மோதி வெண்ணூர் உண்டு வெள்ளை எருதே, வெள்ளை நரைமாறு. அது காலமாக புலவர் சொன்னாரு, திருவாரூருக்கு போனாரு சாமி தேர்ல பவனி வந்தார். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நரைமாடோ ஒன்றிருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல் நஞ்சை உண்டியிருந்தார். ஒரு மாடு இல்லாமல் மைத்துனானால் உலகமெல்லாம் உறுதே உண்டாது. இதில் ரகசியம் தெரியுதா? ஒரு மாடு கூட இல்லாம உன்னுடைய மைத்துன உலகத்தையெல்லாம் உழுது சாப்பிட்டா, இது என்ன, இது என்ன புரியுது? மகாவிஷ்ணுவானவர் பன்றியாகி பூமியை உழுது சாப்பிட்டாரு. ஒரு மாடு இல்லாமல் மைத்துனார் உலகமெல்லாம் உழுதே உண்டார். நரைமாடோ ஒன்றிருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல் நஞ்சை உண்டி. இருநாளி நெல் இருக்க இரண்டு உள்ள தாம் இருக்க இறந்தே உண்டி. திருநாளும் உண்டாச்சோ தென்கமலை பதி வாழ்ந்து யாகரார் சோயா பாடினார். யாரு? காலவகப்புலவர். தியாகராஜர். நரைமாடோ ஒன்றிருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல், இருநாளி நெல் இருக்கு, ரெண்டு மணி நெல் தாம் ஆகி கொடுத்தா அது இருக்க, ரெண்டு உள்ள தாம் இருக்க இறந்தே உண்டி. இந்த லட்சணத்துல உனக்கு திருநாடு வரையா?
2: அதனாலே இப்படி வேதமாகிய குதிரையில ஏறினார். சேடு கொண்டு திரண்டு வீரர் இரண்டு ஞாங்கர் சிறக்க. மாட்டுலதான் வருவாரு. மாணிக்கவாதருக்காக இப்ப குதிரையில வர்றாரு.
1: மாணிக்கவாதர் குதிரையில ஏற்றி விட்டார். அவர்கிட்ட எல்லாமே இருக்குதா? ஆறுகிட்ட சிவருமான்ட்ட ரதம் இருக்குது, யானை இருக்குது, குதிரை இருக்கு. அதுல ஏறுது, மாட்டுலதான் ஏறுவார். கடகரியும் பரிமாவும் தேர்முகம் ஏறாரு, இடமும் உகந்து ஏறினவார நக்கை.
2: சேடு கொண்டு திரண்டு வீரர் இரண்டு ஞாங்கர் சிறக்கவே. அந்த பரிவீரர்கள் இரண்டு புறமும் சூழ்ந்து வர ஊடெழுந்துகள் உம்பரங்கனும், ஊடெழுந்துகள் ரொம்ப இம்பரங்கன் உம்பருங்குளர் வைதவே.
1: அதனால அந்த குதிரைகள் வரும்போது பூமியிலே அதிகமான குதிரைகள் வந்தபடியினாலே பூமியில புழுதி எல்லாம் தேவலோகத்துக்கு போச்சான்.
2: கூடுடன் தொட்டி விம்ம நீட்டிய கூட்டல் சூழ்மதில் வாயில் வாழ்.
1: அதனால கூடுங்கிற சங்குகளும் அதுக்கு மேல துடிங்கிற உடுக்ககளும் மற்ற வாத்தியங்களும் முழங்க கூடல் சூழ் மதில் வாயில் வந்தார்கள். அதனால கூடல் என்கிற மதுரை புறத்திற்கு வந்தார்கள். அப்படி மதுரை நகர்ப்புறத்திற்கு வந்துருச்சு குதிரையில் ஆடல் வெம்பரி கொண்டு சென்றனர் ஆதியார் உமைப்பாதியார். கவியில நல்லா பாடுறார் ஆதியார் உமைப்பாதியார். அங்கு நின்றவர் சென்று நிம்ப வலங்கலானை வணங்கி. குதிரைகள் ஏராளமாக வந்திருக்கும். குதிரைகள் கொண்டுக்கு எட்டிய உயிரும் குதிரைப்பா. குதிரைகள்னா ஒரு அளவா இல்ல, அளவு இல்லாத குதிரை. அது காசு போட்டு வாங்கினா கணக்கா வாங்கலாம், அது காசு போடாம வாங்கணுங்க, காசே கிடையாது. அங்கு நின்றவர் சென்று நிம்ப வளங்களானை வணங்கி. வெப்பமாலை சூடியவனாகிய பாண்டியனை வணங்கி தூதர்கள் சொன்னார்கள், எங்கனும் துகள் பொங்கி வெம்மை எழுந்து காகல மாற்பவை திங்கள் வெண்குடை மன்னவாரிய தேச வெம்பரி இந்துனம் துங்க வன்மதிலின் புறத்த துவன்றி வந்தவன் அச்சொன்னார். அதனால் ஏராளமான குதிரைகள், ஆரிய நாட்டு குதிரைகள் ஏராளமாக வந்திருக்கிறது நம்முடைய நகர்ப்புறத்திலே வந்துருச்சு, மதுரை புறத்திலே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம். வந்து உடனே திருவாதபுரியில் வரவழைச்சு நீங்கள் சொன்ன மாதிரி குதிரை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி பட்டு அடைய போர்த்தி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி வாங்க குதிரை கூட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டோம். அந்த தண்டையில் இருந்தவர் சொன்ன மாதிரியே ஆவணி மாதம் போல நட்சத்திரத்தை குதிரை வாசிகின்றது வந்த வேண்டலும் வாத ஊரை வாத ஊர் உரை ஐயர் மேல் நேசம் வைத்து அவர் தம்மை முன்னர் அழைத்து நீள்களை ஆதி தந்து ஆசில் வெம்பரி காண வம்மினன் ஆவனா எழுந்து எதிரடையலார் கூசு தன்படை சூழவே இறை கோயிலின் புறம் எய்தினான். பாட்டு எட்டு சீர்ல வாடுறாரு அந்த அரசனுடைய சிறப்பை. வண்டு வடி அலங்கனிடும் தடந்தூன் மாறன். வண்டுவடி அலங்கன்னா பூமாலைகளை போட்டிருக்கானா, அதுல வண்டுகள் இருக்குதா. வண்டுவடி அலங்கனிடுந்தடந்தோன்மாறன் மணிச்சிவிகை மீதேறி மதுரை மூதோர் கண்டிரு கண் கழிக்கு வகையாலவாயில் கடவுளிடும் பரிவரவு காண்பான் நீ செண்டு வெடிதனில் பூந்து பணி நீர் ஓய்ந்த செங்கழு நீர் மதுமாரை சிறந்து தூங்கும் தண்டரள மணிப்பந்தர் நிழக்கு இளம்பூர் கவி சின்மதை இனிதிருந்தான் தானே சூழ. வெளியில வந்து ஏல வந்து முத்துப்பந்தலுக்கு கீழே ரத்ன சிம்மாசனத்தை உட்கார்ந்து முத்துப்பந்தல் மேலே கீழே ரத்னசிம்மா முத்தமிழின் திறனவளும் புலவர் சூழ. பாண்டியன் அப்படி அவன் அந்த சிம்மாசனத்தில் இருக்கும்போது முத்தமிழின் மதுரைக்கு முத்தமிழுக்கு குறவே கிடையாது. மதுரையில் முத்தமிழ் இப்போதான் ரொம்ப குறைஞ்சி போச்சு. முத்தமிழ் அங்கே தானே விளங்கியது இயல் இசை நாடகம் முத்தமிழும் மதுரையில். மாட்ட கூட மதுரையில் மிதேறி மாறியாடும் இறையவர் ஏழேழு பேர்கள் ஊர வருவூருள் அதிகாரம். ஏழேழு பேர் சங்கப்புலவர்களும் அப்படி புலவர் சூழ. முதுமறையோர் மங்கள சொல் முறையில் கூற முதுமறையோராகி வேதத்தை உணர்ந்த வேதியர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண கைத்திகளும் வலை புலம்ப கலங்கள் மின்ன. கையில போட்டிருக்கிற வலைகள் எல்லாம் அப்படி கவரி வீசும் போது பெண்கள் கவரி வீசுறாங்க, கையில இருக்கிற வலையெல்லாம் சத்தம் போடுங்கல்ல. கைத்திகளும் வலை புலம்ப கலங்கள் மின்ன கண்ணியர்கள் இருமருங்கும் கவரி வீச குத்துளவும் பல மரடி வாசந்தோய்ந்து குளவு மலன் தென்றல் வர மாதர் பாட மித்துமணி முத்தமனும் பணிகள் உண்டு வெண்மதியின் தோற்றம் போல் விற்றுள்ளார். முத்துமாலை அணிந்து இப்படி அலங்காரத்தோடு அதிகால ஆடல் பாடலோடு அதிகால பெண்கள் கவரி வீச வேதியர்கள் வேதத்தை ஓத புலவர்கள் வந்து வாழ்த்து சொல்ல இப்படி ராஜா யாரு அறிவு வாழ்க்கை ராஜ வாழ்க்கை அரச வாழ்க்கைப்பா. அந்த அந்த காலத்து அரசன்னா ரொம்ப இப்போ இல்லை அரசனே இல்லையில. இப்போ மந்திரி தானே இருக்கிறேன், அரசனே இல்லையில, அரசன் இல்லையிலப்பா மந்திரி தானே. முதல் மந்திரி இரண்டாவது மந்திரி தான் இருக்கிறார்.
2: ஆகையினால இப்படி அரச வாழ்வு அவ்வளவு சொல்லக்கூடியது. இப்படி இருந்தான் மங்கோல்படி தடம் குருசை வாதபூரர் மனங்களிப்பு விழிகளிப்பும் அறிவிலாத திங்களனும் தன்மரபு விளங்க என்று திருநீரும் அஞ்செழுத்தும் சிறந்து மல்க சங்கிருடன் காகலங்கள் முளவமார்ப்ப தயங்கி எழும் துகள் உயர்வான் தன்மையர் செல்ல துங்கனிடும் கடல் வறந்து வருதல் போல தோன்றி ஒரு பரித்திரனின் தோற்றம் கண்டான். கடல் வருவது போல ஒருதான் குதிரை
1: இப்படி வந்தது. ஒரு பாட்டு சொல்றேன், நல்ல பாட்டு. இந்த பாண்டியனுக்கு பணம் வாங்கினதுக்காக குதிரை மட்டும் இல்லையா, திருநீரும் பஞ்சாட்சரமும் எப்போதும் வளர்ச்சி அடைந்து அதன் மூலமாக உயிர்களெல்லாம் கதிபர வேணும், நம்ம கட்சி வளரணுங்கிறதுக்காக குதிரை மட்டும் தரும். பாண்டியன் பணம் கொடுத்ததுக்காக குதிரை மட்டும் இல்லையா. அங்கிடர் மதுரையம் பதியிலாவணி திங்களின் மூலநாள் சிறி தினத்தினில் எங்கனும் நீரும் அஞ்செழுத்து ஓங்கிட சக்கர நடும்படி சமூகம் வந்தவார். அதனால இப்படி குதிரைகள் மதுரைக்கும் வந்துருச்சு, குதிரைகள் மதுரைக்கும் வந்துருச்சு. சொன்ன வனத்துலகளையும் பயில் ஆமாத்திய உரத்து தோன்றி மன்னவர்க்கு அரசுரிமை திறள் செய்யும் மந்திரியாகி மன்னர்க்கெல்லாம் மன்னவனை பின்னுகடை முடியின் மேல் பொன்னின் முடி சூட்டி ஆண்ட மன்னவனை மதுரையிலே குதிரைவிற்க சொன்னவனை வணக்கம் செய்வா. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரு வண்ணம் சித்தமெல்லாம் அறிவித்து ஜபமாக்கி என ஆண்ட தனக்கருடையவார் ஆர் வருவார சோவேம்பலம் சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசாம் பார்வதி பிரியா பத்தர்கள் நேசா பத்தியும் பூத்தியும் தந்தருள் வராதா அரூரானை காவிரில் வாழ்வாய்.
2: அந்த ஆனைக்காவினில் வாழ்வாய் அண்ணாமலையும் காலத்தியாழ்வாய் சிரோதில்லை தாண்டவஞ்சியும் சிதம்பரேசா சிதம்பரேசா பதஞ்சலி பூலி முனி கருளிய வரதா பாடும் அன்புக்கு அருளிய வரதா சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர.

அருளும் பொருளும் அள்ளி தருவாய், அம்மை இம்மை வாழும் தருவாய், பாடும் பணியே பணியா தருவாய், நாடும் அடியார் கூட தருவாய்.

0: தருமம் செய்ய தனத்தை தருவாய்,
1: தருமம் செய்ய தனத்தை தருவாய்,
0: தானம் செய்ய மதியை தருவாய்.

0: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ. വാൻമുയിൽ വളാது வைக மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு இய குறைவிலாது உயிருள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்கனற்றவன் வெள்ளி மல்க மேன்மை உள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதை.
1: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: தென்னவருக்கு அடித்தில் நானே குதிரையை பாண்டியனை கொடுத்து வருவோம். நீ தூதர்களோடு மதுரைக்கு செல்வாயா. பாண்டியன் ஏதாவது துன்பம் கொடுப்பான்னு கவலைப்படாது. ஆவணி மாசம் மூல நாள்ல நட்சத்திரத்திலே குதிரை வந்துடும் சொல்லு. ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்திலே குதிரை வந்துடும் சொல்லு. முன்னுரை கடிது வந்தேன். நீ ஓலை விட்டபடியினாலே நான் முன்னாலே வந்தேன். இல்லைன்னா குதிரையோட தான் வருவேன். நீ ஓலை விட்டபடினாலும் முன்னாலே வந்து சமாசாரத்தை சொல்லலாம். அவன் வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு யார் சொல்லி கொடுக்குறா? சாமி தான் சொல்லி கொடுக்குறேன். முன்னுரை கடிதி வந்து ஆவணி திங்கன் மூல என்ன அத்தினத்தில் இங்கே எழுது மறுப்பறியோடு. அதனால ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும்னா அரசனை சொல்லு. தொன்மதி குலத்து மன்னன் துயர் செய்வான் என்று சற்று நன்மன கவர்ச்சி கொள்ளாள். அரசன் துன்பப்படுத்துவான் என கவலைப்படாது. பொன்மணி கலம் நீர் சாத்தி பொன்மணி கலங்கள் மிக்க பூந்துகள் வரவு நல்கி மண்மன தொகை ஓரம் மந்திரி பார்ம செய்யும். அந்த மந்திரியினுடைய அடையாபரணங்கள்லாம் முதல்ல இருந்துச்சு. அதெல்லாம் ஜாமி கிட்ட தான் வச்சுட்டாரு. அதெல்லாம் மறுபடியும் கூட்டி விட்டு மந்திரி ஆக்கி விட்டு இப்போ அரசன்கிட்ட போகணும்ல. அதனால சாமியார் குளத்தில் போனா அப்போ உத்தமாக இருக்காது இல்லை. அதனால திருநீர் பூசி விட்டு கையில் இந்த மந்திரிக்குண்டான அடையாள ஆபரணங்கள் எல்லாமே பழையபடியே மதுரை வந்து முதல்ல வந்த மாதிரியே அவரை அலங்காரம் பண்ணி ஒரு மாணிக்கத்தை கொடுத்தாரு கையில். ஒரு நல்ல மாணிக்கத்தை செவ்வொரு மாணிக்கம் இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் வந்துருன்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சார். அப்படி சொல்லும்போது மாணிக்கவாசகர் ரொம்ப கவலை வந்துடுச்சு. மறுபடியும் மதுரைக்கு நம்மளை போ சொல்கிறாரு. இப்போ இவ்வளோ இப்போ இந்த இடம் வங்கலங்கு தான் கொடுக்கு. எங்கே உயர்த்தினார் சுவாமி நம்மே? அப்படி உயர்த்தி சிவஞானத்தை கொடுத்து விட்டு மறுபடியும் அந்த மண்ணிட்ட போய் நம்ம நின்று பேசும்படியா இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டார். தென்றிசை கதிவன்றன்பா சென்றது உடுத்து காண்டி என்றுமா மணியினல்லி ஏகன விடுத்தவன்னர் கன்றகள் புனிற்றாவன்ன கசிந்துரு கண்ணீர் வார நின்று நின்று இறங்கி ஐயா நீத்தியோ என்று வந்து. அதனால மறுபடியும் அந்த மனிதனிடத்திலே மண்ணிடத்திலே போச்சுருக்கு. இப்ப தகுதி இருக்கு எப்படின்னா வேற மனிதர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி சிவஞானத்தை கொடுத்துட்டார். அப்படி கொடுத்த முற்பாடு அந்த அரசனிடத்திலே போய் சமாசாரத்தை சொல்லு என்று சொல்லும் போது அதிகமான கவலை. வெளிப்புணல் சிந்த சிந்த கண்ணிலிருந்து நீர் ஓடுகோ வண்ணவன் விடைபெற்றேகி சுடிப்புணல் கொளிக்கும் வாவி சூழ்வரும் துறையை நீங்கி திருப்புறையை திருப்பெருந்துறையை விட்டு வழிக்குரு துணையாயுள்ள வள்ளலை இந்த எடுத்தும் ஓதி வழிக்கு துணையாயிருக்கிற பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டு பழிச்சுரு தூதரோடு மதுரை எம்பதியில் போனார். அப்படி மதுரைக்கு சென்று மன்னனுக்கு முன்னாலே வணக்கம் செய்தார். மனமிலா வணக்கம் செய்தார். அவனை கும்பிட மனசு வராது. அது இந்த இடத்துல நினைச்சு பார்த்தா ஏன் இப்படி சாமி பண்ணாலோட தெரியுது. அந்த அளவுக்கு ஒசத்தி சிவஞானத்தை கொடுத்து மறுபடியும் மன்னிடத்தில் போய் சொன்னார்னா மன்னன் முதலானவர்களாலேயும் அந்த நடக்கின்ற பின்னால் நடக்கின்ற திருவிளையாடல் மூலமாகவும் பல ஆன்மாக்களை உய்யக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆண்டு கொண்டரோட அளவுறுதுபடி பாண்டியனுக்கு பரிமாவிற்று இந்து கழகம் அசையப்பெறாது ஆண்டானங்கோன் அருளில் இருப்ப துண்டு சோதி தோற்றிய சொன்னையும் என்று கீர்த்தி திருவகவல்ல வரும். அதனாலே பாண்டியனை ஆண்டு கொண்டரோட வந்திய ஆண்டு கொண்டரோட அந்த வையக்கரையில மண் சுமந்த போது ஏழை பார்த்த ஜனங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்க இந்த புட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாருப்பா. புட்டு எல்லாத்துக்குமே இந்த கிழவி கொடுத்த புட்டு எல்லாத்துக்குமே சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வேலையை செய்யுங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. அந்த புட்டு வாங்கி சாப்பிடுவவங்களெல்லாம் முத்தி கிடைக்க முடியல இல்லை வளர்ந்து. அப்புறம் குதிரையில வந்து அதையெல்லாம் பார்த்த ஆன்மாக்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பார்த்த ஆன்மாக்களுக்கும் அதற்காக கதிரிமதி சடையோன் இந்த கவின்கொண்மா மணியை நல்கி மணிகை மாணிக்க சிவபெருமான் கொடுத்த அந்த மாணிக்கத்தை அரசனுக்கு முன்னாலே எதிரொரு நின்ற போது இன்புற வழிதி நோக்கி விதிமுறை இருமிங்கென்ன விருந்தனர் விருந்தனுகளார். கையால முறையாக முதலமைச்சர் முன்னே எப்படி எந்த தானத்தில் இருப்பாரோ அந்த தானத்தில் இருங்கன்னு சொன்னான். சொல்லிட்டு அந்த மணியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த மாணிக்கத்தை பார்த்து அவன் பார்த்ததில்லை அந்த மாணிக்கம் சிவபெருமானே மாணிக்கம் கொடுத்துருந்தாருன்னா அது எப்படி இருக்கும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அதனுடைய உரை ஒலி பிரகாஷம் அதனுடைய சிறப்பு ரொம்ப சந்தோஷம். சரி நீங்கள் திருப்பரந்துரைக்கு சென்று கடற்கரைக்கு சென்று குதிரை வாங்கினீர்களா எவ்வளவு வாங்கினீர்கள் எப்படி அங்கு நடந்த சபாச்சாரங்கள் எந்த நாட்டு குதிரைகள் வந்திருந்தது என்றெல்லாம் கேட்டா. அப்படித்தானே கேட்பார். மலக்கொடும் பகையை வெல்வார். கொடுமை செய்கின்ற மலத்தினுடைய பகையை வெல்லுவராகிய திருவாத ஒளிகள் மன்னவன் முகத்தை நோக்கி நிலத்தொழில் புகழின் மிக்காய் நீதரு நிதி கொண்டே இலக்கண குறைபாடின்றி. அல்ல அந்த குதிரைக்கு அசுவ லட்சணம்னு சொல்றது அந்த லட்சணங்கள் எதுவும் குறைபாடு இல்லாத ஒன்னா நம்பர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குதிரைகள். அப்படி ஈரிரு கதியும் உண்டான் குலப்பரி இனங்கள் யாவும் விலை குறை கொண்டவன் மறு. அதனால நான்கு வகையான கதிகளையும் உடையதாயிருக்கிற பூண்ணா நம்பர் குதிரைகளை வாங்கி கொண்டோம். அதன் பிறகு அங்க இருந்த சோதிடத்துல கேட்டோம் இந்த குதிரைய மதுரைக்கு எப்பொழுது கொண்டு போறது நாள் நாள் சோதிடர். அந்த சோதிடர் சொன்னாரு ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அருமையான நாள் அன்னைக்கு கொண்டு போகும் மதுரைக்குன்னு சொன்னாரு. அதனால குதிரைகளை நீ ஓலை விட்டபடியே நாளை முத நாளே நான் இங்க வந்து விட்டேன் அவர் சொல்லி கொடுத்தது. ஆத்மநாம சுவாமி சொல்லி இவருக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அரும்பரி தொகுதி எல்லா அணிதுகள் மதுரைக்கேக பொருந்திய தினமே தந்த மதுரைக்கு முதல் முதலா குதிரை வருதுன்னு சொன்ன ஒரு நல்ல நாள் ஒண்ணும் அல்லவா. அதற்காக அங்கிருந்த கணித கேட்டோம் அந்த கணித வல்லார் இந்த மாதிரி ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அருமையான நாள் திருந்துமா வணியான் திங்கள் மூல நட்சத்திரம் ஆமென்ன இருந்தனன் அதனை நாடி பெருந்துறையின் முறை. அதனாலே நான் பெருந்துறையில தங்கி இருந்தேன் திருப்பெருந்துறையில் தங்கி இருந்தேன். நீ இப்படி ஓலை விட்டபடியினாலே இப்பொழுது நான் வந்தேன். அதனாலே அந்த ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் அப்படின்னு சொன்ன பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. அப்படி சந்தோஷம் வந்து இந்த இடையிலே சொன்னவர்கள் ஒரு மாதிரியா சொல்லிட்டார்கள். முன்னாடி இந்த மாதிரி குதிரை வாங்கல சாமியார் ஆயிட்டாரு வந்த சாமியார்கிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா. அதை சொன்ன கேட்டு அதனாலே நான் வருத்தத்திலிருந்து நானா இப்படி நீங்கள் வந்து சொன்னபடினாலே ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்கள் இந்த வருத்தம் நினைக்க வேண்டாம் நீங்கள் ரொம்ப எனக்கு உபகாரத்தை பண்ணியிருக்கீர்கள் அப்படின்னு சொல்லி வெகுமதிகள் செய்து ஐயாவில் பொன்னாடை போர்த்தி என்னமோ நிறைய பொண்ணெல்லாம் அள்ளி கொடுத்து ஐயாவில் நீங்கள் உங்கள் இல்லத்தில் போய் சௌரியமாக ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னா தம்பெருமனையில் தாவலர் வைகள் மதுரையிலே அவருக்கு பங்களா கொடுத்துருந்தான். அது முதல்வர் அவர் அவதானம் பண்ணது திருவாத ஊர் மதுரையிலேயே அமைச்சராக இருந்தபடியில் அங்கே தனியார் முதலமைச்சருக்கு பங்களா அதில் தங்கினார். தன்பரி சமூகம் மீது நாள் இரண்டு ஆவணி மாசம் மூலம் நட்சத்திரத்தில் வரும்னு சொன்னார. முதல் நாள் கேட்டேன், அதுக்கு முன்னாலே அனுஷம் அனுஷம் கேட்ட மூலம் அந்த அனுஷத்துக்கு முன்னாடி விசாகம். இந்த விசாக நட்சத்திரத்தினிக்கு ரெண்டு நாள் இருக்கும். சுற்றன் இங்கு இருந்தொழி நேமி அம்புவிக்கு அரசன் அமைச்சரில் ஒருவன் சென்று அரசனிடத்திலே ஒரு அமைச்சன் சென்றான். வேறொரு அமைச்சன் சென்றான். பெயரை வைத்துக் கொண்டவராகிய முதலமைச்சர் அங்கே சாமியார்கிட்ட படத்தை கொடுத்தார். குதிரையெல்லாம் வாங்கல, உங்கள்கிட்ட வந்து சொன்னதெல்லாம் போய் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் போய் குதிரையெல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு அமைச்சன் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனுக்கு அதிகமான வருத்தம் வந்தது. அந்த முதல்ல அந்த உங்க சொன்னதும் இப்போ இந்த அமைச்சன் சொல்றதும் இப்போ உண்மையாத்தான் இருக்கும் போது இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தை அடைஞ்சான். வருத்தத்தை அடைஞ்சு நின்பரும் தூதரேகி எழுது நின் ஓலை காட்டும் பின்பு வந்து உனது சீற்றம் ஒழிந்து உயிர் விளைக்க எண்ணி அதனால தூதர்கள் போய் சொன்ன பிற்பாடு ஐயால் உன்னுடைய கோபத்தை தனித்து கொண்டு கோபத்தை தனித்து அந்த மாதிரி பொய் சொல்லி கோபத்தை தனித்து விட்டு விளைக்கலாம் என்று சொல்லி உன்னிடத்தில் இப்படி பொய் சொல்லியிருக்கிறார். அதனால ஆவணி மாதத்தில் மூலத்தில் குதிரை வரும் என்று சொன்னதெல்லாம் பொய் என்று அந்த ஒரு அமைச்சர் சொல்லினார். மற்றவர் மொழிந்தவெல்லாம் பொய்யுரை மன்னவென்ன சொற்றமல் வைய நான் தூதரை சொலித்து நோக்கி அற்றமல் சுருதி வல்லார் அருப்பெரும் துறையில் அற்றவன் வரிகள் உண்டே உள்ளே வந்துரம் என்றார். அதுக்கு மேலே தூதர்களை விட்டார். தூதர்களை விட்டு அந்த பெருந்துறையில அந்த பகுதிகளில் குதிரைகள் வந்திருக்குதா அப்படின்னு பார். ஒரு குதிரை ரெண்டு குதிரை இல்லை, நிறைய குதிரைகள் அல்லவா, அதனால கேட்டா என் குதிரை வந்திருக்கத்தானே செய்யும். குதிரை வந்திருக்குது பட்டாளத்தில் தங்கி இருக்குது அப்படின்னு சொன்ன பட்டாளத்தலை போனா தெரியுமில்ல ஜனங்க பார்க்கும் சொல்லு. ஒரு குதிரை ரெண்டு குதிரை இருந்தா ஆச்சரியமா இருக்காது, இது ஆயிரக்கணக்கான குதிரை. அப்படியே தூதர்கள் வேகமா சென்றான். சென்று பார்த்தா பார்த்து அந்த பகுதி பூராவும் பக்கத்தூர் எல்லாமே தேடின. ஒரு பக்கமா ஜனங்களையும் கேட்டாரு, இந்த குதிரைங்கிற பேச்சே கிடையாதுங்க, இங்க குதிரையும் இல்ல ஒண்ணும் இல்ல. அதாரு சொன்னாங்க வந்து குதிரை நாங்களே குதிரையை பார்த்ததில்லை அப்படின்ட்டாரு. எங்க திருப்பருக்கு அருந்தரல் தூதரே அத்தினம் கடிதம் என்று வருந்தி முன் புகுந்து மன்னர் மன்னனை வணங்கியிருந்து பெருந்துரை என்னும் ஊரும் பரவுல பதியந்தேடி கருந்தடம் கழித்து வேந்த கண்டிடம் புரியும் அரசனுக்கு என்னமா இருக்கும். இப்படி சொன்ன உடனே அவனுக்கு அளவில்லாத வருத்தம் வந்தது, கோபம் வந்தது. அதனாலே பக்கத்தில் இருக்க தண்டனாளர்களை தூதர்களை விட்டு அந்த முதலமைச்சரை தண்டிச்சு நம்ம கொடுத்த போல எல்லாம் வாங்குவோம்னு கருவோம். உண்மை தெரியாது உனக்கு. உண்மை எப்படி தெரியும்? ஆண்டவன் உணர்த்தினால் உணர்வாரதை விட அது இப்ப அவனுக்கு சிவஞானம் இல்லை, சிவஞானம் இல்லை. இந்த உலக பொருளிலே அவனுக்கு அதிகமான பொருள், அதனாலே இப்படி நம்ம ஏமாற்றி பொருளை கொண்டு போய் யாரோடத்திலே கொடுத்து விட்டு நம்மிடத்துல வந்து பொய் சொல்லி இருக்கிறார் என்று மண்பெரும் தண்டாளர் மறையவர் குலத்தின் மிக்கார் முன்பு நின்று நய சொல்வார் முனிவுடைய முகத்தராய் நண்பரி தொகுதி உள்ள நயந்து மக்க அன்னாடி இந்த தன் பொருள் எல்லாம் வாங்க சாட்சியன் சீற்றம். அதனாலே மாணிக்க வாசரிடத்தை சென்று அரசன் குதிரை வாங்க கொடுத்த மனத்தை எல்லாம் உங்களிடத்துல இருந்து வாங்க சொன்னார் அப்படின்னு கடுமையாக சொன்னார்கள். மற்றிதன் பயன் யாதன் மன்னவன் விடுப்பவென்றி உற்றவன் தூதர் வல்லை ஒன்பெருந்துறையில் எழுதி கொற்றவன் வரிகள் காணார். ஏன் இப்படி சொன்னான் என்றால், நீங்கள் திருப்பெருந்துறையில குதிரை இருக்குது என்று சொன்னீர்கள் அல்லவா, அந்த ஊருக்கு தூதர்களை அனுப்பிச்சு பார்த்தோம், அந்த பகுதிகளிலேயே குதிரைகள் இல்லை சொல்லுவான். அதனால் கொற்றவம் பரிகள் காணார் மீண்டனர் கோபம் முன்பார் பற்றிய நேசப்பட்டான் பாதினை ஆளவிட்டார். இனிமேல் உங்களுக்கு மந்திரி பதவியும் கிடையாது. அதனால நீங்கள் உடனே பணத்தை கொடுத்து விட வேண்டும். தனமினி தருதல் என்று வன் ரெண்டராளர் சினமுடன் புகழ வாழா இருத்தலும் தீமை ஊறும் நினைவுடன் அமைச்சர் வாழி நீக்கிமை வாக்கின் மன்னர் தனிகிற வலிதிற்காவல் சாலையில் ஆக்கினார்கள். அவரை தனியாக கொண்டு போய் நிறுத்தி வருத்தினார்கள். துன்பமான வார்த்தைகளை பேசினார். கடுமையான கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் பணத்தை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கோபித்து சொன்னார்கள். அப்போது அவர் என்ன பண்ணுவார், சற்று முற்றளவில்லாத தன்மையின் வாத ஊரம் உள்ளத்துல தளர்வு இல்லைங்கிற மாணிக்க வாசல் மற்றவர் செலுத்த சென்று வன் சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் அடைத்தார். பரமஞானியாகி சிவபெருமானத்தில் உபதேசம் பெற்றவருக்கு அப்படி ஒரு ஏன் இவருக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா இது வெளிப்படையில இவருக்கு மாதிரி துன்பம். ஆனா இதன் மூலமாக பல ஆன்மாக்களை உய்யக்குள்ளவன அவனை பக்குவப்படுத்தினாரு, பாண்டியனை பக்குவப்படுத்தணும், அவன் காயா இருக்கிற அவனை கனியாக்கணும். இதன் மூலமாக முன்னாடி இப்படிப்பட்ட பரம ஞானிக்கு நம்ம அவ்வளவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு அப்படி புரியுது அவங்களுக்கு அந்த மனுஷ வந்து அடித்தான் பாரு, பாண்டி அடிச்சான் பாருப்பா, அடிச்ச போது அவன் முதுகலையும் அடி விழுந்தது, எல்லாருடைய முதுகலையும் அடி விழுந்தது. அப்போது அவன் என்ன பண்ணிட்டான், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அரிய ஞானத்தை பெற்றவராகிய திருவாத ஊர் இருக்கு நம்ம முதலமைச்சருக்கு துன்பப்படுத்திட்டுமே அப்படி நினைச்சா இல்லையா அவனுக்கு ஞானம் வந்து அப்புறம் விழுந்து வந்து புரண்டதுதான் மாணிக்கவாசர் வந்து வணங்கினான். அவளத்திலே மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு அயால் நீங்க இந்த நாட்டையே அளவும் அப்படின்னு சொன்னேன். நாடு வேண்டாம் அகர வேண்டாம், அதுக்கு சிதம்பரத்துக்கு போகணும், அதுக்கு உத்தரவு விடுறா அப்படின்னு தில்லைக்கு போகணும் அப்படின்னு புறப்பட்டார். அப்ப உடனே அவனுக்கு அந்த அந்த உணர்வினாலே அந்த உணர்வு பரம ஞானிக்கு உனக்கு துன்பத்தை கொடுத்துட்டே என்று எண்ணி நான் பாரு, அதனால அவனுக்கு ஞானம் வந்துருச்சு, அந்த ஞானத்தினால அவனுக்கு புத்தி. இப்ப புரியுதா, இப்படியெல்லாம் பல வகையான தெரு விளையாடல் செய்யுது. இப்ப மஞ்சுமந்தாங்கிற விளையாடலை பத்தி எத்தனை காலம் எத்தனை பேர் அதை பேசி மகிழ்கிறார்கள் கேட்கிறார்கள், அதன் மூலமாக இவ்வளவு பேருக்கு பக்தி உண்டாகும். அதனால் அப்படி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அப்படி அடைத்த போது வருந்தினாரு, அந்த வருத்தத்தை பார்க்க முடியலையா சூரியனுக்கு, சூரியனால பார்க்க முடியலையா நம்ம வாத ஊரடிகளை இப்படி பாண்டியன் வருத்தரானு சொல்லி மேற்கு கடல்ல போய் விழுந்துட்டானான் சூரியன். இந்த மாதிரி மாணிக்க வாது கூட வருத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியல சூரியன் மறைஞ்சிட்டான். கல்லுலா மிதலி மாலை கவின்பர முடித்தவேனி வள்ளலாறு இவச்சென்று வழுதி மேல் விரை வெகுச்சி உண்டு வெள்ளைவான் பிறப்பற்றொன்ற விடுங்க அங்காந்த பேயின் கொல்லிவாய் அணைய ஒண்ணம் கொண்டது சுக்கருவான். ஏழு இப்ப மாணிக்கவாசரை சிறையில் அடைச்சிட்டான், அவனை போய் நீ விழுங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு பேய் அனுப்பிச்சாரான் சிவருமான். அது எப்படின்னா சக்கச்சவே இருந்துச்சான், அப்புறம் அந்த பல்லு நீண்டு இருந்துச்சான், அது போல வந்ததுன்னாரு. அத்திவாரம் பெற அத்திவாரமும் அத்திவாரத்துல சாயங்காலத்து வந்து அந்த பெற சந்தை தெண்டீரை உலகி நல்ல திறத்தினர்

அறிந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், அறியாதவர்கள் நினைப்பார்கள். அறியாதவர்கள் மாநிலத்தார் முன்னே நலன் அழிந்து நான் இருந்தால் காரன் அரும்பும் களவீச ஈனம் உரைத்து என்ன சிரிப்பார் என்று எண்ணாதே எம்பெருமான் உன்னை சிரிப்பார் உண்டு என்பதோட அதிவீர ராமபாண்டியர் பாட்டு. அதுபோல ஏழு சிறியவர்கள் நகைப்பார்கள், படியாருக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்க தெரியாது என்ன பண்ணுவார். வேற உடம்புட்டேன் இப்போ துன்பத்தடையான்னு சொல்லி சிரிப்பார்கள். அதுபோல அந்த முல்லைங்கிறது சாயங்காலத்தில் மலர்ந்தவர் சிறியோர். சிறியோருக்கு அடையாள முல்லை எவ்வளவு இருக்கும் சின்ன. கொண்டவள் வாத ஊரர் குற்றதை உணர்ந்து துன்பம் கொண்டவர் இதயம் போல குவிந்தன கமலவெல்லாம். கமலமாகிய தாமரை இருக்குவார்கள் திருவாத ஊரருக்கு வந்த துன்பத்தை பார்த்து முகம் வாடி போச்சாம். தாமரை சாயங்காலம் குவிந்திருக்கும். அது பெரியவருக்குமே தாமரை, அந்த முல்லை சிறியோர்களுக்குமே. தென்னவன் வைத்த காவர் சிறையின் உரையும் தேவர் மன்னவர் ஒருவர்கானே நாணமுற்றயர்வார் என்றே இன்னல் உள் மனத்தால் ஓல இருக்கரம் குண்டு ஊழல் பொன்னகர் உள்ளார் கண்கள் புதைத்தனல் கங்குருமங்கை. அதனால இவர் சிறையில் இருக்கிறத பார்த்தா மற்றவர்கள் பார்த்தா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அந்த இரவு என்கின்ற மங்கை, இருள் என்கின்ற இரவு என்கின்ற மங்கை எல்லாருடைய கண்ணையும் மூடிவிட்டாலாம், எல்லாம் தூங்கிட்டான். அதுக்கு மேலே மண்பகை துறப்பதிந்த மந்திரி தலைவருக்கு உண்டாம் என்பது முழதோ அன்போ எஞ்சி இது மருந்தி அன்பரை அகன்று நெஞ்சாளர் அல உயிர்த்து மாடும் துன்புடை வடவார் போல துயின்றிலர் மதுரை உள்ளார். அதனாலே சில பேருக்கு தூக்கம் அல்லையா இப்படியாக சொல்றாரு. இன்னொரு குறிப்பு சொல்றாரு. சிம்மன புனிதராகிய திருவாதவுடைகளுக்கு உண்டாகிய இந்த வருத்தம் வேதனையை தன் கிழமையாலே தமக்கு உரிமையினாலே ஐமுக கடவுள் என்ற அறுமுக குறைக்குமாறு ஓ ஐமுக கடவுளாகிய சிவபெருமான் என்ற அறுமுக கடவுள் இருக்கிறார் வாரு முருகன் அவனுடைய சேவல் அது வாதவுடருக்கு வந்த துன்பத்தை பார்த்து முருகனை கூப்பிடுச்சான். கூக்கருவோ அப்படின்னு கூப்பிடுச்சான் வாரு அந்த கோழி உக்கருவோ அந்த மாதிரி நம்முடைய வாத உரடிகளுக்கு இப்படி துன்பம் வந்துருச்சு மாணிக்க அப்படின்னு சொல்லி செம்மன புனிதற்குண்டான் தீங்குதம் கிழமையாலே ஐமுக கடவுள் என்ற அறுமுகக்கு உரைக்குமாவோல் விம்மு செஞ்சூட்டு முட்டாள் வெயஞ்சிற சேவல் அல்ல தம்மன இடங்கள்தோறும் தளங்கின புலரிக்காள். விடியற் காலம் ஒழிக்கும் அல்லவா, விடியற் காலம் கோழி கூவும் அல்லவா, அது அப்படி சொல்றாரு. அது முருகனுக்கிட்ட இந்த சமாசாரத்தை எடுத்து சொல்லுவார். சிற்பரமடம் ஞானச்சந்தமிழ் ஒரு நீதி பொற்பனையுடையோ கையாலே இப்பொழுது இவர் திருவாசகம் எப்படி சொன்னார் என்பதை முதல்ல சொல்றாரு. பாயிரத்துல அற்புதம் இருந்தரும் பெருந்துரை அடைந்தே அற்புதராகிய சிவபெருமான் எழுந்தருள் இருந்த பெருந்துரைக்கு சென்று சிற்பரமாகிய சிவபெருமானை உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பது அல்லவா. அதுபோல பாட்டை உணர்ந்து அவர் சிவனையே உணர்ந்து சிவபெருமானை உணர்ந்து சிவபெருமானத்தில் உபதேசம் பெற்றல்லவா பாடுறாரு. அதனாலே அற்புதம் இருந்தருள் பெருந்துரை அடைந்த சிற்பரம் உணர்ந்து திரு வாசகம் உரைப்பார் முற்பகல் அருந்தவம் உயர்ந்து வரும் அன்பால் உற்பவம் ஒளிந்தமே ஒளிந்துடர் ஒழிப்பாம் என்பது இந்த பாயிரத்தில் ஒரு அந்த கருத்தை இங்கேயும் சொல்றாரு. சிற்பரம் உணர்ந்து அது எப்படின்னு கேட்கிறீங்களா. இப்ப கடவுளை அடைவதற்காக பாடுதல், கடவுளை அடைவதற்காக பாடுதல், கடவுளை அடைந்தவர்கள் பாடுதல், கடவுளை அடைந்தவர் அருள் பெற்று பாடு, அருளை அருள் பெறப்பாடுதல் ஒரு வகை, அருள் பெறுவதற்காக பாடுதல் ஒரு வகை, அருளை பெற்றவர்கள் இப்ப ஞான பால் குடிச்ச ஒரு பாடு பாடுறாரு அல்லவா, அது போல இவர் உபதேசம் கேட்டு பாடினார். அதனாலே சிற்பரம் உணர்ந்து ஞான செந்தமுள் ஊதி நீதி பொற்புனை உடையோர் இன்னல் பொறாது சென்று உழைப்ப போல விற்பொலி செடிதஞ்சூல வேலவன் அலவாயில் அற்புதம் போய் முன்னில் அர்த்தன சங்கமங்கும். விடியற்காலம் சங்கம் ஊதியது கோயில் விடியற்காலம் சங்கம் ஊதியது அந்த சங்கம் எல்லாம் சிவனத்தில் சொல்லியதான். இந்த மாதிரி மாணிக்க வாசகருக்கு திருவாதவுடிகளுக்கு இப்படி ஒரு விஷயமா என்று சொன்னார்களாம். எம்மேற வரியிலிரு நாளிதோ வென்று வாக்கும் செம்மலர் மடவாடிட்ட திலக செந்தூரம் போல அம்மல மிசையை வெய்ய ஆடக கிரிசூழ்ந்து மை மிகு கடன் மிகுந்து முளைத்தது வாரவான். விடிய காலம் காலை காலை சூரியன் உதயம் ஐயா சூரியன் உதயம் ஆகும்போது ஐயா இந்த சூரியன்

இன்னைக்குதான் சாமி குதிரையில ஏற போறார். இதுக்கு முந்தைய ஒரு குதிரையில ஏறினதே இல்லை. மாட்டுலதான் ஏறி விடுவார், மாட்டுலதானே ஏறி விடுவார். இன்னைக்கு குதிரையில ஏற போறார். அந்த காட்சியை நம்ம பார்க்கணும்னு ஜூரியை முளைச்சிட்டானா, 6 மணிக்கு போறப்போ 5:30 மணிக்கே போகட்டேன். முளைத்தது வாழபால் மண்கடு செங்கோல் வேந்தன் வைகரை எழுந்து நீரால் கண்களை விளக்கி மூழ்கி கண்முதல் பூசை செய்யும். ஏழை காலையிலே பாண்டியன் எழுந்து ஸ்நானம் செய்து சிவபெருமானை பூசை பண்ணினார். பாண்டியன் எல்லாமே பூசைதான், சேரத்தோட பாண்டியன் எல்லாமே சிவ பூசை பண்ணினார்கள். கண்முதல் பூஜை தன்கதை முத்தமாலை தரித்து நற்கலங்களாங்கி வெண்கல செம்பூர் கோயில் முகப்பிரில் வீத்து வந்தான். அதனாலே காலையிலே அவன் செய்ய வேண்டிய பூசை முதலானவற்றையெல்லாம் செய்து முடித்து விட்டு அரண்மனையில வந்து சிங்காதனத்துல பாண்டியன் எழுந்தருள் இருக்கிறான். வண்டிரலாலெல்லாம் வான்பரி திரள் உள்வார் சென்று நடிகார் சென்று ஜெடுங்குருட ஆரியராகி நின்றுமை வருத்தம் சிறு மென்று அறி வெயிலோடு நின்று நின்று நின்றார் நீண்டு வரும் ஒளிவிருப்பார். இப்படியாக மாணிக்கவாசகருக்கு இப்படி ஒரு வருத்தத்தை காட்டி அதன் மூலமாக திருவருடைய பலவியருக்கு கொடுப்பதற்காக இந்த பின்னாடி நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் திருவாசல வச்சு பாடுறாருல்ல, மஞ்சு வந்தது சாக்கி அடிவிட்டது குதிரை கொண்டுவது இல்ல பாடுறாருல்லவா, அந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த பாட்டுல வந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை கேட்டு வெகு வேறு நம்ம கட்சியில சேருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுகிறாரு. இப்பொழுது மாணிக்கவாசகர் மதுரையில இருக்கிறாரு, அதற்கு மேலே என்ன செய்கிறார் என்பதை பற்றியெல்லாம் திருவுருளாக சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் சிவசிவ

0: தீயும் கண்டர்பதாய்
1: அரூரானை காவினில் வாழ்வாய்
0: அண்ணாமலையும்
1: காலத்தில்

0: வாழாது வீகமளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றமை வெள்ளி மல்க மேன்மை கொள் செய்வநிதி விளங்கு உலகம் எல்லாரும் பார்வதி வதையே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangharacharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
2: Yajurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம் சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விக்ரத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரிய நாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்மோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயணன்.